0: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் துதிக்கிறேன் சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் நீர் அளித்த இந்த சந்தர்ப்பத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவும் இரட்சரும் ஆகிய உண்மை அறிவதே நித்திய ஜீவனப்பா. மெய்ப்பொருள் ஆகிய உண்மை நாங்கள் அறியத்தக்கதாக இரங்களில் கொடுத்து இந்த சந்தர்ப்பத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த பெரிதான ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்துக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையானது கடந்து சென்று எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே தேவையோடு, வாஞ்சியோடு, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துன்பத்தோடு, வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த வார்த்தை சந்தித்து உயிர்ப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். சகல துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சிலுவைக்கு பின்னாக அடியாளை மறைத்து நீர் பேசும்படியாய் என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே நான் தியானிக்கலாம் என்று யோசித்தேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு தேவைகள் வரும்போது இது தேவனுடைய வழியா, இது தேவனுடைய வழி நடத்தலா, நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா என்று சொல்லி அதிகமாக என்னிடத்திலே திருமண காரியங்களுக்காக பெற்றார் வரும்போது ஜெபிக்கும்படி சொல்லுவார்கள். அதே போல் திருமண காரியங்களை குறித்து அவர்கள் ஆராய்ந்து அறியும் போது சொல்வார்கள், இது சித்தமா என்று அறியும்படி எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் அதை வெளிப்படுத்தும்படி, தேவனுடைய வார்த்தை கூடாக தேவன் அதை உணர்த்தும்படி ஜெபியுங்கள். அதே போல வேலைக்கு போகிறவர்களே, இன்டர்வியூக்கு போகிறவர்களே எல்லாம் பிள்ளைகள் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலே தேவ சித்தத்தை அறிவது மிகவும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு முக்கியமான கட்டமாயிருக்கிறது. நாங்கள் பார்ப்போமானால் யோவான் 6:38 ஆண்டவர் இவ்விதமாய் ஜெபிக்கிறார். அன்பானுடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததன் நோக்கம் என்ன? அவர் தம்முடைய சொந்த சித்தத்தை நிறைவேற்ற வரவில்லை. நாங்கள் யோவான் 6:38 நாங்கள் வாசிப்போமானால் அதிலே அங்கே அவர் சொல்லுகிறார், என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். பாருங்க, அவர் தம்முடைய சொந்த சித்தத்தை நிறைவேற்ற வரவில்லை. அவர் தெளிவாக சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று அவர் சொல்கிறார். இதுதான் இயேசுவின் வாழ்க்கையின் மையம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால் அவர் ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவின் சித்தத்தையே முன்னிலைப்படுத்தினார். அப்படியானால் நாமும் ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய சித்தத்தை செய்கிறேனா, அல்லது என்னை அழைத்த தேவனுடைய சித்தத்தையா செய்கிறேன்? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்பதுதான் நாங்கள் இன்று ஆராய போகிறோம். ரோமர் 12:2 பார்க்கும் போது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாகுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிய முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் அறிய வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிய வேண்டும். சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, என் கால்களுக்கு தீபம், மது வசனம் என்னவா, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று அங்கே சங்கீதக்காரன் கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இருட்டில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிச்சம் தேவை. இருளில் நாம் நடக்கும் போது நமக்கு வெளிச்சம் தேவை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று தெரியாத போது தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆகவே தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் நாங்கள் வசனத்தை வாசிக்க வேண்டியது மிகவும் முக்கிய காரியமாயிருக்கிறது. அன்பானவர்களே, வசனம் தெரியாமல் நாங்கள் தேவ சித்தத்தை அறிய முயற்சிப்பது கடினம். அன்பான இதை கேட்கிற நேயர்களே, வசனம் தெரியாமல் நாங்கள் தேவ சித்தத்தை அறிய முயற்சிப்பது கடினமான காரியம். ஆகவே இரண்டாவதாக நாங்கள் தேவ சித்தத்தை அறிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். தேவ சித்தத்தை அறிய நாங்கள் ஜபிக்க வேண்டும். இரண்டாம் காரியம், தேவ சித்தத்தை அறிய நாம் ஜபிக்க வேண்டும். மத்தேயு 6:10 வசனத்திலே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்திலேயே அங்கே அவர் சொல்லுகிறார், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஜபம் என்பது ஆண்டவரே நான் நினைப்பதை மட்டும் செய்யுங்கள் என்று கேட்பது அல்ல, ஆண்டவரே உமது சித்தம் என்னவோ அதை எனக்கு வெளிப்படுத்துங்கள், அதை எனக்கு செய்ய எனக்கு கிருபை கொடுங்கள் என்று ஜபிப்பதுதான் ஜபம். மூன்றாவதாக பரிசுத்தாவியின் நடத்துதலை கேட்க வேண்டும். ரோமர் 8:14 நாங்க பார்க்கலாம், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆகவே பரிசுத்தாவி நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியின் நடத்துதலை கேட்டு ஜபிக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றலாம், ஆனால் உடனே செயல்படாமல் பரிசுத்த ஆவியானவரே இது உம்முடைய சித்தமா என்று கேட்டு நாங்கள் ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அன்பானவர்களே. ஆகவே நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக பரிசுத்த ஆவியானிடம் இது உம்முடைய சித்தமா என்று கேட்க நாங்கள் ஜபித்து பழக வேண்டும். அடுத்ததாக 4வதாக ஒரு காரியம், தேவனுடைய சித்தம் வசனத்துக்கு எதிராக இருக்காது. தேவனுடைய சித்தம் வசனத்துக்கு ஒத்ததாகவே இருக்கும். 1 Thessalonians 5:21 நாங்கள் பார்ப்போம் போனால், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பெற்றி கொள்ளுங்கள். அன்னை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாராவது ஏதாவது சொன்னால் சொன்னார்கள் என்பதுக்காக மட்டும் அது தேவனுடைய சித்தம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஆலோசனைகளையும் நம்முடைய அலுவல்களையும் காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது இது நம்முடைய எண்ணங்கள் வரும்போது, நமக்கு ஆலோசனை வரும்போது, அல்லது அந்த காரியத்தை நாங்கள் செய்யும் முன்பதாக அதை நாங்கள் வார்த்தையோடு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானது தேவனுடைய சித்தம் அல்ல, அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5வதாக நாங்கள் பார்ப்போமானால், நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ரோமர் 12:2 சொல்லப்படுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆகவே மறுரூபப்பட வேண்டும். எங்களுடைய மனம் தேவனுடைய வார்த்தையினாலே புதிதாக்கப்பட வேண்டும். தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் உலகத்தின் எண்ணத்திலிருந்து தேவனுடைய எண்ணத்துக்கு நம்முடைய மனம் மாற வேண்டும். அன்பானவர்களே, உலகத்தின் எண்ணம், அதாவது உலக காரியங்கள், உலகம் சொல்லுகிறபடி, உலகம் பேசுகிறபடி, உலகம் சிந்திக்கிறபடி, இந்த உலகத்தார் நடக்கிறபடி அல்ல, தேவனுடைய எண்ணத்துக்கு நம்முடைய மனம் மாற வேண்டும். அது உலகம் சொல்வதொன்று, தேவனுடைய வார்த்தை சொல்வதொன்று என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். என்பதை பின்பற்றித்தான் நாங்கள் காரியங்களை தீர்மானிக்க வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை அறிந்த பிறகு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நாங்கள் தேவனுடைய சித்தத்தை 6வதாக அறிந்த பிறகு அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது மட்டும் போதாது, அதை நாங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் எத்தனையோ பேர் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாங்கள் அந்த சித்தத்துக்கு அறிந்து கொள்வது மட்டும் போதாது, அதை செய்ய நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு ஏற்கனவே ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லியிருக்கும் போது மீண்டும் மீண்டும் கர்த்தாவே உமது சித்தம் என்ன, உமது சித்தம் என்ன என்று கேட்பதை விட அவர் சொல்வதை செய்வதே கீழ்ப்படிதல். அதாவது கீழ்ப்படிதல் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டும். ஏழாவதாக, தேவனுடைய சித்தத்துக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களுக்கும் இன்றைக்கு அதிகமாக நான் பார்க்கிறேன், வாலிப பிராயத்தில் இருக்கிற பெற்றார்களும் தான், இளம் குடும்பத்தார்களும் தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருப்பது குறைவு. வயது வந்தவர்களுக்கு பொறுமை இருக்கும், அவர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிற நாங்கள், நீதிமொழிகள் 3:5-6 பார்த்தமண்டா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று அவர் சொல்றார். உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அப்ப பாருங்க, நாங்க சுய புத்தியில சாயக்கூடாது, எங்களுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில நாங்கள் நம்பிக்கையா இருக்கணும். ஏனென்றால் அந்த நம்பிக்கையை கெடுப்பதற்கு தான் இந்த அவிசுவாசம். சத்துரு பல வேளைகளில எங்களை காத்திருக்கிறதுக்கு விட மாட்டேன். ஆகவே நாங்கள் அவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற அறிய அவருடைய சமூகத்துல அவருடைய வேலைக்காய் நாங்கள் காத்திருக்க வேண்டும். சில நேரங்கள்ல தேவன் உடனே பதில் கொடுக்கலாம், சிலவளே கொடுக்காமல் இருக்கலாம். அப்போது நாங்க பயப்படக்கூடாது, பிந்துகிறதால நாங்க பயப்படக்கூடாது. காத்திருக்கிறதான் விசுவாசம். அதாவது ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு இதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி, கர்த்தாவ எனக்கு புரியவில்லை ஆனாலும் உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அவருடைய சமூகத்திலே அந்த நாளுக்காக அந்த காரியம் நிறைவேற ஜபித்து காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் இந்த வேளையில எங்களிடத்திலே ஒரு முக்கியமான கேள்வியை நாங்கள் கேட்போம். அதாவது, நம்முடைய சித்தமா அல்லது தேவனுடைய சித்தமா? இயேசு கெட்சமேனியில கூட நாங்கள் பார்ப்போமானால் அவர் சொல்லுகிறார் லூக்கா 22:42, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது. இதுதான் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியின் வாழ்க்கையின் ஒரு மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி, அவர் ஒரு பெரிய மாதிரியாயிருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார் அங்கே கெட்சமேனி தோட்டத்துல, உம்முடைய சித்தமே ஆக கடவது, இதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று அவர் அங்கு முன்பு கூறினதை நாங்கள் பார்த்தோம். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததே தேவ சித்தம் நிறைவேற, தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றுமாய் ஒப்பு கொடுத்தார். பிதாவே என்று சொல்லி அவர் அடிக்கடி அழைத்து ஜபித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான அவர் அங்கே பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் ஆக கடவது, இந்ததான் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை. இயேசு தன்னுடைய விருப்பத்தை விட பிதாவின் சித்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, பிரியமுள்ள தேவ ஜனங்களே, நாங்கள் தேவ சித்தத்தை அறிவது மட்டுமல்ல, அந்த தேவ சித்தத்தை அறியும்படியாக நாங்கள் முதலாவது வசனத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாலிபனே, வாலிப தாயே, வாலிப மகனே, மகளே, தகப்பனே, நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்றோமா, அல்லது எங்களுடைய நேரங்களை நாங்கள் எவ்விதமாய் செலவழிக்கிறோம்? காலை எழுந்து கர்த்தருடைய சங்கத்துக்கு போய் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அந்த ஜீவ வசனங்களை வாசிக்கும் பொழுது எங்களை அறியாமலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவார், எங்களை ஜெபிக்க தூண்டுவார். அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியின் நடத்துதலை கேட்போம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றையும் வசனத்தினாலே சோதித்து பார்க்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தியினால் நிரப்பும்படியாக நான் வேண்டுதல் செய்கிறேன். அவர் எல்லா வசனத்தினாலும் நாங்கள் கேட்கிற வேளையில் அந்த எல்லாவற்றையும் நாங்கள் சோதித்து அறிய வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. வசனத்தினாலே சோதிக்க வேண்டும். நம்முடைய மனதை புதுப்பிப்போமாக. தேவனுடைய வார்த்தை சொன்னபடி அவனுடைய மனதை நாங்கள் புதுப்பிப்போம். அது மட்டுமல்ல, தேவன் சொன்னதுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவின் ஒளி அந்த அந்த தோட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கல்வாரி அண்டையிலே அவர் போக முன்பதாக அங்கே அவர் ஜெபிக்கிறார். அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னுடைய சித்தம் இல்லை என்று அவர் ஜபித்தது போல, அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தது போல, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுதென்று இயேசு சுவாமி சொன்னது போல, நாங்களும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமாக, தேவனுடைய நேரத்துக்காக காத்திருப்போம். அப்போதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று நாங்கள் பகுத்தறியத்தக்கவர்களாக மாறுவோம். அன்பானவர்களே, ரோமர் 12:2 சொல்லப்பட்டபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தேவன் தம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றி அபிஷேகிப்பாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்துக்கு இன்றைக்கு ஜெபிக்கிறீர்களா? கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இது நான் போகிற வழி சரியா? இந்த வழியிலே நான் நடக்கலாமா? இந்த காரியத்தை நான் தீர்மானிக்கலாமா? இந்த காரியத்திலே நான் தீர்மானித்து அடுத்த ஸ்டெப் எடுக்கலாமா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆலோசனைக்காக தவிக்கிறீர்களா? கர்த்தர் என்று உங்களோடு பேசுகிறார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்பானவர்களே, நாங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மாற்றுவாராக. இந்த வார்த்தைக்கென்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் தீர்மானிப்போம். அவருடைய ஆவியை தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் வசனத்தை வாசிப்போம். தேவ சித்தம் தெரியாமல் நாங்கள், அவருடைய வார்த்தை தெரியாமல் நாங்கள் அவரை அவருடைய சித்தத்தை அறிய முடியாது என்று பார்த்தோம். ஆகவே தேவ சித்தத்தை அறிய நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, தேவ சித்தம் செய்வதற்கு பரிசுத்தாவியனுடைய வழி நடத்தல் எங்களுக்கு வேண்டும் என்று பார்த்தோம்.
1: அனுராதபுர நகின்ன கடவத்தை நிட்டபுவ வரக்காப்பல இளவுவ கொள்கவல குருநேகல இப்பாகமுவ கலவல டபுள்ள கேக்கல
0: ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிவது எப்படி என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூடாக நீர் பேசினீர் அப்பா. யோவான் 15:14 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவனே, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல சுவாமி, அதன்படி செய்யத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பேசி ஆண்டவரை தெளிவுபடுத்த வேண்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேளையில வியாதியோடு வேதனையோடு ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனே நீர் சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை கூடாய் பிளப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஜெபித்தது போல ஆண்டவரே நீர் எவ்விதமாய் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தீரோ அவ்விடமாய் இந்த மக்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படைந்து ஜெபிக்கத்தக்கதாக, தேவ சித்தத்துக்கென்று தங்களுடைய வழிகளை ஒப்புவித்து காத்திருக்கத்தக்கதாக ஆவியானவரே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பிளப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் வியாதிகள் சுகப்படட்டும் ஆண்டவரே, வேதனைகள் நீங்கி அவர்கள் ஆரோக்கியமாய் சுகமாயிருக்க தேவனே உம்முடைய பலத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்தவர்கள் பலன் அடையவும், உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்படவும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் பலப்படுத்துங்க சுவாமி. ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க. அவர்கள் சந்ததி சந்தானத்தின் மேலும் ஆவியை ஊற்றி அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆண்டவரே சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை அகன்று பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்போது நீர் பலன் அடைந்து என்று சொன்னீரே, அவனமாய் உம்முடைய ஆவியினாலே ஒவ்வொருவரை அபிஷேகித்து பலப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற வேளையிலே இன்னும் அதிகம் அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களையும் அவர்கள் கண்டுகொள்ள உம்முடைய ஜீவியத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு நேயர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமும் ஒரு அதிசயம் ஒரு நன்மையும் கிடைக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காய் மரித்துயி தெழுந்த சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை வல்லமையோடு பேசினீர்கள். கத்தோட வல்லமையை கொடுத்து உங்களை எங்களை ஆசீர்வதித்தார். அம்மா உங்களோடு இருப்பது தான் சித்தம். இயேசுவின் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வது தான் அவருக்கு விரும்பிய விரும்பிய சித்தமாக இருக்கிறது, அவருக்குரிய சித்தமாக இருக்கிறதா நன்றி செலுத்துறேன். ஆமேன். அவருடைய பரிசுத்தமான ஆவி எங்களை கொடுக்கும் பொழுது நாங்கள் அவருடைய எங்களுடைய உள்ளங்களை புதிதாக்கும்படியாக கத்தரங்கை அழைத்திருக்கிறார். அப்படி அருமையான எல்லாவற்றையும் அவருடைய சித்தம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தவங்களோட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துற. கத்தர் உங்களோட இன்னும் அதிகமாக உங்க கூட இருந்து உங்களோட ஊழியங்களோட ஊழியத்துல இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தருடைய வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொடுத்து கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கத்தர் உங்களுக்கு கூட இன்னும் அதிகமான ஞானத்தை வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பதாக. God bless you. Amen.
0: Thank you, sister. God bless you. God bless you.
3: Recording stopped.
2: நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்கள் அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என கத்தர் அழைத்தவர்களுக்கு கத்தர் அதிகமான வெளிப்படுத்தலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நாங்கள் அதுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது நாங்கள் சாமுவேல் ராஜா அவர்களை, பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வெளிப்படுத்தலை உங்களுடைய கத்தோடைய அன்பை எங்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுப்பதற்கு வந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்த, கொடுத்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க பாஸ்டர். நன்றி.
4: சங்கமம் ரேடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்கிறனா, பின்பு நாம் அதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்துல வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப் அவருக்கு பிரயுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீடர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்கள் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. வந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீடத்துல கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாக்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். இந்த பகுதியில இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு தலைப்பை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அந்த தலைப்பின் கீழே நாம ஒரு 4 காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தியானிக்கலாம். ஆண்டவருடைய கையில் பயன்படும் அப்பங்கள் ஆவது எப்படி, அல்லது ஆண்டவருடைய கையில் பயன்படும் பாத்திரங்களாவது எப்படி, ஆண்டவருடைய கையில் பயன்படும் மனுஷர்களாவது எப்படி, இப்படி நாம இந்த தலைப்பை நாம வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவருடைய கைகளில் பயன்படும் அப்பங்கள் ஆவது எப்படி. இந்த இந்த வாசித்த இந்த பகுதிகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். இயேசு 5 அப்பங்களை எடுத்து 5000 பெருக்கி அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் யோவான் சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து நாம கவனிக்க வேண்டிய காரியம், நல்லா கவனிங்க, அந்த சின்ன பையனுடைய கையில இந்த அப்பங்கள் இருக்கிற வரையில் இது சாதாரணமான அப்பன் தான். நாம் இதை நன்றாக உற்று கவனித்து பார்ப்போமானால் அந்த சின்ன பையனுடைய கையில அந்த அப்பங்கள் இருக்கும் வரையில் அது சாதாரணமான அப்பங்கள் தான். ஆனால் அந்த சின்ன பையனுடைய கையில இருந்த அந்த அப்பங்கள் இயேசுவின் கைகளுக்கு மாறின பொழுது அது பலாயிரம் சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு ஆண்டவர் அந்த அப்பங்களை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச வருகிற செய்தி என்னவென்றால், அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற, பலாயிரங்களுக்கு பிரயோஜனப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தாய்மாரே, தகப்பன்மாரே, தேவனுடைய திட்டம் உங்களை பல ஆயிரங்களுக்கு உபயோகமாய் மாற்றுவதுதான். இன்றைக்கு நாம ஏதோ ஒரு வகையில ஒரு மூலையில சாதாரணமான அப்பங்களை போல அங்காங்க தேங்கி நிக்கிறோம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நம் மூலமாக என்னத்தை சாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நாம ஒன்றுக்கும் ஒரு உதவாதவர்கள் போல என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இயேசுவினுடைய கையில நாம போய் கிடைக்கிற வரையிலும் நாம சாதாரணமானவர்கள் தான். ஆனா இயேசுடைய கைகளுக்குள்ள நாம போய்விட்டோம் என்றால் தேவன் உங்களை கொண்டு என்ன கொண்டு பல ஆயிரங்களை போஷிக்க அவரால் முடியும், பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக நம்மை மாற்ற அவரால் முடியும். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க சாதாரணமான அப்பங்கள் அல்ல, நீங்க இயேசுவின் கைகளுக்குள்ள வந்துட்டால் போதும், இயேசு உங்களை எடுத்து அநேக ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு பயன்படுத்த போகிறார். நல்லது, நாம் இந்த இயேசுவின் கைகளிலே பயன்படுகிற அப்பங்களாக மாறுவதற்கு நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நான்கு படிகள் அல்லது நான்கு குறிப்புகளை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். மிக வேகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம கற்றுக்கொள்வோம். முதலாவது குறிப்பு பாருங்க, நாம தேவனுடைய கையில் பயன்படும் அப்பங்களாய் மாற வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? வசனங்களை பாருங்க, யோவான், அதே யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம், யோவான் 12:24, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொண்டு வரும். அப்போ தேவனுடைய கையில பயன்படுகிற அப்பங்களாக நீங்களும் நானும் மாற வேணுமானால் நாம சாக வேண்டும். எவைகளுக்கெல்லாம் நாம சாக வேண்டும் என்று வேதாகமத்தை திறந்த மனதோடு வாசித்து பார்த்தா ஒரு மூன்று குறிப்பு மிக வேகமா சொல்லுகிறோம். முதலாவது ரோமர் 6வது அதிகாரம் 2வது முதலாவது வசனங்களை வாசித்து பாருங்க, பாவத்துக்கு நீங்க சாகணும். ரெண்டாவது நீங்க பிலிப்பியர் புஸ்தகம் நிருபத்துல 5வது 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா சுயத்துக்கு சாகம். மத்தேயு 15:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியங்களுக்கு சாகணும். நல்லா கவனிங்க, நாம உடனடியாக திடீரென்று பயன்படுகிற பல ஆயிரங்களுக்கு உபயோகமாகிற அப்பங்களாக மாறிவிட முடியாது. கோதுமை மணியா இருக்கிற நீங்களும் நானும் சாகணும், பாவத்துக்கு சாகணும், பாரம்பரியத்துக்கு சாகணும், சுயத்துக்கு சாகணும். இப்படி நாம் மரித்தோமானால் அநேக ஆயிரங்களுக்கு உபயோகமாக மாறிவிடணும். ஆகவே இந்த நாளிலே நான் ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் ஒரு ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம ஆழமாக பார்க்கலாம். பாருங்க, நமக்கு பாவம் என்றா என்னன்னு தெரியும். நாம பாவத்துல இருந்து நாம விலகி கொள்வோம், பாவத்துல இருந்து நாம நம்மளை விலக்கி காத்து கொள்வோம். அதே நேரத்துல சுயத்துல இருந்து நாம ஓரளவு மீண்டு வந்துடுறோம். நாம் அதுல இருந்து எப்படியோ நாம விலகி நம்மை காத்து கொள்ள நாம கற்றுக்கொள்கிறோம். ஆனா மூன்றாவது பகுதி, இன்றைக்கு நான் கவனிக்கிற மூன்றாவது பகுதி என்னென்றால், நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் பாரம்பரியங்களில இருந்து இன்னும் நாம விடுதலை ஆகல. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையாகி வெளியே வரல. அவளுடைய வாழ்க்கையில் அந்த பாரம்பரியம், அந்த சடங்குகள், சாத்திரங்கள், இப்படி மனுஷருடைய கற்பனையினால உண்டான காரியங்கள், குசியாதே, தொடாதே, செய்யாதே, எடுக்காதே, வைக்காதே, அது அப்படி இது இப்படின்னு சொல்லுகிற அந்த சடங்கு சாத்திரங்கள், அந்த பாரம்பரிய கட்டுகள்ல இருந்து இன்றைக்கும் தேவனுடைய ஜனங்கள் விடுபடாமல் இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம், சுயத்துக்கு செத்து ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். ஆனால் ஒரு விசேஷம் வரக்குள்ள, ஒரு திருமண வீடு என்று வரக்குள்ள, ஒரு பிறந்த நாள் வீடு என்று வரக்குள்ள, ஒரு சின்ன பிள்ளைகளுக்குரிய சம்பவங்கள் என்று வரக்குள்ள, நாம சடங்கு சாத்திரங்களிலிருந்து இன்னும் விடுபடாமல் இருக்கிற நிலைமை இன்றைக்கும் திருச்சப மக்களுக்குள்ள பரவலாக காணப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நான் ஆண்டவருடைய கையில பயன்படுகிற அப்பங்களாய் மாற வேண்டுமானால் கோதுமை மணியாகிய நாம் சாக வேண்டியது அவசியம். இரண்டாவது, மிக வேகமாய் நான் கடந்து செல்கிறேன். இரண்டாவது வசனங்களை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா, ஏசாயாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம், 21வது
3: Recording stopped.
5: பாஸ்டர் மீண்டும் வருவார். அங்கே தடங்கள் வந்துவிட்டது, மின்சாரம் தடப்பட்டிருக்கலாம், பொறுமையோடு இருங்கள், ஊழியக்காரர் வந்து செய்து கொடுப்பார். ஆமாம்.

0: பாஸ்டர் தொடருங்க.
1: ஆமென்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: இரண்டாவது, நீங்களும் நானும் தேவனுடைய கைகளில் பயன்படுகிற அப்பங்களாய் மாற வேண்டும் என்றால் ஏசாயா 21:10 கவனித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, என் போரடைப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். இரண்டாவது, ஆண்டவருடைய கையில பயன்படுகிற அப்பங்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால் போரடிக்கப்பட வேண்டும். போரடிக்கப்படுகிறது என்றால் என்ன? தானியத்துல இருந்து அல்லது அந்த செடியில இருந்து அந்த அந்த அந்த கோதுமை மணிகளை வேறு பிரிப்பதாகும். வயலில் நாம நெல் கதிர்களை வெட்டி கொண்டு வந்து அப்படியே நாம களத்துல கொண்டு வந்து நாம் அதை போரடிக்கிறோம். ஏன் நாம போரடிக்கிறோம்? அந்த அந்த அந்த தானியத்தை, அந்த நெற்கதிரிகள்ல அந்த தானியத்துல இருந்து அந்த செடியில இருந்து அது அப்படியே வேறு பிரிப்பதுக்காக நம்ம போறோம். அப்ப நாங்க தேவனுடைய கைகளில பயன்படுகிற அப்பங்களாய் மாற வேணுமா இருந்தால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமூகத்துல சமுதாயத்துல இருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, சந்ததியிலிருந்து நண்பர்கள் இருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வசனத்தை பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள் 2:40 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 2:40 நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். வசனம் பாருங்க, 2:40, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுல இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடான இந்த சந்ததியில இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். உலகத்தோடு ஒத்து வாழ்கிறதுனால நாம் பயன்படுகிற அப்பங்களாய் மாறிவிட முடியாது. அந்த தானியத்தோடு அந்த கோதுமை மணி ஒட்டி இருக்கிற வரையில அது நெற்கதிர் மணிகளாய் மாறிவிட முடியாது, கோதுமை மணிகளாய் மாறிவிட முடியாது. அப்ப எப்போ அது கோதுமை மணியாக மாறிவிடுகிறது என்றால் அந்த தானியத்திலிருந்து அந்த நெற்கதிர்ல இருந்து அது வேறு பிரிக்கப்பட வேண்டும். அப்படியா இருந்தால் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த போரடிக்கப்படுகிற அனுபவம் வர வேண்டும். பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்த பழைய வாழ்க்கையோட இன்னமும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. தேவன் உங்களை போரடித்து உங்களை தேசத்துக்கு பயன்படுத்த பிரித்தெடுக்கிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதுக்கு உலகத்துல இருந்து, மாமிசத்துல இருந்து, மனுஷர்கள இருந்து தேவன் உங்களை வேறு பிரித்து கொண்டு வருவதற்கு காரணம் நீங்க அவர் கைகளிலே பயன்படுகிற அப்பங்களாய் மாறிவிட வேண்டும். மூன்றாவதா இந்த வசனத்தை பாருங்க, பாவியில் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 28:8, ஏசாயா 28:28 பாருங்க. ஏசாயா 28:28 வசனம் சொல்லுகிறது, அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது இல்லை, அவன் தன் வண்டில்களின் உருளையால் அதை நசுக்கிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இப்ப இந்த வசனத்துல இருந்து இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய கைகளில பயன்படுகிற அப்பங்களாய் மாற வேணுமா இருந்தால் இடிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த போரடிக்கிறதுங்கிறது வெளிப்புறமாக கோதுமை மணியை அந்த தானியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இடிக்கப்படுகிறதுங்கிறது அது உள்புறமாக உடைக்கப்படுகிறதுக்கு அது அடையாது. இப்ப இப்ப கோதுமை மணிய அந்த அந்த செடியில இருந்து அந்த பதர்ல இருந்து வேறு பிரிச்சு கொண்டு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு யந்திரத்துக்குள்ள போட்டு அதை உடைத்து அதை அரைத்து அதை நல்ல மெல்லிய மாவாக மாற்றுகிறதுக்கு இந்த யந்திரத்துக்குள்ள நாம அதை போட வேண்டியதா இருக்கு. நல்ல கவனிங்க, உள்புறமாக உடைக்கப்படுகிறது. வெளிப்புறமாகவும் உடைக்கப்படுதல் உண்டு, உள்புறமாகவும் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போமா இருந்தால், தேவனுடைய ஜனங்கள், அநேக தேவனுடைய மனுஷர்கள் அதிக வல்லமையாய் பிரகாசிச்சு கொண்டிருக்கிறதை நாம பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறோம். அந்த ஊழியக்காரனை கத்தர் இப்படி பயன்படுத்துகிறார், இந்த ஊழியக்காரனை கத்தர் இப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நாம சாதாரணமாக சொல்லிவிடுவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு நிறைய அவர்கள் இட்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள், மாவாகிற அளவுக்கு அந்த யந்திரத்துக்குள்ள போய் அரைக்கப்பட்டுத்தான் அவர்கள் இன்றைக்கு அப்பங்களாக உலகத்துல பயன்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, வெளிப்புறமாகவும் உடைக்கப்படுதல் உண்டு, உள்புறமாகவும் உடைக்கப்படுதல் உண்டு. நம்மட வாழ்க்கையில நாம செய்யாதது நாம செய்துட்டோம் அப்படின்னு யாராவது சொன்ன உடனே நாம உடைந்து போறோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை எல்லா வகையிலும் உடைத்து நொறுக்கி மாவை ஒரு மெல்லிய மாவை போல, அப்பன் சுடுகிறதுக்கு ஏதுவான ஒரு மெல்லிய மாவை போல மாற்றுகிறதுக்கு பல வழிகளை நம்மளை கொண்டு போவார், பல பாடுகள் வழியாக கொண்டு போவார். நம்மளோட வீட்டுல உள்ளவர்கள் நம்மளை இடிப்பார்கள், நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல நம்மளை இடிப்பார்கள், நம்ம பயணிக்கிற போகிற ஊழிய களத்துல நிற்கிற இடமெல்லாம் இந்த அனுபவங்கள் நம்மளோட வாழ்க்கையில சாதாரணமாக நடைபெறும். ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது, தேவன் என்னை ஒரு மெல்லிய மாவாக மாற்றுகிறதுக்கு, தேவனுடைய கைகளில பயன்படுகிற அப்பங்களாக என்னை மாற்றுவதற்கு இந்த வழியாக தேவன் என்னை கடந்து போகிற வைக்கிறார், கொண்டு போகிறார் என்பதை நாம மறந்து விடவே கூடாது. தேவனுடைய தாசர்கள் இதை அறிந்திருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அறிந்திருந்தார், பவுல் போன்ற தேவ மனுஷர்கள் அறிந்திருந்தார்கள். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்த போதெல்லாம் அவர்களுக்கு ஒன்று தெரிந்தது, தேவன் என்னை இன்னும் அதிகமாய் பயன்படுத்த போகிறார், இன்னும் என்னை அப்பங்கள் சுடுகிற அளவுக்கு ஒரு மெல்லிய மாவாக தேவன் அரைத்து கொண்டே இருக்கிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள, இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள தேவன் கையில பயன்படுகிற பாத்திரங்களாய், அப்பங்களாய் கத்தர் உங்களையும் என்னையும் மாற்ற போகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார், நன்றாக கவனிங்க. நீங்க வெளிப்புறமாகவும் உடைக்கப்படுகிறீர்களா, உள்புறமாகவும் உடைக்கப்படுகிறீர்களா? யாரிடத்துல போவோம், எங்க போய் சொல்லுவோம்? இப்படியெல்லாம் நடக்கிறது, இப்படியெல்லாம் சம்பவங்கள் காணப்படுகிறது. நான் செய்யாத குற்றத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது, அவமான சொற்களை கேட்க வேண்டியதா இருக்கிறது. கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை மெல்லிய மாவாக தேவன் அரைத்து அநேக ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு தேவன் பயன்படும்படி அப்பங்களாக உங்களை மாற்றப் போகிறார். மூன்றாவது, நான்காவதாக, அந்த கவனிங்க, நான்காவதாக ஒரு குறிப்பு நாம சொல்லி நாம நிறைவு செய்யலாம். வசனம் சொல்லுகிறது, லேவியாகமத்தின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே லேவியாகமத்தின் புஸ்தகம், வசனம் சொல்லுகிறது பாருங்க, 24வது அதிகாரம், லேவியாகமம் 24:5. இப்போ வசனம் சொல்லுகிறது 5வது வசனம், அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக, ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். இப்போ கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, இப்போ இந்த அப்பங்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறதா? கோதுமை மணியாகிய அந்த கோதுமை மணியை எடுத்து வெளியாகவும் உடைக்கப்பட்டாய்த்து, இப்ப உள்புறமாகவும் உடைக்கப்பட்டாய்த்து, இப்ப அப்பம் தயாரிக்கிறதுக்கு மிக ஆயத்தமாக இந்த கோதுமை மணி இன்றைக்கு ரெடியாயிருக்கு. மிக மெல்லிய மாவாக அரைக்கப்பட்டாயிற்று. கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், அதை அக்கினிக்குள்ள போட்டு எடுப்பாயாக, சுடுவாயாக. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் சில நேரங்கள்ல சில பாடுகளை கடந்து வந்துட்டோம். கடைசியாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதுதான் கடைசியான நேரம், இதுதான் கடைசியான தருணம். தேவன் உங்களை

வழி அவர் அறிவார். சோதிக்கப்பட்டதுக்கு பின்னதாக நாம் பொன்னாக விளங்குது. சோதிக்கப்பட்டதுக்கு பின்னதாக இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த அக்கினிக்குள்ள நான் போய் வந்துட்டேன்டா, நான் ஒரு அப்பமாய் மாறி விடுவேன். தேவன் கைகள்ல பயன்படுகிற அப்பமாய் மாறி விடுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த இந்த இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பாருங்க. தேவன் நம்மை கொண்டு போகிற பாதைகளிலே தேவன் நம்மை கடைசியா சுடும்படியா ஆண்டவர் நம்மளை அக்கினிக்குள்ள போட்டு எடுக்கும்போது கஷ்டமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் அது தாங்கிக் கொள்ள முடியாது போலதான் இருக்கும். ஆனால் அதை கடந்து வந்து விட்டோம் என்றால் தேவன் இந்த உலகத்துல உங்களை பயன்படுத்துகிற மிகுந்த வல்லமையான பாத்திரமாய் நீங்க மாறிவிடுவீங்க. இப்ப நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு குயவனுடைய கைகள எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு குயவன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு அப்பன் சுடுகிற மனுஷனை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அக்கினி அனுபவம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. குயவன் செய்கிற அந்த பானைக்கு, குயவன் செய்கிற அந்த பானைக்கு இந்த அக்கினி அனுபவம் கடைசியாக கிடைக்கிறது. மண்ணை கொண்டு வருகிறான், அந்த மண்ணை போட்டு நன்றாக மிதிக்கிறான், பிறகு அந்த மண்ணை எடுத்து ஒரு பாத்திரம் செய்கிறான், பிறகு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் வெயில வைக்கிறான், நன்றா காய வைக்கிறான், மறுபடி என்ன செய்கிறான், அந்த காய வைத்த அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து நெருப்புலே போட்டு திரும்ப எடுக்கிறான். இப்போ பயன்படுகிற ஒரு பாத்திரமாக அந்த குயவன் கையில இருந்த மண் மாறி விடுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு முறை அக்கினிக்குள்ள போய் வந்த அந்த மண் வெளியே வரும் பொழுது பாத்திரமாய் அநேகருக்கு உபயோகமான பாத்திரமாய் மாறிவிடுகிறது. ஆனா என்ன விசேஷம் என்று சொன்னால், கீழே விழுந்தா உடஞ்சிடும். ஒரு முறை அக்கினிக்குள்ள போய் வருகிற அந்த பாத்திரம் கீழே விழுந்தா திரும்ப ஒட்ட முடியாது, தூக்கி எறிவதுக்குத்தான் அது உதவும். ஆனால் ஒரு பொன், ஒரு ஒரு தங்கம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்களேன், எத்தனை முறை அக்கினிக்குள்ள போய் வந்தாலும் அது உடைவதில்லை, மாறாக பிரகாசித்துக் கொண்டே இதைத்தான் யோக சொல்லுகிறான். எத்தனை முறை, ஏழு முறை புடமிடப்பட்ட பொன்னாக கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கும். ஒரு முறை அக்கினிக்குள்ள போய் வந்துட்டு நம்ம பெருமையாய் பேசிக்கொண்டு தெரியக்கூடாது. இன்னும் தேவன் என்னை பயன்படுத்த முடியும், இன்னும் நான் பிரகாசிக்க முடியும். எத்தனை முறை தேவன் என்னை அக்கினிக்குள்ள போய் வரும்படி செய்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு பயமும் இல்லை, மாறாக அது எனக்கு மிகுந்த மகிமையும் கனத்தையும் மதிப்பையும் பிரகாசத்தையும் நான் அது கொண்டு வருமே ஒழிய ஒன்றுதனிலும் குறைந்து போவது இல்லை. ஒரு முறை இந்த அக்கினிக்குள்ள போய் வந்த இந்த பொன் கீழே விழுந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உடஞ்சிட்டுனே வச்சுக்கொள்ளுங்களேன், திருப்பி ஒட்டலாம், திருப்பி அதை இன்னொரு வடிவமைப்புல அதை கொண்டு வர முடியும். ஆனா ஒரு முறை அக்கினிக்குள்ள போய் வந்த மண் திரும்ப ஒட்ட முடியாது, தூக்கி எறிகிறதுக்குத்தான் அது உதவும். எனக்கு பிரியமான தேவனுடைய சாமி, இந்த அக்கினி வழியாக நாம கடந்து போய் வந்துட்டோம்டா, தேவனால் மிகுந்த வல்லமையாய் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் நீங்களும் நான் மாற முடியும். இன்றைக்கு தேவனால் மிகுந்த அதிகமாய் பயன்படுத்துகிற பாத்திரங்களை நோக்கி பாருங்க. எத்தனை முறை அக்கினிக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அவர்கள் சொல்லுகிற சாட்சிக்கு அளவே கிடையாது. அத்தனை முறை பாடுகளுக்குள்ள போயிருப்பான், ஆனால் இன்றைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறார்களே இல்லாமல் குறைந்து போகிறது இல்லை. ஆகவே இந்த நாளிலே நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், தேவனுடைய கைகளில பயன்படுகிற அப்பங்களாய் மாறும்படி நாம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள். முதலாவது தாக வேண்டும், இரண்டாவது வெளியே உடைக்கப்பட வேண்டும், மூன்றாவது உள்ளேயும் உடைக்கப்பட வேண்டும், நான்காவது அக்கினிக்குள்ள கடந்து போய் வர வேண்டும். இப்போ அப்பங்கள் ரெடி ஆயிட்டு, இப்ப நல்லா கவனிங்க, யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்துக்கு வாங்க. நான் அதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். யோவான் ஆறாவது அதிகாரத்துல நாம பார்க்கிற பொழுது அந்த சின்ன பையனுடைய கையில் இருந்த இந்த அப்பங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளுக்கு அது மாறி விடுகிறது.

0: மாறிவிட்ட உடனே அது 5000 பேர்களுக்கு உபயோகமான அப்பங்களாய் மாறிவிட்டது. இதுல நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், கவனிங்க, 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். 6:6 யோவான் 6:6 கவனித்து பாருங்க, தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அப்படி கேட்கிறார். திருச்சபையாகிய நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இந்த நாளிலும் கூட இந்த அப்பங்கள் இருக்கிறது, யாரோ ஒருவருடைய கையில இருக்கிறது, ஆனால் அந்த அப்பங்களை தேடி கொண்டு வந்து இயேசுனுடைய கைகள்ல கொடுக்கிற அந்திரேயாக்கள் இல்லை. இன்னைக்கு திருச்சபையில எழும்ப வேண்டிய ஜனங்கள் யார் தெரியுமா? பிலிப்பை போன்றவர்கள் அல்ல. பிலிப்பை பாருங்க, பிலிப்பு இருந்த இடத்துல இருந்தே கணக்கு பார்க்கிறார், சூழ்நிலையை பார்க்கிறார், வனாந்திரமா இருக்கிறது, கடைகள் கிடையாது, சமைச்சு கொடுக்கிறதா இருந்தாலும் உடனே செய்து எடுக்க முடியாது. பல வகையில் அவர் தன்னுடைய மனுஷீக மூளையை யோசிச்சு பார்க்கிறார், அது சாத்தியம் இல்லை, அது அசாத்தியமான ஒரு காரியம். ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, 5000 10000, ஒருவனுக்கு 2 பிள்ளைகள் பார்த்தா 20000, இவ்வளவு பெரிய திரளான ஜனக்கூட்டத்துக்கு உடனடியாக சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, மனுஷீக மூளையில யோசித்தால் இல்லை என்றுதான் பதில் வரும். ஆனால் ஒரு அந்திரேகியா அங்க இருக்கிறான். அந்திரேகிய அந்த பிலிப்பை போல இருந்த இடத்துல இருந்து யோசிக்கல. இந்த அந்திரேயா கணக்கு பார்க்கல, அவன் களத்துல இறங்கினான், தேட ஆரம்பித்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அந்த வசனங்களை. அந்திரேயா அந்த கிரவுண்டுக்குள்ள, அந்த களத்துக்குள்ள, அந்த அந்த வனாந்தரத்துக்குள்ள அங்கு மிங்கு ஓடி ஓடி ஓடி ஓடி ஒவ்வொரு மனுஷனுடைய பேக்கா தேடி இருப்பான், ஒவ்வொரு மனுஷனுடைய பையையும் தேடி இருப்பான். அங்கு மிங்கு தேடி தேடி தேடி தேடி பார்க்கிறான். கடைசியில ஒரு சின்ன பையனுடைய கையில 5 அப்பங்கள் இருக்கிறதை கண்டுபிடித்துக்கிட்டான். இன்றைக்கும் தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? களத்துல இறங்கி தேடுகிற அந்திரேயாக்களை தேடுகிறார். உங்களுக்குள்ள, எனக்குள்ள, என்னுடைய சபையில, உங்களோட சபையில அந்திரேயாக்கள் எழும்பது, அப்பத்தை தேடி புறப்பட்டு போகிற அந்திரேயாக்கள் எழும்பது. இருந்த இடத்திலே இப்ப நிறைய ஊழியங்கள் நடக்குது பாருங்களேன், இருந்த இடத்துல எல்லாம் சாத்தியம் சாத்தியம் சாத்தியம் அப்படிதான் நடக்குதே ஒழிய களத்துல போய் இறங்கி ஊழியம் செய்யறதுக்கு ஆக்கள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக, இப்படி டிக்டாக் வழியாக பல கோணத்துல ஊழியங்கள், ஏசி ரூம்ல இருந்துகிட்டு இப்படித்தான் இன்னைக்கு ஊழியங்கள் லேட்டஸ்டா ஓடிக்கொண்டிருக்கு. களத்துல போய் இறங்கி ஊழியம் செய்ய ஆக்கள் குறையும். களத்துல போய் இறங்கி ஊழியம் செய்து கஷ்டம்தான், ஆனால் தேடுகிறவங்க கண்டுபிடி, பசி இருக்கும், அந்த ஆத்துமாக்களை தேடணுங்கிற அந்த பசி இருந்தாதான் அதை செய்ய முடியும். அந்த பசி தாகத்தோடு நீங்க இருந்தா அந்திரேயாக்களை போல இறங்கி களத்துல இறங்கி வெயில் பாராது, மழை பாராது, கஷ்டம் பாராது, மலை பள்ளங்கள் மேடுகள் பாராது, அங்கு மீங்கும் ஓடி மனுஷர்கள் என்ன சொல்லுவார்கள், மனுஷர்கள் நம்மளை கேலி செய்வார்களா, நம்முடைய முயற்சிகளை பார்த்து சிரிப்பார்களா, ஒன்றையும் கண்டுகொள்ளாமல் இறங்கி தேட ஆரம்பிக்கிறார். எப்படி ஆகிலும் இயேசுனுடைய கைகளில இந்த அப்பங்களை கொண்டு போய் கொடுத்து விட்டால் போது அவர் அதை பெருக்கி போடுவார், அதை அவர் மாற்றி விடுவார், அவர் அற்புதம் செய்து விடுவார். நம்முடைய வேலையெல்லாம் இந்த அப்பங்களை தேன். இந்த 8வது மாதத்துல நான் 10வது மாதத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், ஆத்துமாக்களை தேடி, அந்திரேயாக்களை போல, அன்றைக்கு அப்பத்தை அந்த அந்திரேயா தேடி திரிந்தது போல, இன்றைக்கும் இந்த 10வது மாதத்துல ஆத்துமாக்களை தேடி களத்துக்கு போங்க, கிரவுண்டுக்குள்ள போங்க, மைதானத்துக்குள்ள போங்க, பட்டணத்துக்குள்ள போங்க, கிராமத்துக்குள்ள போங்க. அப்பங்கள் எங்கெங்க இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சும்மா சாதாரணமா யோசிச்சு பாக்குறேன், பேக்குகளுக்குள்ள, டிஃபன் பாக்ஸுகளுக்குள்ள, சட்டி முட்டிகளுக்குள்ள, ஏதோ ஒரு மூளைக்குள்ள மறைந்து இருக்கும், கண்களுக்கு தெரிகிறது இல்லை. பிலிப்பு போன்ற ஆக்களுடைய கண்களுக்கு அது தெரியாது, ஆனா தேடுகிற அந்திரேயாக்கள் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற பெரிய அழைப்பு, தேடுங்க, ஆத்துமாக்களை தேடுங்க, ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு பட்டணமா, ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு சந்தியா, வீடுகளா தேடுங்க. தேடி தேடி தேடி தேடி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆத்துமாக்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டிய ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீபத்தில் இருக்கிற, தூரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 10வது மாதம் ஆத்துமாக்களை தேடுகிற மாதமாய் மாறட்டும். ஆத்துமாக்களை தேடி, அந்திரியா போல அப்பத்தை தேடி திரிந்தது போல, ஆண்டவரே ஆத்துமாக்களை தேடி புறப்பட்டு போகிற ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்புங்க ஆண்டவரே. சாதாரண அப்பங்கள் தான், அங்கும் இங்கும் மறைந்து ஒளிந்து இருக்கிற அந்த அப்பங்களை தேடி கண்டுபிடிச்சு இயேசுவினுடைய கைகளில கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்களை ஆசீர்வதி, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ராஜ். கோதுமை மணி சாக வேண்டும், இதுக்கு நீங்க எடுத்த பாயிண்ட் மிக மிக இவ்வளவு பொக்கிஷம் இந்த வேதாமத்து இருக்குதான்னு மிக ஒரு கடினமான செய்தி, நன்றாக யோசிக்க வேண்டிய செய்தி. ஆழமான சத்தியம் பாஸ்டர் சுமா. லேசாக ஆவியில் அணுகு கொண்டவர்கள் தான் இந்த உங்களுடைய வார்த்தை விளங்கும், மற்றவர்கள் விளங்குறது கடினம். அப்படியாக ஒரு ஆழமான சத்தியத்தை நீங்க கற்று தந்திருக்க. கோதுமை மணி சாக வேண்டும், உண்மைதான், உண்மைதான். பிடிக்கப்பட வேண்டும் உள்புறமாக மேற்புறமாக. குயவன் அப்பத்து பேர் சொன்னீங்கள், அருமையான ஒரு வெளிப்பாடு பாஸ். உண்மையிலே இந்த வெளிப்பாடு மிகவும் ஆசை வந்தது. கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் கயிற்று செய்யும் சகல காரியம் ஆசிப்பாரு. இது மறு உடலுப்பை நான் கேட்கும் பொழுதும் இன்னும் மறந்து கொள்ளலாம். அதுக்கு அது நான் சொல், கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்.
2: பிரைஸ் லார்ட். அருமையான அருமையான வார்த்தைகள். ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்
1: சொல்லுங்க.
2: ஆமென். அருமையான வார்த்தைகள் பாஸ்டர். ஆமென். கோதுமை சாக வேணும், அது மட்டும் இல்ல, கத்தர் எங்களை பயப்படுத்துற விதம் பயன்படும் அப்பங்களாக மாற வேணும், பாத்திரங்களாக மாற வேணும். அருமையான வார்த்தைகள். நாங்கள் அதுக்கு புடன்விடுறதுக்கு கத்தருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தால் அவர் எங்களுக்கு கிருபையை கொடுத்து வழி நடத்துவார். அதிகமான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். நன்றி. மறுபடியும் இன்னொரு நாள் சந்திப்பதற்கு கத்தர் உங்களின் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமே. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளெஸ் யூ.
1: ஒரு பாடல படிங்க, வருகிறேன்.
2: ஓகே. நன்றி அப்பா. நன்றி சாமி. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சொல்றேன். அதிகாலையில் ஓம்

சுமையாக மாற வேண்டும் என்று சமெல்லையங்கு உம் நாமம் சொல்ல வேண்டும்.

உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்ட

0: ஆமென். கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக. இப்போ பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் அன்போடு வரவழைப்பமாக. பிரைஸ்லார் பாஸ்டர்,
1: சிஸ்டர் வர இல்ல, வரலன்னு சொல்லிருக்கேன், ஜாயின் பண்ண இன்னொரு பாடலை
2: பாடி இல்ல சார். பிரதர் மகேந்திர
0: ரஞ்சன், யூ கேன் சிங் எ சாங்.
2: இல்ல இல்ல, ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி. பாஸ்டர் சாமுவேல் ராஜா கொடுத்த அந்த வார்த்தை, பாஸ்டர் சாமுவேல் ராஜா கொடுத்த அந்த வார்த்தையை குறித்து எனக்கு ஒரு சின்ன சிறிய டெஸ்டிமனி. அவர் கொடுத்த வார்த்தை முதலிருந்து கடைசி வரை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் அந்த விதமாக எங்களுக்குள்ளேயே நடமாடி எங்களுக்கு அந்த வார்த்தையை பெரியோரு விதமாக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். முதலாவதாக நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் எங்களுக்கு வி ஷுட் டைவ் டு சர்வ். அது அடுத்ததாக நாங்கள் வெளியரங்கமாகவும் உள்ளரங்கமாகவும் நாங்கள் எங்களை மறித்து அந்த கடவுளோட வார்த்தையின் கீழ்ப்படிந்து அவருடைய அவர் எங்களுக்கு வத்துக்கிற அத்தனையும் அவர் நாங்கள் கீழ்ப்படுகிறதால தான் அந்த ஹின்ட்ரன்சஸ் எல்லாம் வெளியில் ஒன்றும் இல்லாமல் போகிறது. அது கூட எங்களை அழைப்புதலுக்கு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு அவர் சொன்ன விதத்தில் அது கேட்டதுன்னு அவரோட பரிசுத்த ஆவியின் மூலமாக எனக்கு அது வெளிப்பட்டது என்னென்னா அது ஒரு ஹின்ட்ரன்ஸாக மாறக்கூடியது. நாங்கள் எவ்வளவுக்கு எங்களை மறுதளித்து நாங்கள் வி டை டு அவர் செல்வ்ஸ் அவுட்சைட் அண்ட் இன்சைட், அதுதான் பெரிய ஒரு விஷயம். அதையும் நான் கத்துற பழிப்பிடத்தில் நான் வைத்து விட்டேன் என்னென்றான் என்ற எனக்கு குறித்த அவருடைய அழைப்புதின்படியில் அவர் எனக்கு தந்த அழைப்புதன்படி அந்த கிரெடென்ஷியல்ஸ் பாஸ்டோரல் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் அவரோட பழிப்பிடத்திலேயே நான் வைத்து விட்டேன். அதை விட அந்த அக்கினியின் மூலமாக கடைசியாக அவர் தர்ற எங்களுக்கு அந்த ஏறழுத்தல் எல்லாத்தையும் அவருடையே கொடுத்து விட்டேன் என்றபடியால் அவர் எனக்கு எனக்குள்ளே கிரியேட் செய்து கொண்டிருந்தார். அதுதான் என்னுடைய டெஸ்டிமனி. தேங்க்யூ ஃபார் த வேர்ட். காட் பிளெஸ் யூ பாஸ்டர் சாமுவேல் ராஜா. எப்போதிலிருந்தும் நீங்கள் வரும் பொழுது டிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் நோ அவேல், டிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் நோ ஹின்ரன்ஸ், பிகாஸ் த லார்ட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த சேம் வேர் எவர் யூ ப்ரீச் வேர் இட் கம்ஸ் ஃப்ரம் அண்ட் த லார்ட் இஸ் பிளஸ்ஸிங் யூ அண்ட் யூசிங் யூ மைட்டிலி வித் த வேர்ட் அண்ட் இட்ஸ் பிளஸ்ஸிங் அஸ் ஆல்சோ. ஸோ தேங்க் த லார்ட் ஃபார் ஹிஸ் வேர்ட் த்ரூ த மைட்டி பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென்,
1: ஆமென். நன்றி சிஸ்டர் ரஜினி. பாஸ்டர் சாமுவேல் ராஜா செய்தி உங்களை தொட்டது போல எனக்கும் தொட்டது. கர்த்தர் அவரது ஊழியத்தை ஆசிரியப்பாராக. நாங்கள் தொடர்ந்து பாஸ்டர் அண்டன் ராசா தலைக்கு போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: ஓ பிரைஸ் லார்ட் மகேந்திரடையா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர், என்ன நல்ல உங்களை ஒப்பு கொடுங்க பாஸ்டர், வார்த்தையை கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிரியம்.
3: ஆமீன். நாங்கள் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒருவன் எழும்புவான். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிடாமல் எல்லாரும் மறந்திருப்ப வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே இயேசுதான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். என்னதான் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ வந்தாலும் அவர்கள நாங்கள் இயேசுவில் வைக்கிற அன்பு எங்களை இறுதி வரைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தீமைகள் எது வந்தாலும் எங்களை அவர் பரலோகத்தில பரிசுத்த ஆவியை தந்து எங்களுடைய பெயர்களை பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில பெயர் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் எடுத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், 10 கன்னிகள் 5 கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாதல் இருந்தார்கள், அதை விடுபட்டு போனார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவே ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் மனந்திரும்புற இறுதியத்தை கொள்ளும், ஒவ்வொருவரோடும் இடைப்படும். துதிக்கான மகிமை ஒன்றான மைத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஒன்று ஜோவான் 2:18 வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இன்றைக்கு நீங்கள் பலர் இன்றைக்கு நீங்கள் சிலரை சந்தித்திருக்கலாம், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு பலர் இன்றைக்கு உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள். இப்படி சாதாரண மனிதர்கள், அந்திகிறிஸ்துடைய ஆவியை உடையவர்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் வெளிப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள். இந்த கடைசி காலத்துல இந்த கிறிஸ்துக்கு விரோதமாக நான் தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அநேக அவர்களுடைய ஆவியிலே அவர்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆவி இன்றைக்கு காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள். இந்த அந்தி கிறிஸ்து என்பவர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து போனவர்கள் பாருங்கள். தேவன் தம்முடைய சாயலாகவன் ரூபத்தின்படி எல்லா மனிதர்களையும் படைத்தார் பாருங்கள். அவர்கள் தேவனை விட்டு, அந்த மெய்யான தேவனை விட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போனவர்கள் தான் இந்த அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறார்கள் பாருங்கள். இன்றைக்கு முகமதியரை பிரதானமான அந்தி கிறிஸ்து அந்த மதத்தில இருந்துதான் வரும் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள். இப்படியாக இயேசுவை மறுதளிக்கிறவர்கள், இன்றைக்கு சன் ஆஃப் கோட் என்று மறுதளிக்கிறவர்கள் பாருங்கள் அந்தி கிறிஸ்துவாக வருவார்கள். இப்படி இயேசுவுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள். நாங்கள் 19 வசனத்திலே 1 யோவான் 2:19 பார்க்கும் பொழுது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவர்கள் வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் பாருங்கள். இப்படியாக இயேசுவை மறுதளித்து போனவர்கள், இப்படியாக நாங்கள் நான் தான் இயேசு என்று சொல்லிக்கொண்டு வருகிறவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவ கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தவர்களுக்கு அபிஷேகம் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த அபிஷேகம் எங்களை பரலோகமறைக்கு கொண்டு செல்லத்தக்கதாக இருக்கிறது. 20 வசனத்தில பார்க்கும் பொழுது, 1 யோவான் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டா இராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். சத்தியத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியானவனோடு மறுபடியும் பிறந்த பரிசுத்த ஆவியானவனுடைய உதவியுடன் படிக்கும் பொழுது அதுல ஒரு பொய்யையும் பார்க்க முடியாது பாருங்கள். இன்றைக்கு பைபிளிலே பலர் பிழை பிடிப்பார்கள், தவறு என்று சொல்லுவார்கள். இவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த வேதாகமம் ஒரு சத்தியமாக இருக்கிறது, அது ஒரு பரிசுத்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த வார்த்தை சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கூடாக நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 3 எப்படி மறுபடி பிறக்க வேண்டும் என்பதை இயேசு நிக்கதேமுக்கு விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் ஆரம்பத்தில தாயின் வயிற்றுல பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பாவமுள்ள ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறக்கும் பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவனுடையத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் அவருடைய பெயர் எழுதப்படுகிறது. இதை தொடர்ந்து கடைசி வரையும் நினைத்திருக்கும் பொழுது, நாங்கள் இயேசுக்கு பிரியமாக கடைசி வரையும் வாழும் பொழுது, எங்களை தேவன் அந்த பரலோகத்தில் சீர்கிறந்தவனாக இருக்கிறார். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக அவருடைய ஒன்று பேதில் ஒன்று பன்னெண்டில் சொல்லப்படுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டவர், எங்களை நிரப்பி எங்களுக்கு எங்களுடைய சரீரத்தில அவர் வாசம் செய்கிறார். பாருங்கள், 22வது வசனத்திலேயும், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து. பாருங்கள், பிதாவை மறுதளிப்பார்கள், குமாரனை மறுதளிப்பார்கள், பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து. பாருங்கள், இன்றைக்கு சன் ஆஃப் காட் என்றதை மறுதளிப்பார்கள். பிதா தேவன், தேவனாக இருக்கிறார், சன் ஆஃப் காட்டாக இயேசுவை மறுதளிக்கிற மதம் தான் இந்த முகமதியர் மதம். அதற்குள்ளே இருந்துதான் இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். பாருங்கள், குமாரனை மறுதளிக்கிறவன். இன்றைக்கு பாருங்கள், இந்த முகமதியருடைய மதத்தில இயேசுவை மறுதளிப்பார்கள், ஆனால் அவர்களுடைய தேவனுக்கு இந்த பைபிளில் உள்ள ஒரு பெயரை விட்டுவிட்டு வேறு ஒரு பெயரை அவர்கள் கொடுப்பார்கள். குமாரனை மறுதளிக்கிறார்கள், இயேசு எங்களுக்கு புதிய ஏற்பாடு வேண்டாம், இயேசு இந்த உலகத்தில மறித்து உயிர்த்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்றது வேண்டாம். இப்படியாக ஒரு தவறாக அவர்களுடைய புஸ்தகத்தில் எழுதி பாருங்கள், அந்த அந்தி கிறிஸ்து கிரிகை செய்கிறதே அந்த புத்தகங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குமாரனை மறுதளிக்கிறவர் இன்றைக்கு சில யெகோவா விட்னஸ்லேயும் கூட குமாரனை மறுதளிப்பார்கள். அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய பெயர்கள் எழுதி இருக்கிறவர்கள் மட்டும்தான் தேவன் ஜீவ புத்தகத்தில அந்த அந்த டாக்டரின் இருந்தாலும் ஜீவ புத்தகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தால்தான் தேவன் பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். இயேசுவை நாங்கள் ஏற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் அப்போஸ்தலர் 4:12 இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். 24வது வசனத்திலேயும், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருக்க கடவுது, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனுடைய குமாரனாக, பாருங்கள், அவர் பிறந்த பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் வயிற்றில பிறந்தார். பாருங்கள், பரிசுத்தாவினால பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினால கற்பம் தெரிந்து பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு யோசேப்புக்கு வேறு 4 பிள்ளைகளும் 2 சகோதரிகளும் மாம்சத்துல பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல பிறந்தவர்கள். பாருங்கள், 25வது வசனத்தில் இயேசு எங்களுக்கு சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே இயேசு நமக்கு செய்த வாக்கு தத்தம். பாருங்கள், யோவான் 17:3 வசனத்தில், இந்த உலகத்தை படைத்த தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைக்காத தெய்வங்கள் எல்லாம் மனிதனுடைய கைவேலையினால் ஆகப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்கள், இந்த பிசாசுகளுக்கு ஊடாக, இந்த அந்திகிறிஸ்துடைய ஆவிகளுக்கு ஊடாக தவறான வழிகளில இழுத்து செல்லுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை குறித்து இந்த கடைசி காலத்துல நாங்கள் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை பெற்றிருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த வஞ்சிக்கிற ஆவிகள்ல இருந்து அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் அப்படியான தவறான ஆவிகள்ல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். 26வது வசனத்துல உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் எப்பொழுது நிலைத்திருக்க வேண்டும்? அவரை போல அவர் தான் எங்களுக்குள்ளே போக்கஸ். அவர் எப்படி நற்கிரியை செய்து வாழ்ந்தாரோ, வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், யோவான் முதலாம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினவர் தான் எங்களுடைய இயேசு. அதே போலதான் நாங்கள் இன்றைக்கு வார்த்தை தான் இயேசு. வார்த்தையின்படி வாழும் பொழுது நாங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறோம், இயேசுவை போல மாறுகிறோம். இப்படி இருக்க 28வது வசனத்திலேயும், இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும் படிக்கு அவரை நிலைத்திருங்கள். இயேசுவிடத்தில் நீங்கள் வந்து விட்டால், அபிஷேகத்தை பெற்று விட்டால், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பு தள்ளுவதில் அவர்களை ஒரு பொழுதும் தள்ளாத தேவனாக இருக்கிறார். 29வது வசனத்திலேயும், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், நீதி சத்தியத்தின்படி வேதாகமத்தின்படி வாழுகிறவர்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழுகிறவர்கள், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள், அவரில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். எங்களுடைய அப்பாவாக, இயேசுவின் குடும்பமாக, தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாங்களுடைய ஆவி அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகார ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய அப்பாவாக எங்களுடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு சரீரம் இல்லை. பாருங்கள், அவர் அன்பாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஒருவரும் சீரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். பாருங்கள், ஒருவரின் மாமிச கண்களினாலே அவரை பார்க்க முடியாது. ஒருவரின் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் தான் எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். இயேசு மாம்சத்துல இந்த உலகத்துல சன் ஆஃப் கோட்டாக இந்த உலகத்துல வந்து மாம்சத்துல வெளிப்பட்டவர் தான் இயேசு. பிதாவுடைய குமாரனாக அவருடைய மிஷன் மனுக்குலத்திற்காக தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீண்டுமாக மனம் திரும்பி பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக, ஆதாம் ஏவாளின் பாவத்திற்காக, பாவத்தின் விளைவாக இந்த உலகத்தில் சாபம் பாவம் வந்தது. அந்த சாப பாவத்தை நீக்குவதற்காக மாம்சத்துல இயேசு வழிபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களை மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்தில சேர்ப்பதற்கு அவர் மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறவனாக இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரத்தில அவர் இந்த உலகத்துல மீண்டுமாக வந்து, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி மீண்டும் வந்து நான் உங்களை அழைத்து செல்வேன். அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ரெண்டு யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏழாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாகவும் இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு இந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதளிக்கிற மதங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள், அவரை சாதாரண மனிதனாக காண்பிக்கிற மதங்கள், அவரை ஒரு புரோஃபிட்டாக காண்பிக்கிற மதங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு எல்லாம் வருகிறது. நான் திரும்ப வாசிக்கிறேன், ரெண்டு யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறார். முகமதிய மதத்துல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனிதர்களாக அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த புத்தகம் எழுதப்படும் பொழுதே அது அந்தி கிறிஸ்துக்குரிய புத்தகமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில மரிக்கவில்லை, அவர் உயிர்த்தளவில்லை. எப்படி சன் ஆஃப் கோட் சாக முடியும், கோட் எப்படி சாக முடியும், இப்படி தவறான கேள்விகளை அந்த மதத்துக்கூடாக மக்களுக்கு பரப்பி அந்தி கிறிஸ்துவனுடைய வழியிலே அந்த மதம் இழுத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எட்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திடாமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். இயேசுவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கும். ஒரு ஒரு மதம் வந்து உங்களிடத்துல இயேசுவை நம்ப வேண்டாம், இயேசுவை மறுதளித்த விதமாக பேசினால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களோட உணவு கூட உட்கொள்ளக்கூடாது, வாழ்த்துதல் கூட. இப்படியான மதங்களில் இருக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் கூட செய்யக்கூடாது என்று இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பத்தாவது வசனத்துல, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற விதமாக பேசுகிற மக்களோட நீங்கள் அவர்களை அவர்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது, அவர்களை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்படியாக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துக்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான். பாருங்கள், அவர்கள் இப்பொழுதே துக்கிரிகைகளை விதைக்கிறார்கள். பாருங்கள், சத்துரு களையை விதைக்கிறான். இப்படியாக இந்த களை வளர்ந்து கடைசியாக அந்தி கிறிஸ்துவாக தேவனுக்கு, அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவனாக அவன் அந்தி கிறிஸ்துவின் விதை விதைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. என்னுடைய இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் அந்த ஒன்றான அமைத்தவனுக்கு வேறு ஒரு பெயரை கொடுத்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி தேவன் ஒரு மதத்தை கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பின்பு உருவாக்கப்பட்ட மதத்தில பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள், இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் இந்த கடைசி காலத்தில் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு விரோதமாக, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்து ஒரு ஒன் வேர்ல்ட் கவர்மெண்டை உருவாக்குறவனாக இருக்கிறார். பாருங்கள், எல்லா நாடுகளிலேயும் ஒரு கரன்சி, ஒரு ஒரு ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அது ஒரு சிப்ஸ் மூலமாக, இந்த வைஃபை டெக்னாலஜி கூடாக ஒரு சீப்பை மனிதர்களுக்குள்ள செலுத்தி அவன் அவன் இஸ்ரவேலில் தான் அவன் போயிருப்பான். இஸ்ரவேலில் இருந்து கொண்டு இஸ்ரவேலரை 3.5 வருடங்கள் வஞ்சித்து இஸ்ரவேல் நாட்டை 3.5 வருஷத்துக்கு பிறகுதான் இஸ்ரவேலர் உண்மையை அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், இப்படியாக அவன் அந்த சிஸ்டம் மனிதர்களுக்கு அது நல்லது போல தோன்றும். பாருங்கள், எல்லாரும் அந்த சிப்ஸ் சிப்ஸ் மூலமாக அதுல உங்களுடைய ஸ்டோ எல்லாம் உங்களுடைய உங்களுடைய வேலை செய்கிற இடங்கள் உங்களுடைய பண பேமெண்ட்கள் எல்லாம் அந்த சிப்ஸுக்குள்ளாக நடக்கும். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அந்த சிப்ஸை போட்டுக் கொள்ளக்கூடாது. அந்த சிப்ஸை போட்டுக்கொண்டால் அது அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. இதனால அந்த அந்த 666 என்று ரெவலூஷன் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சிப்பை நாங்கள் போட்டு கொள்ளக்கூடாது கிறிஸ்தவர்கள். பாருங்கள், இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ரெவலூஷன் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பாருங்கள், இன்றைக்கு சில மதங்களிலே இப்படியான பல தலைகள் உள்ள மிருகங்கள் தன் கடவுள்களாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் இப்படியாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயற்படுகிற மதங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்தி கிறிஸ்துவுக்கு எல்லாம் போகக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த மிருகத்துக்கு பாருங்கள், அந்த மிருகத்தை வணங்குவார்கள். 4வது வசனத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலேயும் அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த பலி சர்ப்பத்தை வணங்கினார்கள். பலி சர்ப்பத்தான் எங்களுடைய ஆதாம் எவாளை வஞ்சித்த பலி சர்ப்பம். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட பலி சர்ப்ப அதிகாரம் கொடுத்த பலி சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள். பாருங்கள், இப்படியாக அந்த காலத்துல இந்த பூமியை கூட 4 யானைகள் தூக்கி வைத்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. இப்படித்தான் இந்த மிருகத்தோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்குறவர்களாக மனிதர்கள் மாறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிற அந்த மிருகம் 6வது வசனத்தில் அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தூசித்து மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்படியாக ஒரு அந்த யுத்தத்தில அந்த மிருகம் மேற்கொள்ளும். ஆனாலும் இறுதி யுத்தத்தில எங்களுடைய தேவன் எங்களுக்கு வெற்றியை தந்து நித்திய நித்தியமாக அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் உலக தோற்றம் முதலே அவருடைய புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. காது உள்ளவனவனோ அவன் கேட்க கடவன். இப்படியாக நாங்கள் இந்த காலத்தில தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாரும் தூய ஆவியே

0: மக்களுக்காக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு நிலைத்திருக்கிறது. ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கூடாக அவர்கள் அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து போகாதபடி நீர் எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்க பொழுது பரலோகத்திலே இருந்து எங்களுக்கு அனுப்பின அந்த பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரை நிரம்பும்படியாக ஜெபிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொரு ஒருவரும் விடப்படக்கூடாத ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நிரம்பும். இந்த அபிஷேகம் தான் எங்களில் நிலைத்திருக்கிறது. இந்த ஆவிகளை தீர் பொறுத்தறையும் வரத்தை தருகிற ஆவியானவர் எங்களோடு இருக்கிற தேவன் நித்திய ஜெசகமன் ரெடியோடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நிராப்பம் ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயிருள்ள தேவன், நிருண்மையுள்ள தேவன், எங்களை இப்படி அபிஷேகத்தினால நிறைக்கிற தேவன் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒருவரே மாம்சத்தில வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டீர், அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரியை நீர் அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டீர். தள்ளும்புகளால் ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக. ஆண்டவரே ஒவ்வொருவரே உம்முடைய ராஜ்யத்தில் இழந்து கொள்ளும், ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. உம்முடைய அபிஷேகத்தினால நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து ஜெயிக்கிற வாழ்வு. இயேசுவே நீர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நீர் எங்களோடு வருகிறவர், எங்களை ஜெயிக்க வைத்து உம்முடைய ராஜ்யத்தில எங்களை சேர்க்கிற கிருபைக்காக உமக்கிற ஒவ்வொரு அறியாத ஒரு மக்களையும் இழுத்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யத்தில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருவதையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப். ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமீன். அவருடைய வார்த்தையில உண்மை உள்ளது, அவருடைய வார்த்தையில ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி மகேந்திரனையாவிடம் ஒப்பு
2: கொடுக்கிறேன்.
1: மகேந்திர கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக இன்னும் புதிதான வெளிப்படுத்தல் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய வார்த்தையை பயந்து கொடுப்பதற்கு கதை கொடுத்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் நன்றி. கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், நன்றி. காட் பிளஸ்
2: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி இயேசுப்பா, நன்றி. மைந்திரனையா, மைந்திரனையா,
3: முடிஞ்சதுங்க.
1: ஓகே, ஓகே, நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி, நன்றி அப்பா. உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் எங்களுக்கு காணக்கூடியதாக, உங்களோட பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து களிக்குறுவதற்கு தந்த இந்த வெளிப்படுவதற்கும் அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுக்குள்ள மறைந்திருந்து உங்களோட வார்த்தை எவ்வளவு அற்புதமானது, வல்லமை நிறைந்தது என்று காணக்கூடியதாக பகிர்ந்து கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த வந்த கிரிவியலுக்கு அப்பா உங்களோட வல்லமையை உங்களோட கிருபையை உங்களோட சித்தத்தின்படி நாங்கள் நடத்துவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட மறுபடியும் உங்களோட கருத்தில் ஒப்புக்கொடுக்குறேன். அவங்கள உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நன்றி நன்றி யேசப்பா, நன்றி சிஸ்டர் கருணா பாடின பாடல்களும் அவங்களே அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இன்னும் அதிகமாக உங்களோட புதிதான பாடல்கள் மூலமாக அவங்களுக்கு உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சனுக்கான வருகிறேன், அவங்களும் பகிர்ந்து கொடுத்த பாடல்களுக்கும் அவங்க கொடுத்த அந்த செய்த ஜெபங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அப்போ உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த வந்தவர்களை இனி அதிகமாக உங்கள் இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களோட ஊழியத்திலேயும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் யாக்கான் வருகிற அவர்கள் அப்பா இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து வழி நடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு மின் அதிகமான கிருபையும் உங்களோட அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் அஞ்சனி காண்டு ஜபிக்கிறேன். அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கான ஜபித்தார்கள் அவர்களுக்கு அதிகமாக அப்பா அவங்களோட ஞானத்தையும் உங்களோட அறிவையும் உங்களோட அன்பையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். குடும்பத்தார்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா எனக்கும் கொடுத்த பெலனுக்கும் சத்துவத்துக்கு நன்றி செலுத்துறேன். உங்களை உங்களோட உங்களோட பாதத்தில் இருந்து உங்களோட முகத்தை மட்டுமே பார்த்து உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கானவரே நீங்கள் எங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறேன். நன்றி இயேசப்பா, நன்றி நன்றி பாஸ்டர் சுவிசேஷர் ஜஸ்டின் அவர்கள் வருகிற அவங்க பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அப்பா அந்த வல்லமை நிறந்ததை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தினபடியா நன்றி செலுத்துறேன். அப்பா பேதருக்கு எப்படி உங்களோட வல்லமை தெரியப்படுத்தி இன்னொரு வாழாக இன்னொரு புதிதான மனிதனாக மாற்றின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் ஆசீர்வாதிங்க. அவங்க போற இடங்கள் எல்லாத்திலையும் உங்களோட சமூகம் முன்பாக போய் அவர்களை சிஸ்டர் ஜஸ்டினாவை ஆசீர்வதி படியாக ஜபிக்கிறேன். அப்பா நன்றி சிஸ்டர் அருந்ததிக்கான் நடிக்கிறேன், நான் நன்றி செலுத்துறேன். அவங்க அருமையான வல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்தார்கள். உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்காண்டவரை அழைத்து வந்த ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்துறேன். நாங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா அருந்ததி அவர்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ராஜா அவருக்காண்டி ஜபிக்கிறன் ஆண்டவரே, அமைய அவர்களோ அருமையான வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆண்டவரே. அப்பா அஞ்சு ரெண்டு அப்பத்தை இப்படி நீங்க அந்த அப்பத்துல ஆண்டவரே சித்தமாக உங்களோட சித்தத்தின் செய்வதற்கு நாங்கள் உங்களுக்குரியவர்களாக உங்களுக்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை தெரிந்தெடுத்து அதிகமாக நீங்க எங்களுக்குள்ள கிரிகை செய்ய வேணும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும், கத்தட வார்த்தைகளை நிலைத்திருக்கணும். அப்பொழுதுதான் நாங்கள் ஜபத்துல நிலைத்திருக்கணும் என்ற குறித்து வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்கான நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் ஊழியத்திலே அவரோட குடும்பத்திலே கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா பாஸ்டர் அண்டன் ராசநாயத்துக்கான ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலையும் காலையும் வந்து உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை எங்களுக்கு அறிவித்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களும் அவங்களோட கூட ஊழியத்துல இருந்து அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்களை அதிகமாக அவருடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். பிரதர் எஸ்லி சிஸ்டர் மறைவில் இருக்க ஊழியர்கள் யாவற்றையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. 24/7 24 மனுத்தலமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களோட தியானத்திலே உங்களோட உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு அழைத்த அந்த அன்புக்கு நன்றி செலுத்தி நான் அதிகமாக அவங்களே உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நாளைக்கு உபவாச ஜபம் உபவாசம் அபிஷேக ஊழிய கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். புதிதான வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியா ஜபிக்கிறேன். வரப்போற ஊழியக்காரங்களை அப்பா இன்னும் அதிகமாக ஒரு தேவ அன்பு ஜப ஆவியம் தேவ ஆத்மா பாரத்தையும் கொடுத்து யாரையும் கொண்டு வந்து எங்களுக்கு அப்ப புதிதான பாடலையும் புதிதான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமப்படவன். இவ்வளவு நேரம் கூட இருந்து எங்களை பிள்ளைப்படுத்த உங்களுக்கு நாங்க உங்களை மட்டுமே மகிமப்படுத்து எங்களுக்கு அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன் ஐயா, ஆமேன்.
3: ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே பரிசுத்த ஆவியான உதவியோடு நீங்களும் சிஸ்டர் ரஜினியும் கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதம் நடத்துவீர்கள். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அபரிதமாக ஆசிரியப்பாராக. ஆமேன். நாங்கள் இப்போ என் ஆத்மாவே சொல்லுவோமா? மைக் ஓன் பண்ணிட்டீங்க. ஓகே, என் ஆத்மாவே சொல்லுவோம். என்
1: ஆத்மாவே கத்தரே சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி,
4: இணைந்து தொகுத்து வழங்கிய சகோதரி டாலி, சகோதரம் மாயந்தன்னையா, அதே வேளையிலே இவர் நேரம் எங்களுடன் இணைந்த சகோதரி ரஞ்சினி கூட எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவரைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தேவ செய்தி எடுத்து வந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் போய்ப்போம். நாளை நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே சகோதரி ஜானட் அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் கோயம்புத்தூர் இந்தியாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். அதில் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். அருமையானவர்களை, இதுவரை நேரம் நாங்கள் நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சிவ ஊழியர்கள் இணைந்தார்கள். அத்தோடு சௌரி சுயசெய்கிற ஜஸ்டினா அவர்களும், சிஸ்டர் அருந்ததி அவர்கள், பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள், சிவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டன் ராசனை அவர்கள் தேவசையை எடுத்து வந்தார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என வசிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் நேரடி ஒளிபரப்பை நிறைவு கொண்டு வந்து மீதியான நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த இன்றைய நாளிலும் செய்திகளை நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி எல்லாவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே 8 மணிக்கு கனடா நேரப்படி, யுகே நேரம் 1 மணிப்படி, லண்டன் யூரோப் நேரம் 2 மணி, இலங்கை இந்திய நேரம் 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த வகையிலே நீங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.
3: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ரீதா. காட் பிளஸ் யூ.

0: சந்ததியோடு இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம். எங்கள்
1: எல்லோருக்கும்
0: இரவாக இருக்கிறது. காலை வேளையில் திரும்பமாக சந்திப்போம். நல்ல நித்திரை கட்டு கத்தர் கட்டளையிடுவாராக. கத்தருடைய கருத்தில் ஒப்புக்கிறோம். ஆமென். காட் பிளெஸ் யூ.
2: ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். காட் பிளெஸ் யூ.

0: எங்களுக்கு தெரியுந்தானே உங்களுக்கு மகேந்திரபாய் நீங்க போனீங்க ஆனே.
1: ஆமாம்.
0: ஆ அப்ப அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடம் வந்து அவனுக்கு சுதந்திரமா போகுது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவன் தேவனை உத்தமமா பின்பற்றின படினால அதைத்தான் சொல்லப்படுற விசேஷித்த ஆவி உடையன் வந்து ஆண்டவரை என்ன செய்வான்னு சொன்னா அவரை உத்தமமா பின்பற்றுவான். இப்ப எல்லாருக்கும் நான் இப்ப நான் எல்லாரும் சொல்லல வந்து எல்லாரும் ஆவியா ஆவிக்குள்ள இல்லையோன்னு சொல்லல. ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் பரிசு தாவியானவர்கள் நிறைஞ்சு நடக்கணும். ஆனால் வந்து விசுவாசித்த ஆவியானவர் உத்தமமா பின்பற்ற ஆவியானவர் இப்படி ஒவ்வொருவருக்குள்ள ஒரு கிரிகள் நடக்கு. இப்ப பாருங்க யோசேப்பை எடுத்து பாருங்க. யோசேப்புக்குள்ள வேறு விதமான ஒரு காரியம் இருக்குது. யோசேப் வந்து இதை பாருங்க அந்த அதாவது தேவன் கொடுத்த அந்த என்ன சொல்றது அவருக்கு அந்த தரிசனம் அந்த வெளிப்பாடு இதை அதை அப்படியே வச்சிருக்கிறான் வந்து கட்டாயம் ஆண்டை நிறைவேற்றுவான்னு சொல்லி. அதனாலதான் பாருங்க ஆண்டோடைய திட்டத்தின்படி தான் கிணத்துக்க போட்டாலும் ஆளை எகிப்து கொண்டு போனாலும் அங்கே நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்க எகிப்திலிருந்து யோசேப்பை ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஸ்தானத்துல வந்தா தான் யோசேப்புக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் தேவன் நிறைவேற்ற முடியும் என்றதுக்காக தான் அங்க தேவன் அந்த பார்வோனுக்கு தரிசனத்தை கொடுத்து அந்த அதனுடைய விளக்கத்தை கொடுத்துற வழியில சரி ஓகே நீ வந்து இந்த இடத்துல ஆட்சி செய்யன்னு சொல்லி அந்த காரியத்தை கொடுக்குறாரு ஐயா. இதான் ஆண்டவற்ற காரியம் சரியா ஐயா?
1: ஓகே ஓகே ஓகே.
0: அதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான அபிபித்தமான பாருங்க. யோசேப் என்ன செய்ய இச்சைக்கு விட்டு விலகி ஓடிச்சுது பாருங்க அப்படின்னு சொன்ன இச்சை வேண்டாம் எனக்கு எனக்கு ஆண்டவரே போதும் என்று சொல்லி. ஆனால் காலேப்பு வந்து துணிகரமா இந்த நாட்கள் அந்த இடத்துல போய் காரியத்தை செய்தார். ஆனால் இங்க நீங்க சொன்ன மாதிரி டானியலுக்குள்ள அந்த அறிவும் புத்தியும் இது காரியங்களை வெளிப்படுத்துற ஆவியான இருந்தபடினால் அந் ராஜாவா இருந்தாலும் சரி சிங்கக்கவியில ஓட்டானு சரி என்ன இடத்துல ஓட்டானு சரி அந்த இடத்துல தைரியமா செயல்பட்டதாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு ஐயா. அதான் அந்த ஒவ்வொருடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுது.
1: அப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆவி இருக்குன்றீங்களோ?
0: இல்ல ஐயா, பரிசுத்த ஆவியான ஒரு ஒன்றுதான் ஐயா, செயல்பாடு வித்தியாசம் ஐயா. ஜனத்தையும் உங்களையும் இன்னும் ரெண்டு பேரையும் கொண்டு மேடையில வந்து பிரசங்கம் பண்ண கொடுக்குறீங்க. பிரசங்கம் பண்ண கொடுறோம் விட்டோடனே நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிச்சா நீங்க ஒரு நோமலா பிரசங்கம் பண்ணி போடுவாருங்க. அல்லது இந்த நாட்களை பாக்குறவங்கள நீங்கள் இந்த நாட்கள் ஒரு வைராக்கியம் என்று பிரசங்கம் பண்றீங்க. ஜனாற்றம் அப்படியே வார்த்தையில அடிச்சு உறுதிப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் அடுத்த ஒரு வாரம் என்ன செய்வார் சொன்னால் அவர் ஒரு சிம்பிளாக இப்ப திருநாரண ஐயா மாதிரி இருந்தால் சோர்ந்து போவாத ரெண்டு பாட்டை படிச்சு அன்பா படிச்சு ஆக்களை அள வச்சு காரியங்களை செய்து பிரசங்கம் சொல்லிருக்குல்ல. என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால் உங்களோட ஆவியானவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் இப்படி திடீர் புடிகளை செய்கிறார். அதே மாதிரி ஜனத்தின் ஆவியானவரும் கடவுள் ரெண்டு காரியங்களை செய்யணும் பண்ணிக்க. ஆனால் இவற்றை அந்த மற்றவர் மூன்றாவது ஆளுடைய ஆவியானவர் என்ன செய்யறான்னு சொன்னால் சுமூகமா அந்த கத்துடைய வார்த்தையை அவர்களுக்குள்ள கொண்டு வர காரியம் இதானே அந்த செயல்பாடு. அப்ப மூன்று பேரும் ஒரே ஆவியத்தான் பெற்றிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் தான். செயல்பாடு வித்தியாசம்.
1: நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஜனத்தை என்ன பேசாவிட்ட நான் என்ன சொல்லுவான்? இவன் தோட்டத்தை பதி சொன்ன இவனுக்கு இறக்கி விட்டுருவான்.
0: நான் சொல்றதே இல்ல. நான் எப்படி மேடையில ஒன்றை விட்டு இப்ப உங்களை பிரசங்கம் பண்ண சொல்லிவிட்டேன். காங்கிரிகேஷனை பார்த்து நீங்க காரியம் சொல்றீங்க. ஜனட்டு வந்து காங்கிரிகேஷன் சொல்றது. ஆனா மூன்றாவது ஆள் வந்து காங்கிரிகேஷன் சொல்லிக்கல வந்து இப்ப உங்களோட காரியங்களை கேட்டு ஆக்கள்லாம் பெரிய அந்த வைராக்கியம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இல்ல. ஆனால் மூன்றாவது ஆள் வந்து சொல்லிக்க வந்து எல்லாரும் அழுது கண்ணால கண்ணீர் போல கொண்டு அழுது கண்ணீர் சொல்லி பாவங்கள் யாரும் கேட்டு காரியங்களை செய்யறதா இருக்கு ஐயா. அதைத்தான் சொல்லப்படுது பாருங்க. ஒரு முறை ஒரு காரியம் நடந்த ஐயா, இங்க இந்தியா தேசத்துல இங்க நடந்தது. ஒரு ஊழியர் வந்து பிரசங்கம் பண்ணி ஐயா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஜனங்களை பார்த்தா மேடையில வந்து அழுகுறாங்க எல்லாரும். அப்ப அழுகுறாங்க நினைச்சுனால் அப்போ அந்த மற்ற அந்த பாஸ்டர் சொல்றாரு வந்து மற்ற பாஸ்டர் வந்து என்ன இவ்வளவு நாள் நான் ஊழியம் செய்யறேன் ஒரு நாள் வந்து அழுத கிடையாது இது என்ன நடந்தேன்னு சொல்லி கேக்குறது. ஒரே வார்த்தையே ஒண்ணுதான் பத்திர பெருசா ஒண்ணு சொல்லல. அது ஒரு மனதுருக்கமான காரியம் ஐயா, அந்த உடைக்கப்படுகிற காரியம். அந்த வார்த்தையின் மூலமா அவருக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தாவிட வல்லமை அந்த நொறுங்குண்ட

0: கட்டுங்குண்ட இருதயங்களை போய் அங்கே இந்த நாட்களை கட்டி அவருடைய காயங்களை கட்டி அவர்களை அந்த உடைச்ச அந்த அந்த கட்டுக்கள்ல இருந்து வெளியால் எடுத்துக் கொண்டு வருகிறார்களே அந்த அழுகையான காரியங்கள் இந்த நாட்களை வரும். ஆனால் இதே வார்த்தையை தான் என்ன செய்தார்னு சொன்னால் அந்த போதகர் இருந்து பிரசங்கம் பண்ணார் 5 வருஷமா 10 வருஷமா பிரசங்கம் பண்ணி ஒரு அசைவும் இல்லை. அப்படி அவங்க வந்து அப்படி கதிரையில வந்து கதிரைக்கு பாருமா இருந்துட்டு போறாங்க. இதானே நடக்கிற காரியம். அப்ப ஒரே ஆவியானவர் தான் செயற்பாடு வித்தியாசம்.
1: நீங்க சொல்றது சரி, நான் ஒத்துக்கொள்றேன். நான் கண்டறிஞ்ச உண்மையிலே ஒரு ஊழியக்காரன் வார்த்தையை கொடுக்க ஊழியக்காரன் வார்த்தையை கொடுக்கும் பொழுது நான் கண்டது இந்த சங்கம மாநொடியில நித்திய விஷயத்திலே வார்த்தையின் விஷயத்திலே சில ஊழியக்காரர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அநேக பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சில ஊழியர்கள் வார்த்தையை சொல்லும் போது உபண்டா குறைஞ்சோண்டு போகும். கடைசியில நான் தான்
0: நிப்பேன்.
1: இப்ப நான் ஹெப்சி டேவிட் வார்த்தையை கொடுத்தா 170 பேருக்குள்ள
0: கேட்டிருக்கிறேன்.
1: ஒரு ஒருத்தர் வார்த்தையை கொடுத்துருக்க 4 பேர் தான். இதுல இருந்து அந்த வார்த்தை இந்த வல்லமே இந்த பிரசங்கம் பண்ணிக்க அவரை தொட்டும் என்ன கேட்க மாட்டேங்குது வாஞ்ச வேறும்.
0: அதுதானே ஏனென்று சொல்லி சொன்னால் அவையல் வந்தையா அந்த அதாவது என்ன சொல்றது வேர்ட் ஆஃப் லைட் என்று சொல்லி வார்த்தையின் வெளிச்சத்திலே அந்த ஒரு சில ஊழியர்கள் இந்த நாட்கள செயல்படுகணும். அர்ப்பணி கூட செயல்படுகிற வேலையா அந்த வார்த்தைகள் இந்த நாட்கள்ல என்ன மாதிரி சொன்னா வருகிற வேலையில வந்து ஜனங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் ஐயா. இப்ப வந்து பாருங்க வேதம் சொல்லுது ஐயா வார்த்தையினால் விடுதலை ஐயா. வேதம் சொல்லுது ஐயா இப்ப பாருங்க குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஒரு யோவான் சுவிசேஷம் சொல்லப்படுது ஆவியானவர் ஆலே ஒரு விடுதலை இருக்கு ஐயா. அப்ப பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் அந்த ஜனத்துக்கு ஒரு விடுதலையை கொடுத்து பக்குவப்படுத்துவார். பக்குவப்படுத்தியக்குள்ள வந்து வார்த்தை பேசிக்கல அந்த வார்த்தை வந்து கிளியரா வந்து விழும் ஐயா. இப்ப நிலத்தை பண்படுத்தி ஒரு பயிர நடுற மாதிரி
1: அருமையான
0: அந்த அபிஷேகம் அப்படிதான். அந்த அபிஷேகம் தானே ஐயா அந்த நுகங்களை உடைச்சு கொண்டு போவோம். அழுவாங்கள் ஐயா. சில பேருக்கு வந்து அந்த சில காரியங்கள் ஒன்னும் செய்ய தேவையில்ல. அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டு போய்க்கல அவைக்கு அந்த சின்ன வயதுல அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முதல் செய்த பாவங்கள்லாம் டக்கண்டு நினைவு பெறும். என்ன மறந்துருந்த காரியங்கள்லாம் உடனே வந்து அப்போ புல்பீட்ல வந்து ஒன்னும் செய்ய தேவையில்லை. அவங்க புல்பீட்ல வந்து தாங்களே விழுந்து கையை அடிச்சு அடிச்சு அழுவாங்க. ஆண்டவரே மன்னியும் மன்னியும் சொல்லி ஆண்டவரே நமக்கு விரோதமா பாவம் செய்தோன்னு சொல்லி. ஆனா இந்த பிரசங்கியார் வந்து அவர் பாவத்தை குறிச்சு நீ பாவம் பாவத்துக்கு மன்னிப்பு கண்டு சொல்லி அவர் இது அவர் வேற சப்டர்ல போய்கொண்டிருக்கிறார். ஆனா வார்த்தை என்ன செய்தா பட்டி கொண்டு போகுது. வேதம் சொல்லுது ஐயா எப்படின்னா கத்துடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் உடுறும் என்று சொல்லப்படுது. அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை அந்த கணுக்களை உடுறுற வழியில்தான் ஜனங்களுக்கு ஒரு அசை வருது ஐயா.
1: ஓகே ஓகே அருமன் அர்த்த கேள்வி
2: ஐயா இந்த கேள்வி இந்த கேள்விக்கு வரையில நீங்க எல்லாம் போட்டியல் சரியா. வேதம் சொல்லுது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்க பரிசுத்தாவியானவர் உங்களுள்ள வார இரண்டு இல்லையா ஓமா இல்லையா அதான் இந்த கேள்வி.
3: ஒரு பக்கம் வாரார் ஓகே அண்ணா அது ஒரு பக்கம் இருக்க ஆனால் அதுக்கு முதலும் பெற்றிருக்கணும் சில பேர் அப்படி சொல்லுவீங்க. அது எப்படி சொல்லீங்க? என்னுடைய மகள் வந்து 9 வயதுல பரிசுத்தாவியின் அடையாளத்தோட அந்நிய பாஷை பேசினவள். அப்பொழுது ஆண்டவர் அந்த அவளின் ரூமில புகை புகையா வந்ததாம். அப்ப சொன்ன நான் வேர்ட்ஸா இருக்கிறேன் நான் வார்த்தையா இருக்கிறேன் நீ என்ன பின்பற்றன்னு சொல்லி. அப்ப அந்த அந்த இடத்துல அவளுக்கு 9 வயதுல அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைத்தது. ஆனா ஞானஸ்தானம் அவள் எடுக்கல.
2: ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளேக்க அது எத்தனை வயதா இருந்தா என்ன பரவாயில்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளேக்க அவர் பரிசுத்தாவிய கொடுக்கிறார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளேக்க தானே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த பரிசுத்தாவியானவர் வருகிறார். உங்கள வருகிறார் நிச்சயமாக வருகிறார். அது ஞானஸ்தானம் எடுக்க முன்னம் வராட்டியும் வந்தாலும் பிரச்சனை இல்லை.
0: நான் உங்களோட எடுக்க போறேன் சொல்லு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீ இப்பொழுது எனக்கு இடம் கொடு, நான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். அப்ப அப்ப அதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு, வெளிக்கு டெங்க போறாரு. 40 வருஷம் வனாந்திரத்துல போறேன், அபிஷேகத்தை இன்னுமா கொஞ்சம் கூட்டி பெற்று காரியங்களை கொண்டு என்ன பாடுகள் இருக்கு, ஓத்திரங்கள் இருக்கு தானே ஐயா. அதே மாதிரி தானே ஐயா, இன்றைக்கு பார்க்கிறவர்களே, நாங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரைக்குள்ள தேவன் என்ன செய்வார்னு சொன்னா அவனுடைய இருதயத்தை பாக்குறேன். அப்ப ரெண்டாவது படி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்குள்ள ஆவியானவற்றை அபிஷேகமும் போகணும், ஞானஸ்தானமும் போகணும். இது ரெண்டும் ஒரு பரிபூர்ணப்படும், ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு ஐயா. என்ன சொல்லி சொன்னால், ஞானஸ்தான படிக்கைக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க தண்டிக்க முக்கிய ஒழுங்குறோம் இல்ல, வேதமே தெளிவாக சொல்லுது. நாங்கள் அதாவது என்னன்னு சொன்னா, அந்த அவரோடு கூட சேர்ந்த நாட்கள் தண்ணீர்ல, அதாவது அமுக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து வெளியால வருகிற வழியில நாங்கள் அப்படியே புது சிருஷ்டியா போறோம். எங்கட பாவங்கள் எல்லாம் அப்படியே ஆண்டவர் நாட்களை ஏற்றுக்கொள்ளுறேன். அதான் அதோட அர்த்தம் ஐயா. அப்ப அதைத்தான் இன்னைக்கு நாங்க பார்க்க ஒண்ணு எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப வந்து ஆவியானவற்ற அபிஷேகம் சில பேருக்கு ஐயா ஞானஸ்தானம் எடுத்தும் கனகாலத்துக்கு பிறகு அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுற சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்நிய பாஷை இந்த நாட்கள பேசி வேணும். சில பேர் அப்படி இல்லை, முதல் இந்த ஆண்டவரோட ஆண்டவரை அந்த ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு மனதிலே ஒரு ஒரு ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை, அதாவது எப்படின்னு சொன்னா பாவ மன்னிப்பு பெற்ற அந்த அனுபவத்துக்குள்ள அவர் கடந்து போயிட்டுல, அவைகளுக்கு அந்த ஆவியானவர் சில வழியில முதல் வந்த காரியத்தை செய்வார் ஐயா. பிறகவே அந்த ஞானஸ்தானத்தை பொறுப்பினம் ஐயா. சரியா ஐயா?
2: ஓகே, அது சரி, அது அது பிரச்சனை இல்லை. அந்நிய பாஷை பேச சொல்லி எங்கேயாவது இருக்கா? அந்நிய பாஷை பேச சொல்லி எங்கேயாவது இருக்கா? அந்நிய பாஷையில துதிங்கொண்டு எங்கேயாவது இருக்கா பைபிள்ல?
0: இல்ல, பைபிள்ல போட்டிருக்க ஐயா, ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியில நிறைந்து துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
2: அந்நிய பாஷையில துதியுங்கள் என்று சொல்லல, அந்நிய பாஷை பேசுங்கள் என்று சொல்லல, அந்நிய பாஷை பேசுங்கள் என்று சொல்லல.
0: ஓமே, அதுல கருத்து என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால் ஐயா, இன்றைக்கு அநேகருக்கு ஐயா விளக்கம் இல்லையா ஐயா. முக்கியமான காரியம் விளக்கம் இல்ல, விளக்கம் இல்லாத உண்டே பாருங்க. சில பேர் வருவாங்க ஐயா, 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவரோட இருப்பாங்க, ஆவியானிட்ட அபிஷேகம் பெற்றீங்கன்னா தெரியாண்டுவாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து ஊழியர் செய்கிறாங்களே, ஆவியானிட்ட அபிஷேகம் பெற்றீங்கன்னா தெரியாண்டுவாங்க. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவையால் இந்த காரியத்தை விளங்கிக் கொள்கிறேன். ஏனென்னு சொன்னால் வேதம் சொல்லுது ஐயா, எல்லாரும் இந்த நாட்கள்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஆவியில இருக்க வேணும், ஆவியின் காரியத்துல செயல்படணும் சொல்லி பவுலடிகளே இந்த நாட்கள்ல சொல்றாரு ஐயா, அந்த ஆவியான அபிஷேகத்திலே இருக்கணும்னு சொல்லி. ஆனா வந்து இந்த நாட்கள்ல பாக்குற வழியில, அதாவது அவர் சொல்றாரு, நான் ஆவியோடும் என்ன ஜபிப்பேன், கருத்தோடும் ஜபிப்பேன் சொல்லி சொல்லப்படுது ஐயா. அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஜபங்கள் தான் இந்த ஆண்டவற்ற சமூகத்துல வந்து எப்படியா இருக்குன்னு சொல்லி பிரீதியா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு இவங்க வந்தேன்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு அநேக சபைகளை பார்த்த தவறான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த போதர் சொல்லிக் கொடுப்பார் சின்னத்துல வந்து நீ கடகடாண்டு அப்படியேதான் சொல்லு, வாயில வார்த்தையே சொல்லி இந்த காரியம் செய்யும் சொல்லி அதுகள் அதையே பிடிச்சு கொண்டிருக்கோம் இல்லையா. நான் அதுக்கு ஒன்றும் விளக்கம் இல்லை. இப்ப அப்படியே பிடிச்சு கொண்டையா ஒரு ஒரு மத்தியானம் சொல்லிட்டா ஒரே வசனத்தையே 100 தரம் சொல்லி கொண்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம், என்னது சொல்றான்னு சொல்லி தெரியாது. அதைத்தான் இந்த பார்க்க வேண்டிய காரியம் இப்ப வந்து. அப்ப என்ன என்ன காரணம் சொல்லி சொன்னால், ஒரு விளக்கம் இல்லாத நிலப்பாட்டுல வந்து அவர்களை வழிநடத்தியக்குள்ள வந்து அவர்கள் வந்து இந்த ஆண்டவற்ற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்நிய பாஷையை குறிச்சு பாக்குற வழியில வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. அது எப்படியான்னு சொல்லி பாக்குற வழியில வந்து, அதாவது ஒரு ஆவியானவர் ஆவியானவரோட ஐக்கியப்படுகிறதான் அந்த அந்நிய பாஷையினுடைய காரியங்கள், அந்த ஆவியினுடைய அந்த வரங்கள் கிரியை செய்யணும். என்னன்னு சொன்னால் பவுலடிகள் சொல்றாரு, அந்த ஆவியானோட வரங்கள்ல நீங்க பெற்றுக்கொள்ள வேணும். அந்த வரங்களை பெற்றுக்கொண்டாதான் இந்த நாட்களே நீங்கள் இந்த நாட்களே ஆண்டவுடைய ராஜ்யத்தில செயல்படலாம் என்பதை குறிச்சு அது வேதத்தில் தெளிவாக இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. அப்ப பாருங்க, ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து ஆவியானோட அபிஷேகத்தை பொறாதபடி இந்த நாட்களில் போயிட்டு இன்றைக்கு பாருங்க பிரசங்கம் செய்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தில் பேசுற மாதிரி பேச போறாங்க, பேப்பர்ல எழுதி வச்சுட்டு பிரசங்கம் பண்ற மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சுட்டு என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கா நாளைக்கு பெட்ரோல் விலை கூட அது விலை கூட இந்த விலை கூட என்ற மாதிரி சொல்லி போட்டுறாங்க. அப்ப அந்த அந்த வார்த்தை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு சாரமற்ற வார்த்தையாக அந்த நாட்கள் இருக்கும் ஐயா. இப்ப ஆவில நிறைஞ்ச ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி போட்டு வந்த அந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே ஒரு மாறுதல் வரும் ஐயா. அதே வேளையில ஜனங்களுக்கு தொடுதல் வருகிறத அங்க காணக்கூடியா இருக்கு ஐயா. சொல்லுங்க.
2: ஆவியின் அபிஷேகம் வேறு, அந்நிய பாஷை வேறு. ஆவியில அபிஷேகம் பெற்றது பெற்றால் அதன் மீனிங், சில பேருடைய மீனிங் என்னென்றால், நான் அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியின் அபிஷேகம் என்ற ஒரு குறிக்கோளோட அந்நிய பாஷை சரபர சரபரன்னு பேசிட்டா அது தான் ஆவியில அபிஷேகம் பெற்றுட்டேன். இல்லை, அப்படி இல்லை. ஆவியின் அபிஷேகம் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியின் அபிஷேகம் என்ற ஒரு கணக்கு. என்னண்டா, ஒரு ஊழியக்காரி வந்து ஒவ்வொரு கிழமையும் அஞ்சு வசனம் சொல்லுவா, அஞ்சு வசனம் சொல்லுவா. நான் கேட்டால் அதுக்கு என்ன மீனிங், ஏன் சொல்றீங்களண்டு? அது எங்களுடைய அம்மா அம்மாவும் எங்களுடைய பாட்டியும் பேசி சொன்னாங்க. அதை நான் நம்பி அதைத்தான் நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன். அது அது அவைக்கு கொடுத்தது எனக்கும் எனக்கும் அதைத்தான் நான் சொல்லி திருப்பி திருப்பி திருப்பி அஞ்சு வசனம் சொல்லுவினோம். அஞ்சு வசனம் ஒவ்வொரு கவரைக்கும் அஞ்சு வசனம், சேம் வசனம். என்னண்டா, எங்களோட பாட்டி பேசினா ஜெபம் பண்ணிக்க, எங்களுடைய அம்மா பேசினா இப்போ நான் பேசுறேன்னு விளங்குதா? அந்த அஞ்சு அஞ்சு வரியும் அது என்னண்டா, இப்போ கோயில்லே ஐயர் சொல்லி கொடுக்குறாரு தானே மந்திரம், தன் புதுசாக பழகிறாக்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுப்பாரு என்ன, அதே மந்திரம் தான் அவர் சொல்ல போகிறார் சொல்ல போகிறார் என்ன, அதே மந்திரம் தான் இதையும் பாட்டி சொன்னால் அம்மா சொன்னால் நானும் சொல்கிறேன் விளங்குது? அப்போ
0: அது தவறு ஐயா. இப்போ பாருங்க, அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற காரியத்தில் பார்க்கல ஐயா, அங்கே நாங்கள் யாத்ராவத்திலிருந்து அந்த காரியம் அபிஷேகம் என்ற காரியம் உருவாகுது ஐயா, சரியா ஐயா? அப்ப அதுல சொல்லப்படுது அபிஷேகம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு வந்து பாருங்க இந்த நாட்கள்ல, அதாவது எப்படி சொன்ன அவன் குமார் லேவியர் 66:22 சொல்லப்படுது வந்து அவன் குமாரில் அவன் இஸ்ரத்திலேயே அபிஷேகம் பண்ண படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவான். அப்ப ஆண்டவர் அந்த நாட்கள்லயே சொல்லி கொண்டு இது அப்ப எப்படி சொல்லி சொன்னால், இங்க பாருங்கள், கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி ஆரோனும் அவன் குமார் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன வழிகளிலே கிடைக்கும்படி உண்டான கட்டளை என்று சொல்லி சொல்லப்படுது ஐயா. அப்ப அந்த அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனாலே உருவாக்கப்படுகிற. அப்ப நாங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து காரியம் சொல்லணும்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஐயா எப்ப எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு லிங்க் இருக்கும், சரியா ஐயா? ஆண்டவரோட ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருந்தால் தானே அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சு நாங்கள் ஜோம் பண்ண முடியும். இண்டே பாருங்க, ஒரு சிலர் வந்து ஜோம் பண்ணுவாங்களையா, ஜோம் பண்ணி ஒரு ஸ்டெண்டு வார்த்தை சொல்லலையா கேக்குறாக்கள் வந்து ஒரு அழுவாங்களே, எனக்கு கவனிச்சு பாருங்க நீங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அதான் அந்த அபிஷேகம் சொல்றது. என்று சொன்னால் அவருடைய இருதயத்தினுடைய காரியங்களை ஆண்டவர் இவர் மூலமா அங்க வெளிப்படுத்துறது ஐயா, அதனை அந்த அபிஷேகம் பண்ணு. மற்றும்படி ஐயா வேற ஒரு காரியம் இல்லை பாருங்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பவும் நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்க வேண்டும். ஆனா அதுக்காண்டி அந்நிய பாஷை அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறது இல்லையா, அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்க வேண்டும். நான் அந்நிய பாஷையை குறிச்சு பாக்குறவன் இல்ல, அது வேற காரியம் ஐயா, அது பகுதி ரெண்டு. அதுதான் இந்த ஆவியானவருடைய காரியங்களை குறிச்சு பாக்குற வழியில். அப்ப இவ இன்றைக்கு எல்லாம் வந்து ஐயா இன்றைக்கு இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முந்தி பெந்தகோஸ் சபையில வந்து யாழ்ப்பாணம் கச்சேரியில இருந்தது வித்தியாசமான காரியத்தின்படி அவங்க நடந்து கொள்ளுவாங்க. ஆனா அதுக்கு பிறகுதானே இன்றைக்கு எல்லாரும் இதண்டு ரசிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி வெளிக்கிட்டு காரியங்கள் இதண்ட குழப்பங்கள் இப்ப கணக்க வந்திருக்கு. அதனாலதான் இன்றைக்கு எல்லாம் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஜனங்களுக்குள்ளே ஒரு காரியம் செய்ய முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறத காணக்கூடியதா இருக்கு ஐயா. மற்ற அபிஷேகம் சொல்லப்படுகிற காரியம் ஐயா, ஒரு ராஜாவை அதாவது என்ன செய்ய ஓர்டினேஷன் செய்கிறதும் அபிஷேகம் தானே ஐயா, சரியா ஐயா? மற்றொரு ஊழியக்காரன ஓர்டினேஷன் செய்யறதும் வந்து ஒரு அபிஷேகம் தானே, அது அபிஷேகத்தினால அந்த காரியம் செய்யறது வந்து அருமையான அதைத்தானே அது சொல்லப்படுது பாருங்கள். அப்ப எப்படி அநேக அர்த்தங்கள் இந்த அபிஷேகத்துக்குரிய காரியத்தை குறித்து நாங்கள் பாக்குற வேளையிலே அது வெளிவா சொல்லப்படுது. என்ன ஆண்டவர் சொல்றாரு வந்து இன்னிடத்துல இப்படியான இடத்துல வந்து நீ அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சில இடங்களில் சொல்லப்படுது ஐயா. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க யாரு சாமுவேல் சொல்றாரு வந்து நீ போய் இந்த நாட்கள்ல அந்த அரு பெஞ்சமின் நாட்டானைய என்ன பேரு சவுல போய் அபிஷேகம் பண்ணு சொல்லி, ஏன்னா அவன் ஜனங்களை பெலிஸ்தர்ல கையை கையெழுக்கு நீக்கலாக்கி அவர்களை ரட்சிப்பான்னு சொல்லி அப்ப அபிஷேகம் பண்ண கடை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அபிஷேகம் இருந்தால்தான் அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் பெலிஸ்தருடைய பெலிஸ்தரோட எதிர்த்து அந்த ஜனங்களை பெலிஸ்தர கையை நீக்கி தாவீதுக்கு இருந்த அபிஷேகம் தான் மலை போல கோலியாத்து ஒரு அடியில அடிச்சு விழுத்தினார் ஐயா. இதான் அந்த அபிஷேகத்தின் தன்மை. இப்ப அபிஷேகம் இருக்கிறவன் வந்து பயப்பட மாட்டான். இப்ப காலேப்பை குறிச்சு நாங்க முதல் பார்த்தோம் இல்லையே, காலேப்புக்களை வந்து எப்படியானு சொன்னா அவனுக்குள்ள ஒரு அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் காரியம் என்ன, அபிஷேகத்தினுடைய ஆவியானவர் அவர் என்ன துணிஞ்சு அந்த காரியத்துக்குள்ள அந்த தேசத்துக்குள்ள போய் காரியத்தை செயல்பட்டு கொண்டு. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு வந்து அவனையும் அவனுடைய சந்ததியும் இந்த நாட்கள் அவனுடைய பிள்ளைகள் சந்ததிகளை இந்த நாட்கள் அந்த அந்த தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லப்படும். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த அபிஷேகம் கத்தருக்கு தெரியுது இந்த நாட்களை பாருங்க எப்படி ஒரு துணிஞ்சு இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி. இன்றைக்கு பவுலடிகளை ஏன் ஆண்டவர் அழைச்சவர்கள் சொல்லி சொன்னால் பவுலடிகளுடைய காரியத்தை பாருங்க, பவுல் அந்த ஜனங்களை விடுவிப்பாருன்னு சொல்லி கத்தருக்கு தெரியும் ஐயா, மனுஷனுக்கு தெரியாது. அதான் அந்த காரியங்கள் வந்து அப்ப பவுல வந்து தமஸ்கு போற இடத்துல வந்து அப்போஸ்தலர் நடுவில் ஒன்பதாம் அதிகாரத்தை சந்திக்கிறார். சந்திச்சு இந்த நாட்கள்ல என்ன செய்யறான்னு சொன்னால், அதுக்கு பிறகு பவுல் பாருங்க, நீ கவனிச்சு பாருங்க, எந்த காரியம் ஆண்டவரை எதிர்த்து பேசவும் இல்லை, காரியம் இல்லை, சொல்றபடியே செய்து கொண்டிருக்கு. அடி வேண்டா அடி வேண்டி கொண்டுதான் இருக்கிற பாருங்க, முடிவு காரியம் மட்டும். அதுதானே அந்த அபிஷேகத்துடைய தன்மை பாருங்க. அதனாலதான் பவுல் சீலாம் துதிக்கிறாங்க, சின்ன பாட்டு படிக்கிறாங்க, பாட்டு படிக்கிற வழியில் அங்கே நடக்குது சிறைச்சாலை கதவெல்லாம் உடைக்குது ஐயா. அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் உடையும் கட்டுக்கள் அவளும் விடுதலை வரும். இதானே முக்கியமான காரியம். சொல்லுங்க ஐயா.
1: வாங்கய்யா
0: சொல்லுங்க.
1: அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல, அப்போஸ்தலர் ஒன்பது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்ப அபிஷேகமா பாத்திரமா?
0: பாத்திரம் ஐயா. ஆண்டவர் செலக்ட் பண்ணின, அதாவது தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாத்திரம்.
1: தேவ சித்தத்துக்கு எடுக்கலாமா? தேவ சித்தம்
0: ஐயா அது அப்படி அண்டு இல்லை ஐயா. பாத்திரம் என்று சொல்லுற வேலையில ஐயா ஆண்டவராலே தெரிவு செய்யப்பட்டது ஐயா. தேவ சித்தம் என்று சொல்லி சொன்னால் தேவன் தன்னுடைய சித்தத்தை இவர் மூலமா செய்ய போறார் என்பதுதான் அங்க சொல்லப்படுது ஐயா. அதுக்கெல்லாம் அந்த வார்த்தை அடங்குது.
1: பாத்திரமா இருக்கிறான்னு அபிஷேகத்தை கொடுக்கல.
0: என்ன பாத்திரம் என்று சொல்லி சொன்னால தகுதி ஐயா. அதாவது நீங்க ஆங்கில வேதாமத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஐயா, அந்த அதாவது பாத்திரம் என்று சொல்லி நம்ம நாங்க நினைக்கிற என்ன கோலையன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை. இது வந்து அவரு தகுதி. அப்ப அவருக்கு அந்த தகுதி இருக்கிறபடினால அந்த காரியத்தை செய்வாருன்றதான். இப்போ ஒரு ஒரு ராஜாவுக்கு ஒரு தகுதி இருந்தால் ராஜா கட்டளையிட்டா அந்த ஜனங்கள் கேட்கும். அதே மாதிரி ஒரு பாருங்க மாவட்ட அதிபருக்கு ஒரு தகுதி இருந்தால் அவரது தகுதியின்படி இந்த நாக்கு நெசவு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிடுவார். அப்ப கட்டளையில வந்து ஜனங்களுக்கு அந்த காரியம் விளங்கும். சரியா ஐயா?
1: தகுதி சரி,
0: தகுதி ஐயா. அதாவது என்ன தகுதிக்கு என்ன ஐயா, என்ன ஆங்கிலம் ஐயா, லெசி ஐயா?
2: தகுதியா?
0: தகுதி ஐயா. தகுதி என்றா உங்களுக்கு
2: அரசனுக்கு ஒரு இது இருக்குதானே, அரசன் மந்திரிமாருக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருவருக்கும் அவருக்கு இந்த என்னன்னு சொல்றது
0: ஒரு பவர், ஒரு அதிகாரம்
2: ஐயா.
0: அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருந்தால் அதான் அதை தகுதி என்று பாக்குறோம். அதிகாரத்துல வந்து இப்ப என்ன சொன்னா இந்த ஜனங்களை ரசிக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா நான் தான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன். அப்ப தகுதி இருக்குன்றதான் அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யறேன். இப்ப வந்து பாருங்க ஐயா, இப்ப வந்து நம்முடைய குடும்பத்துல இப்ப நாலு சகோதரங்கள் இருந்தால் வந்து அப்பா பாப்பா இவன் கொஞ்சம் அந்த இதானிக்கிறான்னு கொஞ்சம் அக்ரஸிவா கொஞ்சம் இதானிக்கிறான்னா அவருக்கு என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை செய்வார். இனி இவன்றதான் இந்த காரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி அப்ப அவன் செய்து முடிச்சிருவானு. மற்றவங்க வந்து விட்டு வந்துருவாங்க, சில இதுல காசை கொடுத்துட்டு பண்ணி கொண்டு வாங்க வேண்ட மாட்டாங்க. இவன் என்ன செய்ய வேண்டாம், போனாண்டா ஒரு பேச்சுல விட்டு வந்த கொடுத்துருவாங்க காசை. அப்ப அதைத்தான் பாக்குறது ஐயா. சரியா?
1: சரி சரி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, விட சொல்லுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: ரெண்டு கேள்வி இருக்கு.
0: சொல்லுங்க.
1: கேள்வி சுருக்கமா சொல்றேன். எலிசா சால்வியை ஏன் முறுக்கி அடித்தான்? முறுக்கி அடிச்சான், தட்டிப்பான வரம் கேட்டான். ஏன் முறுக்கி அடிச்சான்? சும்மா அடிக்கலாமே.
2: ஒரு கயிறு ரெண்டு வையுங்க. கயிறுன்னு முறுக்கினாதான் அடிக்கலாம். சும்மா கைத்த நூலாக சால்வி உண்ட வச்சுக்கிறீங்கள்னு வையுங்க. அவன் சால்வை சும்மா சால்வை அடிச்சா அடிபடுமே, அது பிறக்கும். என்ன கயிறு மாதிரி இருந்தா தானே அது வேலை செய்யும்.
3: அதான்
2: முறுக்கி அடிச்சு
0: ஆவிக்குரிய அர்த்தத்துல கேட்கிறார்.
2: அதான் முறுக்கி அடிச்ச.
1: ஏன் இப்ப சாத விழுதல்லோ அது பரிசுத்த ஆவியாக கொப்பாக எடுக்கலாமோ?
3: அது வந்து நீதி அண்ணா, நீதி சால்வை அண்ணா, நீதி.
1: சரி, ஏன் முறுக்கிறான்?
2: கயிறு மாதிரி அடிச்சாதான் அடிக்கலாம். சவுக்கு இருக்கு தானே ஐயா, சவுக்கால அடிக்கிறது
1: ஆத்தூர் கூட தேவாலயத்துல சவுக்கா உண்டாக்கி அடிச்சார். அது சரி, எந்த கேள்வி ஏன் முறுக்கினா? நீங்க சொல்றீங்க பலம் பெறணும், அதுக்குதான் முறுக்கினானோ?
2: முறுக்கினா தானே அடிக்கக்கூடியதா இருக்கும், நல்லா அடிக்கல. எல்லாம்
1: ஏன் சால்வியாலே அடிக்கல? நானு
2: சால்வியாலே என்ன அடிக்கிறது ஐயா?
3: முறுக்கி அடிச்சதுக்கு காரணம் தேவனுடைய வல்லமையும் பிரசன்னமும் தன்னோட தொடர்கிறது தொடரும் இனி வருங்க வெனி வர்ற பரிசுத்தமானுக்கும் தொடரும் என்ற அந்த ரீதியில தான் அவர் முறுக்கி அடிச்ச அதை உறுதிப்படுத்தினார்.
1: இப்ப அப்ப எலியாவின் ஆலயம் எலிசாவாக ஒன்று சேர்ந்து செயல்பட போறோம் என்று முறுக்கி அடிச்சிருந்த முறுக்கி இருந்தா
3: அது அது முறுக்கி அடிச்சதுக்கு காரணம் தெய்வீக ஆசீர்வாதம், எலியாவுக்கும் எலிசாவுக்கும் இருந்த தெய்வீக அங்கீகாரம்.
1: முறுக்கினாத்தான் அங்கீகாரம் வருமோ?
3: ஐயா, ஒரு சில காரியங்களை செயல்பட்டா தானே அதுக்கு பலன் உண்டு.
1: சரி, ஏன் இரட்டிப்பான வரம் கேட்டான்?
3: இரட்டிப்பான வரம் தான் அந்த மற்றவைக்கு உதவி செய்யத்தான், தனக்காக அல்ல பிறருக்காக கேட்டான், தனக்கும் கேட்டான் பிறருக்கும் கேட்டான்.
1: இப்ப எலியாண்ட நாட்களிலே மந்திரவாதிகள் செய்வன சூரியல் யெசபேல் என்ற ஆவி எல்லாம் இருந்தது. சரியா கஷ்டப்பட்டது எலிசா பார்த்துருக்கானே?
3: என்ன
1: யோசிச்சிருக்கல? அடே இப்படி ஆவிக்கு எனக்கு இரட்டிப்பான ஆவி இருந்தா ஒரே அடியில விழுத்தலாம் அப்படியும் இருக்கலாம் தானே?
3: இல்ல, அவ எலிசாக்கு வந்து அவருடைய என்ன எலிசாவிட்ட எலியாவிட்ட இருக்கிற காரியத்தை அவர் கண்ணூடாக வடிவா, அதாவது அந்த அபிஷேகம் என்ன என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அப்ப தனக்கு வேண்டியது இன்னது என்றதை அறிஞ்சு கேட்டார். ரெட்டிப்பான அபிஷேகம்
1: உங்களுக்கு கருத்து என்னவோ?
0: என்னுடைய கருத்தை ஐயா கொஞ்சம் வித்தியாசம் வருது. என்னன்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய கருத்துன்னு பாக்கல வந்து இப்ப அவர் வந்து இந்த சால்வே விழுகுதல்ல ஐயா, சால்வே அங்க இருந்து விளையக்குல அவரே சொல்றாரு வந்து யாருன்னு சொல்லிச்சுன்னா எலியா சொல்றாரு வந்து நீ நான் போயிருக்க என்ன கண்டான்னு சொல்லிச்சுன்னா என்னே அந்த இதை பெற்றுக் கொள்ளுவேன்னு சொல்லி என்னன்னு சொன்னா அந்த வரத்தை நீ பெற்றுக் கொள்ளுவேன்னு சொல்லி அதான் கவனிக்கணும் அந்த வார்த்தையில. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த சால்வே விளையக்குல வந்து அங்க இவர் பார்த்து இவர் இந்த அந்த காரியத்துல பாக்குற வழியில எல்லாம் நடந்துட்டு அப்ப இந்த சாலையை விழுத்திட்டு போயிட்டாரு. ஆனா அந்த வரம் எனக்கு இல்ல, கிரிக செய்யுமா கிரிக செய்யாதான்னு இதுன்றதுக்காகத்தான் என்ன செய்தார்னு சொன்னா அந்த சாலையை முறுக்கிறாரையா, சாலையை முறுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதாவது தனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியான வல்லமை, ஆவிக்குரிய அர்த்தத்துல பாக்கல, தனக்கு இருக்கிற ஆவியான வல்லமையும் எலியாவுடைய வல்லமை வந்து எலியாவோட சால்வைதானே அதை ரெண்டா உண்டாச்சு. அந்த அடிக்கிற வழியிலதான் ஜோர்தான் நதியை பிரியுது ரெண்டா ஐயா. அப்பதான் உடந்து கொள்ளுறார் வந்து என்ன சொல்லி சொன்னால் ஓகே அந்த ரெட்டிப்பான வரத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என்ன ஒரு சாட்சி வேணும் தானே சாதாரணமா பாக்கல சரியா ஐயா? ஒரு இது வேணும் தானே, நமக்கு ஒரு அத்தாட்சி வேணும் தானே இப்ப அந்த காரியத்தை எனக்கு அந்த வல்லமை இருக்குன்னு சொல்லி அதனாலதான் அந்த இடத்துல அடிக்கிற வழியில அந்த என்ன ஜோர்தான் நதி ரெண்டா பிளக்குது. அதுக்கு அப்புறம்தான் அவர் தெரிஞ்சு கொள்றாரு, அதுக்கு அப்புறம்தான் போய் காரியங்களை செய்யறாரு. என்னன்னு சொல்லி சொன்னால் நீண்ட நாட்களாக அவருக்கு அவரோடு பின்னுக்கு முன்னுக்கு தெரிஞ்சிருக்கிற தெரிஞ்சு நீங்க சொன்ன பிரகாரம் அந்த இடத்துல பாக்குற வழியில சில காரியங்களை பாக்குற வழியில அவருக்கு வந்து இந்த இவற்ற வல்லமையை விட நான் கெட்டிப்பாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனால இவரை விடக்கூடாது. அப்ப அதனாலதான் கேட்டுக்கொண்டு திரிகிறார். அப்ப அவர் எங்க போனாலும் பின்னால போறாரு. அது மட்டுமல்ல இந்த நாட்கள் அவர் நீ இங்க நில்லு நான் போயிட்டு வரேன் இல்ல இல்ல நானும் பாரணும்னு சொல்லி போட்டுதான் கூட போறாரு, கூட போய்தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்றாரு ஐயா. அதான் அந்த உண்மையான அந்த ஆவிக்குரிய கருத்தாக இருக்கு.
3: இல்ல அந்த ஜூதர பரம்பரையில ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய சொத்துக்களை பிரிக்கும் போது மூத்த மகனுக்கு மற்ற பிள்ளைய விட ரெண்டு மடங்கு கொடுப்பினான். அதே மாதிரி எலியா வந்து எலிசா அவர் தகப்பனாக நினைக்கிற அந்த இடத்துலதான் அந்த எலிசாவுக்கு தலைமை வாரிசு தொடர வேணும் அல்லது தகுதி வேணும் என்று அதுக்காகத்தான் நம்ம
0: கேக்குறேன்.
1: மூத்தமானுக்கு டபுளா கொடுக்க எழுதியிருக்கு
3: உபாகமம் 21 அதிகாரத்தில் அதுன்ற காரியம் இருக்கு, அது முழுக்க வாசிச்சா தான் நீங்க அதை விளங்கி கொள்ள முடியும்.
1: ஓகே சரி, அது ஒரு நல்ல வெளிப்பாடு. அது அது ஒரு நல்ல வெளிப்பாடு. வேற
0: வெளிப்பாடு
1: அவர் காகிதத்தை திருச்சி அடிச்சா உஷார் வருமா.
3: என்னன்னா அதே நேரம் எலியாண்ட காலத்துல விக்கிராதனைகள், ஆன்மீக சீரழிவுகள் இதெல்லாம் எலிசா கண்டிருப்பார். அதனாலே அவருடைய அவருக்கு அதிகமான தெய்வீக பலம் தனக்கு வேணும், தேவனுடைய கிருப வேணும், தகுதி வேணும் என்று அவர் அப்படி கேட்டிருக்கலாம்.
0: அது ஒவ்வொரு பேருடைய இதுகள் தானே ஐயா. இப்ப வந்து ஊழியத்தில் இருக்கிற வந்து ஒரு காரியத்துல பாக்கல வந்து அவர் தான் இப்ப இவர் இல்லா காலத்துல நான் இப்படியா ஊழியம் செய்யணும்னு சொல்லி வாங்கிப்பினம் ஐயா. இன்னொரு காரியம் இருக்கு ஐயா, வந்து எசபேலுடைய காரியத்துல பாக்கல வந்து எசேல் செய்யற காரியத்தை பாக்கல வந்து கண்ணால ஓகே இவ்வளவு காரியம் நடக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து அவருடைய என்ன வந்துச்சுன்னா அந்த அவருடைய அந்த தைரியம் தளர்ந்து போச்சு ஐயா. அவர் அந்த நேரத்துல வந்து ஒரு மாமிச தியானத்துல மாமிசத்தின் காரியத்துல பார்த்தார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இந்த நாட்களை கொண்டு தெளிவா சொல்றேன், இவ்வளவு பேரை நான் பக்குவம் வச்சுக்கிறேன் நீ அதுக்கு பிறகு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்தை வாச்சு பாருங்க, அவர் அந்த அப்பத்தை எல்லாம் மீண்டி சாப்பிட்டு அவர் வந்து திரும்ப படுத்து சூரிய செடிகளை படுத்து கேக்கல வந்து திரும்ப சொல்லப்படுது வந்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குன்னு சொல்லுற எங்க போவாருன்னு சொல்லி சொன்னால் அதை சாப்பிட்டு மலைக்கு போகணும் ஐயா. ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அந்த மலையில போய்த்தான் அந்த அபிஷேகத்தை பெற்றி கொண்டு வருவோம். அப்ப அதுக்காண்டிதான் அந்த மலைக்கு போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து பாருங்க எதிர்த்து நிற்கிறார் வந்து இயேசபேலோட. சரியா ஐயா, இந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த அந்த காரியம் இந்த நாட்கள் அந்த பயம் எல்லாம் தெளிஞ்சு ஒரு அபிஷேகம் மனுஷனுக்குள்ள வருகிற வழியில ஐயா அந்த பயங்கள் எல்லாம் போயிடும் ஐயா. பயத்தை கொண்டு பிசாசுடைய காரியம்
3: அது உண்மை. அந்த அபிஷேகம் வந்து அந்த பயத்தை போக்கும்,
0: பயக்க போகும். பயம் பாறது வந்து அது பிசாசுடைய காரியம். எந்த இடத்துல போனாலும் பிசாசு பயத்தை தான் போடுவான். அதான் அண்டைக்கு ஒரு இடத்துல ஒரு காரியத்தை நான் ஒரு காரியத்துல கேள்விப்பட்டேன் ஐயா. இந்த ஒரு மனுஷன் சாகுற நேரத்திலையா கடைசி அவன் அந்த சீவன் போகுது ஒரு செகண்ட் கிடக்குன்னு சொன்னால் அவன் வந்து நிப்பான், முன்னுக்கு வந்து நிப்பான். நீ என்ன என்ன ஆண்டவரை மறுதலி நீ போல ஆண்டவர் ஆண்டவரோட இந்தியே உனக்கு என்ன பாடு கிடைச்ச பார் இந்த வருத்தத்துல இருந்து இழுத்து இழுத்து சாக போறியே இந்த நாக்கள் சீவன் நீ இங்க வா என்னட்ட வான்னு சொல்லுவானா. அப்படி அந்த நேரத்தில் கூட மறுதலிக்கிறார்கள் இருக்கின்றானே ஐயா. அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொல்லிச்சுனால் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த சீவன் போற நேரத்திலும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் தான் இந்த நாட்களை அவனுக்குள்ள அந்த பரிபூர்ண ரட்சிப்பு இந்த நாட்களை பரிபூர்ணப்படுது ஐயா. இந்த ரட்சிப்புன்னு சொல்லுற காரியம் பரிபூர்ணப்படுது என்பதான் நாங்க பார்க்கணும்.
3: என்னண்டா வாழ்நாள் முழுத்த நாங்க வார்த்தைய தியானிக்கிறோம், வார்த்தை எங்களுக்குள்ள இருந்தால் அந்த சத்துருவின் ஆதிக்கம் நிக்க முடியாது.
0: ஓ அது சரி, அது சரி ஜன நீங்க சொல்ற சரி வந்து என்னடா நான் எத்தனையோ ஆண்டவற்ற ஊழியத்தை செய்த ஆக்களை பாத்துக்கிறேன் வந்து அது கடைசி அந்த வருத்தம் வேதனையில் வந்த நேரத்துல வந்து அவங்க சின்னத்துல வந்து எல்லாம் ஒரு மறுதளிப்பான காரியத்தை தான் பேசிக்கொண்டு இருப்பாங்க வந்து கடைசி நேரத்துல வந்து அவருக்கு சத்தியத்தை போய் சொன்னாலும் அதை கேட்கிற அளவுக்கு அந்த மைண்ட் விடாது அந்த இடத்துல. ஏன்னா அவன் அந்த மைண்ட் தான் கிரியே செய்வான். விசாசம் வந்து நேரம் வந்து ஒரு மனுஷன் தாக்கல தானே, அவன் மைண்டை தானே தாக்குறது வந்து மைண்டை தாக்கி அந்த மைண்டுக்குள்ள போய் காரியத்தை போட்டான்னு சொல்லி சொன்னா ஓகே. ஒரு தேசத்தை ஆள்ற ஒரு ராஜா ஒரு உதாரணம் ஒரு ராஜா எடுத்து பாருங்க, ராஜாண்ட மைண்ட்ல ஒரு காரியத்தை போட்டுட்டார் அந்த ஜனங்கள் எல்லாம் அவருடைய ஜனங்கள் எல்லாம் காலி எல்லாருக்கும் அந்த காரியத்தை போடுவான் தண்டனை போடுவான் இதை போடான்னு அப்படிதான் ஜனங்களை ஒரு வெறுக்கிற தன்மைகளை கொண்டு வருவான். இதான் அவன் காரியம் வந்து அவன் வந்து நேரடியா வந்து தாக்க மாட்டான், அவன் மைண்டை தான் தாக்குவான். ஏதாவது வழியில இந்த நாட்கள் மற்றது ஒரு காரியத்தை நாங்கள் செய்யணும்னு நினைச்சா அந்த காரியத்தை செய்ய விடாதபடி நீங்க பாவிச்சு பாருங்க. தானியல் புஸ்தகத்தை செல்லப்படுது அந்த பெர்சியா ராஜாவோட அந்த அதிபதியோட அந்த நாட்கள்ல மிகாவில் தூதர் சண்டை பிடிக்கிறார். எத்தனை நாள் 21 நாள் பயங்கரமான போராட்டம் கடைசியா தான் அவர் மேற்கொள்றாரு. அப்ப இதான் அந்த காரியம் வந்து அப்ப என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த தேசத்து அதிபதி வந்து அங்க என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் அந்த தேசத்துல தானியலையோ தானியலுடைய ஜெபமும் அங்கு தேவோட சமூகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்யறான்னா மேக மண்டலத்தை அடைச்சு விடுறான். ஆனா இங்க நடக்கு என்ன சொன்னா அந்த ஜெபம் விட இல்லை, இவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஆனா அதுக்கு பிறகுதான் அவன் மியாவில் ஆண்டவர் அனுப்பி வாரார் வந்து அவனோட போர் நடக்குது. பயங்கரமான போர் சொல்றாரு இந்த நாட்கள் பயங்கரமான போர் என்று பாருங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு வெற்றி அடைஞ்சு இந்த நாட்கள்ல ஒரு விடுதலை இந்த நாட்கள் உண்டு. இப்ப பாருங்க அந்த இடத்துல பாருங்கள் தானியல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆனா அதுக்கு முன்பா யானில் சிங்கக்கவிக்க போடப்படுகிறார். இப்படியான பல காரியங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்குது பாருங்க. இந்த அது மட்டுமில்ல, அவருடைய நண்பர்களை பாருங்க, நண்பர்களுடைய காரியத்தை பாக்குறவங்க அவங்க எல்லாம் நெருப்புல போடப்படுறாங்க. இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எப்படித்தான் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த நாட்கள்ல அங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவன் அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுக்கிறதுனா உங்களுடைய காரியங்கள் அப்படி வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஜபமும் ஆண்டவர்கிட்ட சமூகத்துல ஒரு தூப கலசமா இந்த நாட்கள்ல அவனவருக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் கொண்டு போய் அங்க வைப்பினமா அப்படித்தான் வைத்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்குரிய பலன் கொடுக்குறாரு.
1: வெளிப்படுத்தல் மட்டும் கிரிய செய்யுது என்ன
0: கட்டாயம் உண்மைதானே? அந்த ஆவி இருக்கும் ஐயா. இப்ப நீங்கள் கணக்கு வேணாம். இப்ப பாருங்க, இங்க இந்த ஜெர்மனி தேசத்திலே ஐயா இன்று வரைக்கும் ஹிட்லர் ஆவி நிக்கும் ஐயா. சரியா ஐயா? இன்னைக்கு நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தெரியும். மேலும் சொல்லி சொன்னால், ஒரு ஊழியர் வந்த ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல் வந்து அது தேசங்களுக்காக ஜெபிச்சு கொண்டு வர்ற வழியில, இப்ப ஹொலண்டோ பிரான்ஸோ இந்த தேசங்களுக்கு ஜெபிக்கல ஈஸியா இருக்குது, என்னது வித்தியாசம். ஆனா இந்த இடத்துல இருக்க ஜெபிக்கல வந்து ஒரு பயங்கரமான ஒரு இருளான ஒரு உருவம் இந்த நாட்கள்ல சொல்லிச்சான், ஒளிம்பி இந்த நாட்கள்ல நான் உன்னை ஜெபிக்க விட மாட்டேன்னு சொல்லி. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த ஆவி வந்த ஐயா இதொன்னு இருக்கு. இப்ப இன்னொரு ஊழியர் சொல்லுறாரு ஐயா, அவர் வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஒரு தேசத்துக்கு போற, தேசத்துக்கு போய் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவருக்கு ஒரு காரியம் இருக்கா, ஸ்மோக் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரர் என்னன்னு சொன்னால், அங்க பார்த்தா பாக்குற முழுப்பேற்ற கையிலையும் பாக்குறவர்கள் எல்லாம் சிகரெட்டோட சூட்டு விடலாம் தெரியணும் இந்த நாட்கள். ஏன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு ஆவி. அந்த ஆவி என்னன்னு, அல்கோல் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி. அப்ப இந்த ஆவிகள் வந்த ஐயா, இந்த அதான் வேதம் சொல்லுது ஐயா, வான மண்டலத்தில் அசைவாளுகிற ஆதி ஆவிகள், பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு சொல்லி சொல்லப்படுது ஐயா. அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு மனுஷனோட இல்லையா? இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா, இவர் வந்து எங்களை இந்த பிரதர் வந்து என்ன தாக்கிட்ட, இந்த சிஸ்டர் வந்து என்ன தாக்கிட்டான்னு சொல்லி நாங்க சண்டை பிடிக்கிறோம். ஆனா இந்த நாட்கள் ஐயா அப்படி அல்ல, அவர்களுக்கு அந்த கிரிய செய்யற ஆவிகளை தான் நாங்க கடிஞ்சு விடுவோம். சரியா ஐயா?
1: சரி, அடுத்த ஒரு கேள்வி. இந்த வெளிப்படுத்த 17:5 வெளிப்படுத்தல் 17:5
0: சொல்லுங்க.
1: மேலும் இரகசிய மகா பாபிலோன் வேசியலுக்கும் பூமி உள்ள அறிவிப்புகளுக்கும் தாய் என்ன நாமும் நெற்றி எழுதப்படும். இது பெரிய எழுத்துல ஏன் எழுதி இருக்கு
0: அந்த ஐயா? அந்த கடைசி நாட்கள் நடக்கிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்தல் 5 சொல்றீங்க.
1: வெளிப்படுத்தல் 17:5
0: 17:5 வந்து ஐயா, அது இந்த கடைசி நடக்க வேண்டிய காரியம் ஐயா, அந்த நடக்கக்கூடிய கலசங்கள் ஊற்றப்படுகிற காரியம். இப்ப சில சில காரியங்களை பார்க்கல ஐயா, சில காரியங்கள் வந்து ஆண்டவர் அது சொல்லி, அதாவது ஜோவான்ட சொல்லி இந்த எழுத வச்சது. ஆனா சிலருக்காக மறைக்கப்பட்ட சத்தியங்களா இருக்கு ஐயா. என்ன சொன்னால், இந்த காரியங்கள் எல்லாம் இன்று வரைக்கும் இன்னும் இதுக்குள்ள வரே இல்லை, இனித்தான் அது நடக்க போற. அதுல சொல்லப்படுது பாருங்க, அந்த ஸ்திரீ ரத்தாம்பரம் சோப்பாடையும் தரித்து பொன்னாவர்னால் ரத்தினத்தினால் முத்துக்கள்னால் சிங்காரிச்சு வேசித்தனமாய் அருவறுப்பான அசுத்தங்கள்னா நிறைந்து பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அது இந்த நாட்களே நடக்க போற காரியம். இந்த இது வந்த ஐயா ஒரு பெண்ணை குறிச்சு சொல்லலே ஐயா. இது எப்படி சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தேசங்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு ஐயா.
3: பூமியில்
0: உள்ள அருவறுப்புகள் மகேந்திரம் ஐயா, இன்றைக்கு நீங்க சோதங்குமார எதுக்கு அழிக்கப்பட்டது ஐயா?
2: இன்றைக்கு
0: அத எல்லா நாடுகளும் அங்கீகரிக்குது, அங்கீகரிச்சு அரசாங்கமே அங்கீகரித்து விடுகிற வழியில தேவனுடைய கோபாக்கினம் வந்து என்ன செய்யும் சொல்லிச்சுனா, தேசங்கள் மீது திரும்பும் ஐயா. பஞ்சம் வரும், வெள்ளப்பெருக்கு வரும், பூமி அதிர்ச்சி வரும், கொள்ள நோய்கள் வரும், இப்படியான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது தடுக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த பாவத்தை விட்டு அவர்கள் மறந்துடும் போகணும். ஆனா இந்த கடைசி நாட்கள் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை பாருங்க தள்ளப்படும். அதைத்தான் சொல்லப்படுது. இந்த அதாவது பெண்ணுக்கு ஒத்த காரியத்தை இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன, இந்த அருவறுப்பான காரியங்களை செய்கிற பெண்ணு சொல்லி சொல்லப்படுது ஐயா. இன்றைக்கு நீங்கள் மகேந்திரம் ஐயா, நீங்கள் துருக்கி போனீங்களா தானே மகேந்திரம்
1: ஐயா?
0: அதுல இந்த 7 சபையை பாத்தீங்களா தானே? அந்த 7 சபை அந்த நாட்கள்ல பாருங்க, துருக்கியில யார் இருந்துக்கிறாங்க? ஆண்டவற்ற ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் ராஜ்யம் அங்க இல்லை. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க ஐயா. அது எப்படி? எல்லாம் முடிஞ்சது ஐயா. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால், அதான் அந்த அதாவது பாருங்க, அதுல சொல்லப்படும் இந்த ஏழு சபைக்குள்ள சொல்லப்படுது வந்து என்ன பெருக்கேமு சபையன்னு ஒன்னு பிசாசினுடைய காரியம்னு சொல்லி அந்த இடத்துல தெளிவா சொல்லப்படுதுயா, சாத்தானுடைய கோட்டைன்னு சொல்லப்படுதுயா. அத நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அப்படியா சொல்லப்பட்டேன்னு சொல்லி. அப்ப பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இடங்கள் ஆண்டவற்ற காரியங்கள் இருந்தாலும் அவனுடைய கிரிகைகளும் அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டு வரு. சரியா ஐயா? அப்ப அந்த அந்த இடங்களை தானே அந்த குறிப்பா சொல்லுறது. அதாவது ஒரு தேசத்தை குறிச்சு பெண்ணு சொல்லி. இப்ப பாருங்க, இன்றைக்கு நீங்க பாப்பீங்க இருந்தால் இப்ப ஒவ்வொரு கண்டமும் ஐயா, இப்ப வந்து ஆசியா கண்டமா இருந்தாலும் சரி, யூரோப்பாவா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்கள் ஆப்பிரிக்கா கண்டமா இல்ல ஆஸ்திரேலியா, இப்படி இந்த கண்டங்களா இருந்தாலும் ஐயா, இந்த கண்டங்கள் வந்து ஐயா ஒவ்வொரு இனத்தை சேர்ந்திருக்கு. அதாவது வந்து ஒரு கண்டங்களை சில கண்டங்களை ஐயா ஒரு ஆணாகவும் சில கண்டங்களை பெண்ணாகவும் இந்த நாட்கள் அங்க குறியிடக்கூடிய காரியமாக இந்த நாட்கள் சொல்லப்படுது ஐயா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், அப்படியான செயல்பாடுகள் இருக்கிறபடினால அந்த காரியத்தை சொல்றாங்களே ஐயா. சரியா?
1: இப்ப தேத்ரா சபை எல்லாம் பாபிலோன் ஆவி சூழ்ந்திருந்த.
0: அப்ப பாருங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த ஆவியினுடைய தன்மையில் வந்து அந்த ஜனங்களை முன்னேற விடாமலும் அந்த ஜனங்கள் திரும்ப ஆண்டவரிடத்துல போக முடியாதபடி தடைய போட்டு வச்சிருக்கு.
1: அதே இந்த பெரிய இடத்துல போட்டிருக்காது. இந்த கேள்வி
0: என்னத்த?
1: அந்த அஞ்சாம் வசனம் இந்த கொட்டு இடத்துல போட்டிருக்கு.
0: என்ன பெருசா எழுதிருக்காங்களோ, பெருசா வடிவ கவனிக்க சொல்லித்தான் அந்த பெருசா போட்டுறாங்க. மேலும் அதாவது ரகசியமா, அதாவது ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாயின் நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. அப்ப ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னாரியே ஐயா. இன்றைய பாருங்க, ஈராக் இருக்கு இல்லையே, ஈராக் தானே இந்த பாபிலோன். சரியா ஐயா?
1: பெரிய இடத்துல போட்டிருக்காங்க கேள்வி.
0: ஏன் தெரியாது என்ன கட்டாயம் கவனமா பார்க்க சொல்லி அவதானமா இருக்க சொல்லி போட்டுக்கலாம். பெரியது அதான் இப்ப இப்ப ஈராக் ஐயா கிட்டத்தட்ட எத்தனையாம் ஆண்டு முதல் சதாம் ஹுசைன் காரியத்தோட ஈராக் அப்படியே விழுந்து போச்சு ஐயா. ஆனாலும் அந்த ஆவியின் கிரிகைகள் அந்த இடத்துல இருக்கும் ஐயா. அது கடைசி காலத்துல எழும்பும் ஐயா, கடைசி காலத்துல எல்லா ஆவிகளும் எழும்பும் ஐயா. ஏன்னு சொல்லி சொன்னால் நமக்கு தெரியா ஐயா, அந்த காரியம் வந்து அப்படியே அந்த ஆவி வந்து ஜனங்களுக்குள்ள கிரிகள் நடப்பித்து கொண்டிருக்கு. அது அது அந்த குழப்பமான காரியங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு ஐயா. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த பூமி என்ன நிலையில இருந்து தொடங்கி என்ன நிலையில இந்த நாட்கள் நடந்தோ அதே மாதிரி தான் முடிவுலேயும் வந்து சேரும் ஐயா. சரியா ஐயா?
1: ஓகே ஓகே, அருமையான வழிபாடு. ஏன் கவுண்டர் பேச்சுக்கு வர சொல்ற நேரமா அது செய்திக்கு சிஸ்டர் முடிச்சு தேடுங்கம்மா.
3: ஓகே, அல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை கர்த்தாவே நாங்கள் கண்டடைய கர்த்தாவே உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் கரமங்களை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், வீடுகளுக்காய், குடும்பங்களுக்காய், ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி பெருக்கங்களுக்காய் உமை ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மகேந்திரமண்ணாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அவரோடும் கூட இருந்து கர்த்தாவை செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் ஆண்டவரை கடந்து செல்ல தேவனே நீ செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுத்தாவியானவர் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் வாணரண குடும்பங்களையும் ஆசீர்வதையும் செய்கிற ஊழியங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே ஆண்டவரே அநேகருக்கு அது பிரயோசனமா அமைய கர்த்தாவை நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகவ வானொலிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அவருடைய ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் நீங்கள் பொருள் பெருங்க கத்தாவே, நீ தாமே ஆசீர்வதித்து நடத்தும்படி அபிஷேகிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு ஊழியன் சார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும் ஐயா. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை ஆண்டவரே மறுபடியும் கேட்கும் போது கத்தாவே அநேகருக்கு பிரயோசனமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
2: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் வீதாக கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே ஒன்று மனத்தியாலமாக இணைந்திருந்தோம். தேவ ஊழியர் சௌரம் மைந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்தார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜனத் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். அதோடு தேவ ஊழியர் சுசேரேட்பின் வாணர் அவர்கள் இணைந்து கத்தடைய ஊழியங்கள் செய்யக்கூடியதாக கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே வழி நடத்தக்கூடியதாக இருந்தது. கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தடைய கருத்தை ஒப்புவிப்போம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அதுவரை இந்து வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலிப்பிலே கேட்க போன்ற ஒருவரும் இந்த வேதாக கேள்வி பதில் நிகழ்ச்சி அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: வானரையா
0: சொல்லுங்க ஐயா.
2: இது எப்படி இருக்கு, குட்டா இருக்கா பாருங்க,
0: தெரியாது
2: ஒரே ஒரு காரியம் இருக்கு ஐயா, அது உங்களுக்கு தெரியும்.

0: அதை நீங்கள் ஒரு யூடியூப் கண்டு அல்லது ஏதோ ஒன்று செய்தால் அது இந்த பிரச்சனை வராது.
1: யூடியூப் கண்டு சொன்னார் ஐயா, நான் அதை வந்து இந்த மற்ற யூடியூப் ப்ரோக்ராம் இருக்குல்ல ஐயா,
0: ஆமாம்,
1: அந்த ப்ரோக்ராம் அந்த அந்த அந்த அந்த என்ன யூடியூப் செய்யற அந்த ப்ரோக்ராமுக்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட வேணுமே, இது பிளாயர் தானே ஐயா, இது சாதாரண பிளாயர், அது ரெண்டு நிமிஷம் ஓடும் ஐயா, அப்படி கேட்டதான் சரியா
0: எப்படி வரும். நீங்கள் அனுப்பினபடி அப்படியே போட்டா வரும், ஒன் செகண்ட் நிலங்க, இப்படித்தான் வரும். அதுதான் அது என்னுடைய ஆளும் அப்படித்தான் அனுப்பியிருந்தோம். நான் அதுக்கு பிறகு சொல்லி அவ அப்படி ஏதோ மாத்தி செய்த என்னன்னு தெரியாது. இப்படித்தான் வரும்,
1: அனுப்பினதே
0: அப்படியே நான் கோப்பி பண்ணி போட்டா அப்படி வரும். அதுக்காகத்தான் நான் இப்படி செய்திருக்கிறேன், ஆட் பண்ணி அல்லது பெருசாக்கி சின்னனாக்கி ஏதோ இந்த இதில் நான் செய்கிறேன்.
1: அதை
0: காட்டுறேன் எப்படி வருதுன்னு,
1: அதை பாருங்க.

0: இதே இதெல்லாம் வச்சு நான் அவருக்கு எடிட் பண்ணி செய்து பார்த்தேன்னா அதை சொல்லி நான் வர மாட்டேன். அதுல
1: பாத்தீங்கன்னா வரும் தெரியுதா இவ்வளவுதான் இப்படித்தான் வரும். நீங்க மற்றதுல மாத்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம்.
0: சரி ஓகே நான் மாத்தி விடுறேன், மாத்தி உங்களுக்கு அனுப்பிடுறேன், மாத்தி டிரைவ் பண்ணி விடுறேன்.
1: ஓகே அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்தியா? நான் மாத்தலாம், எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை.
0: ஓகே
1: நீங்க செய்யறத என்னாவது செய்யலாமா பாருங்க.
0: பிரச்சனையும்
1: இல்ல இந்த ஸ்கிரீன்ல
0: போடுறீங்க
1: அந்த பிரச்சனை வருது.
0: நீங்க என்ன இதுல போட்டுருக்கீங்க சில நேரத்துல வந்து அது ஒரு குறிப்பிட்ட இது தானே வேலை செய்யும் ரைட்டர் நீங்க சொல்ற சரிதானோ ஜூம் அப்படிதான்
1: மேக்சிமம் அதெல்லாம் இந்த கார்த்திகேயன் அனுப்புறாரு மற்றவர்கள் அனுப்புறது இதுல எடுக்குது இல்லையா என்னுடையது 10-20 மற்றவர் செய்யறதெல்லாம் 6 something.
0: புது இதுல வந்து டவுன்லோட் பண்ண பட்டம் வருது
1: பாத்தீங்களா
0: ஒன்று செய்யுங்க இருக்குல்ல அதுக்குள்ள போயிட்டே அதுல இந்த வீடியோ பிளாயர் அந்த போட்டோ செக்ஷன் இருக்கு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அது கேக்கும் ஐயா. ஹாடியில போடுங்க, ஹாடியில போட்டீங்கன்னா
1: சரியா வரும். என்ற கேமரா வந்து
0: 10-20
2: தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்ப்போம். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. இங்கே அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது என்று முதலாவது சொல்கிறார். இது அவருடைய நித்தியமாக இருக்கும் தன்மையை சொல்கிறது. தானியேல் 7:9 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது எனவும் பார்க்கிறோம். இது அவருடைய உள்ளான ஊடுருவி செல்லும் கூரிய பார்வையை பற்றி சொல்கிறது. மேலும் எல்லா சபையின் வாழ்க்கையையும் கண்களால் கண்ட அறிவை உடையவர். அவருக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். என்னை பற்றியும் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் காணிக்கை பெட்டியின் அருகிலே நின்று மக்கள் எவ்வாறு காணிக்கை போடுகிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் ஆலயத்திலே அவருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுத்தீர்கள் என்பதை அவர் கவனித்து பார்த்தார். நீங்கள் யாரும் நான் கொடுத்த காணிக்கையை பார்க்கவில்லை என்றுதானே நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். மேலும் பேதுரு அவரை மறுதளித்த பிறகு இயேசுவின் கண்கள் பேதுருவின் கண்களோடு சந்தித்தன. இது நடந்து முடிந்த பிறகு பேதுரு வெளியே சென்று அழுதார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் இயேசு இரட்சகரின் கண்களை பார்ப்பீர்கள் என்றால் உங்களிலே மாற்றம் நிகழும். அவர் நம் எல்லாரையும் ஊடுருவி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது என்கிறார். இது நியாய தீர்ப்பை குறித்த அடையாள செய்தியாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்புறத்திலே காணப்பட்ட வெண்கல பலிபீடம் இயேசு கிறிஸ்து பூமியிலே சிலுவையிலே மரித்ததை வெளிப்படுத்தி கூறுகிறது. அவர் அங்கேயே உங்களுடைய என்னுடைய பாவத்திற்குரிய நியாயம்

குட் மார்னிங். இன்று வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 24 2026. எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி இன்னும் ஒரு தலைப்பை பார்ப்போம். நாங்கள் முன்மாதிரியாக வாழ்வது எப்படி என்பதை இந்த புதிய தலைப்பின் மூலம் விவரமாக பார்ப்போம். அதற்கான தலைப்பு, அவரையே தொடர்ந்து நோக்கி பாருங்கள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி என்பது அவருடனான உறவை சார்ந்தது. நீங்கள் அவரை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது அதிகமாக அவரை போல மாறுகிறீர்கள். அவருடைய குணாதிசயம், ஞானம், மகிமை மற்றும் தெய்வீக இயல்பு உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அதிகமாக வெளிப்படுகின்றன. இதுவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்து வெளிப்படுவதே அது. அதனால் தான் கிறிஸ்துவுடனான உங்கள் நடை தனிப்பட்டதாகவும் நெருக்கமானதாகவும் தொடர்ந்து இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற மறுரூபமாகுதல் அவரோடு தொடர்ந்து ஐக்கியம் கொண்டு அவரை நோக்கி பார்ப்பதன் மூலமாக வருகிறது. வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 3:18. இதில் உள்ள முன்னேற்றத்தை கவனியுங்கள். நீங்கள் அவரை நோக்கி பார்க்க பார்க்க நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். மறுரூபப்படுகிறோம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை மெட்டமோஃபோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இதிலிருந்து தான் மெட்டமோஃபோசிஸ் என்ற வார்த்தை வந்தது. இதன் பொருள், ஒரு நிலையிலிருந்து முற்றிலும் வேறொரு நிலைக்கு முழுமையாக மாற்றம் அடைவதாகும். ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவை அதிகமாக நோக்கி பார்க்கும் போது அதிகமாக அவரை போல மாறுகிறீர்கள். அதனால் தான் உங்கள் கண்களை ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலக கூடாது. ஹல்லேலூயா. எபிரேயர் 12:2 இவ்வாறு கூறுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்று. கர்த்தராகிய இயேசு பேதுருவை தண்ணீரின் மேல் நடந்து தம்மிடத்தில் வரும்படி சொன்ன சம்பவத்தை இது நினைவுபடுத்துகிறது. பேதுருவின் கவனம் ஆண்டவர் மீது இருந்த வரை அவன் தண்ணீர் மேல் நடந்தான். ஆனால் அவன் தன் பார்வையை இயேசுவிடமிருந்து விலக்கி காற்றையும் அலைகளையும் கவனித்த போது மூழ்கத் தொடங்கினான். மத்தேயு 14:29-30 இதை நாங்கள் பார்க்கலாம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு முக்கியமான பாடமாகும். உங்கள் கவனம் கர்த்தர் மீது இருக்கும் வரையில் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் நடப்பீர்கள். பயம், பாவம், வரம்புகள், தோல்வி மற்றும் இந்த உலகத்தின் சீர்கெடுக்கும் தாக்கங்கள் அனைத்திற்கும் மேலாக நீங்கள் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தண்ணீரின் மேல் நடப்பதற்கான அழைப்பு போன்றது. இந்த உலகத்தின் இயற்கையான காரியங்கள், சூழ்நிலைகள், அழுத்தங்கள் மற்றும் சவால்களில் இருந்து உங்கள் பார்வையை விலக்கி கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படி என்னை அழைத்ததற்காகவும் உம்முடைய ஆவியானவரால் என்னை மறுரூபமாக்கியதற்காகவும் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய மகிமையை நான் தொடர்ந்து நோக்கி பார்க்கும் போது அதே சாயலாக நான் மறுரூபமாக்கப்பட்டு உம்முடைய மேன்மை, அழகு, ஞானம் மற்றும் மகிமையை வெளிப்படுத்துகிறேன். நான் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மேலாக நடந்து தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. Today is Thursday, 24th of September 2026. And with all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into another detailed message on how to be an example. For this, let's take the theme as keep looking at Him. The opening verse is taken from 2 Corinthians 3:18. But we all, with open face, beholding as in a glass the glory of the Lord, are changed into the same image. Hallelujah. Growth in Christ is relational.
The more you know Him, the more you are like Him. And the more His character, wisdom, glory and nature are expressed through your life. That's true Christianity. It's the unveiling of Christ in you. This is why your walk with Christ must remain personal and intimate. The transformation God desires in your life comes through continual fellowship, beholding Him as the Bible

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேயிலிருந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோம். அவரை இணைப்பு கொண்டு வந்து இணைப்பிலே வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் லோடமா ஆமீன். இணைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறோம். உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழிநடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தருகின்ற சகோதரர் அவர்களையும் வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கி கர்த்தருடைய ஊழியத்தை பெருகு செய்வாராக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தம் என்ற அந்த தலைப்பின் கீழே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நான் கடந்த வாரத்திலே ஒரு சில வசனங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்படியே தொடர்ச்சியாய் அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையையே நாம் தியானிக்கலாம். அந்த குறித்தே ஒரு சிறிய தியானத்தை நான் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு ஹாகியோஸ் என்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிடுகிறார்கள். எபிரேய பாஷையிலே ஹாகியோஸ் என்பது பரிசுத்தமானது, அல்லது வேறு அர்த்தம் என்னவென்றால் பிரித்து வைக்கப்பட்டது, அபிஷேகிக்கப்பட்டது என்று அர்த்தம். பாருங்கள், யார் பரிசுத்தவான்கள்? கர்த்தருக்கென்று பிரித்து வேறு பிரிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்கள்தான் பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்கிறோம். அநேக வேத புத்தகத்திலே பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜீவியத்தை ஜீவித்தவர்கள், அவர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறோம். இந்த பரிசுத்தம் என்ற இந்த வேதாகமத்தினுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது வேதாகமத்துக்கு பரிசுத்த வேதாகமம் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். பரிசுத்த தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை நான் கடந்த வாரத்திலிருந்து அவதானித்து கொண்டு வந்த பொழுது நேற்றைய தினத்திலே நான் ஒரு சிறிய காரியத்தை கற்றுக்கொண்டேன். அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த தியானத்திற்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட நாட்களிலே, அதாவது தோலிலே எழுதின நாட்களிலே அவர்கள் எப்படி எழுதினார்கள் என்பதை நான் கவனித்தேன். அதிலே அவர்கள் எழுதும் பொழுது ஆதியாகமம் புத்தகத்தை அவர்கள் எழுதி, அதாவது கை விரல் படாதபடி அந்த தோளிலே வேறு ஒரு உபகரணத்தை வைத்துதான் அவர்கள் அதில் எழுதுவார்களாம். எழுதுவதற்கென்று விசேஷித்தவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் எழுதும் பொழுது தங்களுடைய அந்த விரல் கூட அந்த தோளிலே பட்டுவிடக்கூடாது என்பதை மிகவும் ஜாக்கிரதையோடு கூட அவர்கள் செய்தார்கள் என்று எபிரேய மொழியை கற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் பேசுவதை நான் கவனித்தேன். அது மாத்திரமல்ல, யெகோவா என்ற அந்த வார்த்தை, யெகோவா என்றால் பரிசுத்த தேவன், அவருடைய நாமம் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் அதை அப்படியே தொடர்ச்சியாக அவர்கள் எழுதாதபடி தண்ணீரிலே போய் மூழ்கிவிட்டு வந்துதான் அந்த யெகோவா என்ற நாமத்தை அவர்கள் எழுத வேண்டுமா? ஏனென்றால் அவருடைய நாமத்தை அவர்கள் அவ்வளவு பரிசுத்தமாய் அவர்கள் அனுசரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அனுசரித்தார்களாம். 7000 முறை வருகிறதாம் யெகோவா என்ற நாமம். அப்படியானால் 7000 முறை அவர்கள் தண்ணீரிலே மூழ்கி அப்படியான அந்த கையினால் எழுத நாட்களிலே தோளினால் எழுதினால் எவ்வளவு, நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளவு இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பையும் கனத்தையும் கொடுத்து வேதாகமத்தை நாம் எங்கு வீட்டிலே வைக்கிறோம், எந்த இடத்திலே வேதாகம் இருக்கிறது என்பதை அலட்சியமாக இருக்க வேண்டிய இடங்களிலே, அதை உயர்ந்த இடங்களிலே வைக்காதபடி கூட அநேகர் அதை கையாளுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த வேதாகம் தொகுக்கப்பட்டு நமக்கு அப்படியே இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், முதலாவது ஆதியாகமத்துல எத்தனை எழுத்துக்கள் வார்த்தைகள் இருக்கிறது என்பதை எண்ணுவார்களாம். அதை எழுதி அந்த எழுதின பிறகு அவர்கள் எண்ணும் பொழுது அதுல சரியான நம்பர் வரவில்லை என்றால், ஏதாவது ஒரு வார்த்தை அதுல விடப்பட்டு இருந்தால் அதை அவ்வளவு முழுவதையுமாய் அவர்கள் பயன்படுத்தாதபடியே அப்படியே விட்டு விடுவார்களாம். அவ்வளவு சரியாக அதாவது அவர் சொன்னார்கள், 7 முறை புடமிடப்பட்ட சொற்கள் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இது சுத்தமாக பரிசுத்தமாக ஒழுக்கமாக பிழையற்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவேதான் இது பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த தேவனை நமக்கு எடுத்து கூறுகிற பரிசுத்த வேத புத்தகமாய் காணப்படுது. Romans 1:7 வாசிக்கிறேன். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த முள்ள நாமமாய் காணப்படுகிறது. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் நாம். எப்படியாக பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம்? பரிசுத்தமுள்ள, அதற்கு மேலே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன், 5வது வசனத்திலே, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமேன். இந்த பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆவியின்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், நான் போன வாரத்திலே சொன்னது போல, நம்மளை ராஜாக்களாக பரிசுத்த ஜாதியாக நம்மை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு பரிசுத்தர்கள் என்று சொல்லி நம்மளை பரிசுத்தவான்கள் என்று அழைப்பது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய விசுவாசிகளாக அவர் மாற்றியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் நமக்கு எதை எடுத்து கூறுகிறது என்றால், பாருங்கள், Romans 1:8 Romans 1:2 வாசிக்கிறேன். ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களின்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும். அப்ப ரோமர் புஸ்தகம் எழுதப்பட்டதே எதற்கென்றால், நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதியிருக்கிறார். எனவே ரோமர் புஸ்தகத்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறதற்கே ஒரு காரணம், பரிசுத்தவான்களாய் நாம் ஆகும்படியாக, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் அழைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். அதை நமக்கு இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவது, நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய அழைப்பே நாம் பரிசுத்தவான்களா ஆக வேண்டும். எப்படி பரிசுத்தவான்களாய் ஆக வேண்டும் என்று ரோமர் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு அழைப்பு முதலாவது கொடுக்கிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு பரிசுத்த இந்த வேதாகமத்துக்கு ஆசிரியராகவும் இருக்கிறார். ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிற Romans 1:2 நம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது பரிசுத்தவான்கள், எப்படி பரிசுத்தவான்களாய் ஒரு மனிதனை மாற்ற முடியும் என்று அப்போஸ்தலர் பவுல் அநேக இடங்களிலே, நான் போன வாரம் ரோமர் 12:1 நாம் பார்த்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே பரிசுத்தவான்களாய் நாம், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னேன் பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம், பிரித்து வைக்கப்பட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டது, ஹாகியோஸ் என்று சொல்கிறார்கள். எனவே நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, பரிசுத்தவான்களாய் நாம் வாழும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெறும் பரிசுத்த தேவனை நாம் ஆராதித்தது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும், இந்த நாளிலே கூட நான் கடந்த வாரத்திலே பகிர்ந்து கொண்ட இளம் வயது பெண், அவர்களுடைய ஃபியூனலுக்காக நான் போயிருந்தேன். அதாவது கர்த்தருடைய வழியை விட்டு வேறு வழியாய் செல்லுகிறவர்களுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு உலக பிரகாரமான இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கும் பொழுது அங்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தரோடு ஜீவ பலியாய், ரோமர் 12:1 ஜீவ பலியாய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அங்கே ஒரு அதிசயத்தையும் அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பும் கொடுக்கப்படுகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரோமர் 1:2 நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஒரு ஆசிரியராய் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு அவர் இருக்கிறார். இல்லையென்றால் வசனத்தை புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ரோமர்ல படிச்சோம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசித்தோம். இங்கு திமத்தேயிலே கிரியைகளின்படி என்றால் ஒரு மனிதன் எவ்வளவோ நற்கிரியைகளை செய்கிறதினால் அப்படியே நம்மளை கர்த்தர் வந்து ரட்சிக்கவில்லை. அவருடைய நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நாம் நினைக்கிறோம் நாம் ஒழுக்கமாய் வாழ்ந்ததினால் கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்று. அப்படி இல்லை, பாபிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நமக்காக சிலுவிலே மரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய தீர்மானம் நம்மை பிரித்து எடுக்க வேண்டும், நம்மை பரிசுத்தவான்களாய் வாழ வைக்க வேண்டும், அவருக்கு சாட்சியாய் நம்மை பயன்படுத்த வேண்டும், அவருக்கு உப்பாய் ஒளியாய் இந்த பூமியிலே நாம் இருக்க வேண்டும் என்கிறது அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நாட்கள் நமக்கு ஒரு கிருபையின் நாட்கள். பாருங்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் சாத்ராக் மேஷா தாபைத்னோவாவுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுடைய பாடுகள் எவ்வளவு கடினமான பாடுகள். பெற்றோரை விட்டு பாபிலோனுக்கு அவர்கள் சிறைபிடித்து போகப்படுகிறார்கள். தானியேலும் அவருடைய நண்பர்களும் அங்கு தங்களை அந்த உலக வேஷத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களா, எங்களுக்கு ராஜாவினுடைய அந்த உணவினால் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்த விரும்பவில்லை, எங்கள் சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படுத்த விரும்பவில்லை என்று அவர்கள் அந்த ராஜாவினுடைய திராட்சரசத்தையும் மற்ற உணவுகளையும் அவர்கள் வேண்டாம் என்று அவர்கள் ஒதுக்குகிறார்கள். ஏனென்றால் அது விக்கிரகங்களுக்கு ஒருவேளை படைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அவர்கள் தாங்கள் யார் என்பதை, அவர்கள் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்த பிள்ளைகளாக அவர்கள் அந்த வாலிப வயதிலே கர்த்தருக்கென்று அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்ததினால் தேவன் அவர்கள் மூலம் அந்த தேசத்திலே எவ்வளவு பெரிய மகிமையை, அவ்வளவு மக்கள் மத்தியிலே ராஜா ஏழு மடங்கு நெருப்பை போட்ட பொழுதும் பரிசுத்த தேவன்தான் ஜீவனுள்ள தேவன், இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று ராஜா வாயிலிருந்து சொல்லவும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிரியை அங்கு நடப்பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை, நாம் வாழ்கிற இந்த நாட்கள் கிருபையின் நாட்கள், இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிருபையாய் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய அழைப்பு ஒரு பரிசுத்த அழைப்பு. நாம் பரிசுத்தவான்களாய் அவர் நம்ம வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நாம் நமக்கு என்னென்ன, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நமக்கு எப்பொழுதும் கிருபை. இவர் மரணத்தை பிரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அடுத்த வசனம் 1 Timothy 1:10, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, அவர் நமக்கு இந்த நாட்களிலே பிறந்ததினாலே அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா, நமக்கு மரணத்தை பரிகரித்து என்றால் மரணத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி ஜீவனை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அழியாமையை, அழியாமையாகிய அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த நமக்கு கொடுத்த கிஃப்ட் நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அழியாதது. இந்த அழியாததை எப்படி அவர் கொடுத்தார் என்றால் சுவிசேஷத்தினால். எனவே சுவிசேஷத்தினால் நம்மை பரிசுத்த வான்களாய் வாழும்படியாய், பரிசுத்த அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாய், நம்மை பாவியாக இருந்தாலும் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அவர் அழைக்கிறார். கடந்த வாரத்திலே நான் சொன்னது போல பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று, கோபங்கள் தர்க்கங்களை விட்டு பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று நான் நினைக்கிறேன். தீமத்தேயுலதான் 1 Timothy அந்த வசனம் இருக்கிறது. பரிசுத்த 1 Timothy 2:8 பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷர்கள் எப்படி கோபமும் தர்க்கமும் இல்லாமல் என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய சுவாபமும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நம்மை கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று வேறு பிரித்திருக்கிறார், நமக்கு அந்த அழைப்பையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமம் நம்மை ஒவ்வொரு நாளும் அதற்கு நேராய் வழி நடத்துகிறது. பாருங்கள், 1 Timothy 1:14 வாசிக்கிறேன். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இந்த பரிசுத்த தேவனுக்கென்று நாம் வாழ்கிற இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், என்ன நற்பொருள், ரட்சிப்பு, சுவிசேஷம், ஆவியின் அபிஷேகம், வேறு பிரிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ள வேண்டும். ஏனோ தானவென்று இந்த ரட்சிப்பை குறித்து அலட்சியமா என்றைக்கோ ஞானஸ்நானம் எடுத்தோம், 30 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது நான் ஞானஸ்நானம் எடுத்து, அதற்காக அப்படியே அலட்சியமாய் நாம் இருந்து விடாதபடி கர்த்தருக்குள் எப்பொழுதுமே புதுப்பிக்கப்பட்டவர்களாய் அப்ப கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவியினால் அபிஷேகத்தை நாம் நிலைநிறுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கைக்குரிய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். அபிஷேக அந்நிய பாஷை அடையாளங்களோடு நாம் ஜபத்திலும் அபிஷேகத்தையும் காத்து கொள்ள வேண்டும். அப்படியே விட்டு நாம் தாறுமாறான வாழ்க்கைக்கு போனால் அங்கு பாதுகாப்பு இல்லாமை நடந்து விடுகிறது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் என்று ரோமர் 12:2 நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:4 வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவிற்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான வசனம். 2 தீமோத்தேயு இப்ப வாசிச்சோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய கிருபையினால் நம்மை முன்குறித்து நம்மை ரட்சித்தார் என்று. அதே போல இந்த வசனமும், உலகத்தோற்ற முன்னமே உன்னை தெரிந்து கொண்டாரே என்று நான் கூட ஒரு பாடலை நான் எழுதியிருக்கிறேன். கர்த்தர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு வசனம். கர்த்தர் நம்மை எப்படியாய் வேறு பரிசுத்தம் என்றால் நான் சொன்னேன் பிரித்து வைக்கப்பட்டது, ஹாகியோஸ், அதாவது பிரித்து வைக்கப்பட்டது, அபிஷேகிக்கப்பட்டது, மீட்கப்பட்டவர்கள் என்று பரிசுத்தம் என்றால் அந்த அர்த்தம் என்று சொல்கிறார். இதிலே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு கர்த்தரவுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய புத்திர சுவிகாரராக, அவருடைய பிள்ளைகளாக, எப்படி அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை மீட்பு பெற்ற ஒவ்வொருவருக்குத்தான் அந்த பரிசுத்த வான்கள் என்றும் அவருடைய புத்திர சுவிகார புத்திரர் என்ற அந்த பெயரும் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு கர்த்தர் அதை தருகிறார். அடுத்ததாக யோவான் 17:11 வாசிக்கிறேன். யோவான் 17:11 நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். பாருங்கள், பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு பரிசுத்தத்தை நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும் என்று

0: பரிசுத்த இருவான்கள், பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் தம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதே போல இந்த இடத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார், பிதாவாகிய தேவனிடத்திலே, அந்த பரிசுத்த தேவனிடத்திலே பரிசுத்த பிதாவே என்று ஜெபிக்கிறார். பரிசுத்த பிதாவினிடத்திலே நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல உம்முடைய நாமத்தினாலே இவர்களையும் நாங்க ஒன்றாயிருக்கும்படியாக காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே, பிதாவினிடத்திலே அவர் ஜெபிக்கிறார். எனவே பரிசுத்த தேவனை நாம் பரிசுத்த அடையாளங்களோடு நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால், நீதிமானின் ஜபத்தை அவர் ஒருபோதும் தள்ளுவதில்லை. கர்த்தருக்கென்று நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம் லேவியராக ராஜாக்களாக நம்மை அழைப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதியாக அவர் நம்மை அழைக்கிறார். பாருங்கள், ஒரு பேச்சு வார்த்தையிலே கூட பரிசுத்தம் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 1:15 நாம் பார்க்கிறோம், நம்முடைய வார்த்தைகளிலே பரிசுத்தமான ஒரு சம்பாஷணை இருக்க வேண்டும். தாறுமாறான தர்க்கங்களுக்கும் சுவாபமற்ற, அதாவது எப்படியாக இந்த நாளிலே இருதயத்தை குறித்து நான் நிறைய செய்திகள் எடுத்திருக்கிறேன். வெறும் இருதயத்தை மாத்திரம், அந்த இருதயத்திலிருந்து மகா கேடுள்ள நிறைந்த வார்த்தைகள் வெளியிலே வரும். ஆனால் நம்முடைய எல்லா நடக்கைகள், நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல பேச்சு, உடை, சுவாபங்கள், பார்வைகள், சிந்தனை, எல்லாவற்றிலையும் 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமாய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் வசனத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சாட்சியை கேட்டேன், அதிலே ஒரு பெரிய சபை பாஸ்டர் சொல்லுகிறார், அவர் சிறுவயதா இருக்கும் பொழுது யாரை வேண்டுமானாலும் அடித்து விடுவாராம். ஆனால் ஒரு நாள் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று, இனிமேல் நான் எவ்வளவு கோபப்பட்டாலும் யாரையுமே நான் அடிக்க போவதில்லை என்று அவர் ஒரு வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். கிட்டத்தட்ட 30 வருஷம் இதுவரை ஆகி அவர் ஒருவரையும் தான் அடித்ததே இல்லை என்று. இந்த கோபம் வந்தாலும் அதை அடிக்காதபடி அந்த வசனத்திற்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டதினால் அப்படியாய் அவர் வாழ்கிறார் என்று. எனவே கர்த்தருடைய அழைப்பு, நாம் வேறுபுரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்த வாட்டியாக, பரிசுத்த ஜாதியாய் நம்மை வைத்திருக்கிறார். 2 பேதுரு 3:11 வாசித்து நான் முடிக்கிறேன். 2 பேதுரு 3:11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பரிசுத்த நடக்கை, பரிசுத்த நடக்கையா இருக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்? அதற்கு முன்னாடி உள்ள வசனம், இந்த வானங்கள் மடமடவென்று அழிந்து போகும், எப்படி கர்த்தருடைய வருகையிலே அடையாளங்கள் நடைபெறும் என்பதையெல்லாம் சொல்லி, இப்படி எல்லாம் நேபாளம் அழிந்ததை நான் பார்க்கும் பொழுது, அது சேட்டலைட் பிக்சர் எல்லாம் நான் பார்த்தேன், கடகடகடையென்று பெரிய பில்டிங் எல்லாம் தண்ணீரிலே சில நிமிடங்களிலே அழிந்து போறதை பார்த்தோம். இது இதிலே போடப்பட்டிருக்கிறது அக்கினிக்கு இரையாக ஆக்கப்பட போகிறது என்பதை இந்த 2 பேதுரு 3:10. எனவே இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நாம் பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி நமக்கு இருக்க வேண்டும். ஆமேன். அப்பொழுது நாம் அதற்கு அடுத்த வசனங்களிலே உள்ள ஒரு புத்தம் புதிய பூமியிலே, நீதி வாசம் செய்யும் பூமியிலே நாம் இருக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமேன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்கு நாங்கள் நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கை பேச்சு மூச்சு அப்பா, நாங்கள் சிந்தனை, சொல், செயல்கள், நடக்கைகளிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவி எங்களுக்குள் வாசம் செய்ய நாங்கள் பரிசுத்தத்தை காத்து நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஏனோ தானோவென்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம் சுவாமி. இந்த வேதாகமத்தை எழுதும் பொழுது எவ்வளவு பரிசுத்த நடுக்கத்தோடு அந்த யெகோவா என்ற நாமத்தை எழுதுவதற்கே அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு அவர்கள் எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளவு உம்முடைய நாமத்திற்கு அவர்கள் அப்பா பரிசுத்தத்தை நாடினால் நாங்கள் இந்த நாளிலே வாழ்கிற இந்த கிருபையின் நாட்களிலே நாங்கள் இன்னும் இந்த வேதாகமத்தை எவ்வளவு பரிசுத்தத்தோடு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க எங்களுக்கு இன்னும் முடி கிருபை தாங்க. நாங்கள் இந்த வானொலியை கேட்கிற பெண்களாக இருந்தாலும் அப்பா ஆண்களாக இருந்தாலும் நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் அந்த தானியேலும் அவருடைய நண்பர்களையும் போல பரிசுத்த தேவனுக்கு எப்பொழுதும் தைரியமாய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தெரியாமல் இருக்க எங்களுக்கு முடி கிருபையை பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலைக்காக மக்கு நன்றி. வானொலியை நடத்துகிற சகோதரர், உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளை பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, வழி நடத்துங்க. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன். ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தினீர்கள். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய வார்த்தைகள் உண்மையானவைகள். ஆமேன். அவை அழியாத நித்திய ஜீவனை தருகிறதும் பரலோக வாழ்வை நமக்கு வாக்களித்திருக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்திரதாமை அந்த வார்த்தைகளுக்கூடாக அவருடன் பேசி விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கருத்தரை வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு சடமாக சகோதரன் ஜோயல், கணவனார், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு நேரடி ஒலிபரப்பை அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரை தவசம் அதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். மன்னிக்க வேண்டும், என்னுடைய மைக் ஆஃபில் இருந்திருக்கிறது. கத்திரதாமே எங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பில் அடுத்த வாரத்தில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் அதே வேளையிலே ஜோயல்லையும் அதே வேளையிலே கணவனாரையும் அதே வேளையிலே ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகோட் பிளஸ் யூ. ஆமே.
0: ஆமே. நன்றி.
1: இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் கத்திரை வார்த்தைகள் இருந்து எடுத்து வந்து விதைத்தார்கள். உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். வார்த்தைகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார் கத்திர தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு ஊழியர்
0: நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை காண செய்த மட்டற்ற உங்களுடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி ராஜா. ஜீவனுள்ள ஜீவாதி பழவியே, உயிருள்ள உயிருள்ள உண்மையுள்ள உத்தமமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நன் மறவேன் என்று எங்களை மறக்காமல் இந்த நிமிஷம் நினைத்தல்ற தேவனா இருக்கிறதுக்காக, உள்ளங்கையில் எங்களை விரண்டு விழுந்து விடாதபடி காத்து கொண்டு வர தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உயிருள்ள உண்மையுள்ள உத்தமமான தேவனே,
2: உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களுக்கென்று நீங்களது பிடித்தட்டு தந்ததுக்காக எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுகள் நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்களை உங்களிடத்தில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி. இந்த உரிமையை நாங்கள் போட்டடைத்து விடாதபடி எப்பொழுதும் அந்த உறவுக்கு பாத்திரராக நாங்கள் இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக எங்களோட எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சுக்கொள்ள ஒவ்வொன்றையும் எங்களோடு எங்களோடு கூட இருப்பேன் என்று எங்களுக்குள் வாசம் பண்ற பெருசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா, இடகட்டி கொள்ளுங்கோ. என்ன நோக்கத்துக்காக உங்களோட பிள்ளைகள் இல்லை எல்லாரையும் மாம்சமான அவரே நீங்களுடைய சாயலாக சிரித்தீங்கள். ஆனா இயேசுவே உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்கள் ஐயா. அது மட்டுமல்ல பாவங்களுக்குள்ள போய் பாவங்களுக்குள்ள விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கத்தக்கதாக உங்களுக்குள் வாசம் பண்ற பெருசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடியால் தான் ஐயா இந்த உலக ஆச பாச இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பரிசுத்த பாதையில் நடக்க வேணும், உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேணும் என்ற வாஞ்சி எங்களை ஒவ்வொருவருடைய மனதில நீங்க தந்து உங்களுக்கென்று என்ன செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதையும் எங்களுக்கு எங்களை ஆயுதங்களாக பாவித்து அவங்களை நீங்க வழிநடத்துற பெரிய கிருபைக்காக அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திக்கிறோம். கிருபேன் ஆவியம் விண்ணப்பத்தின் ஆவியம் ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குப்படி எங்கள் மேல் நீட்டி நீங்க ஊற்றி இருக்கிற கிருபையின் ஆவிக்காக விண்ணப்பத்தின் ஆவிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திக்கிறோம். அப்பா உங்களுக்கு பயந்தவர்களுக்கு பயந்தவர்களுக்காக நீங்களுடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் ஒரு ஞாபக புஸ்தம் ஒன்றை நீங்க எழுதி வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். அதில் எழுதப்பட்டு எங்களோட நாமம் கிறுக்கப்படாதபடி உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் நடக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துங்க. இடகட்டி வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி சட்டங்கள் எங்களுக்கு ஆரோக்கியம் தந்து வழிநடத்த வல்லவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே கன்றுகள் போல் ஜீவிக்கத்தக்கதாக வழிநடத்துறவரே தள்ளாடாதபடிக்காக்க வழிநடத்துறவரே உங்களை துதிக்கிறோம். கல்வாரியா இயேசுவே உங்களே நாங்கள் கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக எங்களை வழிநடத்துற பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இந்த உலக ஆசை பாசம் இச்சலுக்கள் அழக அடிமையாய் போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். இடகட்டி வளர்த்துறதுவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மென்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா, நீங்கள் மனசர் எல்லாரும் மாறுவார்கள் மறப்பார்கள், ஆனால் நீங்கள் ஒற்றுவர் தான் மாறுவதும் இல்லை மறைப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நாங்கள் நேசிக்க ஆராதிக்க நம்ப விசுவாசிக்க எங்களுக்கு தந்த இந்த உரிமைக்காக இந்த உரிமையை போட்டெடுத்து விடாதபடி கூட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக அப்பா உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட கிருபை மேல் கிருபை ஊட்டி ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்றும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் வழிநடத்தி கொண்டு வாரது வினை எங்கள் வழிகாட்டியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப இந்த நேரத்திற்கு ஆள தொடங்கி இந்த சங்கம மொழியிலேயே நீங்கள் தனது ஆமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. இவனுள்ள வாத்திய தொடக்கத்தில் வாசிக்கத்தக்கதாக மனதில் அந்த பாரத்தை கொடுத்து இந்த வாசிக்கப்பட்ட இவனுள்ள வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க எங்களோட கையில் எந்த எங்களுடைய விதத்தில் பதிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த சுதந்திரத்துக்காக இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கையில் எழுத முடியாம வாசிக்க முடியாமல் கச நிலையில் இருக்கும் பலவீனமா இருப்போருக்கும் நேரம் இல்லாம இருப்போ எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் உரிமையாகவும் உதவியாகவும் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பார்த்து இந்த சங்கம மொழிகளில் இருந்து இணைந்திருந்து ஆண்டவர் இந்த செய்திகளையோ பாடலையோ துதியோ இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கிற ராஜா ஆசீர்வதித்து அவர்கள் இன்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதித்தவனும் அவர் அடி எடுத்து வைக்கத்தக்கதாக, நீங்கள் கொடுக்குற நேரத்தை உங்களுக்குன்னு செலவழித்து சாட்சியாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அன்பானவர் மத்தியில் மத்தியில் சாட்சியாக வாழத்தக்கதாக கவாத்திய கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெருசுத்தாவியான விரைவாத்தியாகி இயேசு இடஹட்டி வழி நடத்துங்க ராஜா, இடஹட்டி வழி நடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் என்பே தேவனே. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம மொழியிலேயே இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் கணவனும் மனைவியுமாக பணிப்போடும் இதை நடத்தி கொண்டு வர்றதுக்கு கொடுத்த பிள்ளைக்காக ஞானம் உதவி ஒத்தாசை வாஞ்ச எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களாக பாவித்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி, நன்றி. வேறென்றும் வேண்டாம், அவர்களுக்கு பெருமைக்கோ புகழுக்கு அல்ல ராஜா. உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று உங்களோட நாமம் மகிமைப்பட வேணும் என்று உங்களை அறியாத மக்கள் உங்களுடைய அன்பாய் ருசிக்காத மக்கள் ருசிக்க வேணும் என்று வாங்கியே அவளுடைய மனதில் போட்ட ஆண்டவரே, நாங்கள் அறிந்த உயிருள்ள தேவனையே என்ன சில பந்துக்களோ சோதரங்களோ அன்பானவர்களோ எல்லாரும் அறிய வேணும், உலகத்தில் இருக்கிற மக்கள் அறிய வேணும் என்றதை அவர்களுக்குள்ளால் நீங்க இந்த சங்கம மொழிகளுக்குள்ளால் அவர்களை பாவித்து சங்கம மொழியை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. சங்கமம் என்ற பெயரே நீங்க தான் ஐயா கொடுத்து வெளிப்படுத்தி கொடுத்தீங்க, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரனின் சோதரியும் ராஜா ஆண்டவர் என்ன மகளுக்கு பரலோக ஞானத்தை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து அவருடைய கையின் பிரியாசங்களையும் ஆசீர்வித்து அவருடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் நீங்க சந்தித்து கொண்டு வரதுக்காகவும் சந்திக்க வல்லவராயிருக்கிறதுக்காக எல்லாவற்றுக்கும் இல்லா இந்த சந்தமும் மொழிகளையும் நடத்துவதற்கு நல்ல பெலம் ஞானம் அறிவு நேரம் சுகலத்தையும் கொடுத்து உங்களால் வாழ் நடத்த முடியும், வழி நடத்தி கொண்டு வாரதேவனை வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த சங்கம் என்னென்ன விதமாக உங்களுக்கு பிரியமாகவும் மக்களுக்கு என்னென்ன விதமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையையும் நீங்க நிறைவேற்றி கொண்டு வாரீங்கள் ஐயா, அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பிள்ளை சந்ததிக்காக நன்றி சொல்லுறோம், சந்ததி சந்ததி ஆசீர்வத்ததுக்காக நன்றி. இந்த சந்ததி கூட உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, மகளை எடுத்து உங்கள் பாவிக்கிறதுக்காக நன்றி, அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. அவை ஆசீர்வதிங்காவும் உங்களுக்கு அந்த செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வாதத்தை எல்லைகளை பெரிதாக்கி என்னும் வல்லமையோடு அவரை உங்களுக்கு ஆண்டு ஊழியக்காரியாக உங்களோட ஊழியக்காரியாக நீங்க பார்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அன்பின் தேவனே கொடுத்த மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவதும் நன்றி சொல்லும் சந்ததி ஆசீர்வதித்த தேவனே, அந்த பேர பிள்ளைகளும் உங்களை நெருங்கி வாழ்ந்து வாழ பிள்ளைகள் ஐயா வளர்ந்து கொண்டு வாரார்கள், இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டு வாரார்கள். வலப்பக்கமும் இடப்பக்கமும் சாய்ந்து போகாதபடி உங்களை நேசித்து உங்களோட அடிச்சு விட பின்பற்ற நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுகளாக எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ஞானத்தினாலும் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் அவர்களை வளர்த்துங்க ராஜா, விடகட்டி வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் மகன் மகளையும் ஆசீர்வதிங்க தரப்பே, அவளை கையின்றி ஆசங்களையும் ஆசீர்வதிங்கோ. எல்லா எங்கு ஐக்கியப்பட்டாலும் ஆரோடு ஐக்கியப்பட்டாலும் உங்களோட உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் உங்களோட ஒளியே அவர்களில் இந்த ஊரில் சூழ்ந்த உலகம் கண்டுகொள்ளத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் என்ற தேவனே உங்களோட ஒளி அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறதுக்காக அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவனே இந்த பொல்லாத காலம் ராஜா ஆண்டவர் இந்த பொல்லாத காலத்து சத்ராதியன் வந்தாலும் காதுபடி எந்த விதமான உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் காரியங்களுக்கெல்லாம் அடிமையாய் போய்விடாது, விசேஷமாக இந்த பால் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கிறப்பா, காத்துக்கொள்ளுங்கோ. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து படித்து முன்னேறி பட்டம் பெறத்தக்கதாக உங்கள ராஜ்யத்தை வளர்வதற்கு ஆண்டவரே அவர்களையும் அவர் ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரிக்கும். இவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் படிக்கும் பாடசாலை ஆண்டவரே பல ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும் என்னும் சௌகரன் சௌகரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் சங்கமோ இயல் அடுத்து ஸ்டூடியோ எல்லாவற்றையும் அப்பா அப்பா உங்களோட பரிசுத்தால் முத்திரை போட்டு சங்காரத்துவன் அணுகாதபடி காத்து கொண்டு காத்தவனே காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பென்றவனே விசேஷமாக இவர்கள் எங்கேக்கப்பட்டாலும் சபையிலோ சமுதாயத்திலோ அயலார் மத்தியிலோ உங்களோட அன்பை இவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட ஒளி இவர்களில் வீசத்தக்கதாக கிருபையை ஊட்டி ஊட்டி ஆண்டவரே நீங்கள் வழிநடத்தி கொண்டு வரீங்க. வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். புறப்படுங்க ராஜா ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதிங்க ஆசை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக வழிநடத்துகிற தேவனே வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் இணைந்து எந்தெந்த ஆத்மாக்கள் உங்களை மாமப்படுத்த வேணும் உங்களை செய்தியை கொடுக்க வேணும் என்று வாஞ்சியோடு ஐக்கியப்படுறார்களோ அவர்களையும் ஆசீர்வதிங்கோ. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரை ஆசீர்வதிங்கோ ராஜா. அந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டெடுத்து விடாதபடி நடக்கத்தக்கதாக பிரஸ்தாவியானவரே இடகட்டி நடத்துக்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசி விடாதபடி அப்பா நீங்கள் இடகட்டி தங்களை தாழ்த்தி உங்கள் மாமத்தை மகள் மாமப்படுத்தி நேரத்துக்கு வந்து ஆண்டு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தி கொண்டு வருங்கள். ஹூலாலையும் தடியாலையும் வழிநடத்தி கொண்டு வந்த தேவனே என்னும் வழிநடத்த வல்லவரே நல்லமை பெறாயிருந்து அவர்களை அவர்கள் குடும்பம் எல்லாரையும் புல்லுள்ளடங்கள் மேய்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அதையும் அந்தம் இல்லாத அறிவிப்பில் சொல்லியே ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு இப்படி சந்தர்ப்பங்களுக்கு என்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்கிறாயா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கிறாயா. காத்துக்கொள்ளுங்கள குடும்பங்களே அவர்கள் சபைகளை எழுந்து வியாசிக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த வாலிப சந்ததிக்காக வருங்கால சந்ததி வாலிப சந்ததி எங்கெங்கு வாழ்ந்தாலும் இந்த வாலிப சந்ததிக்காக உங்களங்கள் வருகிறோம். ஆண்டவரே படித்து பட்டம் பெற்று வேலை வெப்புக்காக இறங்கிக் கொண்டிருக்கும் வாலிப சந்ததியை பொருட்படுங்கிறாய்ச்சா. அவள் மனம் சோர்ந்து போகாதபடி அவர்களுக்கு வாழ வழியை நீங்க வகுத்து கொடுத்து உங்களால் நடத்த முடியும் ஐயா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை அறார தொட்டும் கூட பிள்ளைகள் என்று நீங்கள் ஆசீர்வதித்து உரிமையை கொடுத்து வழிநடத்திருக்கீங்க. உங்களோட வரங்கள் கனிகளால் அவர்களை முடிசூட்டி அலங்கரிங்கிறாயா. இந்த வாலிப சந்ததி கொடுத்த அப்பனே ஆண்டவரே உங்களோட ஆராய்ச்சியம் வளர்வதற்கும் உங்களோட ஊழியத்தை செய்வதற்கும் தெரிந்தெடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க உங்களால் வல்லமையாக பாவிக்க முடியும் பாவிக்க முடியும் ராஜா. ஆண்டவரே பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாலிப சந்ததிக்கு பிரசுத்தாவியானவரே உங்களோட அபிஷேகத்தை நிறத்து உங்களை நேசித்த பிள்ளைகளுக்கு நோ பேர் பின்வாங்கி போய் உங்களை ஆராதிக்காமல் இருக்கும் ஆத்மாக்களுக்கும் சாட்சியாக இருந்த அவர்களுக்கும் உங்களை அன்பத்திருத்தி அவர்களை திரும்பவும் ஆண்டவரையும் மண்டையில் இழுக்கத்தக்க வல்லமையை கொடுத்து இந்த வாலிப சந்ததிகளை பாவிங்க தரத்தினே. ஆண்டவர் எந்தெந்த சபையில் எந்தெந்த பாஷையில் எங்கிருந்தாலும் இந்த வாலிப சந்ததியை நீங்கள் பொருட்படுத்து ஆண்டவரே வரலோ ஞானத்தினால் நிறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த வாலிப வருங்கால சந்ததிக்காக உங்கள் மண்டாகும் சந்ததிகள் வளர்வதே உலகத்தில் குறைந்து கொண்டு போறதையா. அப்படிப்பட்ட நேரத்தில் அடிமையாக அருமையாக கொடுத்த இந்த பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா. பொறுப்படுத்து காத்துக்கொள்ளுங்க தாப்பினே. பின் வாங்கி போனவர்களையும் நீங்க தொட்டும் அவர்களை மன்னித்து திரும்பவும் உங்களோட வழியில் அவர்களை இழுத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த அன்பின் எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ந்து வந்தும் ஆண்டவரே, வாய்ந்து வந்தும் வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஐயா, அப்பா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த குடும்பங்களில் எங்கெங்கெல்லாம் அப்படி வேங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நீங்க பரலோகத்தில் ஆண்டவே நிச்சயத்து வைத்திருக்கிறத வெளிப்படுத்துக்கும் நல்ல பொறுமையை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களுடைய சன்னிதானத்தில் அவர்களை ஒரே மாம்சமாக இணைத்த அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க மாமப்படுத்தத்தக்கதாக, உங்களுடைய ராஜ்யம் அவர்களால் வளர்த்தக்கதாக, சந்ததி வளர்த்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம் அன்பின்தவனே. இந்த நேரத்தில் ஐயா ஆண்டவரே, பிள்ளை பாய்க்கத்துக்காக இங்கே கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ஆண்டவரே. சந்ததியால் வளர வேணும் என்றதும் கூட வாஞ்சி அப்பா, உங்கள் ஒருவரால் தான் சிருஷ்டிக்க முடியும் ஐயா. உலகம் ஒத்தால் எந்த சக்தியாலையும் அப்பா ஒரு ஆண்டவர் ஒரு பிள்ளையை சிருஷ்டிக்க முடியாது, உங்கள் ஒருவரால் தான் ஐயா சிருஷ்டிக்க முடியும். எத்தனையோ விதமாக அந்த டெக்னாலஜிகளால் ஒரு பிள்ளையை உண்டாக்கலாம். எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ கோடி கோடி லட்சம் எல்லாம் சிலவர் செலவழித்தவர்கள் தோல்வி அடையத்தக்கதாக செய்தது தேவனே. நீங்க தான் சிருஷ்டிகர்த்தர் என்று கடடிய செய்த தேவனே, அதை நிறைவேற்ற ஆண்டவரே. இந்த சந்ததி வளர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த அவளுடைய தொட்டு ஆசீர்வாதிங்க ராஜா, அவளுடைய கப்பை கற்பங்களை தொட்டு ஆசீர்வதித்து உங்களோட பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு அவற்ற நேரத்தில் எங்களுடைய சந்ததியை வளர்த்தார் சாட்சி சொல்லத்தக்கதாக இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கற்பத்தை நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க போறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன கேட்பதியாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்க தொட்டுக்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எங்களோட சமுதாயத்தில் சனமிடத்தில் கேட்பதிகளாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற நேரத்தில் நிறவான பள்ளியை பெற்றெடுக்கத்தக்கதாக, உங்களுடைய சிருஷ்டிப்பை பெற்றெடுத்து கண்டடைந்து சந்தோஷப்படத்தக்கதாக, உங்கள அந்த ஆசீர்வாதத்துக்காக அவர்களை நன்றி செலுத்தத்தக்கதாக நாங்களும் அதுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்தவன், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை தப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ஊழியம் செய்து அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களோட ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்காக எங்கெங்கு இந்த தேசத்தில் எல்லாம் இருந்து ஊழியம் செய்கிறார்களோ அவர்களுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. என்னென்ன பாஷையில் செய்தாலும் உங்களுக்கு அர்ப்பணிந்து உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படைந்து உங்களுடைய அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பரலோக ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி உங்களோட வார்த்தையை ஆண்டவரே பிரட்டி போடாதபடி, அந்த நன்மை கருதி அந்த வார்த்தைகளை ஆண்டவரே பேசாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே வர உயர வேணும், மாமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு உங்களை அறியாதவர்கள் உங்களை அறிய வேணும், ஜீவன் உள்ள தேவனாகி உங்களை அறிய வேணும் என்ற உணர்வோடு அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக, அப்பா ஆவியோடும் உண்மையோடும் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஆண்டு கிருபை செய்யுங்கோ ராஜா, கிருபை செய்யுங்கோ. அவர்கள் சுயத்தில் தங்களுக்கு இஷ்டமான வண்ணம் ஆண்டவரே உபதேசம் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை உயர்த்தி அவர்கள் உங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக, திரிய தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ காலமாக ஆண்டவரே தொடங்கின ஆதி சபை கத்தோலிக்க சபையில் எல்லாம் பிதாவே பிதாவுக்கு தான் மகிமை கொடுத்து கொண்டு வந்தார்கள் ஐயா. அவளுக்கு நீங்கள் ஆண்டவரே அறியாமையினால் ஆண்டவரே நடந்தார்கள். அவர்கள் வேத புத்தகத்தை கூடி பரிசுத்த வேதத்தை கூடி கையில் தூக்க முடியாத வண்ணம் எவ்வளவு காலமாக வாழ்ந்தவர்களுக்கு நீங்க உணர்த்தி தப்பினே. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை தெரிய தேவனுக்கு உங்களுக்கு கொடுக்கிறோம், அங்கே கொடுக்கத்தக்கதாக நீங்கள பரிசுத்த வேதம் ஆண்டவரே அந்த வேதத்தை கையில் ஏந்தி அது வாசிக்கத்தக்கதாக இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டு வார அற்புதத்துக்காக நான் திரும்ப பண்ணி அவர்களை மகோபடுத்திக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உலக பிரகாரமாக எத்தனையோ பேர்களில் ஐயா சபைகள் ஆண்டவரே சபைகளை நடத்துகிறார்கள். இந்த உலக பிரகாரமான பேருக்கூடாக நாங்கள் பரலோராஜ்யம் போக முடியாது. இயேசுவே இயேசுவே உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த உரிமை ராஜ்யத்தில் பங்குள்ளது என்பதை உணர்ந்து அவர்கள் உபதேசிக்கத்தக்கதாக நீங்கள் அப்பா பரிசுத்தாவியானவரே ஒரு சபையிலும் கிரியை செய்யும் கொண்டாப்பனே. உங்களோட பிள்ளைகள் விட்டு விடாதபடி உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வரத்தக்கதாக உங்களால் கிரியை செய்ய முடியும், கிருபை செய்ய முடியும். கிரியை செய்து கொண்டு வார தேவனே, தொட்டு தொட்டு குணமாக்கி பரிசுத்தாவியானவரைக்கு உங்களுக்கும் அவர்கள் இடம் கொடுத்து உங்களையும் நேசிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ராகுமாரன் பரிசுத்தாவியானவரே உங்களால் பெரிய சதேவனே, உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஆத்மாதனும் உங்களை அறியாமல் மாண்டு போவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அதை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தப்பட்ட பாரசு மக்கள் எல்லாரும்

0: விசேஷமாக வளர்ந்து வருவோம். வாழ்வு வயதில் வளர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டு வாடார்கள் ஐயா. ஆடவே சமுதாயத்தில் அவர்கள் போய் சேர்ந்து நடமுடியாமல் நடமாடிய அடையே தங்களுடைய காரியங்களை பார்க்க முடியாமல் பெருவினமாயிருக்கும் பிள்ளைகளுக்காக ஆடவே ஆண்டுகளே அன்பு தேவனிகளுக்கு வாழ்வதற்கு ஒரு வழியை நீங்க தான் ஐயா திறந்து கொடுக்கணும். நீங்க தான் ஆலோசனை கொடுத்து இவர்களை தாங்கி வழிநடக்கூடிய பலக்கத்தினால் நடத்த வேண்டும். எங்கள் சபை மத்தியிலோ நேசன மத்தியிலோ அன்பானவர் மத்தியிலோ இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்வை பிள்ளைகளுக்காக பேர் பேராக பேர் பேராக குணத்தில் வருகிறோங்க. உங்கள் நேசிக்கும் பெற்றாருக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் வருவதனால் அவர்கள் மனம் சோர்ந்து போகாதபடி இந்த பிள்ளைகளை அன்பாக நேசித்து நடக்கத்தக்கதாக வளர்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி. விசேஷமாக நீங்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு விரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் அண்ணி உங்களை துதிக்கிறோம். அந்த விரத்தை அந்த பெற்றார்கள் கண்டுபிடித்து அந்த வழியில் அவர்களை நேசித்து நடக்கத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. இந்த உலகத்தில் ஆலோசித்து வைக்கிற தேவனே, ஜீவனை கொடுக்கிற தேவனே, அந்த எந்த விதத்திலும் அந்த பிளவினால் அவர்கள் தள்ளுப்படாதபடி சபையிலோ சமுதாயத்திலோ தள்ளுப்படாதபடி அப்பா உங்களால் தான் அவர்களை காத்தாசிவத்து உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர் அதுக்காக துணிக்கிறோம். விசேஷமாக ஆம்பளை பிள்ளைகள் தான் இப்படி தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. உங்களோட கண்களால் கண்டு உங்களோட சாதத்தினர்களுக்காக மன்றாடுகிறோம். உங்களால் முடியும் அதுக்காக உங்களை துணிக்கிறோம் ஐயா. துணிக்கிறோம் பொருட்படுத்த விரையாட்டுதங்கள் செய்கிறதே அப்பா இதுக்கு தடையாக எங்களுடைய பாவங்களை நம்பியிருந்தால் மன்னித்துங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பினை ஆசீர்வதியோ ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்து வீரர்களை எடுத்து கூட ராஜ்யம் வளர்வதற்கு உங்களால் பாவிக்க முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பு தேவனே அப்பா இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள் கடமைக்கு போகிறோம் நீங்க சுபத்திரமாக கூட்டிக்கொண்டு போனது போல் திரும்ப உங்களுடைய இருப்பிடங்களுக்கு சுபத்திரமாக கொண்டு சேர்ப்பீங்கள் அதுக்காக நன்றி சொல்லுவோம். பிரியான வசதிகளை உண்டு பண்ணிருக்கிறவனே உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணியிருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஆட்டுவரே எந்த காற்று அவர்களை ஆண்டு தொடாதபடி வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து திரும்ப இருப்பிடங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் ராஜா. நீங்கள் உங்களுக்கு நின்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு எடுத்து பாவிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரே உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. மூடி காத்துக்கொள்ளுங்க காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதிக்கிறோம் என்னும் ஆண்டுவரே உங்களை அன்பை ஆண்டுவரே பகிர்ந்து கொள்ளும் அத்தேசங்களில் இருக்கும் கஷ்டங்களுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டுவரே அப்பா. உங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு இந்த தேசத்தில் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கலாம் ஐயா. எத்தனையோ தேசங்களில் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் ஒளிந்தும் மறைந்தும் ஆண்டுவரே இருட்டிலும் இருந்து ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புதமான பரிசுத்தரே ஆண்டவரே அவர்கள் பயமில்லாமல் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அப்பா இந்த பயத்தின் அவிசுவாசன் தந்திரம் சுவாசன் அடியே நீங்கள் ஒருக்கி தள்ளி அந்த பிள்ளைகள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த தேவனே விஷயம் அந்த மீதியான சங்கம் உங்களையாலே உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம மொழிகளில் இந்த பிள்ளைகள் உங்களை மாமப்படுத்த வேண்டும் என்று வாங்கிய கொடுத்தீங்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களை பாடலுக்கூடாகவோ துடிக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ உங்களை தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் ஆண்டு தட்டி எழுப்பி வழி நடத்துவீர்கள் திருஷ்டியோடு நடத்தி முடிப்பீர்கள் ராஜா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் எல்லா எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறீர்கள் இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகரம் மகிமை செலுத்தி உங்களை உயிருள்ள நாமத்தில் உறங்காமல் தூங்காமல் காக்கிறந்த வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறார்.

0: வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளை நாளில் நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களையும் குடும்பத்தாரையும் கத்தர் சாமியை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிறோம்.
1: ஆணையை அசட்டை பண்ணின நீ உன் வேசித்தனத்தை ஒளிய பண்ணுவேன். நீ இரையாக பலியிட்டாய்.
2: அனனியாவின் குமாரர் பெலத்தியா

0: ஒன்று நாளாகமும் மூன்றாம் அதிகாரம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரவேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன், கர்மேலின் ஊராளான அபிகாயலிடத்தில் பிறந்த தானியேல் இரண்டாம் குமாரன், கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன், ஆகித் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன், அபித்தாள் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன், அவன் பெண்ஜாதியாகிய எல்லாள் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன். இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே ஏழு வருஷமும் ஆறு மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் நாலு பேரும், இப்கார், எலிசாமா, எலிபலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் ஒன்பது பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகோபயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா, யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும், யோயாக்கீம் என்னும் இரண்டாம் குமாரனும், சிதேக்கியா என்னும் மூன்றாம் குமாரனும், சல்லும் என்னும் நாலாம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரன் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சீமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசுபா, ஒகேல், பெரகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் ஐந்து பேருமே. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா, இவனுடைய குமாரன் அர்னான், இவனுடைய குமாரன் ஒபதியா, இவனுடைய குமாரன் செக்கனியா, செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எகேயால், பாரியா, நயாரியா, செப்பாத் என்னும் ஆறு பேர். நயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரிகாம் என்னும் மூன்று பேர். எலியோனாயின் குமாரர் உதயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா.
1: எசேக்கியேல் 16 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவறுப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரைப் போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மணமுமாயிருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமரர் ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றிப்பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோ என்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழி போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சுரூபங்களை உண்டாக்கி அவைகளோட வேசித்தனம் பண்ணி உன் சித்திர தையலாடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய். நீ உன் எல்லா அருவறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமும் அம்மணமுமாய் இருந்ததும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயதின் நாட்களை நினையாமற் போனாய். ஐயோ, உனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ செய்த பொல்லாப்புகளெல்லாம் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய். நீ சகல வழிமுகனையிலும் உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அருவறுப்பாக்கி வழிப்போக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருக பண்ணி சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராகிய எகிப்திய புத்திரரோடே வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய். ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து எட்கப்பட்ட உன் பகையாளிகள் ஆகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன். நீ திருப்தி அடையாததினால் அசீரிய புத்திரரோடும் வேசித்தனம் பண்ணினாய். அவர்களோட வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை. நீ கானான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய். அதனாலும் நீ திருப்தி அடையாமற் போனாய். வெட்கங்கெட்ட வேசியின் கிரியைகளாகிய இவைகளையெல்லாம் நீ செய்து சகல வழிமுகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால் நீ வேசியை போல இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற விபசார ஸ்திரியை போல இருக்கிறாய். எல்லா வேசிகளுக்கும் பணயம் கொடுக்கிறார்கள், நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை தருகிறாய். இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள். பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம். ஆகையால் வேசியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அருவறுப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும் இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடி வர செய்து சுற்றிலும் இருந்து அவர்களை உனக்கு உரோகமாக சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து விபசாரிகளையும் இரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்க்கிறபடியே உன்னை நியாயம் தீர்த்து உக்கரத்தோடும் எரிச்சலோடும் இரத்த பழியை உன் பேரில் சுமத்தி உன்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அம்மணமும் நிர்வாணமுமாக விட்டு போய் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லறிந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு உன் வீடுகளை அக்கினியால் சுட்டரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நியாயம் தீர்ப்புகளை செய்வார்கள். உன் வேசித்தனத்தை ஒளிய பண்ணுவேன், நீ இனி பணயம் கொடுப்பதில்லை. இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கரத்தை உன்னில் ஆறப்பண்ணி இனி கோபமாய் இராமல் அமருவேன். நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகளெல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே இனி உன் எல்லா அருவறுப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய். இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் தாயின் மகள், நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் சகோதரிகளின் சகோதரி, உங்கள் தாய் ஏத்தித்தி, உங்கள் தகப்பன் எமோரியன். உன் இடது புறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் வலது புறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவறுப்புகளின் படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவறுப்பாக செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் லச்சையை சுமந்து கொள். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள். உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் லட்சியை சுமந்து கொள். நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறை இருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறை இருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும் போது அவர்கள் நடுவிலே நீ சிறை இருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் லட்சியை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே. அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரி ஆகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய். உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்கையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று. லூக்கா 12 அதிகாரம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய பிராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதன் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதன் முன்பாக மறுதளிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அன்றியும் ஜப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை மூக்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவ நிவிதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே ஐந்து பேர் பிரிந்திருப்பார்கள். இரண்டு பேருக்கு விரோதமாய் மூன்று பேரும், மூன்று பேருக்கு விரோதமாய் இரண்டு பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்த படியும் ஆகும். தெண்டல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்த படியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலேதானே அவனிடத்தில் இருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக் கொடுப்பான். சேவகன் உன்னை சிறை சாலையில் போடுவான்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:26 வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? அப்படி பிள்ளைகளாக இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் என்பது ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க? இன்னைக்கு அநேக இடங்கள்ல வேதத்துல ஊற்றை குறித்து நம்மால வாசிக்கப்படுகிறது இல்லைங்களா? பூர்வத்துல பிதாக்கள் என்ன செய்தாங்க? அங்காங்கே அவர்கள் தோன்றின கிணறு, ஊற்று, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்ச ஊற்று, இதெல்லாம் அவங்க வைத்திருக்கிற தடியில எழுதி வைத்திருந்தார்கள். அதெல்லாம் பிள்ளைகள் வரும்பொழுது அதை கண்டுபிடிச்சு அது அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினார்கள், எடுத்துக்கொண்டார்கள். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருந்து கொண்டே இருந்தது. இது வேதத்துல அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம். ஆகார் வனாந்தரத்துல தண்ணீரற்ற நிலையில தன் பிள்ளை மறிக்கிறத காண மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்த வேலையில கர்த்தர் ஊற்றை காண்பித்தார். ஆமீன். இதுதான் இல்லைங்களா? அப்ப ஊற்று என்பது இஸ்ரவேலர்களுக்கு தொடர்புள்ள ஒரு விஷயம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அது தொடர்பு நிறைந்த விஷயம்தான். நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, பிறந்தவர்களை தோன்றினவர்களே. இன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் எப்படி சொல்லலாம்? உங்களை என்னை பார்த்து எப்படி சொல்றாருன்னா, சிலுவையின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்களே. ஆமா, நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கோங்க? சிலுவையின் ரத்தத்தின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்கள். அப்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அவர்கள் கர்த்தர் பிரமாணத்தின் பிரகாரம் தேடினார்கள். நீங்களும் நானும் அன்பின் நிமித்தம் தேடுகிறோம். ஆமேன். அவர்கள் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் அப்படி அன்பின் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு ஊற்று வேற, அவங்களுக்கு ஊற்று வேறா இருந்திருக்கிறது. ஆனா அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த இரத்தத்தின் ஊற்று அவங்களும் பார்த்துட்டாங்க. இன்னும் நிறைய யூதர்கள் அதை பார்க்காம இருக்கிறாங்க. அதை திரும்ப அவர்கள் பார்க்கும்படியாதான் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை. எருசலேமுக்காக ஜெபிக்கிறதுனால நம்ம சுகி திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து ஜெபிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். அந்த வேத வசனம் சொல்லுகிறது என்னன்னா, சபைகளின் நடுவே ஆண்டவராக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எங்க துதிக்கணுமா? சபைகளின் நடுவிலே. அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அங்க நடுவிலே, சபையின் நடுவிலே கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தரை பாடுவாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்கான இடத்துல அவங்க நிச்சயம் ஆராதிக்க, அவர்கள் எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் அங்க வந்துருவாங்க. இஸ்ரவேலுக்கு என்ன செய்வாங்க, அந்த வருடத்துல அவங்க பண்டிகை நாட்கள்ல சபைக்கு வரும்பொழுது எல்லாரும் வந்துருவாங்க. ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இல்லை, எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமா இருந்தது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், சிலுவையின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள், அவருடைய ரத்தத்தின் ஊற்றிலிருந்து வெளியே வந்தவங்க நீங்களும் நானும். அப்ப எங்க இருக்கணும்? அவருடைய ஆலயத்துல பிரகாரங்கள்ல நம்ம காணப்படணும். ஆமேன். அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க நான் வீட்டுல ஜெபிக்கிறேன், வீட்டுல ஆராதிக்கிறேன். இதை விட எனக்கு என்ன வேணும்? தனிமையா ரொம்ப நேரம் ஆண்டவரோட செலவு பண்றேன், இதனால எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. அவருடைய சமூகத்துல, அவருடைய சபையில ஜனங்களோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பதில் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல நீங்களும் நானும் எங்கிருந்து தோன்றினோம் என்பதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மத்தில் பேசியிருக்கிறார். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, எங்களோடு பேசின வார்த்தைக்கா நன்றி. பிரயோஜனமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை கேட்கிறேன், கேட்க போகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதி கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
1: முடியவில்லையே என்றும், ஆனால் முடியவில்லையே என்றும், கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரோ பதில் தருவாரோ என்றும் நினைந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலேயே அப்படியே விடுகிற தேவன் இல்லை. அவர் தலையாக்குகிற தேவனாய், அவர் தம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உரைக்கின்றார். அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கையில், கர்த்தர் ஆபிரகாமிற்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகின்றார். கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே புறப்படுகிறதையும், மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய், பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி மிகுதியாய் பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டான். எப்படியெனில், ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தையை முழு விசுவாசத்துடன் முழு இருதயத்துடன் நம்பினான், ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக இழப்புகளை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை சந்தித்தவர்களாய், தனித்து விடப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், அவை எல்லாவற்றிலும் அப்படியே உங்களை கர்த்தர் கடந்து போகும்படி விடுகிற தேவன் அல்ல. அவைகளில் கை தூக்கி காப்பாற்றி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகின்றார். இடம் கொள்ளாது போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். நெருக்கப்படுகிற உங்களின் சூழ்நிலைகளை விட்டு வெளியே வரும்படி அழைக்கின்றார். கர்த்தரையே நோக்கி பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15. பிரியமானவர்களே, சில வேளைகளில் விசுவாசத்தில் வேரூண்டவும் ஆவிக்குரிய பக்குவம் பெறவும் கர்த்தர் சில சோதனைகளை எமக்கு அனுமதிப்பார். கர்த்தர் யோசுவாவிடம், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்குறுத்திருந்தார். இருந்தும் ஆகாய் பட்டணத்தில் இஸ்ரவேலர் தோல்வி அடைந்தார்கள். காரணத்தை ஆராய்ந்த போது ஆகான் சாபத்துக்குரிய பொருளை எடுத்தது வெளிப்பட்டது. ஒருவனின் கீழ்ப்படியாமை முழு ஜனத்துக்கும் துன்பத்தை கொண்டு வந்தது. தினமும் உங்களை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலும் அவருடைய நீதியின் தராசிலும் நிறுத்தி ஆராய்ந்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் ஞானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளால் கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். நாம் பேசும் வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறதா அல்லது மரணிப்பிக்கும் பிற்போக்கான வார்த்தைகளா? ஆகவே நிதானமாய் பேசி சிந்தித்து செயல்படுங்கள். ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆவியின் வடிவணத்தினின்படி ஜீவனை பிறப்பிக்கும் வார்த்தைகளை பேச எங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
3: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 19 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. சங்கீதம் 23:2 வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை தினாக்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தினாக்களே நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அமைதி இல்லாதபடி கலக்கம், துன்பம், சஞ்சலம், தவிப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னெண்டையிலே வா, இந்த நாட்களிலே நான் உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களிலே நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இப்படியான சூழ்நிலையிலே அமைதி இல்லாத நிலையிலே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே இந்த நாட்களிலே வாருங்கள். அவர் ஒருவரே இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். வேறு எந்த கடவுளும், எந்த கல்லும், எந்த மண்ணும் அல்லது எந்த மரமும் இந்த நாட்களிலே நம்மை ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்த முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரராகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாழ்ச்சியை காண முடியாது. ஏனென்றால் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே, அதாவது தாழ்த்தப்படுவதும் இல்லை, அங்கே அமழ்ந்து போவதும் இல்லை என்பதைத்தான் அவர் இந்த சங்கீத புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அதாவது நம்முடைய சூழலுக்குள்ளே இந்த நாட்களிலே வீசுகிற அமைதி இல்லாத தன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அமைதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு அமைதி வேண்டுமா? உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அல்லது இந்த நாட்களிலே உனக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அப்படியாக அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் என் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒரு விசை அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே, இயேசுவே, என்னை ரட்சியும் ஐயா, என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கேட்போமா இருந்தால், அவர் இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களிலே நம்மை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, புல்லுள்ள இடங்கள் எதை குறிக்கிறது? ஒரு சொலிப்பை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமர்ந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? ஒரு அமைதியை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சொலிப்பான வாழ்க்கையும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் வாழ வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களில் ஒரு திறவுகோல் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே இந்த நாட்களிலே வர வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் என்னத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அமைதியாக போய், கர்த்தாவே, இயேசுவே, நீர்தான் ஒருவர் தெய்வம், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் அவர் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விலக்கி இந்த நாட்களிலே அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, புல்லுள்ள இடங்களிலே பசுமையிலே நடத்தி அமைதியான நிலையிலே இந்த நாட்களிலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரண்டையிலே சேருங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்கள் அமைதியையும் இன்றைக்கு செழிப்பையும் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த சங்கீதம் 23 இரண்டாவது வார்த்தையின்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
4: Recording stopped. Recording in progress.
2: பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 19/9/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் வாழும் 11 கோடிக்கும் அதிகமான மக்களுக்காக 2024 அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை சுமார் 11.27 கோடி மக்கள் ஒற்றுமை, அன்பு, சமாதானம், கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியோடு வாழ ஜெபிப்போம். 2020 கணக்கெடுப்பின் படி ரோமன் கத்தோலிக்கர் 78.8%, இஸ்லாம் 6.4%, மீதமுள்ளவர்கள் பல்வேறு புரொட்டஸ்டான்ட், சுயாதீன கிறிஸ்தவ மற்றும் பிற மத பிரிவுகளை சேர்ந்தவர்கள். இஸ்லாம் பெரும்பான்மையாக உள்ளது. அங்கு சுமார் 90% 9 வீதம் பேர் இஸ்லாமியர்கள். எல்லா இன மக்களுக்காக செபிப்போம். ஒவ்வொரு தீவும் நகரம் கிராமம் என எல்லா பகுதிகளிலும் வாழும் மக்கள் பாதுகாப்பாகவும் சமாதானமாகவும் நல்ல வாழ்க்கை தரத்துடனும் வாழவும் ஏழைகள் பிள்ளைகள் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படவும் செபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் பெரும்பான்மையாக உள்ள கத்தோலிக்க மக்கள் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளிலும் இஸ்லாமிய மற்றும் பிற மதங்களை சேர்ந்த மக்களுக்காகவும் செபிப்போம். ஒவ்வொரு மதத்தினரும் சமாதானத்துடனும் பரஸ்பர மரியாதையுடனும் வாழவும் கிறிஸ்தவர்கள் சத்தியத்திலும் அளவிலும் நிலைத்து சுவிசேஷம் தேசத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் சென்றடையவும் செபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் நிலவும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் அதிகாரப்பூர்வ போட்டிகள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் நீங்கி நாட்டின் தலைவர்கள் தனிப்பட்ட நலனை விட மக்களின் நலனை முன்னிறுத்தி செயல்படவும் ஞானத்தோடும் நீதியோடும் ஆட்சி செய்யவும் ஜெபிப்போம். அதிபர் துணை அதிபர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கு தேவையான ஞானம் நேர்மை பொறுப்பு உணர்வு கிடைக்கவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது மக்களின் நலனை கருத்தில் கொள்ளவும் ஜெபிப்போம். அரசாங்கத்திலும் பொது நிறுவனங்களிலும் காணப்படும் ஊழல் முறைகேடு மற்றும் புது பணத்தின் தவறான பயன்பாடு வெளிச்சத்திற்கு வரவும் நாட்டின் வளங்கள் ஏழை மக்களுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நேர்மையாக பயன்படுத்தப்படவும் ஜெபிப்போம். நீதி மன்றங்கள் சட்ட அமலாக்கல் அமைப்புகள் மற்றும் விசாரணை நிறுவனங்கள் அரசியல் அழுத்தங்களுக்கு இடமளிக்காமல் சத்தியத்தின்படி செயல்படவும் எந்த நபராக இருந்தால் பாரபட்சமின்றி நீதி வழங்கப்படவும் செபிப்போம். மக்களிடையே அரசியல் பிளவு நீங்கி அரசியல் கருத்து வேறுபாடுகளால் குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையே பகைமை ஏற்படாமல் ஒருவருடைய கருத்தை ஒருவர் மதித்து அமைதியான முறையில் உரையாடும் மனநிலை மக்களிடையே வளரவும் செபிப்போம். மக்களின் பொருளாதார நிலைக்காக விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை மற்றும் பொருளாதார சிரமங்களால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவும் நல்ல வேலை வாய்ப்புகள் பெருகவும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் ஜெபிப்போம். மற்றும் பங்காசாமோரோ பகுதிகளுக்காக பல ஆண்டுகளுக்காக மோதல்களையும் வன்முறைகளையும் சந்தித்த பகுதிகளில் நிலையான சமாதானம் ஏற்படவும் பல்வேறு இனங்களும் மதத்தினரும் பாதுகாப்பாகவும் ஒற்றுமையுடனும் வாழ செபிப்போம். முஸ்லிம் மக்களுக்காக பிலிப்பைன்ஸில் வாழும் முஸ்லிம் மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளுக்காகவும் செபிப்போம். அவர்களுடைய குடும்பங்களிலும் சமூகங்களிலும் சமாதானம் நிலவவும் கிறிஸ்தவர்கள் அன்புடனும் ஞானத்துடனும் அவர்களிடம் சாட்சியாக வாழவும் செபிப்போம். கிறிஸ்தவ சபைகளுக்காக பிலிப்பைன்ஸில் உள்ள கத்தோலிக்க புரொட்டஸ்டான் மற்றும் பிற கிறிஸ்தவ சபைகள் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி வளரவும் சுவிசேஷம் தெளிவாக அறிவிக்கப்படவும் சபைகளுக்குள் பிரிவினைகள் நீங்கி கிறிஸ்தவின் அன்பில் ஒற்றுமை ஏற்படவும் ஜெபிப்போம். ஊழியர்கள் மற்றும் போதகர்களுக்காக போதகர்கள் சுவிசேஷர்கள் மிஷனரிகள் மற்றும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு அவைக்குரிய பலமும் ஞானமும் தைரியமும் கிடைக்கவும் குறிப்பாக தொலைதூர தீவுகள் மற்றும் கிராமங்களில் சுவிசேஷ பணி விரிவடையவும் ஜெபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தின் இளைஞர்கள் போதைப்பொருள் வன்முறை குற்ற செயல்கள் மற்றும் தீய தாக்கங்களில் இருந்து பாதுகாக்கப்படவும் நல்ல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற்று தேவனுக்கு பயந்து வாழும் தலைமுறையாக எழும்பவும் செபிப்போம். குடும்பங்களில் அன்பு சமாதானமும் நிலைக்கவும் கணவன் மனைவி உறவுகள் பாதுகாக்கப்படவும் பிள்ளைகள் நல்ல வழியில் வளர்க்கப்படவும் பொருளாதார சிரமங்களால் குடும்பங்கள் சிதறாமல் காக்கப்படவும் செபிப்போம். பிலிப்பைன்ஸ் அடிக்கடி சந்திக்கும் புயல் கனமழை வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் பேரிடர் காலங்களில் அரசாங்கம் உதவி நிறுவனங்களும் விரைவாகவும் நேர்மையாகவும் உதவிகளை செய்யவும் ஜெபிப்போம். வெஸ்ட் பிலிப்பைன்ஸ் சி பகுதியில் ஏற்படும் பதட்டங்கள் போராக மாறாமல் பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை சமாதானம் மற்றும் நல்ல உறவு நிலைக்கவும் ஜெபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒவ்வொரு தீவிலும் வாழும் மக்களுக்கு சமாதானம், பாதுகாப்பு, நீதியும் நல்ல எதிர்காலமும் கிடைக்கும். தேசத்தை நடத்துகிறவர்களும் மக்களும் சத்தியத்தையும் நீதியையும் தேடவும் ஜெபிப்போம். நீதியும் சமாதானமும் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் நிலைக்கட்டும். சபை எழுப்பப்பட்டு தேசத்திற்காக இடைவிடாமல் ஜெபிக்கும் சபையாக மாறட்டும் என்று விசேஷமாக ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மியான்மர், மலேசியா, ஐரோப்பா தேசங்கள், இஸ்ரேல் தேசம், நம்ம சுற்றி இருக்கிற எஸ்எம் நாம் வாழ்கின்ற தேசம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதிசயத்தின் தலைவர்கள் நீதி தவறாது நல்லாட்சி நடத்த தேசத்தின் சபைகள் பொருளாதாரங்களுக்காக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

ஒன்று நாளாகமும் 4 அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள்

0: ஆமீன், ஆமீன், ஆமீன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இந்தியா இலங்கை மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. கலந்து தாளந்தை கொடுத்து கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ஹெச் டேவிட் இந்தியா. ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செப்கு. கலந்து கொண்டு துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், உமது நாமத்தை நோக்கி பாட்டு பாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செடுக்கு. இன்றைய நாள் ஒரு எழுப்புதல் நாளை என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செடுக்கு. அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாக செடுக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருக சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கூறுவோம் சாமி. 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கிற இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு துதி ஆராதனையும் நிகழ்ச்சியை நீர் கேட்டு அந்த பரலோக அசைத்திட, அது மட்டுமல்ல தேவ செய்தியை கொடுக்கிற சிஸ்டர் ஹெப்சி டேவிட்டை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே முதலாவதாக சிஸ்டர் சாந்திரி நோர்வே, இந்த சகோதர முதன்முதலா வந்திருந்தால் சிஸ்டர் சாந்திரி நோர்வே அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்திரி. சாந்தி, வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ சதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்து தேவனுடைய நாமத்தை பயந்து வந்திருப்பீர்கள்.
1: நன்றி ராஜா. அப்பா, இந்த நேரத்தை தந்தக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதிராஜா சூத்திரமையா சூத்திரமான

பிள்ளைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆமா தாப்பனே, அப்பா அப்பா உங்களை துதிக்க தூண்டுறவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாதே என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உற்சாகம் தருகிற தகப்பனாயிருந்தீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. தகப்பனே கடந்த

0: ஆறுதல் தந்தீங்க ஐயா. ஆமா தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறேன். வேலையில இந்த ஜெபங்களையும் இனி வார ஜெபிக்க வார ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உங்க கரத்துல தாரம் ஐயா, மகேந்திரன் ஐயா வைத்து உங்களோட கரத்துல தாரம் ஐயா, அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொருவரையும் இதை ஜெபிக்க ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏறெடுக்கிறதுக்காக ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. எங்களோட ஜெபங்களை ஏறெடுக்கிற தாப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடிய சிஸ்டர் சாந்தி நோர்வே. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி அழைக்க போறோம். அதற்கு பின்பு தேவ செய்திக்கு கடந்து செல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மிதுலா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஸ்டுட்கார்ட் ஜெர்மனியில இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதித்து ஆராதிக்க வந்தீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், வழி நடத்துங்கள். ஆமே.
3: ஓகே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. மீண்டும் ஆய் தகப்பனே இந்த சங்கமம் வானொலியில இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தகப்பனே ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்தும்படி மீண்டும் ஆய் சந்தர்ப்பம் கொடுத்த தேவனுக்காய் நன்றி அப்பா. அதுக்கு உதவியார்ந்த சௌரனை மது கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த வேளையில நாங்கள் யாவரும் ஒருமனமாய் தேவனை நோக்கி துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உங்களை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம் மகிமையானவரே தகப்பனே. மாட்சிமை உள்ள தெய்வம் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே நீங்க உங்களுடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரே நிரப்பி வழிநடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்கள் எங்களை உங்களுடைய துதியை சொல்லி வரும்படியா எங்களை தெரிந்து கொண்டீங்களே அப்பா. நன்றி அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான தேவனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன். பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. அந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்த நாமம் எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்த நல்ல நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. எங்களை காக்குற நாமம் இயேசுவின் நாமம், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நாமம் இயேசுவின் நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஒருவரே துதிக்கி பார்த்துடறப்பா. நீங்கள் ஒருவரே தூயாதி தூயவரப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீங்கள் தேனிலும் இனிமையான தேவனல்லவோ, தெள்ளிதேனிலும் மதுரமான தேவனல்லவோ தகப்பனே. உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி இயேசுவே. நன்றி நம்ம ஆராதி.

ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீங்க ஜீவன் உள்ள தேவன், எங்களுக்காய் யாவையும் செய்த நல்ல ஆண்டவரே, எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீங்கள், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகிமையான தேவனே, மகத்துவமான தேவனே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் துதியிலே நீங்கள் பிரியமா இருக்கிறீங்களே அப்பா, எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் அசைவாடுகிற தெய்வமானவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் பள்ளத்தாக்கின் லில்லியா இருக்கிறீங்களப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவரே நீங்க சமீபமா இருக்கிறீங்களே தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து காக்குற நல்ல தெய்வம் அப்பா, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களை போல் எங்களை நடத்த யாருண்டு தகப்பனே? நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்களை பாதுகாக்கிற நல்ல பாதுகாவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதாயிருக்கிறதுனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

0: ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி நல்ல ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனங்களை தேடி வந்து மீட்டுக் கொண்டுங்கள் நல்ல ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களால் நாங்கள் மறக்கப்பட்டு போவதில்லையே. உங்களை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் என் ஆண்டவர் நீங்க சமீபமா இருக்கிறீங்க நல்ல தேவனே. எங்கள் கூக்குரலை கேட்கிற நல்ல தேவன், எங்கள் சத்தத்தை கேட்கிற நல்ல தேவன் அப்பா. உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். விடுதலை நாயகருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெற்றியை தருகிறவரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களை உயர்த்துற எந்த ஸ்தானத்திலும் என் ஆண்டவரே நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. நிச்சயமாய் தகப்பனே இந்த இடத்திலே உங்களுடைய பிரசன்னா உங்களுடைய சமூகம் கூட இருக்கிறதுனால உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மகத்துவமான தேவனாய், மகிமையான தேவனாய், ஆராதனைக்குரிய தேவனாய் தகப்பனே. அப்பா நீ இந்த இடத்திலே இருக்கிறீங்களே தகப்பனே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியானவன் நீங்களும் ஆவி வருவதனால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்ந்தங்கள் நல்ல தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இம்மட்டுமா எங்களோடு கூட இருக்கிற நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே அப்பா இவ்வளவு நேரமா எங்களுடைய நாமத்தை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நீங்க தந்த நல்ல தரணுக்காய் ஸ்தோத்திரம். துதியின் மத்தியிலே நீங்கள் ஆவி வந்தீங்களே அப்பா. உடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரமா அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே வேற இருக்கிறதான வார்த்தை பகுதிகளுக்காய் ஜெபங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை செய்யற பிள்ளைகளும் சிலுவை நிழலுக்குள் நாங்கள் மறைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வானொலியில் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். தீபா புத்ரா உங்களோட டேன் ஆஃப் யுவர் மைக் ப்ளீஸ். சிஸ்டர் தீபா புத்ரா, டேன் ஆஃப் யுவர் மைக். Sister Deepa Putra, turn on your mic please. Amen. இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கர்ட் ஜெர்மனி. நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். அதற்கு பின்பு துதித்து ஆராதித்து பாட போகிறோம். இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ஹெப்சி டேவிட் இந்தியா. இவருடைய செய்தி வந்து 98 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல 30 பேர் சூமில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல கனடா, இந்தியா, ஸ்ரீலங்கா, நோர்வே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஹெப்சி டேவிட் அழைக்க போறோம். தயவு செய்து உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணி கொள்ளுங்கள். தேவ செய்து கொடுக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்பொழுது சிஸ்டர் ஹெப்சி டேவிட் இந்தியாவிலிருந்து தேவ செய்திக்காக இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வருகிறார் இந்தியாவிலிருந்து சிஸ்டர் ஹெப்சி டேவிட். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 30 தேவ பிள்ளைகள் கேட்டுக் கொடுக்கிற சார்பிலும் 98 ரேடியோல கேட்டுக்கிற தேவ பிள்ளைய சார்பிலும் வருக வருக என்று வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஹெப்சி டேவிட்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்?
1: அழைத்த
2: சகோதரர்கள், என்னுடைய நன்றியை சங்கமம் ரேடியோவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த அறுவடையின் பலனை தேவன் உங்களுக்கு தருவாராக. அன்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்ன நோக்கத்தோடு என்ன கொண்டு வந்தாங்களோ, என்ன நோக்கத்தோடு பேச அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தான் அனுப்புவார். நீங்க எந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம், வனாந்திர பாதை வழியாக வந்திருக்கலாம், நெருக்கம், கண்ணீர், கவலை, கைவிடப்படுதல், ஏமாற்றப்படுதல், ஏமாறுதல், இப்படி நிறைய காரியங்கள், எல்லா காரியங்களிலிருந்து முடிந்து போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். முடிவிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்க பார்க்க போறீங்க. தூஷணங்கள், ஏளனங்கள், பரிகாசங்கள், அற்பங்கள், நிராகரிப்புகள், இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு புதிய விடியலை கொடுக்கும்படியா இந்த நாளிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இன்னொரு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு 5 நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய குமாரனே ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வாசம் பண்ண வரம் பெற்றவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே உமை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவரே ஒரு வல்லமை இறங்கட்டும். யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ராஜா, ஆண்டவரே நீர் பேசி அனுப்பி இருக்கிறீர் ராஜா. முது பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் சீரமைக்க விரும்புகிறேன். முது பிள்ளைகளின் வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் முடிந்து போன ஒரு சூழ்நிலைகளை இருந்தாலும் தேவன் மீண்டும் கட்ட விரும்புகிறீர் ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு செயலிழந்து போனதற்காக நன்றி. சத்துருவின் கிரியைகள் செயலிழந்து போனதற்காக நன்றி. இன்னும் ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க ராஜா. வல்லமையாக பயன்படுத்துங்க. இயேசுவின் இரத்தத்தை வைக்கிறோம். சங்கமும் வானொலியை ஆசீர்வதிங்க. இந்த முயற்சிகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிங்க. பல மடங்காய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்னும் அநேக தேசங்களில் இருக்கும் ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்க வண்ணம் உது பிள்ளைகள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு நன்றி. கோடான கோடி நன்றி. ஓடி ஓடி இழைத்து போயிருக்கிறேன். இதற்கு மேல என்னால ஓட முடியாது. மனசும் சோர்வடைந்திருக்கிறது. என் நடைகளும் சோர்வடைந்திருக்கிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சோர்வடைந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன மீண்டும் கட்டுவாரா என்று கேட்கிற அன்பு சகோதரியின் வாழ்க்கையில தேவன் மீண்டும் கட்டும்படியாய் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆதரவின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் மறுபடியும் ஒரு சகோதரியை கர்த்தர் ஊழியத்திற்காக அழைத்தார். சில நேரங்கள்ல உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய தயக்கங்கள், உங்களுடைய உடல் சோர்வுகளின் நிமித்தம் கர்த்தருடைய அழைப்பு நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அழைப்பில் ஓடும் பொழுது இந்த சோர்வுகளை கர்த்தர் மாற்றி தருவார். ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு புதிய உறுப்புகளை தேவன் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். தேவன் நன்மை செய்வதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சத்துருக்களின் போராட்டம் தாங்கவே முடியவில்லை. இதற்கு மேல் எப்படி போராடுவது என்றும் தெரியவில்லை. உடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வந்திருக்கிற முது பிள்ளையின் வாழ்க்கையிலே சத்துருக்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் செயலிழந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆவியானவரே என்னை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்திற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது இந்திய தேசத்திலிருந்து உங்களை தொடர் உங்களோடு நான் பேசுவதிலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய ஊழியம் ஈகிள்ஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி 1000 அதிகமான பெண்களையும் ஆண்களையும் வைத்து ஒரு ஆன்லைன் மினிஸ்ட்ரி. அது மட்டுமல்ல 8000 அதிகமான மெம்பர்ஸ் சமூக வலைத்தளங்களை வைத்து ஊழியம் நடத்தப்படுகிறது. வெளி ஊழியங்களுக்கும், அதாவது ஆலயங்களில் அழைக்கிற வெளி ஊழியங்கள் கன்வென்ஷன்ஸ்க்காகவும் ஸ்பீக்கராகவும் நான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல வேத பாடங்கள் ஃப்ரீ பைபிள் ஸ்டடி வாரத்தில் 3 எடுக்கப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒரு வேதாகம கல்லூரியில என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதை அப்படியே நாங்கள் கற்றுக் கொடுக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றிலும் ஃப்ரீயாக, இலவசமாய் பெற்றதை இலவசமாக கொடுக்கிறோம் என்பதுதான். கடைசி காலங்களிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல வாரத்தில் 1 ஹீலிங் மினிஸ்ட்ரியும் நடத்தப்படுகிறது. ஃப்ரைடே எங்களுடைய தொலைபேசி எண்கள் 7339029114 7339029114. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய தொலைபேசி எண் பிரதர் அவர்களிடம் இருக்கிறது, நீங்கள் வேண்டுமென்றால் வாங்கிக் கொண்டு ஜெப தேவைகளுக்காக தொடர்பு கொண்டு கொள்ளலாம். இப்பொழுதும் உங்களுக்காக தேவ செய்தி. கர்த்தர் ஒரு அழகான வார்த்தையை இரண்டு நாட்களாக என்னோடு பேசி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் மறுபடியுமாக என்னோடு பேசின வார்த்தை சமாதானத்தோட போ என்கிற ஒரு தலைப்பு. எப்படி சமாதானத்தோட போ அப்படிங்கிற ஒரு தலைப்பும், அது மட்டுமல்ல உணர்வும் உயிரும் நீரே என்கிற ஒரு தலைப்பு. உங்களுடைய உணர்வுகளையும் உயிரையும் புரிந்திருக்கிறவருக்கு ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வச்சாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு இந்த நாளில ஒரு பெயர் வைக்க போறோம், என்னுடைய உணர்வு என்னுடைய உயிர் எல்லாம் நீங்க தான்ப்பா அப்படிங்கிற ஒரு பெயர். உணர்வும் உயிரும் நீரே, அதாவது சமாதானத்தோட போ. நிறைய தலைப்புகள் எடுத்துட்டு வந்த எல்லா தலைப்புகளும் கொடுக்க முடியாது பாருங்களேன், அதனால ஒரே தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன், சமாதானத்தோட போ என்கிற ஒரு தலைப்பு பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல இந்த நாளிலும் கூட என்னுடைய அழைப்புக்கு இணங்க எல்லாரும் ஓடி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 9:20 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் பின்னால் வந்து அவருடைய வஸ்திரங்களின் தொங்கலை தொட்டாள் என்று போடப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அதற்கு முன்பதாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பேர், இது வந்து பெண்களுக்காக பேசப்படுகிற ஒரு பிரசங்கம் அல்ல, எல்லாருக்காகவும் சேர்த்து பேசப்படுகிற ஒரு பிரசங்கம். அதாவது பெரும் பாடுகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல நான் விரும்புறேன். இந்த பெரும் பாடுகளை ஒருவர் ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு தெரியுமா, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆக்கினை என்பது தண்டனை, பனிஷ்மெண்ட். அப்ப யார் அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு என்ன கொடுத்து போயிருக்கிறார் தெரியுமா, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், என் சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்கிற வார்த்தை பாருங்களேன். உணர்வும் உயிரும் நீரே என்கிற ஒரு தலைப்பு. சில நேரங்கள்ல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல உணர்வுகள் மதிக்கப்படாமல் போகலாம், உயிரும் மதிக்கப்படாமல் போகலாம், நிராகரிக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், அன்பு இல்லாம போகலாம், அன்பை தேடி தேடி, அன்பு வந்து ஒரு மாய்மாலமா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, அந்த அன்பு வந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காம கூட இருக்கலாம் பாருங்களேன், இரட்டை வேட அன்பு என்று கூட சொல்லலாம், அப்படி ஒரு அன்பு கிடைக்கலாம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 உதிரப்போக்கு என்று கூட கொடுத்திருக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, 12 உதிரப்போக்கு உடைய ஸ்திரீ என்று கூட கொடுத்திருக்கலாம். ஆனா வேதாகமம் என்ன கொடுக்குதுன்னா பெரும்பாடு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உங்க வாழ்க்கையிலையும் பெரும் பாடுகளோடும், பெரும் துக்கங்களோடும், பெரும் நெருக்கங்களோடும், பெரும் உதாசீனங்களோடும், ரிஜெக்ஷன் ரொம்ப வலிக்கும் பாருங்களேன், அதாவது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைப்பது என்பது. இந்த பெண் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாள், நிராகரிக்கப்பட்டிருக்கிறாள், அன்பில்லாமல் இருக்கிறாள், கணவன் அன்பு கூட இவளுக்கு கிடைக்கவில்லை. எத்தனை நாட்கள், 1 நாட்களா 2 நாட்களா 3 நாட்களா இல்லை 1 மாதமா இல்லை 12 மாதமா இல்லை 12 எவ்வளவு கடினமான பாதை, யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு கடினமான பாதை. இந்த பகுதியை தியானிக்கும் போது எல்லாரும் இந்த பகுதியை பிரசங்கம் பண்ணிருப்போம், எல்லாரும் தியானிச்சிருப்போம், ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியை தியானிக்கும் போது நான் அழுவேன் பாருங்களேன். ஏன் அப்படின்னா இவளுடைய வாழ்க்கையில நிறைய ஆண்களும் பெண்களும் பெரும் பாடுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க, நெருக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, கண்ணீருக்குள்ள இருக்கிறாங்க, வேதனைக்குள்ள இருக்கிறாங்க. என்ன ரட்சிப்பதற்கு, என்ன அன்பு செலுத்துவதற்கு, என்ன விடுதலை செய்வதற்கு, என்னை கண்டுகொள்வதற்கு யாராவது ஒருவர் இருப்பார்களா என்று தேடுகிற நிறைய ஆண்களும் பெண்களும் உண்டு பாருங்களேன். பெரும் பாடுகள், கொஞ்ச பாடுகள் இல்ல, பெரும் பாடுகள், பெரும் நெருக்கங்கள், இந்த பெரும் பாடுகளுக்கு மத்தியில நம்ம யாரை தேடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பற்றி மூன்று சுவிசேஷங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்று புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் மத்தேயுல அதாவது இவளுடைய விசுவாசத்தை பற்றி அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில பாத்தீங்கன்னா விவரமாக மார்க்கு அதை எழுதியிருப்பார். ஆனா லூக்காவில பாத்தீங்கன்னா இவர் ஒரு வைத்தியர் பாருங்களேன், இவர் ஒரு டாக்டர் லூக்கா. அதனால இவர் சுகத்தை சாட்சி கொடுத்திருக்கிறார். மூன்று வித்யா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும், வார்த்தைகளும் சம்பவங்களும் கூட அதுல வேறுபடுகிறது பாருங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது மல்கியா 4:2. யாராவது வாசிக்க முடியுமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. எப்படி? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒரு பிள்ளையின் மேல நீதியின் சூரியன் உதிக்குமா? அந்த நீதியின் சூரியன் யாரு? மல்கியா தீர்க்க தரிசி 400 கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார், நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், இந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு தெரியும், மல்கியாவுக்கும் மத்தேயு சுவிசேஷத்திற்கும் ஒரு 400 வருட இடைவெளி. அந்த இடைவெளியை மௌன காலம் என்று அழைப்பார்கள். பாருங்களேன், அந்த காலங்கள்ல ஏன் அதுக்கப்புறமா ஒன்றும் நடக்கவில்லையா, ஏன் பதிவு செய்யப்படவில்லையே? அந்த 400 வருடத்திற்கு முன்பதாக மல்கியா தீர்க்கதரிசி என்ன எழுதியிருக்கிறார்? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், எப்படி? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதுதாங்க ரொம்ப முக்கியம், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆங்கில பைபிள்ல கேஜேவில பாத்தீங்க அப்படின்னா ஹீலிங் இன் ஹிஸ் விங்ஸ் இருக்கும், விங்ஸ் இருக்கும், இங்க செட்டைகள் அப்படின்னு இருக்குது. இங்க ஆரோக்கியம் என்று இருக்கிறது, ஆங்கில வேதாகமத்துல ஹீலிங் என்று இருக்கிறது பாருங்களேன். அதாவது சுகப்படுத்துதல், சுகம் என்று இருக்கும். இதை எபிரேயத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கனாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயத்துல. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஆங்கிலத்துல விங்ஸ் அப்படின்னு சொன்னேன், தமிழ்ல செட்டைகளின் கீழ் என்று சொன்னேன். ஆனா எபிரேயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மீனிங் சூழ்நிலைக்கு ஏற்ப விங்னு சொல்லலாம், அதாவது சிறகுகள்னு இருக்கும், கார்னர் அப்படின்னு இருக்கும், எட்ஜ் அப்படின்னு இருக்கும். அதாவது அதாவது எட்ஜ் ஓரம், எட்ஜ் அப்படிங்கிறது ஓரம் என்று குறிக்கிறது. அப்போ செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்கிறது எபிரேயத்துல எப்படி வாசிக்கலன்னா அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் என்கிற இடத்துல அதன் வஸ்திரத்தின் ஓரத்திலே சௌக்கியம் உண்டு. அந்த வஸ்திரத்தின் ஓரத்திலே ஹீலிங், அதாவது சுகம் உண்டு என்பது அர்த்தம் பாருங்களேன். எவ்வளவு ஒரு அழகா

வாசிக்கலாம் அப்படின்னா அதன் வஸ்திரத்தின் ஓரத்தில் என்று வாசிக்கலாம். எதற்காக இதை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், எண்ணாகமம் 15:37 வசனத்தில் இருந்து பாருங்க. மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்லுவார். வரிசையாக உங்களுக்கு ஒரு டீச்சிங் மாதிரி நான் சொல்றேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்ன சொல்றார் அப்படின்னா, எண்ணாகமம் 15:38 நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும், எப்படி தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திர ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இள நீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். என்ன நாடாவா? இள நீல நாடா. தொங்கல்ல அப்படி எப்பமெல்லாம் நம்ம சாரி போட்டோம்னா சாரியோட முந்தில இப்ப அழகழகா நம்ம எப்படி போட்டுக்கிறோம், அப்படியே நிறைய இது தொங்கல்களாக தொங்குது பாத்தீங்களா? அந்த மாதிரி யூதர்கள் எப்படி போட்டுக்கணும்னா, தன்னுடைய வஸ்திரத்தின் நுனியில சால்வையின் நுனியில ஒரு மேல் சால்வை போட்டிருப்பாங்க. அந்த சால்வையின் நுனியில தொங்கல்கள் இருக்க வேண்டும், தொங்கல்கள் தொங்க வேண்டும். அது என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இளநீல நாடா, இளநீல கலர்ல இருக்கணும். பாருங்களேன், வேத பண்டிதர்கள் என்ன சொல்வாங்கன்னா, அந்த இள நீளம் கீழே தொங்குகிற அந்த இள நீளம் கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது என்று சொல்லுவாங்க. பாருங்களேன், இப்பொழுது உங்களுக்கு நான் மேலே என்ன சொன்னேன், செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் என்று சொன்னேன். ஆனால் எபிரேயத்துல என்ன போட்டிருக்குன்னா, வஸ்திரத்தின் ஓரத்திலே ஆரோக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ யூத வழக்க சட்டத்தின்படி எல்லாரும் இந்த வஸ்திரங்களை அணிந்திருக்க வேண்டும், அதில் தொங்கல் இருக்க வேண்டும், அதில் இளநீல நாடா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 39 நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல், உங்க இருதயத்தின்படி உங்க கண்களின் இச்சையின்படி நடவாமல் இருப்பதற்காகத்தான் இந்த தொங்கல். எப்படி? அதாவது அதை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்க அதாவது நினைத்து நினைவு கூறும்படி தான் இந்த தொங்கல். உங்களுக்கு தொங்கல்கள் இங்க எதுக்கு போட வேண்டும்? ஆண்டருடைய வார்த்தைகளும் கற்பனைகளையும் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது, உங்க மனம் போன போக்கல இதயம் போன போக்கில போகும்போது ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளும் உங்களுக்கு நினைவு கூற வேண்டும். அதுதான் தொங்கலா இருக்க வேண்டும் என்று சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 40 நீங்கள் என் கற்பனை எல்லாம் நினைத்து, நல்லா கவனிக்கணும், நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தரா இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு முறையும் அந்த சால்வையின் இளநீல தொங்கலை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? நான் தவறு செய்யக்கூடாது, என் கண்களின் இச்சைப்படி நடக்கக்கூடாது, என் இருதயத்தின் நினைவுபடி நடக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகளை நான் கை கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நான் பரிசுத்தனா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எப்பொழுதும் அந்த தொங்கலை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொங்கலை நான் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம எத்தனை பேர் அந்த தொங்கலை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நான் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும், நான் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும், அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் தொங்கலை பார்க்காமல் எப்படி தொங்கலை தொட்டால் சுகம் உண்டாகும்? பிரியமானவர்களே, எப்படி சுகம் உண்டாகும்? ஒவ்வொரு நேரமும் தவறு செய்யும் போது அந்த தொங்கலை பார்க்க வேண்டும். என் ஆண்டவரின் இரத்த துளிகள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இரத்தத்தை புதிய உடன்படிக்கையை கொடுத்தாரே, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதையெல்லாம் செய்யுங்கள். என்னத்தை நினைவு கூற சொன்னார்? அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூற சொன்னார். எதற்காக அந்த பாடுகளை பட்டார்? நமக்கு சுகம் கொடுப்பதற்காக, வெற்றி கொடுப்பதற்காக, வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. அப்படி என்றால் நீங்கள் அந்த தொங்கலை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பாவங்கள் ஞாபகம் வர வேண்டும். ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த தொங்கல் எனக்கு நினைவூட்டுகிறது என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் பாருங்களேன். அதாவது லேவியராகமம் 15 இந்த பெரும்பாடு உள்ள, அதாவது சாரி, இந்த பிளீடிங், அதாவது சூதக ஸ்திரீகள்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பிளீடிங் ஆகிறவங்க, இரத்தப்போக்கு ஆகிறவங்க, மாதம் தோறும் எல்லோருக்கும்

0: பெண்களுக்கு வருகிற அந்த இரத்த போக்கு பாருங்களேன். அந்த இரத்த போக்கு வரும்போது ஒரு பெண் என்ன பண்ணணும்னா, 7 நாட்கள் தனியாக இருக்க வேண்டும். 7 நாட்கள் யாரோடு சேர்ந்து இருக்க கூடாது. லேவியர் அகமம் 15:19 வசனத்தில் இருந்து, சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊறலின் நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க கடவுள், அவளை தொடுகிற எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டவன். அவளுக்கு 7 நாள் அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க. அவளை தொடுறவனுக்கு சாயங்காலம் மட்டும் குளிக்கணும், சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டா இருக்கணும். அது மட்டுமல்ல, அவள் எதுலாம் படுத்துக் கொள்கிறாரோ அதுல யாராவது உட்கார்ந்தா அதுவும் தீட்டு. நல்லா பாருங்க, எதுல உட்கார்றாளோ எதுல எந்திரிக்கிறாளோ அதுல போய் உட்கார்ந்தாலும் தீட்டு. 21 வசனம், அந்த படுக்கையை தொடுகிறவன் யாராவது தொடுகிறானோ அவனும் குளிக்கணும், அவனும் ஒரு நாள் ஃபுல்லா சாயங்காலம் வர தீட்டு, யாரையும் அவன் தொடக்கூடாது. அது மட்டுமல்ல, அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவனும் தீட்டு. அது மட்டுமல்ல, அவனோடு சேர்கிற கணவனாக இருக்கட்டும், அந்த தீட்டு அவன் மேல பற்றுச்சுன்னா அவனும் 7 நாள் தீட்டு. அப்போ இவளுக்கு கொடுத்த பெயர் சரிதானே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ? 1 நாட்கள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 1 மாதம் அல்ல, 12 மாதம் அல்ல, 12 வருடங்களும் கணவன் தொட்டிருக்க முடியாது, சொந்தங்கள் தொட்டிருக்க முடியாது, அப்பா அம்மா தொட்டிருக்க முடியாது. அதாவது 12 மாதங்களும் ஆலயத்துக்கு கூட அவள் போயிருக்க முடியாது. எல்லா யூதர்களுக்கும் தெரிந்திருக்கும், இவள் ஒரு சூதக ஸ்திரீ. இவளுடைய அதாவது இரத்த போக்கு நிக்கவே இல்லை. இவளை தொட்டா தீட்டு, இவளை தொடரவனோ தீட்டு. இவ வெளிய வந்தா என்ன சொல்லிட்டு வரணும் தெரியுமா? தீட்டு வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். எப்படி தீட்டு வருகிறேன்? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய பேருடைய இதயங்கள் இப்படித்தான் உடைந்திருக்கிறது. ஒதுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல், அன்பே கிடைக்காது, ஸ்பரிசமே கிடைக்காது, உணர்வுகள் மதிக்கப்படாது, எந்த உணர்வுகளும் மதிக்கப்படாது. இதே போல நிறைய பெண்களும் இருக்கிறீங்க, நிறைய ஆண்களும் இருக்கிறீங்க. பாருங்களேன், அந்தஸ்தை வச்சு பிரிச்சு வைப்பாங்க வேலை ஸ்தலங்கள்ல. உங்க அழகை வைத்து, படிப்பை வைத்து பிரித்து வைப்பார்கள். நிராகரிப்புகள் நடக்கும், அற்பங்கள் நடக்கும், தோல்விகள் நடக்கும். வீட்டை பார்த்து, பணத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, காரை பார்த்து, மேன்மையை பார்த்து, இந்திய தேசத்துல அது ரொம்பங்க. ஜாதிகளை பார்த்து, இதெல்லாம் இந்திய தேசத்துல ரொம்பவும் ரொம்ப. உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பட்சபாதம் இல்லாத தேவன். யூதனும் என்றும் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொன்னவர். ஆனால் அவரை நம்புகிற நாமோ பட்சபாதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், வேதனை, எவ்வளவு வேதனை! யாரு கூட அவ சேர்ந்து இருந்திருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், அவளுக்கு சாப்பாடு கொடுக்க பயந்திருப்பாங்க. போய் படுக்கையில உட்கார், படுக்கை பக்கத்துல யாரு உட்கார்ந்திருக்க கூட முடியாது. 1 மாதத்துல 1 தடவை தீட்டு வந்தாலே நம்மளால தாங்க முடியாதுங்க. யோசிச்சு பாருங்களேன், தாங்க முடியாது. உடல் சோர்வு வந்துடும். 12 வருடமும் ராத்திரி பகலா நிக்காம ஒரு ரத்த போக்குனா எப்படி இருந்திருக்குங்க? யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆலயங்கள்ல தீட்டோடு போக முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஆலயத்துக்கு கூட 12 வருஷம் அவ போகல. அது மட்டுமல்ல, வேதாகம மார்க்ல, மார்க் லூக்கா யோவான்ல, சாரி மத்தையில சொல்லும் போது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதாவது அதுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து இந்த பரிசேயரை பத்தி சொல்லும் போது இந்த சால்வையை பற்றி சொல்லுவார். பாருங்களே, மத்தேயு 23:3 நிறைய பரிசேயர்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன். மத்தேயு 23:5, தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று இந்த பரிசேயர்கள் செய்யறாங்க. தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி காட்டி கொடுக்குறாங்க. அதாவது அப்போ பழைய ஏற்பாட்டு மோசே காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரை இந்த நாடாவும் தொங்கலும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. பரிசேயர்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் அந்த பக்கமாக வருகிறார் என்று தெரிஞ்ச உடனே இவ ஓடி வந்தாலே ஏன் பரிசேயர்களின் நாடாக்களை போய் தொட்டிருக்க வேண்டியதானே, ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாடாவை தொடணும்னு நினைச்சா? அவள் வந்து ஆண்டவரின் சரீரத்தை தொட வேண்டும் என்பது அவளுடைய எய்ம் கிடையாது. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டவரின், அதாவது அந்த நாடாவை போய் அந்த அதாவது ஓரத்தை போய் தொட்டால் அவர் செட்டுகளின் கீழ் எனக்கு ஆரோக்கியம் வந்துவிடும், அதுதான் அவளுடைய நோக்கமே. அவள் வந்து எனக்கு இதை வாசிக்கும் போது ஒன்று நல்லா புரிந்தது, அவள் வேதாகமத்தை நல்லா படிச்சு தேறினவள்ங்க, பழைய ஏற்பாடை நல்லா படிச்சு தேறினவள். அதனாலதான் மோசேக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. எப்படி நாடாக்கள் போட வேண்டும், அந்த நாடாக்களின் கீழே அது இளநீல அதாவது அந்த நாடாக்கள் தொங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா. அது மட்டுமல்ல, அவள் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 4 அதிகாரம் அந்த வசனத்தையும் அவள் படித்திருக்க வேண்டும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஒரு நீதியின் சூரியன் வருவார், உலகை ரட்சிக்க ஒரு வருவார், இருளை ஒளியாக்க ஒருவர் வருவார், இருளில் கிடக்கிற ஒவ்வொருத்தரை தூக்கி எடுக்க ஒரு வருவார், அவருடைய இரத்த துளிகள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்களை விடுதலை கொடுக்கும் என்பதை அறிந்து வைத்தவள். அவ நினைச்சிட்டா, நான் இந்த பரிசேயர்களின் நாடாக்களை எல்லாம் தொட விரும்பவில்லை, ஆனால் உலக இரட்சகர் வருவார், அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாகிலும் நான் சுகமடைவேன். எப்படி தொங்கலை தொட்டாவது நான் சுகமடைவேன் என்று சொல்லுகிறா பாருங்களே. மார்க் 5 அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், 24வது வசனம். அவர் அவனோடே கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். எப்படி திரளான ஜனங்கள், நெருக்கிற அளவுக்கு கூட்டம், சரியான கூட்டம் பாருங்களேன். நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல, வேத ஆதாரம் லேவியரகமம் 15வது அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாருங்களேன். ஒரு சூதக ஸ்திரீ, அதாவது இரத்த போக்குடைய ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷனை தொட்டா தீட்டு, அந்த மனுஷன் இவளை தொட்டா தீட்டு, இவள் உட்கார்ற இடத்துல ஒருத்தன் தொட்டா தீட்டு, இவ படுக்கிற இடத்துல ஒருத்தன் தொட்டா தீட்டு, இந்த சூழ்நிலையில அவ்வளவு பெரிய கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், ஜன கூட்டங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. 12 வருஷம் என்று மார்க் 5:25 சொல்லுகிறது. 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஒன்று கேட்க, ஒன்று கவனிங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்று போடப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு என்று சொல்வாங்க. வைத்தியர்களாலவே அவ வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஏங்கன்னா, ஒருத்தன் உன்னை சுகப்படுத்துவேங்கிறான், அதுக்கு காசு வாங்குறான், ஆனா சுகப்படுத்த முடியல. இனி ஒருத்தன் கூப்பிட்டு சுகப்படுத்துறேங்கிறான், காசு வாங்குறான், சுகப்படுத்த முடியல. அப்படி அவளுடைய ஆஸ்திகளை எல்லாம் துளைத்து விட்டு இந்த மருத்துவர்களாலேயே அவள் வருத்தப்பட்டு இருக்கிறாள். அவளுக்கு இப்பொழுது ஒன்றுமே இல்லைங்க கையில. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. வைத்தியம் செய்யவும் பணம் இல்லை, வைத்தியர்களாலும் வருத்தப்பட்டிருக்கிறா, உண்டானவை எல்லாம் செலவழிச்சு விட்டா சற்றாகிலும் குணமடையவில்லை. உங்க வாழ்க்கை இப்படி இருக்குதா? என்னெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன், குணமடையவில்லை. என்னெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன், என் பாடுகள் மாறுவதாக இல்லை, என் சோதனைகள் மாறுவதாக இல்லை. நிறைய அதிகாரிகளுக்கு கூட காசு கொடுத்து பார்த்து விட்டேன், நிறைய இடங்கள் ஓடி பார்த்து விட்டேன். இதனாலதாங்க விடுதலை இல்லை. அதிகாரிகளை பார்க்க வேண்டாம், தொங்கலின் நுனியை பார்க்க வேண்டும். பாருங்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் துளிகளை நீங்கள் பார்க்க வேண்டும், விடுதலை கொடுக்கும் விடுதலையாளரை நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்களே, யோசிச்சு பாருங்களே, ஒரு மனுஷி 12 வருஷம் நிக்காம இரத்த போக்கு, அதாவது அவள் உடலும் சோர்வடைந்திருக்கும், உள்ளமும் சோர்வடைந்திருக்கும். உடல் அப்படியே அவளை பார்த்தா ஒரு எலும்பும் தோலுமா தான் அவ இருந்திருக்கணும் பாருங்களேன். ஏன்னா அவ்வளவு இரத்த போக்கு. 1 மாதம் அதிகமாக போனா கூட ஹீமோகுளோபின் எல்லாம் இல்லாம போயிரும், மயக்கம் போட்டுருவாங்க. அவள் 12 வருடங்கள் இப்படியே இருந்திருக்கிறாள், எல்லா மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறாள். இப்போ இவளுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரும் அப்படிதாங்க, நம்ம எல்லா பக்கமும் ஓட விட்டுட்டு அமைதியா இருப்பாரு. ஏன்னா இவர் கிரியேட்டர், நம்ம அப்பாட்ட கேட்காம வேற எல்லா இடத்துலயும் போய் கேட்டு முட்டி மோதி சுத்தி அடிச்சுட்டு வரட்டும்னு அமைதியா இருப்பாரு. எல்லா இடத்துலயும் சுத்தி மோடிஞ்சு எல்லாம் கையில எதுவும் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, அதிகாரம் இல்ல, அந்தஸ்து இல்ல, எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஐயான்ட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் தான் சுகம் கிடைக்கும். ஆண்டவர் அதனாலதான் எங்க போனாலும் நீ என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அமைதியா இருப்பார். கிரியேட்டரை விட்டுறீங்க, கிரியேஷன் பின்னாடிதான் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்களேன். அதனாலதான் அற்புதம் இல்ல, அவர் படைத்த படைப்புகளுக்கு பின்னாடியேதான் ஓடுறோம். படைத்தவரை நோக்கி பார்த்தால், தொங்கலை நோக்கி பார்த்தால் அங்கே அற்புதம் வந்து விடும் பாருங்கள். இவள் என்ன நினைத்தா தெரியுமா? யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 12 வருஷம் ஆலயத்துக்கு வராது தெரியும், யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவள் 12 வருஷம் பயங்கரமான பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ரத்தப்போக்குடு இருக்கிறாள் தெரியும். அத்தனை கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது, இவள் ஓடி வந்தாள்னா கொன்னு கல்லறிஞ்சே கொண்டுருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கல்லறியப்பட்டு கொல்லப்படுவாள். இவளுக்கு என்னன்னா, அவருடைய சரீரத்தை தொடவது முக்கியம் இல்ல, அவர் தொங்கலை தொட வேண்டும். அப்ப எப்படி வந்திருப்பான்னு ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தேன் நானு. அவ ஊந்து ஊந்து ஊந்து வந்திருக்கணுங்க, தரையிலே படுத்து ஊந்து, யாருக்கும் தெரியாமல் தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு, எதையாவது போட்டு மறைத்து கொண்டு, அடையாளத்தை மறைத்து கொண்டு, அந்த கூட்ட நெரிசலுக்குள்ள எவ்வளவு மிதிகள் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். மிதித்திருப்பாங்க, வலிகள் தாங்க முடியாம இருந்திருக்கும். நீங்களும் இதே போல் அடையாளத்தை மறைத்து கொண்டு, இதற்கு மேல வாழ முடியவில்லை, எனக்கு அடையாளம் இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு நெருக்கம் இருக்கிறது, எனக்கு பாடுகள் இருக்கிறது என்று நீங்களும் இவளை போல நெருக்கத்தின் மத்தியிலே ஊர்ந்து நடப்பவளை போல அப்படியே குப்பரப்படுத்திக் கொண்டு ஊர்ந்து நடந்து வருகிறாள். இல்லைன்னா ஒரு ஜனம் பார்த்திருந்தாலும் தீட்டு தீட்டுன்னு கத்தி ஊரையே கூப்பிட்டுருக்கும், தீட்டு வந்துருச்சு தீட்டு வந்துருச்சுன்னு சொல்லி. ஊந்து வந்தவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். எப்படி? வஸ்திரத்தின் நுனியை தொட்டாள். தொட்ட உடனே அடுத்த செகண்ட் சொடக்கு போடுற நேரம் சுகம். எப்படி? சொடக்கு போடுற நேரம். இன்று இரவு எல்லாம் முடிந்து விட்டது, இதற்கு மேலே துளிர்க்க முடியாது. நான் பட்ட மரமாக நின்று கொண்டிருக்கிறேன், வெட்டப்பட்ட மரமாக நின்று கொண்டிருக்கிறேன். அஸ்தமித்த சூரியன் அதாவது காலை வருவதற்கு காத்திருப்பது போல என் வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது. என் சுக வாழ்வு துளிர்க்குமா என்று ஓடோடி வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று இரவு வஸ்திரத்தின் தொங்கலை தொடுங்கள், உடனே விடுதலை தான், உடனே விடுதலை தான். இன்று புதிய துவக்கத்தின் நடுவேதான் நீங்கள் கடந்து போக வேண்டும், புதிய துவக்கத்தின் சுக வாழ்வோடு தான் நீங்கள் கடந்து போக வேண்டும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிக்க வைப்பதற்காகத்தான் இந்த இடத்திலே இந்த இரவிலே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். என்னோட பேசிதான் கர்த்தர் அனுப்பினாரு. சுக வாழ்வு துளிர்க்கும், புதிய ஆரம்பத்திற்குள்ளாக கொண்டு போவேன் என்று திட்டமாக பேசிதான் ஆண்டவர் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உடனே அவளுடைய சரீரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை, நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை. அவருடைய செட்டைகளின் கீழ் என்று போடப்பட்டதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன்? அவர் தொங்கலின் கீழ், அவர் தொங்கலின் நுனியில் தொட்ட அவளுக்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று. நீதியின் சூரியனின் தொங்கலின் நுனியை தொட்ட அவளுக்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடத்திற்கு முன்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார் என்று சொல்லி, அந்த நீதியின் சூரியன் வந்து நின்ற உடனே அவளுக்கு தெரியும், இந்த நீதியின் சூரியன் என்னை ஒதுக்கி வைக்க மாட்டார், இந்த நீதியின் சூரியன் என்னை தள்ளிவிட மாட்டார், இந்த நீதியின் சூரியன் எனக்கு அன்பு செலுத்துகிறவர். எப்படி? நீதியின் சூரியனை தொட்ட உடனே, வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே, அவர் இரத்த துளிகளின் வல்லமை எப்படி பாய்ந்து போய், லூக்கா வைத்தியர் அவர்தான் கன்ஃபார்ம் பண்றார். எப்படி பண்றார்? நல்லா எழுதி இருக்கிறார், உடனே சரியா போச்சான், உடனே சரியா போச்சான் பாருங்களேன். அவள் அதை உணர்ந்தாள், சரீரத்தில் அவள் உணர்ந்தாள். அவளுக்கு தான் தெரியுங்க, வேற யாராவது சொன்னா நிறைய பேர் நம்ப மாட்டோம். ஆனா அவளே சொல்ற, அவள் உணர்ந்திருக்கிறாள். இரத்த போக்க வந்து ஒரு பெண் தான் உணர முடியும், நின்றுச்சா போகுதா அப்படின்னு சொல்லி. அவள் உடனே சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்பிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து, எத்தனை கூட்டம், எவ்வளவு நெருக்கம், ஆரம்பத்திலே சொன்னேன் பயங்கர கிரௌடு, அதுக்கு மத்தியில எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, ஆனா இவள் தொட்ட உடனே வல்லமை புறப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் கண்மூடித்தனமான விசுவாசம். நீதியின் சூரியனை தொட்டா அவருடைய செட்டுகளின் கீழ், அங்கியின் கீழ் எனக்கு சுகம் உண்டு, எனக்கு ஆரோக்கியம் உண்டு, என கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் திரும்பி போகும்போது சுகத்தோட தான் போவேன், நான் சுகம் பெற்றுட்டா யாரு என்ன தீட்டுன்னு சொல்ல முடியும், ஏன்னா நான் நீதியின் சூரியனை சந்திக்க போகிறேன். இன்று ராத்திரி நீதியின் சூரியனை சந்திக்க வந்த உங்களுக்கு ஒரு நச்சையை சொல்லுகிறேன், உடனே கர்த்தர் உங்களுடைய எல்லா துக்கங்களையும் துடைத்து எறிவார். அது மட்டுமல்ல, அவருடைய சீஷர் அதாவது யார் என் வஸ்திரங்களை தொட்டதுன்னு கேட்கிறாரு. அதற்கு என்ன சொல்றாங்க, இவ்வளவு கூட்டம் இருக்குது ஆண்டவரை, யாரு தொட்டான்னு நீங்க கேக்குறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதோட லூக்காவில நல்லா எழுதியிருக்கும், லூக்கா 8:46 இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். மென்ஷன் பண்ணி சொல்றாரு, அதாவது யார் தொட்டது அப்படின்னு சொல்லி மத்த மார்க்கு மத்தையில போட்டிருக்குது, ஆனா லூக்கா அழகா போட்டிருக்கிறாரு, ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அத்தனை பேர்ல, அத்தனை கூட்டத்துல, அத்தனை நெருக்கத்துல நான் கேக்குறேன், இவர் கேக்குறாரு அந்த ஒருத்தர் என்னை தொட்டாங்க. அப்ப அவருக்கு அந்த ஒருவர் மேல கண்ணு போயிருக்குது, அந்த ஒருவர், அந்த ஒருவர் யார் என்பதை அவர் கண்கள் தேடுகிறது. உங்கள இத்தனை பேர்ல ஒருத்தர் அவர் கண்களிலே படும், அது யாராக இருக்கலாம், அவர் தொங்கலை தொடுவதற்கு ஓடி வந்த உங்கள்ல யாராவது ஒருத்தர், உங்கள்ல யாராவது ஒருத்தர் அவர் கண்கள்ல பட்டு சொல்லுவாரு, மக்களே பெரும்பாடோடு வந்திருக்கிறையா, பெரும்பாடோடு வந்திருக்கிறையா சகோதரனே, உனக்கு பெரும்பாடுகள் என்ன, விலக்கி வைத்திருக்கிறாங்களா, ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா, கைவிடப்பட்ட சூழ்நிலையா, வனாந்தரத்தின் சூழ்நிலையா, வியாதியின் சூழ்நிலையா, கண்ணீரின் சூழ்நிலையா, உறவுகள் கூட உன்னை மதிக்கவில்லையா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அன்பின் ஸ்பரிசத்தை நீ உணர்ந்து கொள்ளவே இல்லையா, உன் உணர்வுகளை யாரும் மதிக்கவே இல்லையா, கவலைப்படாத, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அத்தனை கூட்டத்துல ஒருத்திய அறிந்து வைத்திருந்த ஆண்டவர் பார்த்தீங்களா, அதனாலதான் ஆகார் சொல்லுகிறார், என்னை கண்டவரை இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேர் வைக்கிறாள். பாருங்க, உங்களை காண்கிற தேவன், ஒருவர் என்னை தொட்டாங்க, அந்த ஒருத்தர் யாருன்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி, அதாவது லூக்கா 8:47 இன்னும் விரிவாக சொல்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, அவள் இதுக்கு மேல ஒளிஞ்சிக்க முடியாது, இதுக்கு மேல மறைவா இருக்க முடியாது. அப்போ நான் சொன்னது சரிதானே, அவள் மறைந்து அடையாளத்தை மாற்றி ஒளிந்து கொண்டுதானே ஊர்ந்து வந்திருக்கிறாள். யோசிச்சு பாருங்களேன், இதை எத்தனையோவர் பிரசங்கம் செய்திருப்போம், இவ்வளவு ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டும். மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, இதுக்கு மேல ஒளிஞ்சிருக்க முடியாது என்று கண்டு, இதுக்கு மேல இவர் கண்ணுக்கு தப்பு வைக்க முடியாது என்று கண்டு, ஏன்னா அவளுக்கு பயம், இயேசு ரட்சகரை தொடரமே எல்லாரும் கண்ணில் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்களே, நான் தீட்டு. அவள் என்ன சொல்லிக் கொண்டே வந்திருக்க வேண்டும், தீட்டு தீட்டு என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவளை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றால் அவள் ஒளிந்து வந்திருக்க வேண்டும், அடையாளத்தை மாற்றி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். வேத ஆதாரம் சொல்லுகிறது, லூக்கா 8:47, அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி, அதாவது நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, நான் அவரை தொட்ட, தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானது எல்லாவற்றையும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். எல்லாரும் தொட்டாங்க, ஆனா அவள் தொட்டதை உணர்ந்தார் அவரு. அது மட்டுமல்ல, தொட்டு சுகமாயிருச்சு, உடனே உதிரப்போக்கு நின்றுச்சு, அவர் கடந்து போயிருக்கணும் இல்ல, ஏன் நின்னு அந்த தொட்டவளை பார்க்கணும்னு விரும்புறாரு தெரியுமா, எல்லாருக்கு முன்னாடி அவ பழைய வாழ்க்கையை சாட்சி கொடுத்துட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக அவள் போக வேண்டும். எப்படி, எல்லாருக்கு முன்னாடி அவள் தன் பழைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த உடனே பழைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள்? நீங்க சாட்சி கொடுக்கலன்னா புதிய வாழ்க்கைக்குள்ள நுழையவே முடியாதுங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்கிறார் என்றால் அது சாட்சிக்காகத்தான், தேவ நாமம் மகிமைக்காகத்தான். ஆண்டவர் நின்று இது யாருன்னு தெரியும்னு எதுக்கு சொன்னாரு? அவ சொல்றா, இதுக்கு மேல இவருக்கு முன்னாடி மறைக்க முடியாது, நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஏன் அந்த பயக்கம் வந்துச்சா? ஏன் நடுக்கம் வந்துச்சா? அவள் தீட்டுள்ள ஸ்திரீ இப்பொழுது எல்லா பழைய வாழ்க்கையும் சொல்லுகிறாள். ஐயா, நான் 12 வருடம், நீங்களும் இன்னைக்கு சொல்ல போறீங்க, இப்ப சொல்ல போறீங்க, நான் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண் மகன். ஐயா, உங்களை தேடி வந்திருக்கிறேன், நீதியின் சூரியனை தேடி வந்திருக்கிறேன், உங்க தொங்கலை தேடி வந்திருக்கிறேன், உங்க தொங்கலை தொட்டு ஆரோக்கியமடைய வந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்க வந்திருக்கிறேன். அன்பை இதுவரைக்கும் நான் உணர்ந்ததே கிடையாது, என்னை நேசிப்பதற்கு ஒருவரும் கிடையாது, என்னை விடுதலை கொடுப்பதற்கு ஒருவரும் கிடையாது. இந்த இரவுல சொல்லலாமா? சொல்லலாமா? ஐயா, உங்களை தேடித்தான் நான் ஓடி வந்திருக்கிறேன், நீதியின் சூரியனே, விடிவள்ளி நட்சத்திரமே, ஒளிகாட்டும் தீபமே, உலகின் ஒளியே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, ஜோதிமயமான இறைவனே, என்னை வாழ வைக்க வேண்டும் என்று இருளில் கிடக்கிற எனக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த நீதியின் சூரியனே, இந்த இரவு உம்மை பார்க்கத்தான் ஓடி வந்திருக்கிறேன், உங்க தொங்கலை தொட ஓடி வந்திருக்கிறேன், உங்கள் கால்களிலே விழுந்து என் கதறல்களை என்னுடைய வேண்டுதலை வைக்க வந்திருக்கிறேன். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது அவளை பார்த்துட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, அதாவது மார்க்கு 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, வேதாகமத்துல ஆண்டவர் மகளேன்னு கூப்பிட்டது இந்த இடம் தான். வேற யாரையாவது கூப்பிட்டாங்களா நீங்க சொல்லுங்க? வேற யாராவது மகளேன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல இயேசு கிறிஸ்து யாராவது மகளேன்னு கூப்பிட்டுருக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ கர்த்தருடைய அவ்வளவு நாட்கள் அவளை மகள் என்று கூப்பிட யாரும் இல்லை, மனைவி என்று கூப்பிட யாரும் இல்லை, பிள்ளை என்று கூப்பிட யாரும் இல்லை, அம்மா என்று கூப்பிட யாரும் இல்லை. நீங்கள் அந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம், என் அம்மானு கூப்பிட யாரும் இல்ல, என்ன மகளேன்னு கூப்பிட யாரும் இல்ல, என்ன மனைவின்னு கூப்பிட யாரும் இல்ல. ஆனா ஒருத்தர் கூப்பிடுகிறார், மகளே என்று சொல்லி. வேதாகமத்துல இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் உரிமையா மகதலேனா மரியாதை கூட கல்லறையில நிக்கும் போது மரியாதையன்னு தான் கூப்பிட்டாரு. ஆனா இந்த இடத்துல இவளுக்கு ஆண்டவர் கொடுத்த உறவு என்ன தெரியுமா? மகள். இதுதான் நீதியின் சூரியன். விலை கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் சுவிகார பிள்ளைங்க. அப்ப மகள் மகன் தானே? நீங்க எல்லாரும் மகன்கள் தானே? மகள் தானே? அந்த உரிமையில சொல்றாரு, மகளே. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு நாட்கள் அன்பையே பார்க்காத அவளுக்கு மகள் என்கிற வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? அது அன்பை தொலைச்சவங்களுக்கு தாங்க தெரியும், அன்புக்கு தேடி தேடி தொலைக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். கணவனிடம் அன்பு கிடைக்காது, மனைவியிடம் அன்பு கிடைக்காது, பிள்ளைகளிடம் அன்பு கிடைக்காது, பெற்றோரின் அன்பு கிடைக்காது, மாமியாரின் அன்பு கிடைக்காது, மருமகளின் அன்பு கிடைக்காது. ஆனால் ஒருவர் இன்று உங்களை இந்த இரவு பார்த்து மகளே என்று சொல்லுகிறார், மகனே என்று சொல்லுகிறார். என்ன மக்களே உனக்கு வேணும்? என்ன உனக்கு வேணும்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஓடி வந்திருக்கிறீங்க இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளாக? இங்க 12 வருடமாக இருக்கலாம், 5 வருடங்களாக இருக்கலாம், 4 வருடங்களாக இருக்கலாம், இல்ல கடந்த 1 மாதங்களாக இருக்கலாம். உங்கள் பாடுகள் என்ன? உங்கள் பெரும் பாடுகள் என்ன? தேவன் உங்கள் விசுவாசத்தின்படி இந்த இரவு அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து அனுப்ப விரும்புகிறார். மகளே என்று கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உங்களையும் பார்த்து இந்த கர்த்தருடைய வார்த்தை நேராக வருகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ. மகளே மகனே நீ சமாதானத்தோட போ. உன் நெருக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். உன் முடிந்த வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். கடந்து போன வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். எப்படி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன்னு சொன்னவரு கடைசி சொல்றாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உங்களை பார்த்து இன்று மூன்று வார்த்தைகள் வருது, நான்கு வார்த்தைகள் வருது. ஒன்று மகளே, இன்னொன்று உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகனே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்து நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அத்தனை பேர் தொட்டாலும் ஒருத்தர் தொட்டதுதான் அவருக்கு உணர்வு வந்தது. அந்த ஒருத்தி எப்படி தொட்டாள்? விசுவாசத்தோடு நீதியின் சூரியனை தொட்டாள். அது மட்டுமல்ல, எத்தனையோ வேதத்தில எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாமோ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் இந்த இடத்துல மகளே என்று ஆண்டவர் அழைத்தார். இந்த இரவு உங்களையும் அழைக்க விரும்புகிறார். கண்களை மூடலாமா? வேதாகமம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 4:20-23, நீதியின் சூரியன் யாரு தெரியுமா? வார்த்தை. வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. வார்த்தை மாமிசமாகி இந்த உலகத்துக்கு வந்திருக்குதுங்க. அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க விரும்புகிறார், சுகம் கொடுக்க விரும்புகிறார். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு எப்படியா? அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு என்னையாம்? நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிற உங்களுக்கோ ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று கர்த்தருடைய வார்த்தை. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று, நித்தியத்திற்கான ஊற்று புறப்படும். நீதியின் சூரியனாகிய ஆண்டவரை கண்டுபிடித்த உனக்கோ அது ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பிரியமானவர்களே, கிறிஸ்துதான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா ஓடி வந்தா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. அவள் கிரியையை காண்பித்தா, கிறிஸ்துவின் தொங்கலை தொடப்போகிற வஸ்திரத்தின் தொங்கலை. வீட்டுக்குள்ளே இருந்து அவள் யோசிக்கவில்லை, நல்லா கவனிங்க, கிரியையில செத்தாலும் சாகுறேன், என கொன்னாலும் பரவாயில்ல, என் அடையாளத்தை மாத்தி ஒழிஞ்சுகிட்டு வந்து ஊந்து வந்தாவது தொடுவேன். தொட்டா அங்க ஆண்டவரின் கண்கள் அத்தனை கூட்டம் இருந்தும் அவளை மட்டும்தான் பார்த்தது. இன்று இத்தனை கூட்டம் வந்திருக்கிறது, உன்னை கர்த்தருடைய கண் இரவிலே பார்க்க போகிறது. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அவியானவரே நன்றி, பரிசுத்தமுள்ள தேவனே நன்றி, அன்புள்ளவரே நன்றி, கிருபை உள்ளவரே நன்றி. இந்த பெரும் பாடுள்ள ஸ்திரீயை போல எல்லாவற்றையும் இழந்து, அன்பை இழந்து, ஆண்டவரே பரிசத்தை உணர்தலை உணர்ந்து, ஆண்டவரே அவள் உதாசீனங்களை சந்தித்தது போல, தள்ளப்படுதலை சந்தித்தது போல, நிராகரிப்புகளையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்தது போல, இதுல வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலேயே நெருக்கம் வனாந்திரம் அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு நாளும் தோற்று போய் வந்திருக்கிற முது பிள்ளைகளின் வாழ்க்கையில, ஆவியானவரை எல்லாவற்றையும் செலவழித்து நீ செலவழிக்க ஒன்றுமில்லை என்கிற சூழ்நிலையில் வந்திருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில, ஆவியானவரே முது பிள்ளைகள் உங்க தொங்கலை நீதியின் சூரியனை தரிசிப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே என்று தொட்டது யார்? ஒருவர் என்னை தொட்டார் என்று கேட்டீர்களே. இப்பொழுதும் இந்த ஆண்டவரை இத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க கண்கள் இவர்கள் மேல் பாய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய துக்கத்தை பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வறுமை மேல வறுமை, எவ்வளவு சம்பாதித்தாலும் நிற்கவில்லை, இதற்கு மேல் என் கணவருக்கும் பலன் இல்லை. நான் என்ன செய்வது? என் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. என் பிள்ளைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்குவேன் என்று கவலையோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, உனக்கு நேராக கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறது. உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையின் சூழலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். புதிய பாதைக்குள்ளாக கர்த்தர் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். புதிய துளிர்க்கப்பட்ட வாழ்க்கையை உன் கரத்திலே கொடுக்க விரும்புகிறார். கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வியாதியின் கொடுமையினால் தாங்க முடியவில்லை. இந்த வியாதியிலிருந்து பயமே பாதி என்னை உருக்கி போடுகிறது. இந்த பயத்திலிருந்து, இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியே வருவேன் என்று எனக்கு தெரியவில்லை. வெளியே கொண்டு வருவார், கர்த்தர் கொண்டு வருவார். ஆவியானவரே உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. முது செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் வந்ததற்காக கோடான கோடி நன்றி. தனித்து விடப்பட்ட ஒரு பறவையாக நின்று கொண்டிருக்கிறேன். சிறகுகள் இருக்கிறது, ஆனாலும் சிறகு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை தேவன் சிறகடிக்க வைப்பார், உன்னை உயரே எழுந்து பறக்க வைப்பார். உன் சிறையிருப்பின் சங்கிலிகளை தேவன் உடைப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் கோடான கோடி நன்றி. வியாதி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கட்டளையிடும் நாசரேனா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வயிற்று வலிகளும் மறைந்து போகட்டும். எல்லா ஆண்டவரே, பிரஸ்ட் வேதனைகள் தாங்க முடியல கொஞ்ச நாட்களாக, கர்த்தர் அதை மாற்றுவதற்காக நன்றி. ஓவர் பிளீடிங்கை கர்த்தர் நிறுத்துவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவியானவரே, கண்களில் இருக்கும் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. மனதார வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு சுக வாழ்வை கொடுத்து புதிய துவக்கத்தை தேவன் தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திற்கு
1: ஆமென். நன்றி சிஸ்டர் ஹெப்சி டேவிட். இப்படியான ஒரு செய்தியை இன்றுதான் முதல் தடவையா நான் கேட்டேன். சமாதானத்தோடு போ என்ற தலைப்பிலே மத்தேயு 9 வசனத்தை எடுத்து மல்கியாவிலே தொடுத்து எண்ணாகமும் லேவியாரம் மற்ற சகல அதிகாரங்களே இந்த எப்படி குறிக்கப்பட்டிருக்குதோ அதை மாலையாக தொகுத்து அழகாக அந்த மாலையை எங்கள் மேல் சமாதானத்துடைய போன்ற மாலையை எங்கள் மேல் அணிந்திருக்கு. உண்மையிலேயே அருமையான செய்தி இது. பெண்களுக்கு மிக மிக மிக ஒரு ஆசீர்வாதமான செய்தி. அது மட்டுமல்ல, பெரும்பாடு எல்லாருக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு, உலகத்தாருக்கும் உண்டு. அந்த பெரும்பாடை பற்றி நீங்க கொடுத்த விளக்கம், ஆவியானோர் உங்களை கொண்டு இந்த வேதாமத்தில் எங்கெங்கே தொகுத்திருக்கிறதோ ஒன்று சொன்னீங்கள், அவளை பார்த்து மகளே மகளே என்று சொன்னார். அப்ப அவளே அவளை தான் பார்த்து சொல்லியிருக்கிறார், தாயை பார்த்து ஸ்ரீ என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் உண்மையிலே, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதோட விசுவாசம், சமாதானம், நீ சுகமாயிரு போன்ற வசங்களை பெற்றுக்கொண்டால் அந்த மகள் ஆண்டவரை தேடும் பொழுது, இடவு போகல ஆண்டவரின் வார்த்தையை தேடும் பொழுது நாங்க சமாதானத்தை போக முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஹீப்ரூஸிலே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய ஆடையை தொடவில்லையா, இந்த இயேசுடைய தொங்கலை முடிச்சு இருக்கலையா, முடிச்சு நொப், அதை தொட்டால் அந்த நொப் வந்து இதனுடைய வார்த்தை என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு, தொடர்பாளம் இருக்கு. இந்த வார்த்தை தான் முக்கியங்கள். என்னதான் பாடுகள் வந்தாலும் நாங்கள் வார்த்தையை தியானித்து மனப்பாடம் செய்து வச்சுக்கொண்டிருக்கோம். இந்த வார்த்தை தான் முக்கியம். நீதிமொழிகள் 4:20-21 விளக்கத்தை கொடுத்தீர்கள், அருமையான ஒரு விளக்கம். அது காதுக்கில் ரீங்காரிக்கும். அது மட்டுமில்ல, 2020 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, ஜூம்ல 51 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 97 ரேடியோல கேட்டு உலகம் முழுக்க இந்த பெரும்பாடு என்ற வார்த்தை சமாதானத்தோடு போன்ற தலைப்புல கேட்டுக்கொண்டிருக்க, அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களையும் உங்களையும் ஆசிர்வதிப்பாராக. அநேக பெண்கள் சாட்சி கொடுக்க இருப்பா, நான் சிறு நேரம் கொடுக்கிறேன். இந்த செய்தி சகோதரிமாருக்கு தொற்றிருந்தால், அதை யாராவது தொற்றிருந்தால் உடனடியாக சாட்சி சொல்லுங்கள். நேற்றை போக்கடாமல் உடனே சாட்சி சொல்லுங்கள். ஆறாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கள்.
2: ஆமாம் பாஸ்டர், நான் சொல்லியிருக்கேன் சகோதரிக்கு. ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வாதம். மீண்டும் எங்களை வந்து ஆண்டவர் உங்களோட எங்களை தொட்டதுக்கும் எங்களோட எல்லாருக்கும் பெரும்பாடு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அவரோட பாடுகள் அவர்களுக்கு பெரிய ஒரு மலை போல இருக்கும். அதே போல எங்களுக்கும் அதே பாடுகள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோட பேசின சமாதானத்தோட போண்டு மகளே என்று அவள் அந்த பெண்மணியை சொன்னது மங்களை சொன்னது போல இருந்தது. சமாதானத்தோட போ எங்களோட பெரும்பாடுகள்ல எங்களுக்கு இன்னுமாய் நாங்க பொறுமையா இருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படி நாங்க கீழ்ப்படைந்து பொறுமையா இருக்க எங்களுக்கு நீங்க ஆண்டவர் தந்த வார்த்தையில எங்களோட கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி. மற்ற சிறு இருப்ப சொன்னீங்க, அந்த சிறு இருப்புல அந்த பெரும்பாடும் எங்களுக்கு உள்ளது. அதுவும் அந்த வயிற்று வலி அது விட்டு போகும்னு சொல்லிங்க, அதுவும் என்ன தொட்டது இந்த வார்த்தைகள். ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் வயிற்றுல. இன்னும் பதில் வேற இல்லை. இன்று மதியாள ஜெபிக்கேக்க நான் அதை குறித்து ஆனா நான் பயப்படவில்லை. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்றாலும் சிறு எங்கேயோ ஒரு மூளைக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அது இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலம் எனக்கு வெளிப்படுத்தின. ஆண்டவர் பேசினதுக்காக கூட கோடி சூத்திரம். உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல தந்ததுக்காக நன்றி சிஸ்டர். உங்களுக்கும் ஆண்டவருக்கும்
3: ஆமீன் ஆமீன் ஆமீன். இந்த நாளிலே தேவ செய்தியை சகோதரி எடுத்து வந்தார்கள். நாங்கள் பல முறை இந்த காரியத்தை பற்றி கேட்டிருக்கிறோம். ஆக எங்களுக்கு தெரியும் பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவர் குணமாக்கினார் என்று. ஆனால் அதுக்கு பின்னாக உள்ள காரியங்களை நாங்கள் ஒரு நாளும் நினைக்கவில்லை. அந்த அந்த காரியத்தை படம் போல காட்டினார். வீட்டிலே பிரச்சனை, வழியிலே பிரச்சனை, அது மட்டுமல்ல ஆண்டவர்கிட்ட போவதுக்கும் பிரச்சனை. அப்படியாக அவர் தவண்டு தவண்டு போயிருக்கிறார் என்ற அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நாங்கள் அப்படியான விளக்கங்களை இதுவரை கேட்கவில்லை. எங்களுக்கு தெரியும் பெரும்பாடுள்ள சரி ஆண்டவர்கிட்ட போனார், அவர் சுகமாக்கினார் என்றது மட்டும் தெரியும். ஆனாலும் அந்த ஒரு படத்தை ஒரு மூவியை பார்ப்பது போல அந்த காரியத்தை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலிப்பை கேட்க போன்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகள் பல்நூறு மடங்காக ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் அந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்று கூறப்பட்ட அந்த முடிச்சு அதை தொட்ட போது அந்த காரியத்தை அந்த முடிச்சாக ஆண்டவர் இருக்கிறார். வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிறைந்தது என்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்படியாக அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுகோள். நான் இந்த ஊழியத்தை 22 வருடம் செய்கிறேன். 11 வருடம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்தேன். நான் மிகுதியான ஞாயிற்று ஊழியம் 11 வருடம் 24 மணித்தியாலம் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே பலர் வந்து பல ஊழியர்கள் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து ஊழியங்கள் செய்கிறார்கள். அதே வேளையிலே விசுவாசிகள் அதாவது சிறிய விசுவாசிகள் பலவித காரியங்களை அனுப்பி தருகிறார்கள். நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம், அப்படியாக பல காரியங்களை செய்கிறார்கள். நீங்களும் யாராவது அப்படியாக செய்ய விரும்பினால் எங்களுடன் வாட்ஸ்அப் இலக்கத்தை போட்டிருக்கிறேன். உங்களோட இதிலே தொடர்பு நீங்களும் உங்களுக்கு கத்தர் தந்த தாளந்தை அது கவிதையாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், அவற்றையும் நீங்கள் அனுப்பி தாருங்கள். அதே வேளையிலே நேரடி ஒளிபரப்பிலையும் வர முடியும். உங்களுக்கு நேரவில்லாவிட்டால் பதிவு செய்து அனுப்பி தந்தீர்களானால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டரிலும் போடுவோம். அதற்காக உங்களுடைய உங்களுக்கு கத்தர் ஒரு சிறு தாளந்தை தந்தாலும் அந்த தாளந்தை நீங்கள் உபயோகிங்கள், பெருக விதையுங்கள். அது 100 ஆயிரமாக பெருகும். அந்த வகையிலே நீங்களும் உங்களுக்கு எந்த தாளம் இருந்தாலும் அவற்றை நீங்கள் எங்களுடன் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இலவசமாக எல்லோருக்கும் செய்கிறோம். அந்த வகையிலே கத்தர் உங்களிடம் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். யாராவது கத்தர் தந்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் எடுத்து வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இணைந்து உற்சாகப்படுத்தினா அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அம்மாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான தேவ செய்திக்கூடாக வழி நடத்தினீர்கள். அதே வழியில் இணைந்து ஜபித்து பாடல்களை பாடி துதிகளோடு வழி நடத்திய உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வழியில் நான் சவர மாயந்தனையாடம் படிக்கிறோம். பிரைஸ்லோடையா வழி நடத்துங்கள்.
4: முதலாக சாட்சி சொன்னவர் சாந்தி நோர்வே, ரெண்டாவது லிஸ்பெர்த சங்கமம் வானொலியினை நிர்வகிக்கிற நிர்வாகி அவர் தான் இந்த சாட்சியை சொன்னார். வேறு யாராவது சாட்சி சொல்லணும்னா சொல்லுங்கள். அநேக சகோதரிமாக இருக்கிறீங்கள், உங்களை தொட்டால் உடனடியாக வந்து சாட்சி சொல்லுங்கள். ரெண்டொரு வார்த்தை, நேரம் கடந்து செல்கிறது.
5: சிஸ்டர் ஹெப்சி, உங்களோட வார்த்தை பெரிய நன்றாக இருந்தது. I would like to speak a little bit better so I can explain this a little better. My name is Sister Anjani Alangaramani. This has been such a word of God that has been coming from different angles, blessing Amen. me, in order for me to see this from a different point of view. Like Brother Leslie mentioned, we have been always listening to this sermon in one direction, but we have seen it through different direction, different ways. We have been coming and unveiling the truth of how we could see this in many ways that has been opening our eyes of understanding today. Thank you for that wonderful word. And also yes. Sister Hepsi, நீங்கள் எனக்காக இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நான் அதுக்கு நன்றாக நன்றியோடு உங்களை கேட்கிறேன். என்றால் சண்டே மார்னிங், இன்றைக்கு எங்களுக்கு சாட்டர்டே ஏர்லி மார்னிங், நாளைக்கு சண்டே மார்னிங் சர்வீஸில் என்னை ஆர்டைன் பண்ண போகிறார்கள். ஆர்டினேஷன் சர்வீஸில் நடத்த போகிறார்கள். அந்த மாதிரி எனக்கு ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் கிடைத்திருக்கிறது, பாஸ்டோரல் க்ரெடென்ஷியல்ஸ். ஆர்டினேஷன் சண்டே மார்னிங் நடக்க போகிறது, அதுக்காக நீங்கள் எனக்கு ஜெபியுங்கள். தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ.
6: ஜெபிச்சிருமா? ஜெபிக்கலாம்.
5: ஆமென். தேங்க் யூ சிஸ்டர்.
6: ஹல்லேலூயா. துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அன்பு சகோதரியை முத கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு மகாராஜாவே, ஆவியானவரே, நீதியின் சூரியனாகிய எங்கள் ஆண்டவரே, வார்த்தையாகிய கிறிஸ்துவே, ராஜா ஆண்டவரே, நாங்கள் உம்மிலும் வார்த்தைகள் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கும் பொழுது, நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, உமது பிள்ளை வார்த்தையை ஆண்டவரே வார்த்தையின் மூலம் கட்டப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் ராஜாவே, உமது பிள்ளைகள் ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்ய போகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே முத பிள்ளைக்குள் வைத்திருந்த அழைப்பு வெளியே வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தீட்டப்பட்ட கத்தியை போல கர்த்தர் பயன்படுத்த துவங்கி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. முத பிள்ளையை கர்த்தர் ஒரு கூர்மையான பற்கள் உள்ள ஆண்டவரே ஒரு எந்திரமாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து முத பிள்ளையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முத பிள்ளைக்குள் இருக்கிற அந்த பயங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, நான் என்று சொன்னீங்களே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய கிறிஸ்து முத பிள்ளைக்குள்ளே வார்த்தையை வைத்து ஆண்டவரே நீர் பலப்படுத்துவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மனதார இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். முது பிள்ளைக்குள் இருக்கிற எல்லா பயங்களும் திகில்களும் மாறி போவதற்காக நன்றி. ஒரு பலமுள்ள ஆவியை கர்த்த கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பேர்.
5: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர். ஆமென். அனாயிண்டட் பிரேயர். தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை உங்களோட எல்லா காரியங்கள் விஷயங்கள் உங்களோட மினிஸ்ட்ரி காலிங் எல்லாத்தையும் நன்றாக அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
6: Thank you.
7: நன்றி, நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அருமையான வார்த்தை எடுத்து வந்தீங்க. கிட்டத்தட்ட நான் 36 வருஷங்களா ஊழியம் செய்யறோம். நான் இந்த வார்த்தையை நான் அநேக கோணங்கள்ல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் இன்றைய நாட்டில் ஒரு வித்தியாசமான கோணங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வெளிப்பாடு வித்தியாசமா இந்த நாட்களே இருக்கிறது. ஏனென்றால் இந்த வஸ்திரத்தின் ஓரம் என்ற தலைப்பில நான் பிரசங்கம் பண்ண கிட்டத்தட்ட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அதை தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பிலே தான் பிரசங்கம் பண்ணினேன். தேவனுடைய பிரசன்னத்தை தொட்டு அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி அப்படியே அந்த இடத்துல சொன்னால் இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருகிறாங்க. ஆனா நல்லது, இப்ப ஆலயத்துல நாகர ஆராதனைக்கு வர்றாங்க, ஆனா யார் ஆவியோடும் உண்மையோடும் முழு ஆத்மாவோடும் தொழுது கொள்ளுகிறார்கள் என்பதுதான் அங்க கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவன் வந்து அந்த ஆலயத்துல விட்டு போய்க்க ஒரு சந்தோஷத்தோட ஒரு பிரசன்னத்தோட போவான். மற்றவங்க வந்து சொல்லுவான், இன்றைக்கு பிரசங்கம் இன்றைக்கு வார்த்தை சரியில்லை, இன்றைக்கு இப்படியா இருக்குது, எனக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லுவாங்க. வார்த்தையிலே ஒரு நாளும் மாற்றம் வராது. வார்த்தை வார்த்தை தான், வார்த்தை வேர்ட் இஸ் வேர்ட், வேர்ட் இஸ் நாட் சேஞ்சிங். ஓன்லி நாங்கள் மட்டும்தான் மாற வேணுமே ஒழிய வார்த்தை மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வார்த்தை தான் எங்களை மாற்றுகிறதாக இந்த நாட்கள் இருக்கிறது. வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது கர்த்தருடைய வார்த்தையினுடைய, அதாவது எப்படி என்று சொன்னா விஸ்டம் என்ற அறிவு என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. அநேக ஊழியர்களை, அதாவது அநேக விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன், சொல்லுவாங்க இன்னைக்கு சப்பன்றிருந்தது, இன்னைக்கு ஆராதனையா அப்படி இல்லையா. ஆனா என்ன காரணம் என்ன, நீ ஜெபிக்கா வந்துருக்கிற, நீ காலையில எழுந்து அதுக்கு முன்பாக, அதாவது சனிக்கிழமை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், சனிக்கிழமை ஆயத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து ஜெபித்து விட்டு அப்படியே ஆலயத்துக்கு போகிற வேளையிலே அங்கே தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல துதி அபிஷேகம் கூட நம்ம நிரப்பிய ஒரு அபிஷேகத்தோட திரும்பி வரலாம். அத்தனை அந்த நாட்கள்ல அந்த பிரசங்கம் பண்ணுகிற வழியில அந்த பிரசங்கத்தை நான் சொன்னேன்டா, கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரம் என்று சொன்னதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். இந்த சங்கமணிய தளத்தில எத்தனை தரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அநேக தரம் இந்த நாட்களே ஆலயங்களையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்படியானால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னா தேவனுடைய அந்த அபிஷேகத்தை தொட்டு அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த எய்ம் இல்லை, அந்த குறிப்பு இல்லை, அபிஷேகத்தை தொடவோன்னு அந்த விசுவாசத்தின் மூலமாய் அவளுக்குள்ள அந்த உருவாக்கப்பட்ட அந்த அபிஷேகம், கிரியேட் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்துக்குள்ளே அவள் வந்து தொடுகிற வேளையிலே அந்த பிரசன்னத்தினாலே அவள் சுகமடைஞ்சாள்னு சொல்லி பாக்குறேன். ஒரு அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நீங்க கைட்டு செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக, நீங்கள் செய்கிற உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் விருத்தியாக்கி கடைசி காலத்திலே உங்களை சாட்சியாக நிறுத்தி இந்தியா தேசத்திலே உங்களுடைய கிராமத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு தேவன் செய்ய போற பயங்கரமான காரியத்துக்காக கர்த்தரை நான் உங்களை கர்த்தரை சோதரிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாரா, உங்களோட குடும்பங்கள் உங்களோட குடும்பத்தினுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் விசாரப்படுத்தி நடத்துவார். அது மட்டுமல்ல, தேவனுடைய கல்வாரி ரத்தம் இந்த நாட்களில் உங்களோட குடும்பத்தையும் பிள்ளைகள் பிள்ளைகளையும் மூடி இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. தேங்க் யூ அம்மா, குட் ப்ளஸ். எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஆமென், தேங்க் யூ.
2: ஆமென், ஆமென். சிறிய சிறு சகோதரர் சொல்லி முடிக்கிறேன், என்னன்னா கர்த்தர் என்ன மெய்யாவே தொட்டார், அவர் என்ன அழைத்தது, பெரிய அழைப்பு. ஆனா சில நேரங்கள்ல அந்த அழைப்பிற்கு நான் பாத்திரராக இருக்கிறேன், இருந்தாலும் தடைகள் ரொம்ப வருது. இப்ப தரம் ஜெபத்துல நான் முன்னுக்கு செல்லி ஊழியத்துக்கென்று என்ன அப்படி அற்பரித்து கத்தருக்கென்று நான் கொடுக்கும் பொழுது முழங்கால இருந்த உடனே எதிரிகள் வந்து என்ன அப்படி தாக்குற விதமாக எனக்கு முன்னுக்கு போக முடியாம இருக்கிறது. ஆனா இருந்தாலும் நான் கத்தரை என்னை பலப்படுத்துறபடியா எனக்கு முன்னுக்கு போக முடியுமா இருக்கிறது. இருந்தாலும் அவர் வந்து நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு தொட்டு, அவர் நாங்க அவரது வஸ்திரத்தை தொட்டோம், அவர்களுக்கு வல்லமை கொடுத்தார். இருந்தாலும் அவர் இந்த சிறைகளை நாங்க அடக்கி இருக்கும் பொழுது அந்த சிறகையை எங்கேயோ ஒரு புரோசன் ஆகி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது. நீங்க சொன்ன வார்த்தை அது ரொம்ப நெட்டுச்சு. ஏன்னா ஜபங்களுக்கு போக ஊழியங்களுக்கு போறதுக்கு இருந்தாலும் சில அந்த தடையலுக்காண்டி கத்தர் என்ன அதுல இந்த விடுதலை ஆக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. இப்ப இல்ல உங்களோட பர்சனல் ஜபத்துல என்னை உங்களோட வார்த்தை மெய்யாவே உயிர்ப்பித்துச்சு. என்னன்னா எத்தனை வெளிப்படுத்தல் இருந்தாலும் கத்தோட வார்த்தை உங்கள் மூலமாக அந்த எனக்கு பெரிதாக என்ன இந்த உள்ளத்தை தொட்டது. எப்படி ரகசியமான காரியங்களை கத்தர்களுக்கு வெளிப்படுத்துறார். அதபடியே நீங்க உங்களுக்கு கத்தரின் அதிகமாக உங்களோட ஊழியத்தை நடப்பதற்கு கத்தர் பலனே சத்துவத்தை கொடுப்பார். என்னையும் கத்தர் அழைத்தவர், அவட அழைப்புக்கு பாத்திரராக நாங்க இன்னும் முன்னுக்கு தான் சொல்லவனும் பின்னுக்கு சொல்லக்கூடாது. அதபடியே அப்படி நடப்பதற்கு எங்களையும் கத்தர் என்னை அதிகமாக அவர் சிறைகளை மறைத்து வைத்து அவருக்குள்ள நாங்க நடக்க வேண்டும்தான் எந்த வாஞ்சை இருந்தாலும் கத்தர் எங்களை நடத்துற உங்களோட வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. நான் அழுகிறது அந்த அவரது அழைப்பு தான், அந்த அழைப்பு என்னை தொட்டச்சு. அதுக்குத்தான் எனக்கு கண்ணீர், கவலைக்காக நான் கண்ணீர் படையில் கவலைப்படையில் அவர் அழைத்தவர். ரொம்ப ஊழியம் செய்த ஆனா இங்க கனடாக்கு வந்து எல்லாம் புரோசன் ஆயிட்டு. ஆனா இப்ப சங்க வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு 1000 பேர் கேட்கறதுக்கு கத்தர் என்னை தூக்கி எடுத்து
8: அதுல வச்சிருக்கிறாரு. அதே எனக்கு போதும். என்னன்னா போதுமில்லா கத்தர் அழைத்தா என்ன அதிகமா செய்யலாம், பட் வென் யூ ஆர் வீக் யூ ஆர் ஸ்ட்ராங். வியாதியில இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்தார், கஷ்டத்துல இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்தார். அவருக்கென்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு கத்தர் அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரா இருக்கிறேன். இருக்க வேணும் அவரை போல பரிசுத்தமா இருப்பதற்கு கத்தர் அழைத்து வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கனமகிமே அவருக்கு அவருடைய கத்திரங்களையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திலேயும் கத்தர் அநேகரை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ்
1: யூ. முதலாவதாக சுவிசேஷர் வானொலியா கதைத்த சாட்சி சொன்ன, இப்பொழுது சிஸ்டர் டோலி கல்கரி கனடாவில் இருந்து சாட்சி கொடுத்தா, வேறு யாராவது சாட்சி கொடுக்க முடியால் தயவுசெய்து உடனடிய வாருங்கள். உங்களுக்கு நேரம் தருகிறேன். இந்த செய்தியை தொட்டால் செய்ய சாட்சி சொல்லுங்கள். பயமில்லாம பயமத்தவர்கள் உங்களை எங்களை யாரென்று தெரியாது. இந்த வார்த்தை உங்களை தொட்டால் பாருங்கள், நோர்வே, கனடா, ஜெர்மனி போன்ற தேசங்களில் இந்த செய்தி தொட்டிருந்து சாட்சி சொன்னார்கள். அப்படி உங்களுக்கு சாட்சி சொல்ல விரும்பினால் தயவு செய்து சில நிமிடங்கள் தருகிறேன் சாட்சி சொல்றதுக்கு, ஓடி வாருங்கள்.
9: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்மா. நான் பெண்ணை எலும்பி பிரகாசி ஊழியத்துல இருந்து வரேன். எமிமா ஃப்ரம் சென்னையில இருந்து நான் பேசுறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட பேசி இருக்கிறாரு. ஆண்டவர் என்னை காண்கிற தேவன், என்னோட சுகவாழ்வு துளிக்கத்தக்கதாக இந்த நாளிலும் என்னோட கூட பேசி இருக்கிறாரு. மகளே என்று அழைத்து இருக்கிறாரு. ஆண்டவருக்கு கூடான கூட நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி அம்மா அந்த செய்தியை கொடுக்கும் போது அப்படியே ஒரு தியானிக்கிற மாதிரி, எப்படி சொல்றது, அந்த சூழ்நிலையை நாங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படியாக நம்ம எப்படி அந்த விசுவாசத்துல வேரூன்றி நிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வசனம் வந்து என்ன ரொம்ப உயிர்ப்பித்தது, என் ஆத்மாவை உயிர்ப்பித்தது. ஆண்டவருக்கு கொடான கூட நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் என்னோடு கூட இந்த நாளிலும் பேசின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கொடான கூட நான் நன்றி செலுத்துகிறேன்.
1: வேற யாராவது நான் முடிக்க போகிறேன். வேற யாராவது வானரை அனுக்கிறீங்களா?
7: அனுக்கிறேன் சொல்லுங்க.
1: இப்பொழுது நீங்க வானரையாக ஜெபித்து இந்த கேட்கிற பிள்ளைகளுக்காக இருக்கா ஜெபிங்க.
7: நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதரி எப்சிபாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஊழிய பாதைகளின் எல்லைகளை விரிவாக்கி இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்னால் சென்று கோலனான வழிகள் எல்லாவற்றையும் சுவைப்படுத்தி இந்த நாட்களிலே வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே ஒரு கடைசி கால எழுப்புதல் ஊழியங்களை ஆண்டவரே இவர்கள் இருக்கிற பட்டணம், இவர்கள் இருக்கிற தேசங்கள், இவர்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நாட்களை நீர் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் வானமண்டலத்திலே அசைவாடுகிற பலவானுடைய தந்திரங்களையும் நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மத்தேயு 18:18 வார்த்தையின்படி கடிந்து கட்டுகிறேன் ஐயா கர்த்தாவே. எல்லா சங்கிரிகளும் இந்த நாட்களில் தெரிவிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எதிரா இவர்களுக்கு எழும்புகிற நாவுகள் ஆண்டவரே, ஊழிய பாதையிலே எதிரா எழும்புகிற தடைகளை ஐயா கர்த்தாவே, எல்லா விதமான நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அந்த இடத்திலே நீக்கி ஆண்டவரே உம்முடைய சுடரொளி பட்டயம் அந்த இடத்திலே ஆண்டவரே இருந்த நாட்களே வழிநடத்தி அருளும்படியாக ஜெபிக்கிறேனே கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இன்னுமா இந்த நாட்களே அவர்கள் தங்களுடைய ஜீவனுள்ள நாளுக்குள் அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்த, அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர, அநேகர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பின் வழியை காண்பிக்க இந்த நாட்களில் இருந்து கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேயா ஆண்டவரே. இவர்களுடைய ஊழியத்திலே ஆண்டவரே இவருடைய பிள்ளைகள் இவருடைய குடும்பத்திலே எடுத்து நீ பயன்படுத்தி அருளும்படியாக ஜெபிக்கிறேனே கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே
10: அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, உனக்கு முன்னால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய கர்த்தர் நான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவரே திறந்த வாசலை கொடுத்ததற்காக உமக்கு சோத்திரமையா. இன்னும் அநேக கிராமங்களுக்கு சென்று ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்களுக்கு அந்த வேதத்தை சொல்லும்படியாகும், சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லும் இந்த நாட்களே, இறந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவர் இரட்டிப்பான அபிஷேகத்தினால், எலிஷாவினுடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்கள் ஆண்டவரே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாட்களிலே வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல 1, 10, 30, 100 இந்த நாட்களிலே பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே அதிகாரம் உள்ள வார்த்தைகளை வாயிலே கொடுத்து இந்த நாட்களிலே அதிகாரமாய் இந்த நாட்களிலே பேசும்படியாக, பாவத்திலே வாடுகிறவர்களை கடிந்து கொள்ளும்படியாக, கண்டிக்கும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் ஒரு யோவான்ஸ்நானனை போல அந்த நாட்களிலே எடுத்து இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னுமா இந்த நாட்களிலே ஆண்டவரே எல்லா ஊழிய பாதைகளின் தேவைகளை சந்தியுமையா, குடும்பத்தை ஆசீர்வதியுமையா, கையிடுகிற காரியங்களை ஆசீர்வதியும், இந்த நாளிலும் இந்த சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கொடுத்த வேளையிலும் அநேக இடங்களில் இந்த நாட்களை இருந்து கேட்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே மறு ஒலிபரப்பிலே கேட்க இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளும் அவள் கேட்டு இந்த நாட்களே ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த நாட்களே ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஆண்டவரே இடப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். வேறு யாராவது

0: one of God that you have chosen, Lord, at a time such as this, that you would use the Lord Jesus as the end days of ministry to come through a servant of the Lord, that when she opens her mouth, Lord, you're going to speak the oracles of God that she has been speaking out, O God. So thank you, Lord, for that wonderful calling that you have bestowed upon this woman of God, as I, Lord Jesus, even as I bring it, Lord Jesus, into remembrance of what you are doing in and through her, Lord, for the ministry and the service, Lord, that you provide, Lord, to the end days, Lord, but the ends of the world. Even at this very time, Lord Jesus, as he's been going through into 200 plus nations of the world, Lord, her voice has been heard, and her voice has been now been used, Lord, as it goes into YouTube and Facebook and all the rest of the media networks from Sangamam Radio Gospel, Lord. This is nothing but your will and your purposes in which you brought her, Lord, in the midst of us, Lord, to use her in this ways, Lord, in which you have been ministering, Lord, to many, Lord, that have been coming, many, Lord, that are going to be touched, Lord, even, Lord, after this very session is over, Lord, through this ministry, that it is going to go on, Lord, into the media networks, Lord. So we thank you for that, Master. Lord, we thank you for that protection, even as Evangelist Vana has been praying over her, Lord. Thank you for the protection you are giving her, Lord, even as she is, Lord Jesus, exposing her to the ways in, Lord Jesus, that she comes and prays and uses the discernment of the living God Almighty upon her life through the wonder working power of the Holy Spirit upon her life, Lord. We, Lord Jesus, with the authority and the power and the lordship of Jesus Christ, Lord, we, Lord, speak, Lord, into her life, Lord, decree and declare over her life, Lord, that wonderful power of the Holy Spirit alone, Lord, will emanate through her, Lord, with the Lord, what you have bestowed, Lord, in many ways, Lord, even, Lord, with deeper things, deeper ways, deeper understanding, Lord, and wisdom and knowledge and understanding provided, Lord Jesus, as she comes further, Lord, into the ways in which he would be sharing their messages, Lord. So we thank you for that and the protection you have given her, Lord, mind, body, soul, and spirit, for her and her family, Lord, all of them under the precious blood of Jesus Christ. Put a hedge of protection all around them, Lord Jesus, with your precious blood, Lord, applied upon them, Lord, and also the wall of fire around them, Lord. I pray in Jesus' name, amen and amen.
1: ஆமே நன்றி சிஸ்டர் ரஜன் அலங்காரமணி ஃப்ரம் வான்கூவர். இந்த சகோதரி நித்திய வருஷத்திலே ஆங்கில நிகழ்ச்சியிலே நித்திய வருஷத்தை ஆங்கிலத்திலே நடத்துகிற சகோதரி, இந்த சகோதரி தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் முடிவு கொண்டு வந்தோம். நன்றி சிஸ்டர், இன்றைய நாளே நீங்கள் வந்து இந்த சங்கம வானொலி நிலையத்திலே சங்கம வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ சிலையிலே வந்து ஒரு தேவ செய்தியை கொடுத்து இந்த உலகத்தையே கலக்கி விட்டீர்கள். கேட்கிற சகோதரிமாரை கலக்கி விட்ட செய்தி அருமையான ஒரு செய்தி. இந்த செய்தி உலகமெங்கும் தொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மறு ஒளிபரப்பிலே போகும்பொழுது அநேகர் ஆசிரியத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அபரி விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: God bless you, God bless you. God bless you. Thank you, thank you.
1: Thank you. Sister Dolly?
3: Hello, praise the Lord, Ma. Thank you, Ma.
4: Praise the Lord, yeah.
3: Thank you, Ma.
1: With the Aradigo.
5: நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாகி கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்த அழைப்பு மகனே மகனே என்று கூறினீங்க ஆண்டவரே, அதுக்கு நாங்க பாத்திரராக இல்லாத எங்களை அழைத்த இந்த அபிஷேகத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. பிரதர் லெஸ்லிக்கு கொடுத்த இந்த அபிஷேக இந்த டீக்கன்ஸுக்கு அப்படி இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நன்றி செலுத்துறேன். அதிகமாக உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இந்த அபிஷேக ஊழியத்துக்குள்ள கொண்டு சேர்த்த கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடி உங்களுடைய கிருபையை நன்றி.

அப்பா, உங்களுடைய கிருபை இல்லாட்டிக்கே ஆண்டவரே, நாங்க இந்த நேரத்துல வந்து நிற்க மாட்டோம். அப்படி ஒவ்வொருத்தரே உங்களுடைய கிருபையினால, புதிதான கிருபையின் மூலமாக முட்டி சுற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர். நாங்க நினைப்பதற்கு அதிகமாக ஊற்றி கொண்டிருக்க அந்த ஊற்று தண்ணீருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நாங்க ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிப்பதற்கு தர்ற இந்த பரிசுத்தமான ஆவியின் கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஊற்று தண்ணீரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க போதுமானவர். நாங்க நினைப்பதற்கு அதிகமாக, நாங்க கேட்பதற்கு அதிகமாக அங்கங்களுக்கு ஊற்றி கொண்டிருக்க உங்களோட ஊற்று தண்ணீருக்காண்டி நன்றி செலுத்துறேன்ப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர். இப்பொழுதும் அப்பா, வார்த்தையின் மூலமாக எங்களை பெல்லப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, இன்னும் உங்களுடைய சிலுவையை எடுத்து நடப்பதற்கு அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர உங்க மகா அன்புக்காண்டி நன்றி செலுத்துறேன். நன்றி செலுத்துறேன் அப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அதுக்காக நீ

அமேனப்பா, உங்களோட பரிசுத்தமான ஆவி உங்களோட பெரிதான கிருபை மட்டுமே எங்களுக்கு அந்த ஊற்று தண்ணியை ஊற்ற முடியுமா இருக்கிற. இப்ப வந்திருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதரே, உங்களோட புதிதான அபிஷேகத்தினால் இந்த அபிஷேக நேரத்துல அபிஷேக ஊழியத்துல நீங்க இன்னும் அதிகமாக ஊற்றி உங்களுக்கு எழுந்துற பாத்திராக எழுப்புறதுக்கு உங்களோட கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது எங்கள் மத்தியில் கிருகை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய அன்புக்காண்டு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி.

0: அம்மனப்பா, உங்களை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து கொள்வதற்கு, உங்களை ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் நீங்களே பெரியவர் நல்லவர் என்று உங்களுக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமான உங்களுடைய கிருபையை ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. அப்பா யாவரையும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த ஊழியத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களுக்கேற்ற கருவிகளாக மாற்றி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்கள் யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரம் ஜபித்தவர்களே, நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு கடந்து செல்ல போறோம். ஜெப விண்ணப்பம் முடிந்தவுடன் தொடர்ந்து துதித்து ஆராதிப்போம். சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா,
2: இன்றைய
1: நாளிலே பாஸ்டர் ரபி மோசஸ் அவருடைய மகள் ஜெனிமா காய்ச்சல் சக்தியோடு இருக்கிற அந்த மகளுக்காக ஜபியுங்கள் உண்டு. ரெண்டாவது கவி கவிந்தாக்காக நாங்கள் ஜபித்தோம், அந்த மகள் பிரான்ஸ்லே போய் சேர்ந்து விட்டால், அடுத்த கிழமை வேலைக்கு போறாள், அதுக்காக ஜபியுங்கள். மூன்றாவது ஜெபக்குறிப்பு நரேக்கா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை பேபி ஷவர் நடக்க போகின்றது, அவருடைய பிரசனத்துக்காக ஜபியுங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. ஆமே,
2: நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி சஜா, கோடான கோடி நன்றி அப்பா. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை மதியம் மாலை நேரமும் பிதாவே, பல்வேறு இடங்களில் இருந்து எங்கள் அன்பான சகோதரர்கள் உங்களை ஒருமித்து சந்தோஷமாக துதித்தார்கள் தந்தையே. உம்முடைய செய்தி, இனிப்பான வார்த்தை, உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்த அந்த சகோதரி, எங்கள் இருதயங்களில் விதைத்த ஒவ்வொரு முத்தான விதைகளும் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. அந்த வார்த்தையை சுமந்து வந்த அந்த சகோதரியை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில இருந்து சுவாமி சத்துருவானவன் திருடி விடாதபடி, தூயாவியானவரே, ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் நீங்க எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். இந்த நேரத்திலும் சுவாமி விண்ணப்பமாக இந்த இடத்திலே கொடுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் முதலாவதாக ரதி மோசர் பிரதர் மகள் ஜெமிமாவை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த சிறுமி பிதாவே, இவளுடைய சரீரத்திலே என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ தெரியல தகப்பனே. அப்பா, உங்களோட ஆணிப்பட்ட கரம் என் பிள்ளையின் வயிற்றின் மீது தொடுவதாக தகப்பனே. அவளின் வயிற்றின் ஊடாக ஆண்டவரே சக்தி காய்ச்சல் என்று ஆண்டவரே இந்த இடத்தில் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள் தகப்பனே. இந்த சிறுமி ஆண்டவரே, அவளுடைய உடல் உறுப்புகள் ஆண்டவரே உம்முடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்டது தகப்பனே. பிதாவே, நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த மகளை இந்த பெற்றோர்களுக்கு கொடுத்தீரோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் பிதாவே, உம்முடைய கரம் என் மகளை தொடுவதாக, என் பிள்ளையை நீங்க தொடுவீராக ஆண்டவரே. என் பிள்ளையின் வயிற்று பகுதியில் இருந்து சுவாமி அந்த சக்தியை ஏற்படுத்துகின்ற அந்த ஒவ்வாமைகளை, ஏசப்பா, எந்த நோயாக இருந்தாலும், நோய் கொண்டு வரும் விஷப்பூச்சிகளோ எந்த பாக்டீரியாக்களோ எதுவாக இருந்தாலும் ஏசப்பா பிள்ளையை தொட முடியாத சுவாமி. உம்முடைய கரத்தில இருந்து இந்த பூமிக்கு வந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. பிதாவே, இந்த பிள்ளையை உச்சி முதற்கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க உருவாக்கப்பட்ட நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக எசப்பாவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. சுத்திகரிங்க என் பிள்ளையின் சரீரத்தை, சுத்திகரிங்க தகப்பனே. அவளுடைய எந்தெந்த பாகங்களில் வலிகள் நோவுகள் எந்தெந்த விஷப்பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிபூரண சுகம் பெற்று உற்ற செய்தி கேட்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த பிள்ளையை விட்டு விலகாமல் இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே இவர்களுடைய பெற்றோரை ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளையை ஆண்டவரே உமக்குகந்த மகளாக ஆண்டவரே, சாட்சி உள்ள மகளாக வளர்க்க நீங்க உம்முடைய கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இவர்கள் எப்பொழுதும் உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் தகப்பனே. என் மகளுக்கு பரிபூரண சுகத்தை கொடுங்க தகப்பனே. அவளுடைய சரீரத்தை ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே நீங்க கூடவாக இருந்து வழி நடத்துங்க. எந்த துன்ப வேளையில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்த தகப்பனே, இந்த குடும்பத்தோடு கூடவாக இருங்க. இவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியுங்கள் அப்பா, சந்தியுங்க தகப்பனே, சந்தியுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே மற்ற விண்ணப்பமாக கவி கவிந்தா உங்கள் கரத்திலோ

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை. அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போற இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் இதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்றெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அது பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The Book of Isaiah, Chapter 40, Verse 31.
1: கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்.
0: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்.
2: Recording in progress.

0: ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்தபடி திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் மாலை 6 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல ஃபேஸ்புக் யூடியூப்ல கூட இதை கேட்கக்கூடிய தேவன் வழிந்திருந்திருக்கிறார். நிகழ்ச்சி நடந்து கடந்து செல்வோம். முதலில் ஆரம்ப ஜபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே, காலை வேளையிலே, இரவு வேளையிலே இந்த சங்கமா வானொலி நடத்துகின்ற இந்த நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கேன். எந்த வித ஒரு தடைகள் வராதபடி முதானிபாந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து வரும் பிள்ளைகள், வேத தியான பாதை நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, தேவை செய்து கொடுக்கிற தாசரை ஆசீர்வைத்து, சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வைத்து நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாளே துதி ஆராதனை ஏறெடுக்கிறார் சிஸ்டர் அருந்ததி. அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் வேத தியானம் சிஸ்டர் கிரேஸ். ஊழியர்கால ஜெபம் சிஸ்டர் டோலி. அதைத் தொடர்ந்து இன்று 4 ஊழியர்கள் செய்து கொடுக்கிறார்கள். முதலாவது சியானி ஜெயந்தா ஸ்காபரோ ஒன்டாரியோ, பாஸ்டர் ஜெயராஜ் இந்தியா, பாஸ்டர் மகேந்திரன் இந்தியா, பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து துதிக்க சிஸ்டா இருந்தது அழைக்க போறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டா இருந்தது.
1: பிரைஸ் தி லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் தருகிறேன். தேவனை துதித்து ஆராதித்து பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் வழிநடத்துங்கள். ஆமென்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்க கர்த்தருக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காகவும் வேலைக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 33 அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த வார்த்தை இவ்விதமாக கூறுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தரை புது பாட்டை பாடி ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 5 வசனம் கூறுகிறது, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வத்தையும் ஆளுகிற எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே நீர் தேவனிடத்திலே அன்பு குளிர்களுக்கும் சகலதும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். எவர்களை முன்குறித்தீர்களோ அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய தூய ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அன்றியும் நாங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று எங்களுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்முடைய உருக்கத்துக்கும் இரக்கத்துக்குமாய் ஆண்டவரே கிருபை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே என்ன பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில் வருவதாக, இந்த வாதனியை கேட்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் வருவதாக, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வருவதாக, உம்முடைய ஆளுகை வரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாகிய அன்பு தகப்பனே, மனுஷர் எல்லோருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆயிருக்கிற உமக்கே நாங்கள் சகல கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கே துதி கனம் மகிமை யாவும் செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவன் ஆக்கினீர், உமது

தூயவர் தூயவரே. நன்றி அப்பா, நன்றி கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்தவர்கள், நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் கூறியபடி ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை இறங்கி வரும்படி ஜபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிறைக்கும்படியாய் ஜபிக்கிறோம். உம்முடைய வெள்ளமை கடந்து வரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நாளிலே சந்திப்பீராக. கர்த்தாவே உம்முடைய எங்களுடைய ஆத்துமா உமக்குள்ளே மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழட்டும் ஐயா. கர்த்தருக்குள் எங்கள் ஆத்மா மேன்மை பாராட்டட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று நாங்கள் இந்த வேளையிலே ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்கிற ஒவ்வொரு சலாக்கியத்துக்காகவும், இந்த ஆண்டவரே வானொலிக்கு ஊடாக நீர் கொடுக்கிற ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் துதிக்கிறோம் சுவாமி. மேல் நன்மை வைத்திருக்கிறவர்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் அப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவரே. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றை நாங்கள் இணைத்து துதிக்கிறோம் சுவாமி. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஜீவாதிபதியே, மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று விழுங்கி போட்ட அன்பு தகப்பனே, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, மரணத்தை ஜெயித்த தேவன் எங்களுக்காய் ஆண்டவரே சிலுவையில் அடிமையின் கோலம் எடுத்து வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபாவா இருக்கிறீர். சுகம் தருகிற தேவனே, எங்கள் பரியாரியாய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்தி துதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவராகிய நீர் எங்கள் மத்தியிலே வந்திருந்து இந்த நாளிலே நீர் செய்ய போற ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்ல

0: அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில், ரத்தத்தில் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டி ரத்தத்தில். கர்த்தாவே, இந்த வேளையில ஆண்டவரே, இந்த ரேடியோ மாலனி நிகழ்ச்சிக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த சங்கமம் நித்திய வெளிச்சத்துக்கூடாக ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய செய்திகள் போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம், நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாயிருக்கிறேன் என்று சொன்னங்கள் தேவன். நீரே வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் வெளிப்படுகிறபடியால் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய செய்தியை கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய ஆவியினால் நிறைத்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம் வாழ்க்கையிலே கடைபிடித்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறும்படியாக நீர் கர்த்தாவே இந்த நாட்களிலே அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிறவர்கள் ஆண்டவரை கேட்கிறவர்களாய் அல்ல கர்த்தாவே, கை கொண்டு நடக்கிறவர்களாகும். அப்பா பிதாவே என்று அழைத்துற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று உம்மை ஆண்டவரே துதிக்கிறவளாயும் காணப்பட அந்த சுதந்திர வீதத்தை நீர் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே இந்த இணைப்பிலே இருந்து ஊழியம் செய்கிற உம்முடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்காய், ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காய் துதிக்கிறோம் சுவாமி. அவருடைய நாமங்களை நீர் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் ஜெயமும் அவருடைய சந்ததிக்கு நீர் அளிக்கிறபடியால் துதிக்கிறோம் ஆண்டவரே. சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. கையிட்டு செய்யும் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற மக்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தாவியானவரே, உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பேசி வழி நடத்தும் உம்முடைய மார்பண்டைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும் ஐயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆண்டவரே நிகழ்ச்சிகளை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து துதித்து ஆசீர்வாதங்களை வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நேற்றுமென்றும் மாறாத இயேசுவின் நாமத்தினாலே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனாகிய வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் வந்தது. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்கள். அது மட்டுமல்ல, அழைப்பை ஏற்று எவ்வளவு வீரர்கள் இருந்தும் என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து துதித்து, அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஊழியர்களையும் உங்கள் மருமகள் மருமக்களையும் பரிபூர்ண சொத்தை கொடுத்து தேவன் கரம் எடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், தேங்க்யூ. உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் அருந்ததி ஓஷாவா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் நடக்க போறோம். Praise the Lord, Sister Grace.
2: Praise the Lord, Uncle. Praise the Lord.
1: Praise the Lord. இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்தை வந்து துதித்து ஆராதித்து ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வேதத்தியான பகுதியை எடுத்துக்கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆவியானவர் வழிநடத்துவார். இப்பொழுது சிஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமானவரே, நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கி பார்த்துடுறானே தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாமம் இயேசு என்ற நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி எங்களுக்குள்ளாக இந்த தேவன் வாசமாயிருக்கிறபடினால எப்பொழுதும் நீதிமான் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்பொழுதும் துதித்து பாடி உமக்குள்ளாக ஆண்டவரை அக்களிப்பு சந்தோஷத்தோடு இருக்க செய்கிற தேவன், இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் எங்களை அழைத்த தேவன், ஒவ்வொருவரும் உண்மை துதிக்க சோஸ்தரிக்க நன்றி செலுத்த ஆண்டவரே இந்த இடத்துல கூடியிருக்கிற ஆண்டவரே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக அநேகர் இந்த இடத்துல ஆண்டவரை ஜாயிண்ட் ஆயிருக்கிறார். ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய ஆவினால நிரப்பப்பட்ட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலையை தந்த என் தேவனுக்கு நன்றி.
3: வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊட்டிடவா.

முடியாததை முடிய செய்யும் உம்மாவியூற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. உம்மாவியூற்றப்பட்டால் தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவை

முடியாததை முடிய செய்யும் பிரசன்னம் தேவ பிரசன்னம், என் வாழ்வில் எல்லாம் செய்யும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், முடியாததை முடிய செய்யும் முடியாததை முடிய செய்யும். நன்றி ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கி பார்த்துறான் என் தேவாதி தேவனே, உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த

பாரினி முடங்கிடு தேம் முழங்காழாவுமே பாரினி முடங்கிடு தேம் உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதேடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதேடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதேடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம்

கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவ

0: ஞானம் நிறைந்தவரேம் உன்னத தேவன் நீரேம், ஞானம் நிறைந்தவரேம் முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதேம், உயர்ந்தவரே சிறந்தவரேம் என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். துதிக்கு பாத்திரான தேவன் எப்பொழுதும் உண்மையை துதிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்தபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே துதிக்க நம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இந்த வேளையில நான் இந்த தியானத்துக்கான வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்து தங்கள் சிந்தனை ரோமர் 1:21 வசனம், தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. சிந்தனைகளிலே வீணரானார்கள், தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்ப வீணான கற்பனைகள் சிந்தனைகள்ல வருகிற கற்பனைகள் என்றால் நம்முடைய கற்பனை மிகவும் வல்லமை உள்ளது, அது நன்மையோ அது தீமையானதோ இந்த சிந்தனையில நாங்கள் எப்படி அதை உருவாக்குறோம்னு சொல்லி சொன்னா சிந்தனையில எப்பொழுதும் நாங்கள் அதை நினைச்சு கொண்டு அந்த சிந்திக்கிறாதான் கூடுதலா அது உருவாகிறது. ஆனால் அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும், அதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப நல்லதை நாங்கள் பேசி சிந்தனையில வர்றத நாங்கள் அதை அதை எப்படியும் வந்து அந்த சிந்தனையில கூடுதலா தப்பான எண்ணங்களை போடுறது வந்து என்னடா ஆவியில நிறைவா இருக்கிறபடினால சிந்தனைகளை தப்பான எண்ணங்களை போட்டு அதை இயக்கி கொண்டே இருக்கிற அந்த பொல்லாங்கண்ட கிரியைகளுக்கு நாங்கள் இயங்குகிற விதத்தில் நம்முடைய கற்பனையை விட்டால் நாம் நம்முடைய கற்பனைகளில் வீணானவைகளை இடம் கொடுத்து விடுவோம். வீணானவைகளை ரோமர் 1:21 நாம் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்தால் நம்முடைய சிந்தனைகள் வீணாக ஆகிவிடும், உணர்வில்லாத நம்முடைய இருதயம் இருள் அடைந்து விடும். நம்முடைய இருதயம் கடினத்தினால் நாம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகி விடுவோம் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நேர்மையான கற்பனை என்பது நாம் உண்மையாகவே தேவனுடைய காரியங்களை மதிக்கின்றோமா, உண்மையாகவே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதின் பக்க விளைவு தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கற்பனையை உயிரடைய செய்யும். அதனால் நாம் இதற்கு முன் கண்டிராத அளவிற்கு காரியங்களை வித்தியாசமாக காண ஆரம்பிப்போம். எனினும் வீணான கற்பனை ஆக்கப்பூர்வமான நன்மையான காரியங்களை கருத்தரிப்பதற்கு பதிலாக தீயவற்றை கருத்தரிக்கின்றது. அப்ப அந்த சிந்தனையில நல்ல எண்ணங்களை கொண்டு வரைக்கும் அதுவும் கருத்தரிக்கிறது, ஆனா தப்பான எண்ணங்களை கொண்டு வரைக்கும் அதுவும் கருத்தரிக்கிறது. அப்ப அந்த தரிக்க விடாதபடி எண்ணங்களை நாங்கள் எப்பொழுதும் சிந்தனையில வருகிற தப்பான எண்ணங்களை வந்து அகற்றி விட்டுட்டு அது தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய காரியங்களை நாங்கள் மதித்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதன் பக்க விளைவு என்னன்றது தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கற்பனை உயிரடைய செய்யும். அதனால் நாம் இதற்கு முன் கண்டிராத அளவிற்கு காரியங்களை வித்தியாசமாக காண ஆரம்பிப்போம். எனினும் வீணான கற்பனை ஆக்கப்பூர்வமான நன்மையான காரியங்களை கருத்தரிப்பதற்கு பதிலாக தீயவற்றை கருத்தரிக்கிறது. அப்ப நாங்கள் எப்பொழுதும் நன்மையான கற்பனை என்னும் வார்த்தை வேதாகமத்தில் ஒரே ஒரு முறைதான் நேர்மையான விதமாக உபயோகப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். 1:4:18 வசனம். மற்ற எல்லா நேரத்திலும் கற்பனை என்னும் வார்த்தை எதிர்மறையான விதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனையும் பூமியில் அவருடைய நோக்கங்களையும் மக்களுடைய கற்பனைகள் எதிர்த்தன என்பது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 11:6 தேவன் பாபேல் கோபுரத்துக்கான கீழே இறங்கி வந்து இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தார்மாறாக்குவோம் என்று சொன்னார். இப்பொழுது அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது, ஆகையால் அவர்களுடைய தேவையை அவர்களே சந்தித்துக் கொள்ளும்படி முன்னேறாமல் இருக்க அவர்களை தடுக்கவும் வேற்றுமையை உண்டாக்கவும் தேவன் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அவர்கள் தம்மை சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். எப்பொழுதும் தேவனை சார்ந்து அவர் எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கற்பனை செய்து துதித்து நன்றி செலுத்தி வாழ வேணும் என்று நான் இந்த தியானத்தில் எடுத்துக்கொண்ட வசனம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே வானம் திறந்து தேவ பிரசன்ன மகிமை போன்ற பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அது தியான பகுதியை கொண்டு வந்தீர்கள். ரோமர் 21:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளே வீணரானார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருந்து. இந்த வசனத்தை எடுத்து மிகவும் அழகாக 1:4 தொடுத்து அழகான விளக்கத்தை கொடுத்தீர்கள் சிஸ்டர். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: ஆமென். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி தியான பகுதியை கொண்டு வந்து கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காபர் ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஊழியருக்காக சங்கமா வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வருஷத்திலே சனி ஞாயிறு நடக்கிற உபாசஸ்துதி ஆராதனை வாழ்த்தக்கூடிய தாசர்களுக்காக ஜெபியுங்கள். உதாரணமாக 22 ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் 22 ஊழியருக்கு மேலே ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, இன்று நாளே வார்த்தையை கொடுக்கிற ஷியானி ஜெயந்தா, பாச ஜெயராஜா, பாச மகேந்திரன், பாச இவர்களுக்காக ஜெபித்து
2: ஒளிந்து போவதில்லை என்று உங்களோட வார்த்தையை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதலே ஆண்டவரே உங்களோட சமூகம் எங்களுக்கு எங்கள் மத்தியில் உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக, நாங்கள் உங்களை முகத்துக்கு முகமாக பார்க்கக்கூடியதாக எங்களுக்கு அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் உண்மை உள்ள தகப்பன் அப்பா. அப்பா, நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக உங்களுடைய புள்ளிகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. அப்பா, நேற்று மீண்டும் மாறாதவரை இன்றும் எங்கள் மத்தியில் அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலம் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி அப்பா. முழங்கால் யாவும் முடங்கக்கூடியதாக அப்பா, இந்த ஊழியக்காரர்களை நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஐயா. நீங்க பேர் சொல்லி அழைத்தவர்களை நீங்க உண்மையுள்ள ஊழியர்களாக உத்தமமாக உங்களுக்கு முன்பாக நடப்பதற்கு அப்பா நீங்க தெரிந்து கொண்டவர்கள் ஆண்டவரே. நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். 22 ஊழியர்களுக்கு மேலாக இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிற ஊழியர்காரர்களையும் யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஊழியம் செய்வது இலேசான காரியம் இல்லை, இருந்தாலும் அப்பா உங்களுடைய அன்பு எங்களுக்கு பொழிந்தள்ளி உங்களுடைய அன்பு எங்களுக்கு அதிகமாக எங்களுக்குல இருக்கிறபடியா நீங்க எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி வணைந்து உங்களுக்கு ஏற்றவர்களாக நடத்த போற கிருபைகளுக்காக நீ நன்றி செலுத்துற. சங்கீதம் 96:9 வசனம் கூறுவது, பரிசுத்த அலங்கரத்தோட கத்தரை தொழுந்து கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அப்பா, நாங்கள் உங்களுக்கு முன்பாக நடுங்க கூடியதாக உங்களோட வார்த்தையை கேட்டு ஏனோ தானமாக வாழாமிக்க ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பிலே அணிந்து உங்களுடைய அபிஷேகத்தை அதிகமாக இந்த உபவாச ஜபத்தில் உபவாச அபிஷேக நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற நாட்கள் பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கிறது. லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எங்க கூட கத்தர் எங்களுக்கு முன்பாக இருந்து முகமுகமாக பார்த்து பேசுகிற அந்த பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கப்பா பேர் சொல்லி அழைத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி வணைந்து உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்களுடைய கிரிகைகளை நடப்பிப்பதற்கு உங்களோட அன்பை அப்ப உங்களோட பரிசுத்தமான ஆவிய எங்களுக்களை கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க, உங்களுடைய கிருபையினால முடி சுட்டுங்க அப்பா. ஒவ்வொருத்தருக்கு நம்ம தாழ்மையான ஆவியை கொடுத்து உங்களுக்கு முன்பாக நாங்கள் நடுங்க, உங்களை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த அன்புக்கான நன்றி செலுத்துறேன். மைந்தரையாக்காவை நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் அப்பா நாளும் நாட்களை பார்க்காத வண்ணமாக எந்த நேரமும் வந்து தொழுந்து கொண்டு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்க அவருக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. சிஸ்டர் சுபா இன்றைக்கு வராம இருந்தாலும் பிந்தி வந்தாலும் அப்பா அவங்க கூட இருங்க, அவங்க செய்யற ஊழியங்களை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க அப்பா. அவர்கள் ஒரு போது நீங்க கைவிடாத தெய்வமா இருக்கக்கூடிய நன்றி. அவர்களையும் ரத்தத்தின் மறைத்து வைத்து உங்களை சித்தத்தின்படி எங்கள் யாவரையும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா மறைவுல செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை எங்களோட கருத்துல கொடுக்கிறேன். ஆன்லைன்ல தடையா இருக்கிற யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் அத்தட்டி ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வணைந்து உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக எழுந்து பிரகாசிக்கிற அப்பா ஒளியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமமே மகிமைப்பட வேணும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையுள்ள தகப்பன், ஒரு போதும் எங்களை கைவிடாத தெய்வம், அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு தேசத்துல இருந்து ஒவ்வொரு மக்களும் வந்து ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வேதம் கூறுகிறது தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று கூறி எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி ஆமே ஆமே அப்பா. நல்லவரே, போதுமானவரே, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆமேன். சிறிய பாடலை பாடுவேன். ஆமேன், நன்றி அப்பா.

0: ஆமேனப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களை கூப்பிடு, நீர் மாத்திரம் போதும் என்று கதறி அழுது அவர்கள் உங்களோட விண்ணப்பங்களுக்கு அப்பா நீங்க அவர்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபையிலுக்காண்டி நன்றி. நீங்க மாத்திரமே எங்களுக்கு போதும் என்று நாங்கள் உங்களோட சிலுவையை எடுத்து முன்பு ஆக செல்வதற்கு உங்களுடைய கிருபை கொடுத்து உங்களுடைய அன்பின் மூலமாக எங்களை அனைத்து அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே வந்து ஊழலுக்காக பாடுபட்டு ஜபித்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாயிருந்து அதற்கான நன்றி. இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்திலே 22 ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் அநேக ஊழியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தேவருக்கு நன்றி சொல்லுவேன். காரணம், இங்கே நடக்கிற செய்திகளை நாங்கள் 97 ரேடியோவில் போடும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். 200-160 பேர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யூடியூப்லேயே இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தா நீங்கள் கண்டு ஒவ்வொரு செய்திகளையும் இன்றைய 4 செய்தியாளர்கள் இந்திய வருகிறார்கள். இன்றைக்கு சிஸ்டர் சியானி ஜெயந்தன், பாஸ்டர் ஜெயராஜன், பாச மகேந்திரன் இந்தியா, பாச என்ற இவ்வளவு செய்தியை 97 ரேடியோல கனெக்ட் பண்ணும் பொழுது உலகம் எங்கும் இந்த வார்த்தையின் தொனி கேட்கும் பொழுது ரச்சிக்கப்படாதவர்கள் ரச்சிக்கப்பட கத்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அந்த நான் சொல்வேன், நன்றி சொல்லி கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். God bless you, ஐயா.
1: God bless you too. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், பாடல்களை பாடினோம். தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இந்த தேவ செய்தி மிக மிக முக்கியம். காரணம், இந்த சொல்லும் வார்த்தையை நீங்கள் உள்வாங்கினால், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால், இந்த வார்த்தையை கொடுக்கும்போது குறிப்படுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். காரணம் என்ன, அந்த இஸ்ரேல் நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கிற சப்பானி, அவன் சேர்ச்சுக்கு போகல, வேதத்தை திறக்கல, ஒரு சப்பானி அந்த வார்த்தையை உற்று கேட்டான். அந்த வார்த்தையை அவனுக்குள் கிரியை செய்து இந்த சப்பானி எழுந்து நடந்தான். அதே போல இந்த வார்த்தையை கேட்கப்பட எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கத்தர் விடுதலை கொடுப்பார். அதற்கு உங்களுடைய விசுவாசம். காரணம், இந்த ஊழியக்காரர்கள் அநேக நேரம் முழங்கால் படியிலிருந்து ஜபித்து அவியானவருடைய கரத்திலிருந்து செய்தியை கொண்டு வரும் பொழுது அந்த செய்தி கருக்குள்ள பட்டயமாக உலகம் எங்கும் ஊடுருவி செல்கிறது. அதுக்கு அந்த நான் சொல்றேன், இன்றைய நாளில் முதலாவது செய்தியை கொடுக்கிறார்கள் சிஸ்டர் சியானி ஜெயந்தா டொரண்டோ. இந்த சகோதரியை அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சியானி ஜெயந்தா.
2: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது இன்றைய நாளே இந்த நித்திய விஷயத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த செய்தியை, எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்க சொன்னார் அதை கேளுங்கள். அதை நாங்கள் கேட்குறோம், விசுவாசத்தோடு கேட்குறோம், உள்மனதோடு கேட்குறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கன்னு சிஸ்டர் நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமே,
2: ஆமே. நன்றி, தேங்க்யூ அங்கிள். ஆண்டோடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாங்கள் ஜபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய பாதத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பனே, இந்த நாளிலும் இந்த வழியிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பனே, இந்த வழியிலும் சுவாமி உடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, உண்மை பற்றி இன்னுமாய் தெரிந்து கொள்ள வாஞ்சியோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, நீங்க அந்த இருதயங்களை ஒவ்வொன்றையும் ஆளுகை செய்யுங்க. பரிசுத்தரே இயேசப்பா, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே 100,000 அநேக லட்சங்களுமாய் ஆண்டவரே பதில் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே அநேக இடத்துல ஆண்டவரே விதைக்கப்படவும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவரே வழிபடட்டும் சுவாமி. நீங்க எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்க ஆவலாய் இருக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகட்டும். உங்களை ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிற்கிற இடமல்ல, அது பார்க்கிற திசை என்கின்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் நிற்கிற இடமல்ல, அது நாங்கள் பார்க்கிற திசையா இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அநேகரை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல அந்த மத்தைகளை ரொம்ப நான் பைபிள்லயே சொல்ற ஒரு பயங்கரமான வசனம் என்னவென்று சொன்னால், கடைசி காலத்துல ஆண்டவர் வரும்போது அநேகரை வந்து புறக்கணித்து விடுவாராம். அவர் புறக்கணிக்கும் போது அவர்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்லும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று சொல்லிருக்கு. அந்த வசனம் வந்து இந்த வேதத்திலே நான் ஒரு பயங்கரமான ஒரு வசனமாய் நான் எப்போதும் பார்க்கறது உண்டு. ஏனென்று சொன்னால் நாங்கள் அன்னவ ஆண்டவருடைய நாமத்துல அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் கடைசியில் ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாத ஒரு இடத்துல இருப்போமா என்றால் அதை விட ஒரு பரிதாபமான நிலைமை எதுவுமே இல்லாகவே இந்த வசந்த வாசிக்கும் போதெல்லாம் நான் யோசித்திருக்கிறேன், எப்படி ஆண்டவருடைய நாமத்துல அநேக காரியங்களை செய்கிறவர்களே ஆண்டவர் அறியாமல் இருக்க முடியும், எப்படி அது சாத்தியம்? அவர்கள் ஆண்டவருடைய நாமத்துல செய்வார்களா இருந்தால் ஆண்டவருடைய நாமத்தை அவங்க முழுமையா விசுவாசிச்சுதானே அது எல்லாவற்றையுமே செய்திருக்க முடியும் என்று சொல்லி அநேக நேரத்துல நான் யோசித்தது உண்டு. ஆனால் இந்த காலம் போக போக இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வசனம் உண்மையிலேயே அது நிஜமாவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது. இன்றைக்கு பாவங்களாகட்டும் அல்லது வழி விலகி போகிற காரியங்களா இருக்கட்டும், பின்மாற்றமா இருக்கட்டும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதா இருக்கட்டும், அது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேகமா இன்றைக்கு காணப்படுகிறது. அது நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, அவர்கள் இத்தனை முறை விழுந்தாலும் அவர்கள் எழுந்த ஆண்டவரிடத்துல வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இது அதிகமா இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்துல முக்கியமா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ள நினைத்து கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் நிற்கிற இடம், அவர்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த ஸ்தானம், அந்த ஸ்தலம், அவர்கள் நிலை கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை முறை அவர்களை பரலோகம் கொண்டு போய்விடும் என்று, தாங்கள் இயேசுவோடு நிற்கிறோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்க வைக்கிறது. அதனால்தான் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு அநேகர் சிலுவைக்கு இந்த சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றோம்டா, நாங்க வந்து அநேகர் சிலுவைக்கு மிக அருகில நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய பார்வை எல்லாம் சிலுவைக்கு எதிர் திசையை நோக்கி கொண்டிருக்கிறது. அநேக சிலுவைக்கு மிக மிக நெருக்கமா இருக்கிறார்கள், ஆனால் நிற்கிற இடம்தான் சிலுவைக்கு நெருக்கமாக, ஆனால் அவருடைய பார்வை வந்து சிலுவையில் தேவன் செய்து முடித்த அந்த காரியத்தை பார்க்காமல் எதிர்த்திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அநேக நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நாங்கள் சென்று விடுகிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வசனம் என்னவென்று சொன்னால், மாற்கு 11:12-20 மாற்கு 11:12-20 உள்ள வசனம், இதுல ரெண்டு சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். இது நீங்க அநேக நேரத்துல அறிந்ததுதான், அநேக தரம் வாசிச்சிருப்பீங்க, அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வரும்போது அவருக்கு பசி உண்டானதுனால அவங்க ஒரு அத்தி மரத்தை பாக்குறார் தூரத்துல, அது அநேக இலைகளோட அது காணப்பட்டது நிமித்தம் அதன் பக்கத்துல போய் ஆண்டவர் வந்து கனிகள் இருக்கான்னு பாக்குறேன், ஆனா அங்க கனிகள் இல்ல, அதனால அந்த அத்தி மரத்தை சபித்து விடுகிறேன். அதோடு கூட சேர்ந்தது போல அடுத்த ஒரு இன்சிடன்ட் நடக்கிறது. அவர் அதை சபித்து விட்டு அவர் திரும்ப எருசலேமுக்கு போகிறார், அங்கு தேவாலயத்தை பாக்குறார், அங்க அநேக ஜன கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது, தேவாலயத்துக்குள்ள போய் பார்க்கும்போது, அவர்கள் எல்லாம் அந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் தங்களுடைய லாபத்துக்காகவும் தங்களுடைய வியாபாரங்களுக்காகவும் காரியங்களை விற்பதற்காகவும் வாங்குவதற்காகவும் அங்கே வந்திருப்பதை அவர் பார்க்கிறார். இந்த ரெண்டு சம்பவமே ஒரே சம்பவம் தான். ஆண்டவர் இது ரெண்டுமே அங்க அதை இங்கே போடப்பட்டிருப்பதற்கு காரணம், இது எங்களுக்கு ஒரு வார்னிங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இலைகள் அந்த மரத்துல இருந்துச்சு. ஆண்டவர் தூரத்திலிருந்து வெளிப்புறமாய் பார்க்கும்போது அது நிறைய இலைகளோட காணப்பட்டுச்சு, ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அங்க இல்ல. இன்றைக்கு அநேக நாங்கள் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அவர்கள் தேவனோடு இருக்கிறார்களா அல்லது கிறிஸ்து சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாடுகிறார்களா என்பதற்கு அடையாளமா எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். அதாவது ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்தவர்களாய் எல்லா பக்கத்திலையும் எல்லாம் அவங்களுக்கு சரியா நடக்கும், அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது உடனே சொல்லுவோம், அவங்க ஆண்டவரோட சரியா இருக்கிறாங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, அதனால

அவர்கள் நிற்கிற இடத்தை வைத்து நாங்கள் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைப்பாட்டை நாங்கள் அங்கு நிர்ணயிக்கிறோம். இதுக்கு அநேகர் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அது மற்றவர்களை மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலுமே நாங்கள் வந்து அநேக இலைகள் இருக்கும் போது நாங்களே நினைத்துக் கொள்ளுகிறோம், நான் கனி கொடுக்கிற மரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக இலைகள் காணப்படலாம். நாங்கள் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், சபைக்கு செல்லலாம், தசவாங்களை கொடுக்கலாம், எல்லா காரியத்திலையும் பக்தியோடு ஒரு கிறிஸ்தவனுக்கென்றே உரிதான எல்லா அடையாளங்களும் காட்டுகிற ஒரு இலைகள் அப்படி நிறைந்திருக்கத்தக்கதாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கண்டு அங்கே மரத்துக்கண்டு இருக்கிற அடையாளமே அது ஒரு செழிப்பான மரம் என்று சொன்னால் அங்கே இலைகள் நிறைந்திருக்கும். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் செழிப்பென்பதற்கு அடையாளமாய் கிறிஸ்தவத்துக்கே உரிதான அந்த எல்லா காரியங்களும் எல்லா கிரியைகளும் எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் அங்கே சரியாய் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படலாம். எல்லாம் சரிதான், அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு காரியம். அதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் கிட்ட வந்து பார்க்கும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே கனிகளைத்தான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இலைகள் பார்ப்பது சந்தோஷம், ஆனால் கனிகள் இருப்பதுதான் முக்கியம். அநேக நேரத்துல மரங்கள்ல கனி இல்லாம இலை இருக்கும், ஆனா இலை இல்லாம அங்க கனிகள் இருக்காது. அதனால நீங்க கனிகள் கொடுப்பதுல நாங்க ஃபோக்கஸ் பண்ணும் போது அங்கே இலைகள் எல்லாம் நாங்க தானா ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாகவே இலைகள் நிறைந்ததாய் மரம் காணப்படும். கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள எங்களுடைய கண்கள் பதிய வைக்கும் போது சிலுவையை நோக்கி எங்களுடைய கண்களை நாங்கள் பதிய வைத்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அங்கே இலைகள் என்று நான் சொல்லுகிற காரியங்கள், அதாவது வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, ஆலயத்துக்கு போவது, ஊழிய காரியங்கள், பக்தி வைராக்கியங்கள், இதெல்லாம் தானாகவே அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் எங்களுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்பதில் மாத்திரம் இருக்கும். இந்த கனிகள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்துக்கான வெளியரங்கமான அடையாளங்களோடு காணப்படுகிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அநேகர். அவருடைய உள்ளத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்காது. தேவன் எதிர்பார்க்கிற அங்க கனிகள், தேவன் எதிர்பார்க்கிற அந்த நற்கிரியைகள் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அதே மாதிரிதான் அந்த தேவாலயம் கூட, ஆண்டவர் அந்த தேவாலயம் தன்னுடைய ஜெப வீடாய் பார்க்கிறார். இந்த ஜெப வீட்டிலே அநேக ஜனங்கள் இருந்தார்கள், ஜெப வீட்டிலே ஜனங்கள் இருக்க வேண்டும், அதே போல இருந்தார்கள். ஆனால் அந்த வந்த ஜனங்கள் யாரும் ஜெபிப்பதற்காக தேவனை தேடுவதற்காக அங்கே வர இருந்தார்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே அந்த ஆலயத்துக்குரிய எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே, எங்களுடைய மாம்சத்திலே, எங்களுடைய கிறிஸ்தவ வெளியரப்புறமான காரியத்திலே நான் தேவனுடைய சரீரம் என்பதற்கான எல்லா அடையாளமும் இருக்கும். அங்கே தூரத்தை பார்க்கும் போது அந்த தேவாலயத்துல எப்படி ஜனங்கள் நிறைந்திருந்தார்களோ அதே போல தேவ ஆலயமாகி எங்களுடைய சரீரத்திலும் அங்கே மற்ற ஜனங்கள் பார்க்கும் போது நாங்கள் உடுத்துவதா இருக்கட்டும், பேசுவதா இருக்க எல்லாமே அங்கே சரியாயிருக்கும். ஆனால் தேவன் உள்ளே வந்து பார்த்த பொழுதோ அவருடைய வந்த ஜனங்களின் நோக்கம் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. அவர்கள் தேவனை தரிசிக்க வரவில்லை. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெப ஆலயத்தை நன்றாக நாங்கள் கட்டி காப்பாற்றலாம், ஆனால் உள்ளான இருதயத்திலே எங்களுடைய நோக்கங்களும் எங்களுடைய கிரியைகளும் எங்களுடைய கனிகளும் தேவனை பார்க்கிற விதங்களும் எப்படி இருக்கிறது? சிலுவைக்கு அருகாமையில நாங்கள் இருக்கலாம், தேவாலயத்துல அந்த ஜனங்கள் தடுத்திருந்தது போல நாங்களும் சிலுவைக்கு அருகாமையிலே இருக்கலாம், மிக அருகாமையிலே. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவரைத்தான் நான் நம்புகிறேன், அவரைத்தான் நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய நாமத்தினாலேதான் நான் அதை செய்கிறேன், அவருடைய நாமத்தினாலேதான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி சகலவற்றையும் அறிந்தவர்களா, இயேசுவின் சிலுவையை அங்கீகரித்தவர்களா அங்க நாங்கள் இருக்கலாம். ஆனால் சிலுவையை அங்கீகரித்த நாங்கள் காலப்போக்கில் எங்களுடைய பார்வை எதை நோக்கி கொண்டிருக்கிறது? அதே சிலுவையை பார்த்து கொண்டிருக்கிறதா, அல்லது சிலுவைக்கு பக்கத்துல நின்று கொண்டு மற்ற பக்கம் திரும்பி எங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா? உலக பிரகாரமான காரியத்திலே மற்ற ஜனங்கள் என்னை என்ன சொல்லுவார்கள்? இந்த சிலுவைக்கு அருகாமையில நான் நின்று கொண்டிருந்தால் என்னை கிறிஸ்தவன் என்று அங்கீகரித்து விடுவார்கள் என்பதற்காக அருகில நின்று கொண்டிருக்கிறோமா? அல்லது

0: சிலுவையை தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம், அவருடைய கிருபையின் நிமித்தம், அவருடைய கிரியை அங்கீகரித்தவர்களாய் அவரை நான் பார்க்க வேண்டும், அவரை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக சிலுவைக்கு பக்கத்துல நிக்கிறீங்களா? இது நாங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதர்களும் தனித்தனியாய் பேர் பேராய் எங்களுக்குள்ளே நாங்களே எங்களை ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியம். என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அநேக இடத்துல நாங்கள் நினைக்கிறோம், மற்றவன் எவ்வளவோலாம் தப்பு பண்ணுகிறான், நான் இந்த சின்ன விஷயம் தானே, இதுல என்னவாயிட போகுது, நான் இவ்வளவு காரியத்துல சரியா இருக்கிறேனே, ஒரு சின்ன விஷயத்துல நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா என்ன, ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிட மாட்டேரா என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை மன்னிப்பையும் நாங்கள் வெகு இலகுவாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இலைகள் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். கிட்ட வந்து பார்க்கும்போது உள்ளான அந்த கனிகள் இல்லாதவர்களாய் ஒருவேளை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த தேவாலயத்திலே ஜனங்களால் நிறைந்திருந்தது போல நானும் நீங்களும் ஜனங்கள் ஒரு தேவாலயமா எங்களுடைய சர்வத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் கட்டி காப்பாற்றலாம். நான் உண்மையிலே தேவனை தரிசிப்பதற்காக அவருடைய அருகில நிற்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அது மாத்திரமில்ல, நீங்க அங்கே வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து அங்க ஏதாவது அகப்படுமோ என்று அதை பார்க்க வந்தார். அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினால அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அத்திமரத்தை படைத்தவர், அவர் சர்வ வல்லவர், அவர் தெய்வம். அவருக்கு தெரியாதா அது அத்திப்பழ சீசனே கிடையாது, அத்திப்பழம் பழம் கொடுக்கிற காலம் இல்ல, சீசன் இல்லாத நேரத்துல அந்த மரத்துல போய் பழம் வருமா பழம் வருமானு பார்த்தா பழம் வராது, அது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனால் இலைகளை மாத்திரம் அது காட்டிவிட்டு பழத்தை கொடுக்காத ஆண்டவர் ஒரு பெரிய படிப்பினை எங்களுக்குள்ள இதுக்குள்ள வைத்திருக்கிறார். எங்களுடைய இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஆண்டவர் கனெக்ட் பண்ணுகிறார். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்களுடைய காலம் எதுவா இருந்தாலும், போராட்ட காலமா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமான காலமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கனி கொடுப்பது மாத்திரம் தவறவே கூடாது. தேவனை நோக்கி பார்க்கிற அந்த பார்வையில் மாத்திரம் நாங்கள் தவறவே கூடாது. நாங்கள் தேவாலயமாய் கருதுகிற சரீரத்திலே உண்மையிலே தேவனை தரிசிப்பதில் மாத்திரம் அங்கே மாறக்கூடாது. காலம் சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும் போது அன்பு காட்டுவது எளிது, சமாதானமா இருப்பது எளிது, சந்தோஷமா இருப்பது எளிது, மற்றவர்களை மன்னிப்பதெல்லாம் எளிது. ஆனால் போராட்டம் வரும்போது, இக்கட்டுகள் வரும்போது, நம்மை யாராவது காயப்படுத்தும் போது, நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும் போது, அந்த மாதிரி நேரத்துல எங்களுடைய கனிகள் வெளிப்படுகிறதா? அல்லது ஒரு நான்கு சுவத்துக்குள்ள இருக்கும் போது அங்கே நாங்கள் நல்லவர்களாய் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் வாழுவது, எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய சிந்தையிலும் எண்ணத்திலும் நல்லவர்களாய் இருப்பது மிக எளிது. ஆனால் அந்த நான்கு சுவற்றை விட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நாங்கள் ஜெபிக்கலாம், அமைதியா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், தேவனோடு நெருக்கமா இருக்கலாம். ஆனால் வெளி உலகத்துக்குள்ள செல்லும் போது அதே விதமான வாழ்க்கை எங்களிடத்துல இருக்கிறதா? நிறைய நேரத்துல நாங்க வந்து இந்த இப்போ ஒரு ஒரு புது ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா அது உலக ரீதியான ஒரு கான்செப்ட். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய சத்தியத்துக்குள்ளும் அது வந்து விட்டது. என்னவென்று சொன்னால், உங்களுடைய மனதோட சமாதானத்தை காத்து கொள்வதற்கு மேக் பவுண்டரிஸ் என்று, அதாவது அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அன்பு காட்டுகிறவர்களுக்கு அன்பு காட்டுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு வந்து அவர்களை நீங்க திருப்பி துன்பப்படுத்த தேவையில்லை, ஆனால் அவர்களை விட்டு விலகி விடுங்க அப்படின்னு, விலகி விடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அதே அந்த உபதேசம் வந்து விட்டது. இது உங்களை உங்க டு ப்ரொடெக்ட் யுவர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய மன நிம்மதியை நீங்க காத்து கொள்வதற்காக உங்களுக்கு அன்பு காட்டுகிறவர்களுக்கு அன்பு காட்டுங்க, அன்பு காட்டாம உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க அவர்களை விட்டு விலகி இருங்க, அவங்களுக்கு நீங்க பதிலுக்கு தீமை செய்ய தேவையில்லை. இது உலகத்தான் செய்வது, இதை செய்வதற்கு ஆண்டவருடைய பாவ மன்னிப்புக்கு எங்களுக்கு தேவையில்லை, அவருடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவையில்லை, அவருடைய சிலுவை எங்களுக்கு தேவையில்லை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை தேவையில்லை. யாரே உலகத்தை இயேசுவை அறியாதவன் கூட அதைத்தான் நல்லவன், தன்னை நல்லவன் என்று சொல்லி மனசாட்சியிலே நல்லவனாய் நினைத்து கொண்டு வாழுகிறவன் கூட அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். தனக்கு தீமை செய்யறவனுக்கு திருப்பி தீமை செய்ய அநேக நினைக்கிறது இல்லை, அப்படியே ஒதுங்கி ஓரமா போய் வாழ்ந்துருவாங்க. ஆனா கிறிஸ்தவ உலகம் அப்படிப்பட்டதல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் அப்படிப்பட்டதல்ல. உனக்கு அன்பு செய்கிறவர்களுக்கு அன்பு காட்டுங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க ஒதுங்கி போகிறதுல பதிலுக்கு நீங்க அன்பு காட்டுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நடைமுறையே அதுதான், அவருடைய ஸ்டைலே அதுதான். தன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் தெய்வம் அவர். அநேக பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்ன ஆண்டவர் அநேகந்தரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு துரோகம் பண்ணி போயிருந்த போது கூட, அவரை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களா இருந்த போதும் கூட, அநேக வழிபாட்டுகளை தங்களை தேவனை விட்டு அநேக காரியங்களை அவர்கள் வழிபட்ட போதும் கூட, அவர்களை திரும்ப திரும்ப மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டவராயிருக்கிறார். அவர்களிடத்துல திரும்ப போய் வழிய போய் அவரிடத்துல தீர்க்கதரிசிகளை அனுப்பி, அவரிடத்துல அநேகரை அனுப்பி திருப்பி அவர்களை வார்ன் பண்ணி தன்னிடமாய் சேர்த்து கொள்வதற்கு எவ்வளவு பிரயாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரயாசங்களையும் படுகிறவராய் காணப்பட்டார் தேவன். எல்லாம் காணாது என்று சொல்லி இவர்களுடைய மாம்சம் இப்படியா இருக்கிறது, அவளுக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு நிவர்த்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தண்ணியை ஜீவபலியாய் கொடுத்தவர் அவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தெய்வத்தின் நாமத்தில் நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலே அந்த நாமத்தை நோக்கி பார்த்தவர்களா எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதே அன்பை எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட முழுமையான அன்பை நீங்கள் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க அப்படி கொடுக்கும்போது அவர்கள் இலைகளே அல்ல, உங்களிடத்துல இயேசு மாத்திரம் இல்ல, அந்த ஜனம் கூட கனிகளை பார்க்க ஆரம்பிப்பார்கள். கனிகளை பார்க்கும்போது அவர்கள் இயேசு வண்டை வருகிறவர்களா இருப்பார்கள். இன்றைக்கு காஸ்பல் சொல்றதுல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்க போய் நிறைய இயேசுவை பற்றி சொல்றதுக்கு பதிலா உங்களுடைய வாழ்க்கை காணும், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அனைவரும் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து காட்டினால்தான் மற்றவர்கள் இதே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி வருவார்கள் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, உங்களுடைய அன்பின் நிமித்தம் அந்த அன்பை கண்டவர்களா இயேசுவின் அன்பை காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்களுடைய காலம் இந்த கனி கொடுக்கிற காலமா இல்லாமல் இருந்தாலும் கூட, அந்த அத்தி மரத்திலே ஆண்டவர் அத்தி பழத்தை எதிர்பார்த்தது போல என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காலமானாலும் சரி, இக்கட்டின் காலமானாலும் சரி, போராட்ட காலமானாலும் சரி, சந்தோஷமான காலமானாலும் சரி, ஆசீர்வாதமான காலமானாலும் சரி, எல்லா நேரத்திலும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவர் சிச்சுவேஷன், ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவர் சர்க்கம்ஸ்டன்சஸ், நாங்கள் ஒரு கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் இன்றைக்கு வாழுகிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நாளும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுடைய சூழ்நிலையை பொறுத்ததா இருக்கக்கூடாது. ஆகவே நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எங்கே நிற்கிறீங்க என்பது முக்கியமல்ல, நீங்க யாரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்பதுதான் முக்கியம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க வைக்கும், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை பிரதிபலிக்க வைக்கும். நீங்கள் இயேசுவை உங்களுடைய முகம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால்தான், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய முகத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க முடியும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொசிஷன்ல, இட்ஸ் நாட் பொசிஷனல், இட்ஸ் டிரெக்ஷனல். எந்த இடத்துல நிற்கிறோம் என்றதை பொறுத்ததல்ல, எந்த சூழ்நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எங்களுடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டிருப்பது இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நீங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன், உமக்கு உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எல்லா காரியத்திலும் நான் எந்த அளவுக்கு ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பிரியப்படுத்த நினைக்கிறேன் என்று, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு போராட்டங்கள் என்று சொல்லி சோர்ந்து போனவர்களா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க இருக்கிற நிலையை பார்க்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது இருக்கிறது எது இல்லை இதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுடைய முகம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். ஒருபோதும் உங்களுடைய நிலையின் நிமித்தம் உங்களுடைய பார்வையை ஆண்டவரை விட்டு விலக்கிடாதீங்க, பின்மாற்றம் அடைந்து விடாதீங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை கல்ல கடினப்படுத்தி கொண்டவர்களாய், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போல என்று சொல்லி கடினப்படுத்தினவர்களாய் மாறிவிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க சிலுவைக்கு பக்கத்துலதான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பார்வைய சிலுவையை விட்டு எடுத்து விட்டீங்க, ஆப்போசிட் டிரெக்ஷன்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுடைய இருதயத்தை ஒரு நாள் இன்றைக்கு அநேக நேரத்துல நாங்க அப்படிதான் செய்து விடுகிறோம். உங்களுடைய ஜெபங்களுக்கு அநேக நேரத்துல பதில் கிடைக்காத பட்சத்துல ஏதோ பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் எல்லாம் செய்ததெல்லாம் சரியா செய்துட்டா போதும் என்று சொல்லி ஜெபிக்கிறதா இருக்கட்டும், பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும், சபைக்கு போதா எல்லாவற்றையுமே ஒரு சரியா செய்து விடுவோம். நான் எந்த குறையும் வைக்க விடுமே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆனால் இந்த ஜெபத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை, ஆண்டவர்கிட்ட ஏதோ தரதை தரட்டும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பித்து விடுகிறோம். இல்லை இல்லை, அதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை உங்களுக்கு எது கிடைக்கிறது எது கிடைக்கவில்லை என்பதை பொறுத்து வைக்காமல், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்பதற்காக, அவர் தெய்வம் என்பதற்காக, அவர் இயேசு கிறிஸ்து என்பதற்காக அவரை தொழுது கொள்ளுங்க. அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்லுகிற பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை எங்களை மாற்றுவார். தீமை செய்கிறவனுக்கு முழுமையாய் அன்பை காட்டக்கூடிய ஒரு நிலையில என்னையும் உங்களையும் வைப்பார். ஆண்டவர் வரும்போது, மணவாளன் திரும்ப வரும்போது, இலைகளை மாத்திரமல்ல நிறைய இலைகளை பார்ப்பார். அந்த இலைகளுக்குள்ளே அநேக கனிகளை பார்ப்பார், அநேக ருசியுள்ள கனிகளை மணவாளன் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதாயிருக்கும். ஆகவே அதை மனதில் கொண்டவர்களாய் நாங்கள் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இலைகளால் மாத்திரம் நிறைந்திருக்கிற வாழ்க்கையை வாழாமல் ஆண்டவரே கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் தெய்வமே, எங்களுடைய சரீரத்தையும் சரி எங்களுடைய வாழ்க்கையும் சரி தேவனுடைய ஆலயமாய் கருதி, அதை தேவ ஆலயமாய் ஜோடித்து கொண்டிருக்காமல் ஆண்டவரே மட்டும் ஜோடித்து கொண்டு மாத்திரம் இருக்காமல், உண்மையிலேயே அந்த தேவனுடைய ஆலயத்திலே உம்முடைய முகம் நோக்கி பார்த்து உம்முடைய முகத்துக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க திரும்ப வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில அநேக கனிகளை கண்டுகொள்ளத்தக்கதாய் உங்களுடைய வாழ்க்கையிற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலும் ஆண்டவரே, எங்களை பாடாய் படுத்துகிற இந்த உலகத்திலும் ஆண்டவரே, யாரெல்லாம் சோர்ந்து போனவர்களாய், ஐயோ என்னுடைய கண்கள் எல்லாம் சிலுவையை விட்டு நான் எடுத்து விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இந்த வார்த்தையினால் குத்துண்டவர்களாய் கேட்டுக்கொண்டிருப்பார்களாயிருந்தால், அவர்கள் பார்வை மறுபடியுமாய் உம்பக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு அருகில் இருக்கிறோமோ அதே அளவுக்கு மருகாமையிலே உம்முடைய கரத்தை பற்றினவர்களாய், எங்களுடைய கண்கள் எல்லாம் உங்களுடைய அழகான முகத்தை நோக்கி பார்த்ததாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வெறும் உம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல், உம் முகத்தை பார்த்தவர்களாய் அதன் முகத்தின் பிரகாசத்தை மற்றவர்களுக்கு ஜொலித்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மேம்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே நீங்களே கிரியை செய்யுங்க சுவாமி ஆண்டவரே. சோந்து போன இருதயங்கள்லாம் வெல்லப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. பெலவினப்பட்ட இருதயங்கள் எல்லாம் வெல்லப்படட்டும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் சுவாமி. யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டவர்களா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உடல்ல எல்லாம் இயேசுவின் சுகமளிக்கிற கரம் தொட்டு சுகமாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பலவீனத்தை சபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க அந்த அத்திமரத்தை பார்த்து ஆண்டவரே சபித்த போது அது சபித்து ஆண்டவரே அது பட்டு போயிட்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவையில்லாமல் எங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் பலவீனப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அந்த நோய்கள் எல்லாம் செயலந்து போகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சுகம் அளிக்கிற வல்லமை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உடலிலும் ஆண்டவரே ஊடுருவி பாயும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உடைய கல்வாரியின் ரத்தத்தை ஜெயம் ஜெயம் என தெளிக்கிறேன் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் சியானி ஜெயந்தா. ஒரு விசித்திரமான தலையங்கம், சிந்திக்கக்கூடிய செய்தி. கிறிஸ்துவ வாழ்க்கை நிற்கிற இடம் இல்லை, பார்க்கிற இடம். நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்தோண்டு பரலோகம் கொண்டு செல்லுமா என்று யோசிக்கிறோம், ஆனால் திசையை பார்க்கறதில்லை. ஒரு அருமையானதுக்கு சொன்னீங்க, இந்த மாக்கு 11:13 அத்திப்பழம் காலமாய் இராதபடியால். சில வீத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாரு என்றால், இந்த அத்திப்பழம் காலமா இராதபடி அந்த நேரத்தில் பூ ஒன்று பூக்கணுமா, இந்த பூ பூத்தான் கனி இருக்கும். அந்த மரத்தில் பூ பூ இருந்தால் சவிக்க மாட்டேன், இந்த பூ இல்லை என்று சில ஆராய்ச்சியாளர்கள் செய்தி. அடுத்து நீங்கள் ஒன்று சொன்னீங்கள், 4 சொற்களுக்கும் எல்லாம் செய்யலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் வெளியுறத்துக்கு செல்லும் போது நீ எப்படி இருக்கிறாய். ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வசனம். 4 சுவருக்குள் எங்கள் அறைக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனால் நாங்கள் வெளியிலே போகும் பொழுது எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நீ அருமையாக சொன்னீர்கள். ஆண்டவர் எங்களுக்கு கிட்ட வந்தால் அப்பதான் தெரியும் ஆண்டவருக்கு நாங்கள் கனி வச்சிருக்கிறோமா, கனி கொடுக்க மாட்டோமா. தூரப்பாக்க விசுவாசிய தூரப்பாக்க பச்சையிலே போல செழிப்பாக இருப்பார்கள், கிறிஸ்தவர் போல இருப்பார்கள், நடிப்பார். ஆனால் கிட்ட போகும்பொழுதுதான் அவருடைய கனியை கண்டுகொள்ள முடியும். அருமையான செய்தியை கொடுத்தீங்க சிஸ்டர் சேஞ்சேந்தால். இந்த செய்தியை மறு உழைப்பிலே போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைகிட்டு செய்யும் காரின் அனைத்தையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். God bless you.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் ஷானி ஜெயந்தாஸ் காபரோன்டாரியோ. அருமையான தரப்பு, சிந்திக்கக்கூடிய தரப்பு. கர்த்தர் அந்த மகளை ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெயராஜாவை அரித்தன் காணவில்லை, காரணம் என்னவோ தெரியவில்லை. கலையத்திலிருந்து செய்தியை தொடர்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே சங்கம வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியிலே ஒரு தெய்வ செய்து கொடுக்க என்னை அழைத்தவரே அந்த கிருபைக்கானன்று. தேவனே பாச ஜெயராஜா என்ன நடந்து அறியோம், செய்து கொடுக்க வருவேன் சொன்னார். காலநிலைகள் எப்படியோ நான் அறிய என்றாலும் இந்த மகனை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக சொல்லிக்கேன் ஐயா. இன்றைய நாளே நான் கொடுக்கும் செய்தியை என்னை மறந்து நீர் பேச வேணும். இல்லாமல் இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாவே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாள் என்னுடைய தலைப்பில் செய்து அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள். இன்றைய நாளே கேள்பதில் நிகழ்ச்சியிலே ஒரு விவாதம் நடந்தது, அபிஷேகம் என்றால் என்ன, அந்நிய பாஷை பேசுகிற வரம் என்றால் என்ன, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா. ஒரு அபிஷேகத்தால் நிறைந்திருப்பதற்கும் அந்நிய பாஷையால் நிறைந்திருப்பதற்கும் கூட வித்தியாசம் என்ன என்பதை அநேக தெய்வவுடல் கூட நாங்கள் அநேக காரியத்தை கற்றுக்கொண்டோம். அபிஷேகம் வேற, அந்நிய பாச வரங்கள் வேற என்று ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சி அந்த கேள்வி நிகழ்ச்சியில். சங்கீதம் 92:10 சொல்லுகிறது, சங்கீதம் 92:10, என் கொம்பை காண்டாமிரத்தின் கொம்பை போல் யொத்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று மகிழ்ந்து காணி கூர்ந்தார். அபிஷேகம் பண்ணப்படும் போது தேவ பலன் வல்லமையாய் நமக்கு இறங்கி வருகிறது. அது பரலோக பலன், உன்னத பலன், காண்டாமிருந்து கொப்பான பலன். லூக்கா 24:29 அப்போஸ்தலர் 1 என்ன சொல்லுகிறது? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எசேயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுக போல் செட்டர் எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த அபிஷேகத்தினால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, பரலோக ஆசீர்வாதங்களும் உண்டு. பூமியிலே ஜெவஜீவியம் செய்ய பூர்ணமடைய இந்த அபிஷேகம் உதவுகிறது. மறுமையிலே பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க இந்த அபிஷேகம் உதவுகிறது. யோவான் 3:5 என்ன சொல்லுகிறது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்று கூட இந்த கேள்விகளை செய்த, அதாவது பரிசுத்த அபிஷேகத்துக்கு முன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், ஞானஸ்தானத்துடனே அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி நாங்கள் கேள்விகளை செய்ய நாங்கள் விசாரித்தோம், மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன என்ற கேள்வி. இப்போ அபிஷேகம் இருக்கின்றது, என்னிடம் இருக்கின்றது, உங்களிடம் இருக்கின்றது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ற கேள்வி ஒன்று இருக்கு அல்லவா? நுகத்தடி முறிந்து போகும். எசாயா 10:27 வாசித்து பாருங்கள். அந்நாளில் உன் தோல் என்று அவன் சுமையும் உன் கழுத்தில் என்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். பாருங்கள், இந்த மாட்டுக்கு வைக்கோல கொஞ்சம் காட்டி புண்ணாக்கை காட்டி மெதுவாக அதன் தோளின் மேல் நுகத்த வைத்து களத்தை சுற்றி கயிறை கட்டுவார்கள். யாராவது கட்ட எடுக்கிற வரைக்கும் அந்த நுகத்து கிழ்பட்டிருக்கிறது. ஆமீன், ஆமீன். சிலருக்கு பாவ சுவாபங்கள் நுகமாய் மாறுகிறது. நன்றாக கவனிக்கொள்ளுங்கள். இந்த விளையாட்டு போல சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்து பின்பு அதை விட முடியாதபடி பழக்கமாக கூடிய நோய்களுக்குள்ளும் வியாதிக்குள்ளும் தள்ளிவிடுகிறது. அதாவது ஒரு சிகரெட் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கின்ற குச்சாக்கான் பிசாசான் விட மாட்டான். பாவத்தில் ஜீவிக்கும் மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் விடுகிறான். யோவான் 8:34 நல்ல ஒரு வசனம். பாவத்தில் ஜீவிக்கும் மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் போய் விடுகிறான். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தினால் கவர்ச்சிக்கப்பட்டு தானியம் வாங்க சந்தோஷமாய் போனார்கள். ஆனால் பின்பு எகிப்து அவர்களை அடிமையாக்கி விட்டது. எகிப்தின் அந்த அடிமைத்தன்மாய் நுகம் முறிக்கப்படுவதற்கு பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்படிய வேண்டியதாயிற்று. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாகாதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்த்தி நடக்கப்பண்ண உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. லேவியார் பயம் உண்டு. இதை கேட்டுக்கொண்ட சகோதரே சகோதரியே, இரண்டு விதமான நுகங்கள் உண்டு. நன்றா கவனியுங்கள். பாவ அடித்தனமாக நுகம், இயேசு சரும் விடுதலாய நுகம். முதலாவது என்ன சொன்னேன்? பாவ அடித்தனமாக நுகம். ரெண்டாவது, இயேசு தரும் விடுதலையாக்கிற சுகம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழப்பார்கள் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாம் இருக்கிறது. மத்தேயு 11:28 வாசித்து பாருங்கள். பாவ அடித்த நுகங்கள் முடிக்கப்பட மூன்று படிகள் உண்டு. ஒன்று குமாரனால் வரும் விடுதலை, யோவான் 8:36. ரெண்டாவது சத்தியத்தினால் வரும் விடுதலை, யோவான் 8:32. மூன்றாவது ஆவியானால் வரும் விடுதலை, 2 கொரிந்தியர் 3:7. பாவ நுகம் முறிக்கப்பட்ட பின்பு நாம் சும்மா இருக்க முடியாது. முன்பு அநீதியின் அவயங்களாக இருந்த நம்முடைய அவயங்கள் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் அதிகமாக இருக்கும்படி தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துவதற்கு அசுத்தாவி துரத்தப்பட்ட பின்பு அவனை உள்ளமாய விடு வெறுமையாக இருக்கக்கூடாது. அது வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டு காயாக இருக்குமானால் போன பிசாசு வேறு பொருளாதாரத்தோடு வந்து குடிவரும். தான் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தியடுத்து கொண்டு நம்மை விட்டு அகற்ற வேண்டிய சோகங்கள்லாம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து நீக்கி போட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை பாவ அடிமத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பாவம் இல்லாதவர், பாவ சுபாவம் அவர் காணப்படவும் இல்லை, அவர் பாவமும் செய்யவில்லை. அது மட்டுமா, அவருடைய வஞ்சை அவருடைய வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட இயேசு தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. இப்படிப்பட்டவர் தான் நம்மை கேட்டுக்கொண்ட உங்களையும் என்னையும் அடிமத்தனத்திலிருந்து மீட்க முடியும். நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே. பழுதற்றதும் ஊனமில்லாத நுகத்தடியை உட்பட்டதுமாக சிவப்பான ஒரு கிடாரியை உள்ளது கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லுங்க. முதலாவது நாம் பாவ அடிமத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பின்பு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படலாக இருக்க வேண்டும். அபிஷேகத்தினாலே பாவ சாப நோய்கள் பிசாசின் நுகம் முறிக்கப்படுகிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் முறிக்கப்படாத கேள்வி. இங்கே குறிப்பிடுகிற அபிஷேகத்தினாலே பாவம் சாபம் நோய்கள் பிசாசு நுகம் முறிக்கப்படுகிறது. அந்தபடி திரும்பவும் பயப்படுறவர்களுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவாதத்தின் ஆவியை பெற்றீர்கள். நான் தான் அப்பா பிதாவே பிதாவே என்னுடைய அப்பா நிலை கேட்க இதை கேட்ட சில பேர்கள் செய்வார்கள். இவன் யாரடா, அப்பா இருக்கக்கூடியவன் அப்பா அண்ணாந்து பார்த்தா அப்பா பிதாவே அப்பா நீதான் எனக்கு பிதான்னு கத்துறானே என்று. காரணம், உலகத்தாருக்கு இந்த வாக்கியங்கள் விளங்காது. விளங்கவும் விட சத்துரு விட மாட்டான். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுற புத்திர சிவார் ஆவியை பெற்றிருக்கிறவர் ஆண்டவரை சுந்தரச்சராய் ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று ஆவியில் அனல் கொண்டு இருக்கிறவர்கள் அப்பா பிதாவே. இவ்வளவு அருமையான ஒரு, யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை நாங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சில பேருக்கு விளங்குறது இல்லை. சில ஊழியர்கள் சொல்லுவார் அப்பா பிதாவை பற்றி நல்ல பிரசங்கம் செய்வார்கள், ஆனா கேட்டு மறந்து விடுவார்கள். இங்க ஜோம் பண்ணவர்கள் அப்பா பிதாவே அழைத்து பாருங்கள், பாருங்கள் நடக்கும், நல்ல நடக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினால் எகிப்தின் நுகம், அசீரியர்கள் நுகம், பபிலோனின் நுகம் ஆகியவற்றை கீழ்ப்படுத்தார்கள். எல்லா இதிலும் பார்க்க இந்த பபிலோனிய அந்த இந்த ஆவி தான் பொல்லாத ஆவி. எந்த ஆவி பேரை மறந்துவோம், பொல்லாத ஆவி. ஆவியிலே அநேக விதமான ஆவிகள் இருக்குது. இசபெல் ஆவியா, இந்த இசபெல் ஆவி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வெளித்து செய்வரும் செயல்படுகிற இசபெல் செத்து விட்டார். எப்படி செத்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் இறந்தும் அவளுடைய அந்த ஆவி அசுத்தாவி இன்றும் செயல்படுகின்றது, சபைக்குள் செயல்படுகின்றது, கமிட்டிகள் செயல்படுகின்றது, விசுவாசிகள் செயல்படுகின்றது. இப்பதான் ஒரு கேள்வி என்று கேள்வி கேட்டேன், இசைப்பட ஆவி மறைத்தும் ஆவி தொடர்ந்து வருகிறது, தொடர்ந்து வருமா? இசைப்பட ஆவி ஒரு பொல்லாத ஆவி, தேத்ரா சபையை கப்பற்ற ஆவி, உங்களுக்கு தெரியும். அதுபோல புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உலகம் மாமிசம் பிசாசு இதனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றன. அந்தி கிறிஸ்துவாவை இப்பொழுதும் செயல்படுறப்ப அந்த உலகத்தில் உலகம் மாமிசம் பிசாசு இதனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றன. நவநாரிகமான நிகழ்ச்சிகள் வருகின்றது. டிவியை போட்டால் நல்லதும் வரும், டிவியை மற்ற சேனலை போட்டால் தவறான காரியங்களும் வரும். இந்த பிசாசு இன்று அநேக இளைஞர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறான். நவநாரியமான இசைகள், உடைகள், சில நடனங்கள் திசை திருப்புகின்றது. பாருங்க, இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் திசை மாறி போயிருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து இங்க வந்து ஆண்டவர் சொந்த ரச்சனை இட்டுக் கொண்டவர்கள் திசை மாறி போய்கொண்டிருக்கிறார். காரணம், பிசாசு விட மாட்டான். நீங்க ஒரு நாளைக்கு ஜபிக்காமல் துதிக்காமல் ஆராதிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை தெய்வ சபைக்கு போகாவிட்டால் பிசாசு உங்களை பிடித்து விடுவார். அந்த நீங்கள் பார்க்க பச்சை இலவோ தெரிகிறீர்கள், உள்ளுக்கள் உங்களுக்கு கனி இல்லை. அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறார், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைக்க, நண்பன், ஒரு நெருங்கிய நண்பன், அவர் ஆண்டவரை சுந்தராக ஏற்றுக்கொண்டவர், ஞானஸ்தானம் எடுத்தவர், அவர் திருமணம், எனக்கு ஒரு அனுப்ப திருமண கார்டு அனுப்பியிருந்தார். நான் அங்கே போனால் அவர் அந்நிய பெண்ணை விவாகம் பண்ணுறார். எனக்கு வேதனையாக போய்விட்டது. ஐயருக்கு முன்னாலே அந்த மகன் இருந்து அந்நிய, காரணம் அந்த மனைவியுடைய பணம், செல்வாக்கு, வாகனம், வீடு இவைகளை அவர் இச்சித்து ஆண்டவரை மறந்து அபிஷேகத்தை மறந்து அந்த பொருளாசைக்காக அந்த மகளை அவர் திருமணம் செய்தார். அவருடைய நிலைமை கடைசியிலே பரிதாபமான நிலைமையாக போய்விட்டது. பாருங்கள், ஒரு கருப்பு நிற நீக்ரோ பெண் ஏலம் விட்ட போது அந்த காலத்தில் பெண்களை ஏலம் போடுவார்கள். அந்த காலத்தில் அதாவது ஏப்ரஹாம் லிங்கன் மனதுருகி அவருடைய மனதை ஏலத்திலிருந்து எடுத்து, மகளே உன்னை நான் அடிமை கொள்ளவில்லை, நீ சுயாதீனமாய் விடுதலையோடு செல்லலாம் என்ற. அந்த காலத்தில் ஆபிரகாம் லிங்கம் அடிமைத்தனத்தை திறக்க பண்ணவர் ஆபிரகாம் லிங்கம். அப்ப அவர் நீக்ரோ பெண் ஈழத்தில் இருப்பது விலக்கி வாங்கி என்ன சொன்னார், நீ விடுதலை, நீ போகலாம் என்று. ஆனால் அவளோ அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்தி, ஐயா நான் விடுதலையாய் செல்ல பிரியப்படவில்லை, உம்முடைய அன்பின் நிமித்தம் என் வாழ்நிலை எல்லாம் மக்கு பணி செய்ய விரும்புகிறேன் என்றார். பாருங்கள், அந்த நீக்ரோ பெண்ணுடைய மனதில் இருந்த வார்த்தைகள். நாம் வாழ்வ வயதிலே பாவங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவ பணியை செய்வோமானால், அவருடைய பாடத்தை நாம் மேல் ஏற்றுக்கொள்வோமானால், அது எத்தனை ஆசீர்வாதமானது. கழுகு போல் திரும்ப வாழ வயதுள்ளா இருப்போம். இந்த கழுகை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே இல்லை. கழுகு போல திரும்ப வாழ வயதுள்ளா இருப்போம். கர்த்தராக இயேசு நுகத்தை சுமக்கவும் தேவன் கூடிய ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சங்கம வாழ்நோலிலே, நித்திய வருஷத்திலே, வார்த்தையின் வருஷத்திலே அநேக தொகுப்புகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் வந்து தாழ்ந்த கொடுக்கிறார்கள், தேவ தாசர்கள் செய்தியை கொடுக்கிறார்கள், ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஒரே சரீரமாக இணைக்கப்பட்ட அபிஷேகம். நான் இப்படி அபிஷேகத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் விளங்கி கொண்டு வருகிறேன். அபிஷேகம் கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒரே சரீரமாக இணைத்து விடுகிறது. அபிஷேகம் கிறிஸ்துவோடே கூட நம்மை ஒரே சரீரமாக இணைத்து விடுகிறது. நாம் கிறிஸ்துவோடும் தேவதர்களோடும் ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பிரசங்கி 4:9-12 வாசித்து பாருங்கள். ஒருவராய் இருப்பதை விட இருவராய் ஒருமனமாய் நலம் 30 சீக்கிரமாய் ஆறார். இயேசு என்ன சொன்னார்? இரண்டு பேர் இயேசு நாமத்தில் கூடி வந்தால் அங்கே நான் வந்து விடுகிறேன். இரண்டு பேர் பூமியிலே ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோக தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். இந்த வசனத்தை நான் சிந்தித்து பார்த்தேன். இரண்டு பேர் இயேசு நாமத்தில் கூடி வந்தார், ஆண்டவர் எங்களோட கூடவா இருக்கிறார். பாருங்கள், நாம் தனித்தனி ஆவியங்களா இருந்தாலும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இவ்விதமா ஆவியினால இணைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். பாருங்கள், நாம் எல்லோரும் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்க சர்வ சங்கமாக சபையா விளங்குறோம். இனி தேவனுடைய ஜனங்களுக்குள் ஜாதி பிரிவினையோ குலம் கோத்திர பிரிவினையோ பாச பிரிவையோ தேச பிரிவு இருக்கக்கூடாது. பிரிவினையை கொண்டு வருகிற பாவங்களை அகற்றுங்கள். ஆதாமின் பாவங்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே பிரிவினையை கொண்டு வந்தது. மனுஷனுக்கும் மற்ற சிருஷ்டிக்கும் இடையே இந்த ஐக்கியத்தை தடுத்தது. எஸ்ஐ 52:1 என்ன சொல்லுகிறது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குறது. ஆனால் இயேசுவோ தன்னுடைய கல்வாரி பலியினால் பகையை கொன்று மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக்கி யூதருக்கும் புற ஜாதியருக்கும் இடையே இருந்த பிரிவை நடுச்சுவரை தகர்த்து போட்டார். ஐக்கியம் என்பது என்ன? ஒரு கேள்வி. பரலோகத்தில் இருக்கிறவையிலும் பூலோகத்தில் இருக்கிறவைய சகல கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று பிதாவைய தேவர் சித்தம் கொண்டார். அது ஐக்கியம். ஒருமனம் ஐக்கியமா இருக்க வேண்டும். எங்கே ஒருமனம் ஒரு ஐக்கியம் இருக்கோ அங்கே ஒரு வல்லமை இறங்கும். சபையிலே சபையில எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாடத்தோடு ஜபிக்கப்படுவது அற்புதம் நடக்கும். ஒருமனம் யோ மிக்க ஒருமனப்படும் பொழுதுதான் பரிசுத்தாவினால் இறங்குற. அதற்காக ஏசி ஜபித்தார், பிதாவே நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் தந்த மகிமையை நான் அவளுக்கு கொடுத்தேன் என்ற யோவான் 17:22. மகிமையை கொடுத்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் மகிமையின் ஆவியானவர். இயேசு அந்த மகிமையை நமக்கு கொடுத்ததினாலே அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நாம் தேவனுடைய வாசத்தலமா இருக்கிறோம். கர்த்தரோடு இசந்தி இருக்கிறவன் எவனும் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான். 1 Cor 6:17. அதற்காகவே தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளும் அவரோடும் வாசம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொள்கிற சகோதரி சகோதரியே, இந்த கர்த்தர் சபையில் 5 ஊழியங்களை ஏற்படுத்தாயே. ஒரு சபையிலே 5 ஊழியங்கள். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனா இருக்க வேண்டும். நாம் ஒருமனப்பட்டு பூர்ணத்துகளுக்கு அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சுபாவத்தை பூர்ணமாய் தரித்து கொள்ள வேண்டும். அன்பிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் தேவ சித்தம் செய்வதிலும் நாம் பூர்ணமாக இருக்கணும். எல்லாம் செய்யணும், அந்த பரிசுத்தம் தான் கொஞ்சம் பிரச்சனை, ப்ராப்ளம். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தசபாவம் கொடுக்குறோம், கோவிலுக்கு போகிறோம், வாரம் சங்கம் வாண்டிய தாழ்ந்து கொடுக்குறோம், நல்லது. ஆனால் இந்த பரிசுத்தமாக இருக்கிறதா மிக மிக இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது வேதம் சொல்லுது. இந்த பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் நாங்கள் பரிசுத்தம், எங்களாலே முடியாது. பரிசுத்த ஆவியார் மூலம்தான் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் பரலோகத்திருக்கிறவங்கள் பிதா பூர்ண சக்குரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சக்குரா இருங்கள் என்றார். கிறிஸ்துவே மூலக்கல்ல, ஒரே தேவனுடைய வாசத்திலமே கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமே எழும்புகிறோம். முதலாவது சொன்னேன், என்ன சொன்னேன் முதலாவது, ரெண்டாவது ஒரே சரீரம் அழைக்கப்பட்டதும், மூணு ஊக்கமான ஜப ஜீவியம், ஊக்கமான ஜப ஜீவியம். அபிஷேகத்தின் மூன்றாவது ஆசீர்வாதம் ஊக்கமான ஜபம். நாம ஜபிப்பது வேறு, அபிஷேகத்தினால் நிறைந்து ஆவியினால் ஜபிப்பது வேறு, காலா நடந்து செல்வது வேறு, காரில் செல்வது வேறு. நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள என்று தெரியாதனால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 வாசித்து பாருங்கள். பாருங்கள், நாம் மகிமையின் மேல் மகிமையும் அடையும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். படிப்படியாக மகிமையின் ஒரு ஸ்தானத்தில் மறுஸ்தானத்துக்கு உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தர் அந்த சாயலத்தானே மகிமை மேல் மயர்ந்து மறு ரூபமாகப்படுகிறோம். 2 Cor 3:11. ஏனெனில் மனிதனிலிருந்த மகிமையை மீண்டும் நாம் பூர்ணமாய் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் நான் பெற்று மகிமையின் மகிமை அடைய வேண்டும். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். கர்த்தருடைய வருகையிலே நாம் இமப்பொழுது இமப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு மகிமே மகிமையடைந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். ஒரு இமப்பொழுது, அங்கதான் அந்த வசனம் இமப்பொழுது டக். இப்படியான மகிமை அடைவதற்காக கர்த்தர் மகிமையின் நமக்கு குறித்து மகிமையின் ஊழியர்கள் மாதிரி நம்மை வழி நடத்துகிறார். அடுத்து நான் கடந்து செல்கிறேன். அபிஷேகத்தின் சுகம், அபிஷேகத்தால் வரும் அடுத்த பெரிய ஆசீர்வாதம் தெய்வீக சுகம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்றார். எண்ணெய் பூசி ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் தெய்வீக சுகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த எண்ணெய் இப்ப சும்மா ஒளிவண்ணி எடுத்து ஜபிக்கிறார், ஜபித்து போட்டு பூசுகிறார், பரவாயில்ல. இந்த எண்ணெய் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிளியாத்தின் பிசின் தைலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அபிஷேகத்தினால்தான் சுகமடைக்கிற உயரத்தை செய்ய முடியும். அந்த அபிஷேகம் தன் நோய்கள் வியாதி நோக்கத்தை முறிக்கிறது. லூக்கா 14:19 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுயத்தை பிரசங்கும்படி என் அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறப்பட்டவர்களை விடுதியாக்கும், குளருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதியாக்கவும் அபிஷேகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த அந்த அபிஷேகம் வியாசர்களை குணமாக்கி அற்புங்களை கொண்டு வந்து கொண்டு இருந்தது. நர்சனையா இயேசுவை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இங்கே கவனிக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையின அபிஷேகம் பண்ணினார். ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, பரிசுத்த ஆவியினால் ரப்பியிருக்கிறார். ரெண்டாவது, அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால நம்மை செய்கிறான். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரும் குணமாக சுற்றி தெரிந்தார். பாருங்க, அபிஷேகம் என்றிருந்தா இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டபோது அங்கே இருந்து அபிஷேகம் கடந்து சென்று பெரும்பாடுல ஸ்திரீ குணமாய்க்கிறது. இங்கே ஒரு கேள்வி எழும்புகின்றது, இந்த பெரும்பாடுல ஸ்திரீ அவள் ஆண்டோடைய ஆடைய தொடவில்லையா? அதாவது எபிரேயருடைய விளக்கம் கொடுக்கிறார்கள், அந்த எபிரேய அந்த பெரும்பாடுல ஸ்திரீ இயேசுவின் இந்த தொங்கல், அதாவது இந்த சட்டத்தை முடிச்சு முடிச்சா இருக்கு, அந்த முடிச்ச தொட்டால் அந்த முடிச்சு தான் தேவனுடைய வார்த்தை என்று எபிரேயர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டிய உருமாறுதலை சுமக்கிற வல்லமை புறப்பட்டது. பேதுரு நிலையில கூட அந்த வல்லமை இருந்தது. இந்த அபிஷேகம் நோயில குணமாக்குறது மட்டுமல்ல, நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. வேதம் சொல்கிறது, இயேசுவை மரித்தோடு இருந்த எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று நோயில நீக்கி சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் கிறிஸ்துவின் வருகை நாளிலே தம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே பலமாய் இறங்கி மாய்மையின் சரீரமாய் மாற்றுவார். கத்த இதற்காகவே நம்மை ஆவியினால் அபிஷேகம் பண்ணி ஆவியின் வரங்களே நமக்கு வைத்திருக்கிறார். 9 ஆவியின் வரங்களே முக்கியமான வரம் பரிசுத்த ஆவியின் குணமாக்கும் வரம். அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது பரிசுத்த ஆவியினால் சுகமளிக்கிற வரங்களை செயல்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து மேல் அபிஷேகம் புண்ணியாயில குணமாக்கத்தக்கதான் கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணிட்டு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். கடைசியாக தெய்வீக சந்தோஷம், அபிஷேகத்தினால் நமக்கு கிடக்கூடிய அடுத்த ஆசம் பரிசுத்தாளனுடைய சந்தோஷம். சந்தோஷம், சந்தோஷம் ஜோய், ஹாப்பிக்கும் ஜோய்க்கும் விதமான வித்தியாசம். ஜோய் வந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட ஹாப்பி, உலகத்துக்கு ஹாப்பி. ரட்சிப்பினால் நமக்கு ஒரு சமாதானம் உண்டு. நீங்கள் ரட்சிப்பை நூற்றிலிருந்து மாற்சியோடு தண்ணீர் கொண்டு கொண்டீர்கள். இதை கேட்டுக்கொண்ட ஜனவே, செய்தியை கேட்கலாம். இந்த அபிஷேகம் என்றால் என்ன, பரிசுத்தான அபிஷேகம் என்றால் என்பதை இந்த அபிஷேகத்தின் தரப்பிலே வேதாவத்திலே என்னென்ன குறிப்பிட்டிருக்காரோ அதை இன்றைய நாளே ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தினர். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம், இன்றைய நாளிலே நடந்த வேத பாடத்திலே அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள், அபிஷேகம் என்றால் என்ன, ஆவியானவர் என்ன என்று படுத்தபடினால செய்தி என்னை தொட்டது. அப்பதான் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் சிந்தித்து பார்த்து இந்த செய்தி கொடுத்தேன். கத்தர் இன்றைய நாளில் செய்தி ஆசீர்வதித்திருக்கிறார். 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். உலகம் முழுக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொள்வதற்கு அந்த மனசுடன் ஜோம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளையிலே சங்கம வானொலியின் நித்தியவச்ச நேரத்திலே அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன என்பதை வேதாகமத்திலே என்னென்ன குறிப்பிட்டிருக்கோ அதை தொகுத்து ஒரு மாலையாக பிள்ளைகளுக்கு அறிவித்துக்கிறேன் சுவாமி. அவளும் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் மகேந்திரன் அழைக்க போறோம்.
2: ஆமேன். நன்றி, நன்றி ஐயா. அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நன்றி. கத்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. நாங்கள் இப்போது பாஸ்டர் மகேந்திரன் அவர்களை இந்தியாவிலிருந்து வரவழைப்புமாக பேசுவார். பாஸ்டர் வாருங்கள், வந்து ஒரு வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம் வாங்க. நன்றி பாஸ்டர். God bless you.
3: Praise Lord, Amma. Praise Lord. Praise Lord. கேக்குதா நான் பேசுறது?
2: கேக்குது, கேக்குது.
3: Praise Lord. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் இந்த வானொலி சங்கமத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நம் மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகள் தெரிவிப்பேன். அன்பு லெசின் சாருக்காக, மயந்தன் ஐயாவுக்காக, மற்ற இணைந்திருக்க எல்லாருக்காகவும் நான் ஆண்டவர் துதிக்கிறேன். டாலியம்மாவுக்காக கர்த்த நல்லவர். நம்ம சீக்கிரமா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஒரே ஒரு சின்ன ஜெபம் நம்ம செய்யலாம். அன்பின் தகப்பனே, எங்களை நேசிக்கும் எங்கள் பரம பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் யாவரும் ஒருமித்து உம்முடைய திருவசனத்தை கேட்கும்படி நீர் பாராட்டின நல்ல இரக்கத்தை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்திருப்பதாக. உம்முடைய வார்த்தை புறப்படும் பொழுது என்ன விதத்தில், என்ன முகாந்திரமாய் புறப்படுகிறதோ அப்படியே என் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆவியானுடைய உதவியும் தயவும் கிடைப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரமயப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு நான் இரவுல ஆண்டவர் சமூகத்துல எனக்கு ஐயா அவர்கள் அழைப்பு கொடுத்த போது, நான் ஆண்டவர் சமூகத்துல எனக்கு கேட்ட போது, எனக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை பேச வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ள ஆவியானவர் ஏற்படுத்தினார். அதாவது இந்த சாலமோன் புஸ்தகத்துல மொத்தம் 8 அதிகாரம், அதாவது இந்த உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு, அதுல வந்து மொத்தம் 8 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 8 அதிகாரத்துல இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு அநேக பேர், இன்னைக்கு உலக மனிதர்கள் வேதத்தை, வேதத்தினுடைய மகத்துவத்தை, ஆழத்தை அறியாதவங்கெல்லாம் இந்த சாலமோனுடைய இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை கொஞ்சம் வித்தியாசமாக, அது கொஞ்சம் தவறான புஸ்தகம், வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வேற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி அவர்கள் பல பேர் வித்தியாசங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல கூட உன்னத பாட்டு புஸ்தகத்தை அதிகம் பேர் அதை பயன்படுத்துவது இல்லை. அது பயன்படுத்துவதுனா ஒரு சிலர் வந்து அதை தொடுவதில்லை, ரொம்ப பயப்படுவார்கள் அந்த புஸ்தகத்தை அதனுடைய பிரசங்கத்தை செய்வதற்கு, அந்த வார்த்தைகளை விளக்கி சொல்வதற்கு. ஆனா இந்த உன்னத பாட்டினுடைய 8 அதிகாரங்களும் மிக முக்கியமாக, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு திருமணத்தின் நிறைவு, அதாவது ஒரு ஆவிக்குரிய திருமணம். ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் மொத்தம் வந்து 5 விதமான உறவு இருக்கு. நமக்கும் இயேசப்பாவுக்கும் நடுவுல வந்து 5 விதமான உறவு இருக்கு. முதல்ல வந்து அவர் யார் அப்படின்னா, அவர் நம்முடைய எஜமான். அவர் நம்முடைய எஜமான், எஜமானா அவர் நமக்கு எஜமானா இருந்தா அவர் பக்கத்துல நம்ம கை கட்டி நிக்கலாம். ஒன்று, நாம் அவருடைய வேலை செய்கிறவர்கள். ரெண்டாவது, அவர் யார் என்றால் அவர் நம்முடைய நல்ல ஒரு நண்பன் என வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என் சிநேகிதன் இயேசு சொல்லுகிறார். சிநேகிதர், நண்பனா இருந்தா மேல தோல்ல கை போடலாம். மூன்றாவது, அவர் நம்முடைய சகோதரன், மூத்த சகோதரன் வேதம் சொல்லுது. மூத்த சகோதரன் ஏனென்றால் இயேசுதான் முதற் பேரானவர், பிதாவுக்கு முதற் பேரானவர் இயேசு. அப்பனா முதல் பிள்ளை பிதாவுக்கு, அது ஆவி. ஏன்னா வந்து இரண்டாவது பிறப்பு, முதல்ல வந்து ஆதாம் படைக்கப்பட்டார். ஆனா ஆதாம் பாவத்துல விழுந்துட்டா, அதுக்கு பிறகு இயேசுவானவர், இயேசுவானவர் மூலியமாக, வார்த்தை மூலியமாக நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த முதற் பேரானவர், அந்த உயிர்த்தெழுதல முதல் பேரானவர் யாருன்னா அந்த இயேசு கிறிஸ்து, அதான் மூத்த குமாரன். அவர் முன்னே ஓடினா நம்ம பின்னே போகிறோம்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய சகோதரனா இருக்கிறதுனால நம்ம அருகில் உட்காந்து பேசலாம். அந்த மாதிரி நான்காவது, அவர் யாருன்னா நம்முடைய அப்பா. நம்ம வந்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிறோம். ஆனா பழைய பாட்டு காலத்துல தேவனே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா புதிய பாட்டு காலத்துல அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அளவுக்கு இயேசு நம்மளை வந்து பிதாவுக்கு பக்கத்துல நெருங்கிட்டார். அப்போ அப்பாவா இருந்தா மடியில உட்காரலாம், அவர் கன்னத்தை பிடிக்கலாம், அவரோடு அவரை நம்ம நெருங்கி அவர் மார்புல சாய்ந்து கொள்ளலாம். அதான் அப்பா. அடுத்து 5வது ஒரு உறவு இருக்குது, அதுதான் அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு. என்னன்னா அவர் நம்முடைய மனவாளன், நாம் அவருடைய மனவாட்டி. சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது மனவாட்டி. அப்போ இந்த 5வது ஒரு உறவு இருக்கு இல்லையா, இந்த 5வது இந்த மனவாளன் மனவாட்டிங்கிற உறவுக்கு நடுவுல எந்த விதமான இடைவெளியும் இல்லாத அளவுக்கு அவரோடு நெருங்கலாம். அப்போ உன்னத பாட்டினுடைய ஒரு புஸ்தகத்தினுடைய ஒரு உன்னதமான மகிமை என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய திருமணத்தினுடைய நிறைவு. ஓ, தேவனுக்கும் தேவ பிள்ளைக்கும், ஒரு தேவ மனுஷனுக்கும் ஒரு தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு. இன்னைக்கு ஐயா அவர்கள் பிரசங்கிக்கும் போது கூட ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து தான் அவங்க பேசினாங்க. நான் ஒரு கடைசியா ஒரு கால் மணி நேரம் அவங்களுடைய பிரசங்கத்தை கர்த்தர் கிருபையில கேட்டேன். ஆவியானவருடைய மகிமை அவர்கள் பேசினார். ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம், அவர் தான் நம்மள பரிசுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பேசினார். மிக பிரயோஜனமா இருந்தது. அப்போ கவனிங்க, அப்போ இதுல வந்து அந்த ஆவியானவர், அந்த ஆவியானவருக்கும் ஒரு மனிதனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு, அந்த உறவினுடைய உச்சம் என்ன, அவர் எப்படி சபையை நேசிக்கிறார், சபையில தன் நேசத்தை எப்படி பொழிகிறாரு, அந்த சபை இயேசுவை எப்படி நேசிக்கணும், அந்த ஆவிக்குரிய திருமணத்தின் நிறைவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆவிக்குரிய உறவின் உச்சம்னு சொல்லலாம், இல்லைன்னா உன்னதமான தேவனுடைய உன்னத உறவுக்குள் நாம பூரணப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பூரணமான உறவு, பூரணமான அந்த தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த திருமண அந்த அனுபவத்தை தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நமக்கு சொல்லுது. இந்த 8 அதிகாரங்களும் நீங்க ஆவில நிறைஞ்சு வாசிக்கணும், மாம்சமா வாசிடக்கூடாது, மாம்ச சிந்தனையில வாசிடக்கூடாது. பரிசுத்த ஆவியில் நிறைந்து வேதத்துல கை வைத்து உங்களுடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆவியானவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய பலத்துல நல்ல

இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறிய அடித்ததினால்

ஒன்று நாளாகமம் 18 அதிகாரம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறிய அடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவி

0: செய்து அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறிய அடித்தான். அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 21000 பேரை வெட்டி போட்டு தமஸ்குவுக்கடுத்த சீரியாவிலே தானயங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசரின் இராணுவத்தையெல்லாம் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு கேட்டபோது அவன் தாவீது ராஜாவின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாரேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வினவுதல் சொல்லவும் தன் குமாரனாகிய அதோராமையும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமுமான சகலவித தட்டுமுட்டுகளையும் அவனிடத்துக்கு அனுப்பினான். ஆதாரேசர் தோயுவின் மேல் யுத்தம் பண்ணுகிறவனாயிருந்தான். அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். செருயாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே 18000 ஏதோமியரை முறிய அடித்தான். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். செருயாவின் குமாரன் யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். ஆகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அபிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். சவிஷா சம்பிரதியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் புத்திரர் ராஜாவின் இட 1 19 அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனோனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனோனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது ஆனோனும் அம்மோன் புத்திரரும் மெசொப்பொத்தேமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1,000 தாலந்து வெள்ளி அனுப்பி 31,000 ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான். இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசல் அண்டையில் அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன், தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை கண்டபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள். ஆதாரேசரின் படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின் அவனோடு யுத்தம் பண்ணினார்கள். சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 7,000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்களையும் கொன்று படைத்தலைவனாகிய சோபாக்கையும் கொன்றான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை ஆதாரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோடே சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய.
1: எசேக்கியேல் 30 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, ஆபத்து நாள் வருகிறதென்று அலறுங்கள். நாள் சமீபமாயிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். பட்டயம் எகிப்திலே வரும். எகிப்திலே கொலையுண்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும். அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள். அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும், கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோட கூட பட்டயத்தால் விழுவார்கள். எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள். அதனுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே மிக்தோல் முதல் செவேனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாழாய்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்போவார்கள். அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களில் அவர்கள் பட்டணங்களும் அவாந்தரமாகும். நான் எகிப்திலே தீக்கொளுத்தும் போதும் உனக்கு துணை நின்ற யாவரும் முறிக்கப்படும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள். அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகா வேதனை உண்டாயிருக்கும். இதோ அது வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரை கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒழிய பண்ணுவேன். இவனும் இவனோட கூட ஜாதிகளில் மகா பலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள். அப்பொழுது நான் நதிகளை வற்றி போக பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கி போடுவேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒழிய பண்ணுவேன். இனி எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியும் இரான். நான் எகிப்து தேசத்தில் பயமுண்டாக்கி பத்ரோஸை பாழாக்கி சோவானிலே தீ கொளுத்தி நோ பட்டணத்தில் ஆக்கினைகளை செய்து எகிப்தின் பெலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன். எகிப்தில் தீ கொளுத்துவேன். சீன் மகா வேதனை அடையும். நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும். நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும். ஆவேன், திபேசெத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள். அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போதும் அதனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போதும் மந்தாரம் அதை மூடும். தக்பானேசிலே பகல் இருண்டு போகும். அதன் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள். இப்படி எகிப்திலே நியாய தீர்ப்புகளை செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். 11 முதலாம் மாதம் 7 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன். இதோ அது குணமாகத்தக்கதாக கட்டப்படுவதில்லை. அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதும் இல்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து பலனுள்ளதும் முறிந்ததுமாகிய அவனுடைய புயங்களை முறித்து போடுவேன். பட்டயத்தை நான் அவன் கையிலிருந்து விழப்பண்ணி எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றிவிடுவேன். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து போடுவேன். அப்பொழுது அவன் கொலை உண்கிறவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக தவிப்பான். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்துவேன். பார்வோனின் புயங்களோ விழுந்து போம். என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும் போதும் அவன் அதை எகிப்தின் தேசத்தின் மேல் நீட்டும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி போடுவேன். அப்பொழுது நான்
0: கலாத்தியர் 5 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பப் பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கலாத்தியர் 6 அதிகாரம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாத படிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட

0: இந்த வானொலியான
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கே கோடான கொடி நன்றிகளையும் துதிபலிகளையும் மேரெடுக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், தேவனை அறிகிற அறிவு. பாருங்க, தேவனை நாம் அவர் இன்னார் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் யார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவதாக நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவரை குறித்து நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? அவரை குறித்த என்ன விதமான அறிவை உடையவர்களா இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவுக்கும் நம்முடைய நல் வாழ்விற்கும் பாருங்கள் நெருங்கிய தொடர்பு ஒன்று உள்ளது. பாருங்க, அதற்கு ஆதாரமாக வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 46:10. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, அவர் பாருங்க அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார், அனுகூலமான துணையா இருக்கிறார். பாருங்க, அவர் வந்து பாருங்க சமுத்திரம் கொந்தளிக்குது, பூமி நிலை மாறுது, பாருங்க மலைகள் நடுச்சமுத்திரத்துல சாய்ந்து போகுது. அநேக டிராஜடியான சூழ்நிலைகளை பற்றி இங்கே தாவீது சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போதே பாருங்க, அதனுடைய பின்னணியின் அடிப்படையில தான் அங்க போடப்பட்டிருக்கிறது. இப்ப ஏற்பட்ட ஒரு மாறுபாடான மோசமான பாருங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய தேவன் யார் பாருங்க, உலகத்தின் சூழ்நிலைகளை குறித்து பாருங்க நம்முடைய அறிவு பெரிதா இருக்கிறது. ஒருவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள், அவர் யாரு, அவர் என்னாரு, எப்படிப்பட்டவர், இவர் என்னைய குறிச்சு என்ன நினைக்கிறாரு. பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து அப்படியே ஒரு ஆராய்ச்சி செய்து அவர்களோடு அல்லது தொடர்பு கொண்டாவது அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் இந்த வளர்ந்த காலகட்டங்களிலே பாருங்க, இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வந்து இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்துருச்சு. பாருங்க, இன்னைக்கு எதுவுமே மனுஷ மூளையை வைத்து யாரும் யோசித்து அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகுது என்று அந்த ஏஐல குறிப்பிட்டு பாருங்க, அதனுடைய அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி பாருங்க, அதை வைத்து பாருங்க உலக பிரகாரமான அநேக காரியங்களை குறித்து மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க தாவீது சொல்லுகிறார், ஒருவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அவர் யார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் இன்னார், அவரை அறிந்து கொள்வதினாலே நமக்கு என்ன பலன் உண்டாகிறது, அந்த தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் செய்கிறது, எதற்காக நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை பாருங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கே போய் அறிந்து கொள்வது? அங்க போடப்பட்டிருக்க அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து, அமர்ந்திருந்து எங்கே போய் அமர வேண்டும் பாருங்க, நாம் எங்கே போய் அமர வேண்டும்? இன்னைக்கு பாருங்க, அநேகர் நேரம் போகவில்லை என்று இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் பாருங்க அநேக சமூக வலைதளங்களிலே போய் அமர்ந்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களையும் அழிவின் காரியங்களையும் யுத்தத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இன்னார் என்கிற அறிவை அடைய வேண்டும் என்றால் நாம் எங்கே போய் அமர வேண்டும் பாருங்க, அவருடைய சமூகத்திலே நாம் அமர வேண்டும். தாவீது இவ்வாறாக சொல்கிறார், சங்கீதத்தின் புஸ்தகம் 16:16 வர சொல்லுவார், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்துல போய் அமரணுங்க, அவருடைய பாதத்துல போய் அமரணும். ஏன் அவரை அமர சொல்லுகிறார்? ஓசியா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார், ஓசியாவின் புஸ்தகம் 6:16. ஓசியா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகிறார், ஓசியா 6:6 பாருங்க, மேல வரிசையா 3 கூட இப்படி சொல்லுவார், அப்பொழுது நாம் அறிவை அடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். எதை நாம் அறியும்படி தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகணுமா? அங்க ஓசியா சொல்லுகிறாரு, கர்த்தரை அறியும் அறிவை அடையும்படி நாம் தொடர்ந்து இது ஒரு நாளிலே பாருங்க நம்முடைய தேவன் இன்னார் என்கிறதை குறித்த அறிவினை நாம் வளர்ந்து தேறினவர்களாய் பாருங்க ஆக முடியாது. பேதுரு சொல்வார், பிறந்த குழந்தைக்கு எப்படி பாலை குடித்து அது அப்படியே கொஞ்சமா கிராஜுவலாக வளர்ந்து வருகிறது போல பாருங்க, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட அந்த விசுவாசிகளுக்கு இந்த வசனமாகிய பாலை முதலாவது கொடுக்கிறார் கர்த்தர். அதற்கு பின்பு பாருங்க பலமான ஆகாரமாக இந்த வசனத்தை கொடுக்கிறார். அப்போ அமர்ந்திருந்து தேவனை அறியும்படி எதன் இடத்துல நாம் போய் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்திலே போய் அமர்ந்து அவர் நமக்காக எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள் பாருங்க நம்மை அவரை அறியும் அறிகிற அறிவிலே பாருங்க வளர்ச்சி அடைய செய்கிறது, வளர்ந்து முன்னேற அவரை இன்னார் என்று அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. பாருங்க ஆறாம் வசனம் ஓசியா 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இங்க ஓசியா சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எதுல விருப்பப்படுறாரா, அவருடைய பிரதானமான வாஞ்சை என்னவா இருக்கிறது பாருங்க. பலி செலுத்துறாங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க பலி செலுத்துறாங்க, ஆடு மாடு ரத்தத்தை எல்லாம் சிந்துறாங்க பாருங்க, அதுல பிரியம் இல்ல. இரக்கத்தையும் தகன பலிகள் பாருங்க, அநேக பலிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் பிரதானமாக ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவை அவர் பாருங்க. அப்படிப்பட்ட அறிவை அறிகிறதிலே மக்கள் அவரை பற்றி அறிந்து கொள்வதிலே தான் தேவன் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார், ஓசியா 4:6 போடப்பட்டிருக்கும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ அறிவில்லாம சங்காரம் ஆகும் போது அறிவை அடைந்தால் அப்ப நாம் வாழ்ந்திருப்போம், அதற்கு அதுதான் அர்த்தம் பாருங்க. என் ஜனங்கள் கர்த்தரை குறித்த அறிவை அடையும் போது வாழ்ந்திருப்பார்கள். ஆ இஸ்ரவேலே, நீ என் கற்பனைகளை கை கொண்டால் நலமாயிருக்குமே, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். அப்ப அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் போது அவருடைய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது அவருடைய பாதத்திலேயே அமர்ந்து அவருடைய வார்த்தையினாலே அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தினாலே இந்த சத்தியத்தை அறிந்து உள்ளான ஆவி மனுஷனிலே பலப்படும் போது அருமையானவர்களே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் ஜெயிக்கிறவர்களாய் வெற்றி பெறுகிறவர்களாய் பாருங்க, ஒரு பலமுள்ள மனுஷனாய் பிசாசை மேற்கொண்டு ஜெயித்து பாருங்க இந்த உலகத்திற்கு நாம் சாட்சிகளாய் வாழக்கூடிய ஒரு பெரிய ஆழமான ஒரு சத்தியத்தை தான் நான் தேவன் சொல்லிக்கொண்டே வருகிறார். தேவனை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார். நாம் அந்த அறிவை அடைய என்ன செய்ய வேண்டும், அவருடைய பாதத்திலே போய் அமர வேண்டும். பாருங்க இந்த பாதத்திலே அமர்ந்த இரண்டு பெண்களை குறித்து நாம் பார்ப்போம் பாருங்க. ஒரு பெண்ணை குறித்து பாருங்க, இங்கே ஒரு பெண் அல்ல இரண்டு பெண். ஒரு பெண் வந்து பாருங்க உலக பிரகாரமான காரியங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, அந்த அம்மா அப்படியே டூ மச் ஆஃப் எனர்ஜெட்டிக்கா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பாருங்க நம்முடைய வீட்டிற்கு நெருங்கிய உறவினர்களோ விருந்தாளிகளோ சொந்த பந்த உறவினர்களோ யாராகிலும் வந்தால் பாருங்க நம்மளுடைய டேலண்ட் அங்கதான் ப்ரூவ் பண்ணுவோம் பாருங்க. என்னென்னமா சமைச்சு வைப்போம், பயங்கரமா அவங்கள கவனிக்கிறதுலயும் அதுலயும் பயங்கர உற்சாகத்துல இருப்போம். அது போலதான் இங்க பாருங்க அந்த பெத்தானியா கிராமத்துல வாழ்கிற அந்த மார்த்தாள் மரியாள் அம்மா வீட்டிற்கு இயேசு வருகிறார் பாருங்க. அங்க ரெண்டு அம்மாவை குறித்து பாருங்க இந்த வேதம் எப்படி சொல்லுகிறது என்று பாருங்கள். லூக்காவின் புஸ்தகம் 10:38-42 அங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய வீட்டிற்கு வருகிறாள். அந்த வீட்டிற்கு வந்து அவர் பாருங்க அந்த இரண்டு பெண்கள் இடத்துலயும் அவருடைய சத்தியத்தை சொல்லும்படிதான் அங்க வருகிறார். அவர் கூட நேரம் செலவழிக்கும்படி இந்த பெண்கள் பாருங்க இந்த ரெண்டு பேரும் மாத்தாளமாவும் மரியாளமாவும் என்ன செய்கிறார்கள் பாருங்க. ஒரு ஸ்திரீ பாருங்க அந்த வேலைகள் அந்த கிச்சன் வேலையிலே டூ பிஸியா இருக்காங்க. மாத்தாளமா பாருங்க அவங்க சொல்றாங்க, அந்த வேலையில பிஸியா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சகோதரி ஆகிய மரியாள் அந்த அம்மா என்ன செய்கிறா பாருங்க 39 அழகாக போடப்பட்டிருக்கும். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க ஆண்டவரே எப்பமாவது ஒரு தடவை தான் பாருங்க, தினந்தோறும் மார்த்தாள் மரியாள் அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறவர் அல்ல, பிரயாணப்பட்டு போகையில் அந்த வழியா வரும்போது பாருங்க ஒரு சமயம் வாய்க்கும் போது அங்க போகக்கூடிய ஒரு நேரம் வரும்போது அங்க போய் அவங்களுடைய வீட்டிலே இப்போ அமர்ந்திருக்கிறாள். அப்ப அந்த மரியாதைக்கு ஒரு பெரிய ஞான வெளிச்சம் ஞான அறிவு. ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கறது பிரியாணி செஞ்சு போடுறது அவருக்கு பாருங்க வயிறார சாப்பாடு போடுவது அதுவும் மிக முக்கியம். ஆனாலும் அந்த வார்த்தை பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைக்கிறான். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்கக்கூடிய பிழைப்புக்கு பாருங்க, பிழைப்பு ஊட்டக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கிறது. அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்க, நம்முடைய நல் வாழ்வு அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதிலும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இந்த மரியாளம்மா அந்த சமயத்தை அந்த நேரத்தை ரொம்ப ப்ரெஷியஸா ஆண்டவரோடு அந்த அமர்ந்திருக்கிற நேரத்தை ரொம்ப விலை உயர்ந்த நேரமாக கருதி அவரோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறாள், அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாள், பாதத்திலே அமர்ந்திருக்கிறாள். அப்படி என்றால் என்ன? உலக பிரகாரமான எல்லா காரியங்களுக்கும், எல்லா எண்ணங்களுக்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா பயங்களுக்கும், அதைரியங்களுக்கும் எல்லாவற்றையும் தூரை தள்ளி ஒதுக்கி வைத்து விட்டு எண்ணங்கள் பாருங்க, மரியாளம்மாவினுடைய எண்ணங்களும் கர்த்தருடைய எண்ணங்களுக்கு நேரே ஒரே நேர்கோட்டிலே அங்கே போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, மரியாளம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மார்த்தால் வந்து பாருங்க, அந்த அம்மா பிஸியா வேலை செய்யறது மாத்திரம் இல்லாம வந்து வேற கம்ப்ளைண்ட் வேற பண்றாங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு கிச்சன்ல பிஸியா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே பாருங்க. அதுல சொல்லணும், 40 வசனத்துல போடப்பட்டிருக்கோம். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பாருங்க அந்த அம்மா, பாருங்க அவங்களே அங்க உலக பிரகாரமான அந்த காரியத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் போட்டு பாருங்க வேலையை செய்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? அவரையும் சேர்த்து கவலைப்பட சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, உலக பிரகாரமான கவலைகளும் வேலைகளும் பாருங்க, பற்பல வேலைகள். ஆண்டவருங்க சொல்வாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு என்ன? வாழ்க்கையின் நல்ல பங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதை தெரிந்து கொண்டால், எப்படி தெரிந்து கொண்டால், எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு கவலை கொள்வதை விட்டுவிட்டு பாரத்தையும் நிந்தையும் துக்கத்தையும் டிப்ரெஷனையும் தூக்கி ஓரே ஓரமே தள்ளி வைத்து விட்டு தன்னை விட்டு எடுபடாத ஒரு காலத்திலையும் பாருங்க அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் வந்து நம்மை பாருங்க எப்பேற்பட்ட அந்த அதரியமான சூழ்நிலைக்கும் நம்மை தள்ளாது என்கிற ஒரு பெரிய நல்ல பங்கு, பெரிய சுதந்திரம், பெரிய விடுதலை, வெற்றி நாயகனாகிய கிறிஸ்துவனுடைய வசனத்தை தெரிந்து கொண்டால் வசனத்திற்குள்ளே வாழ்வு இருக்கிறது. எப்படி தெரியும்? யோவான் புஸ்தகம் 8:32 வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை பெரிய விடுதலை. அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, அநேக அடிமைத்தனம். நீங்கள் சொல்லலாம், சகோதரே நாங்கள் என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? தரித்திரம் என்பது ஒரு அடிமைத்தனம், பாவ பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு அடிமைத்தனம் பாருங்க, பிள்ளைகள் கீழ்ப்படியாமை ஒரு அடிமைத்தனம், போதை பொருளுக்கு சிக்கி பிள்ளைகள் பாருங்க தன்னுடைய இளமையின் நாட்களை கர்த்தருக்கென்று வேறு பிரிக்காமல் தனக்கென்று ஒரு சுயாதீனமாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவளுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பது பாருங்க ஒரு அடிமைத்தனம். அப்ப இந்த அடிமைத்தனம் என்கிற இந்த சிறை இருப்பிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவது எது? யோவான் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் வேதத்திலே இருந்தால் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலையும் வெற்றியும் சுயாதீனமும் உண்டாகாது. அந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த சத்திய வசனம் அறிவாக அந்த வசனத்தை எடுத்து நாம் அறியும் போது, அறிந்து கொள்ளும் போது, நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையானவர்களே, அந்த அறிவுக்கு நேராக மரியாளம்மா பாருங்க தன்னை பாருங்க தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருப்பதை தெரிந்து கொண்டால், ஆண்டவர் வரும்போது அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும், அந்த வார்த்தையை கெட்டியா பிடிச்சுக்கணும், அந்த வார்த்தையை நான் என் உள்ளத்துல வைக்கணும். அருமையானவர்களே, இப்பேற்பட்ட வாஞ்சியும் தவணமும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பாருங்க கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட ஒரு பெரிய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது. இன்னொரு வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம், மத்தேயுவின் புஸ்தகம். இங்கேயும் பாருங்க தேவனை அறிகிற அறிவை குறித்து ஒரு சத்தியத்தை ஆண்டவரே இங்க சொல்லிக் கொண்டு வருகிறார். பாருங்க மத்தேயுவின் புஸ்தகம் 16:13 மேல வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். வந்து ஆண்டவர் வந்து இங்க வந்து ஒரு ஓமையாக ஒரு காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே வருவார்கள். அப்பொழுது சொல்வார், நீங்கள் உணராதிருக்கிறதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வருவார், அதனுடைய பின்னணியிலே தான் இந்த காரியத்தை பாருங்க சொல்லிக்கொண்டே வருகிறார். 13:18 வரை, மத்தேயுவின் புஸ்தகம் 16:13-18 வரை பாருங்க. பிலிப்பி சசரியா என்கிற அந்த திசைகள் வழியாக நடந்து கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது அந்த சீஷர்கள், 12 சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இந்த ஜனங்கள்லாம் இனி என்னன்னுப்பா சொல்றாங்க பாருங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க. அதுல சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க, அந்த முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்கப்பா. தச்சன் மகன், இவன் மரியாளின் மகன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா. பாருங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவரை குறித்து பாருங்க இவர் யார் அப்படி என்கிற ஒரு சத்தியத்திற்கு பாருங்க அவர் கேட்ட கேள்விக்கு அநேக பதில்களை இந்த சீஷர்களும் சொல்லிக்கொண்டே வருவார்கள். அப்ப சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஜனங்கள் சொல்றதெல்லாம் விடுங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்னைய என்னன்னு நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, என்ன சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் என்ன, நீங்கள் என்னை எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்கள், என்னை யார் என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். பாருங்க, நீங்களும் தச்சனுடைய மகனா, இவர் யோசேப்பினுடைய மகனா, மரியாளம்மாவுடைய குமாரனா. அருமையானவர்களை இங்க சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பாருங்க, 12 சீஷர்கள் இருந்தாங்க, அதுல 11 சீஷர்களையும் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் இன்னார் என்கிற அந்த ஞான வெளிச்சம், அவர் இப்படிப்பட்டவர், இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு பெரிய அறிவு 11 சீஷர்களுக்கும் இல்லை. இங்க இந்த பேதுரு மட்டும்தான் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய குமாரன், பிதாவினுடைய மடியிலிருந்து செல்ல குமாரன். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, ஜீவிக்கிற தேவன். இன்றைக்கும் பாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்த ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவாக இன்றைக்கு சிங்காசனத்திலே வீட்டிலிருந்து அரசாண்டு கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கும் தேவனை குறித்து அறிகிற அறிவுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று உள்ளது. பாருங்க, நாம் இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது பாருங்க, ஏற்றுக்கொள்கிறோம், அவர் உள்ள வர்றாரு, நம்ம கூட தங்கி இருக்கிறாரு, அவர் நம்மடைய பாருங்க சம்பாஷிக்கிறார், நம்ம உறவாடி கொண்டிருக்கிறார். ஆனா நாள் அடைவிலே அவர் இன்னார், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவர், ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவரை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிற அந்த அறிவு நம்மை பாருங்க ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் ஆக்குகிறது. அந்த அறிவுக்குள்ளதான் ஆசீர்வாதம் தொக்கி நிற்கிறது. பாருங்க அருமையானவர்களே, தேவன் இன்னார் என்கிற அறிவு, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்வார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, இன்னார் என்று அறிவேன், எங்க அப்பாவை குறிச்சு ஒரு ஞான அறிவு எனக்கு இருக்கு, எங்க அப்பா அன்பு நிறைந்தவர், ஆறுதல் அளிக்கிறவர், இரக்கத்தின் பிதா. பாருங்க, கொடுப்பதில பாருங்க, எல்லாரும் பாருங்க, கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனோ யாருக்காகவும் சிந்திர முடியாது, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களையும் எங்களையும் நேசிக்கிற மகா அன்புள்ள தேவன். அருமையானவர்களே, அவர் பாருங்க அன்புள்ளவர் மாத்திரமல்ல, இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, உங்களை பாருங்க எளிமையான ஏழ்மையான கீழ்த்தரமான எப்பேற்பட்ட குழிக்குள்ள கடந்தாலும் கரம் நீட்டி தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார், குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவாதி தேவன் எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார் என்பதை குறித்த ஞான அறிவு வரும்போது, அந்த சத்தியத்தை குறித்த அறிவு நம்மை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, நம்மை பாருங்க ஐஸ்வர்யத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் நீடிய ஆயுளோடும் வாழ வைக்கிறதா இருக்கிறது. எப்படி தேவன் நீடிய வாழ்வை விரும்புகிற தேவனா இருக்கும் போது, நாம பாருங்க நம்முடைய அறியாமையினாலே நம்முடைய பேதமையினாலே, எங்க தாத்தா 40ல இறந்தாரு, எங்க பாட்டி 40ல செத்தாங்க, நாமளும் இப்படிதான் போயிருவோம்
2: அருமையானவர்களே, யார் எந்த வயசுல பாருங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், அதெல்லாம் தவறான ஒரு காரியம். கர்த்தர் யாரையும் எடுக்கிறவர் அல்லங்க. அவர் சொன்னாரு, தம்முடைய ஜீவனையே கொடுத்து உன்னைய நேசிக்கிறேன், ரத்தத்தையே கொடுத்திருக்கும் போது அவர் எப்படி நம்மை நீடித்த நாட்களாய் வாழ வைக்காமல் இருப்பார்? உன்னுடைய சுக வாழ்வை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? கடைசியாக ஒரு சம்பவம் பாருங்க, மத்தேயுவின் புஸ்தகம் 25 இங்கே ஒரு சம்பவத்தை ஓமையாக பாருங்க, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. மத்தேயுவின் புஸ்தகம் 25:14-24. மத்தேயுவின் புஸ்தகம் 25:14-24. இங்கே ஒரு சம்பவம் பாருங்க, 14 சொல்வாரு, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுக்கிறது போல் இருக்கிறது. இதுல ஒன்ற ஒரு காரியம் இருக்கு பாருங்க, பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய். புற தேசம் அப்படி என்றால் என்ன? ஒரு மனுஷன், அந்த ஒரு மனுஷன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரயாணமாய் புறதேசம் எங்க போயிருக்கிறாரு? இந்த பூமியில வந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, எல்லாவற்றையும் அந்த ஊழியக்காரின் ஆஸ்திகளை நம்முடைய வசமாய் ஒப்புவித்து அவர் புறதேசத்துக்கு பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, திரும்ப வருவார். அதுதான் பாருங்க இங்க அர்த்தம். அவர் அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு திறமைய தாளந்துகளை கொடுத்து எல்லாரையும் பாருங்க உங்களுடைய தாளந்துகளை பெருக்குங்கன்னு சொல்லிட்டு புற தேசத்துக்கு போகப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து இங்க ஓமையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இதுல ஒரு பிரதானமான காரியத்தை மட்டும் நாம் பார்ப்போம். அவர் 5 கொடுக்கிறாரு, 2 கொடுக்கிறாரு, கடைசியா ஒருவனுக்கு 1 கொடுக்கிறாரு. அந்த மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க, 18 1 வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். பாருங்க, புதைச்சு வச்சிட்டான். அவனுக்கு என்ன ஞான அறிவு இருந்திருக்கு பாருங்க. 24 மறுபடியும் அந்த எஜமான் வர்றாரு, அவர்களை சந்திக்கிறாரு பாருங்க. அந்த 5 கூப்பிடுறாரு, 2 வாங்கினவனையும் கூப்பிடுறாரு. அவர்கள் பெருக்கி வைத்திருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் பாருங்க. அவர்களுக்கு ரிவார்டெல்லாம் கொடுக்கிறாரு. இதுல ஒரு பிரதானமான காரியம் பாருங்க, 24 மத்தேயு 25:24. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இங்க ஒரு அறிவு நாம் பாருங்க, தேவன் இன்னார் என்கிற அறிவை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்க ஒரு மனுஷன், அந்த எஜமான் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எஜமானுக்கு ஒப்பா இருக்கிறார். இந்த மனுஷன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? நமக்குதான் ஒப்பா இருக்கிறான் பாருங்க. இந்த மனுஷன் பாருங்க, அந்த எஜமானை குறித்து அவனுக்கு என்ன அறிவு இருந்திருக்கு பாருங்க. எப்படி அந்த எஜமானை குறித்து எண்ணங்கள் அவருக்கு இருந்திருக்கிறது? அவர் பாருங்க ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க, விதைக்காத இடத்தில் அறுக்கிறாரா, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன். அருமையானவர்களே, இன்னைக்கும் கூட நம்முடைய தேவனை குறித்து நாம் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? நம்ம இயேசு கிறிஸ்து ஏதோ பரலோகத்துல உட்காந்துட்டு நம்மளை இப்படியே கஷ்டப்பட விடுறாரு, பாடுகள் அனுபவிக்கிறாரு, சிலுவையின் பாதையில நடத்துறாரு, இந்த வியாதியை போட்டு என்னைய வந்து புடம்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கடினமுள்ள மனுஷன். அருமையானவர்களே, நாம் அத ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய அந்த திரியேக தேவன் கடினமுள்ள மனுஷன் அல்ல. அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். எல்லா கடினத்தையும், எல்லா பாருங்க அவருடைய உக்கிரத்தின் கோப ஆக்கினையின் உக்கிரத்தை கிறிஸ்துவினிடத்திலே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவரிடத்திலே பிதா வந்து பாருங்க எல்லா கடினத்தையும், எல்லா மன பாரத்தையும் பாருங்க, எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்தையும், எல்லா சாபத்தையும் பாருங்க, வியாதியின் கொடூரத்தையும், எல்லா டிப்ரெஷன் பாருங்க, இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற அனைத்தையும் நம்மேலே சுமத்துவதற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே சுமத்தினார், சுமத்தி விட்டார். கடினத்தை அவர் மேலே சுமத்தி விட்டார். அதனாலதான் மத்தேயு 11:28 சொல்லப்படும், என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கும். இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஆண்டவர் பாருங்க நம்ம இந்த கடினத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில, அப்படியே நெருக்கத்தின் பாதையில, முள்ளு பாதையில நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அப்படி அல்ல. அவர் பாருங்க தவறு செய்கிற அந்த துன்மார்க்கன் கூட அவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா மனுஷனும் அவரை அறியணும், இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். பாதாளத்துக்கு ஒரு மனுஷன் கூட போய்விடக் கூடாது. நரகத்துக்கு கீழே ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாருக்காகவும் அவருடைய கடைசி சொட்ட ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஞான அறிவு நமக்குள்ளே உண்டாகும் போது அவர் மேலே அன்பு பெருக்கெடுக்கிறது, அவர் மேலே பாசம் பற்று பாருங்க துதி எழும்புகிறது, நன்றி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவரை பாருங்க நாம் உயர்த்த ஆரம்பிப்போம். அதனாலதான் சங்கீத 46 போடுவோம், நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அவரை அறிகிற அறிவு உங்களை வாழ வைக்கும், அடிமைத்தரத்திலிருந்து விடுதலையாக்கும். பாருங்க சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை விடுதலையாக்கி கரம் நீட்டி தூக்கிவிடும். யோபு சொல்வார் பாருங்க, யோபு 42:2 அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று அறிந்து வைத்திருக்கிறார். யோபுவை குறிச்சு இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், யோபு வந்து கர்த்தர் அப்படி அநேக குற்றச்சாட்டுகளை சொன்னாரு, அவர் பாடுபட்டது என்னவோ 9 தான், ஆனா அவர் தேவனை குறித்து அறிந்த மாத்திரத்திலே அவர் சொல்லுவார் பாருங்க, தேவரே சகலத்தையும் செய்ய உள்ளவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கீழே அப்படியே வாசிக்கிட்டே வரும்போது இந்த கடைசியாக இந்த 5 போடப்பட்டிருக்கும், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறதையா. அருமையானவர்களே, நம்முடைய அறிவு, ஞான அறிவு, தேவன் எப்பேற்பட்டவர், அவர் பரோபகாரி பாருங்க, பரிகாரியாகிய கிறிஸ்து. அருமையானவர்களே, எல்லா தாழ்ந்து போனவர்களையும் தூக்கி விடுகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். பாருங்க, சாணி மேட்டுக்கு பின்னாக அழைந்து திரிந்த தாவீதை 40 இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாருங்க அரியானத்திலே அரியாசனத்திலே உட்கார வைத்த தேவர். ஏன் அவர் சொன்னாரு, நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் என்று, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நீரே தேவன் என்று அறிந்து கொண்டோமையா. அப்பாருங்க யோபு சொல்றாரு, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன, அவர் நல்லவர், அவரே என்னுடைய எல்லா சிறையிறப்பையும் மாற்றினார், என்னுடைய எல்லா இழப்புகளையும் இரட்டத்தனையாய் கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்த ஒரு காரியம் கூட தடைபடாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் செய்ய நினைக்கிற நன்மையை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த பிசாசுகளும் எந்த சைனியங்களும் எந்த பாருங்க எந்த ஒரு மனுஷ சக்தியாலும் தடுக்கவே முடியாது. அப்ப யார் அதை தடுப்பது? அதை தடுக்கிற ஒரே ஒரு சக்தியும் ஒரே ஒரு பெரிய நபரும் தடைக்கல்லும் யார்? அது நீங்கள் மாத்திரமே. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். அப்ப ஏன் எல்லாரும் சுகமா இல்ல? அவருடைய விருப்பத்தை எடுத்து நாமுடைய விருப்பமா நம்ம வச்சு அவர் இன்னார். என் சுக வாழ்வு அவர் விரும்புகிறாரு. காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடியை விரும்புகிறாரு. முச்செடிக்கு பதிலாக பாருங்க தேவதாறு விருட்சம் முளைக்கிறத விரும்புகிறாரு. பாலும் தேன ஓடுகிற நலமும் விசாரமான தேசத்துல நான் வாழ்வதை விரும்புகிறார். என் ஜனம் சமாதான தாவரங்களிலே தங்கும். நீங்க சொந்த வீட்டுல குடியிருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தையும் அவருடைய அவர் இன்னார் என்கிற ஞான அறிவையும் அவருடைய பாதத்திலே அவருடைய சமூகத்திலே எப்படி மரியாதமா அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவரை பற்றி கொண்டால், அவரே பாருங்க அவரை பற்றி கொள்ளும் போது உபாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இன்னைக்கு நம்ம யார் யாரையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கிரிக்கெட் வீரர்களை பற்றி பாருங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டியை பத்தி, எவ யாரையும் பற்றி அறிந்து கொள்வது நமக்கு வாழ்க்கையிலே பாருங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தையோ பாருங்க ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு உங்களுக்கு ஜீவனாவோ தீர்க்காயுசாவோ உங்களுக்கு பலனாவோ ஐஸ்வர்யமாகவோ ஆசீர்வாதமாகவோ மாறவே மாறாதுங்க. எந்த ஒரு மனுஷனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தீவிரம் எடுப்பதை பார்க்கிலும் தேவன் இன்னார், தேவன் எப்படிப்பட்டவர், மாம்சத்திலே வந்து வெளிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்னார். சக என்னைக்கு சொல்லுவார் பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரா என்று பார்க்க வகை தேடினான். இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார், எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனா இருக்கிறார், கைவிடாத தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உங்களை பாருங்க இருக கரம் பற்றி அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே உங்களை உயர்த்த விரும்புகிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய எல்லா நன்மைகளும் பாருங்க, அவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாம் அவருக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நிலைவரப்படும். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே,
1: கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்மை உமக்கென்று தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தாவே இருதயத்தின் வாஞ்சைகளையும் நீர் ஆராய்ந்து அறிந்து கொள்கிற தேவனாயிருக்கிறீர். ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல கர்த்தாவே வெளிப்படும் என்று சொன்னீரே. உம்முடைய வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக வளர்ந்து விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லா குருட்டாட்டங்களையும் எல்லா மத பேதகங்களையும் கர்த்தாவே பிசாசனுடைய எல்லா கர்த்தாவே மறைக்கப்பட்ட எல்லா சத்தியத்திற்கு விரோதமான எல்லா எண்ணங்களுக்கும் விரோதமாக உம்முடைய கல்வாரி நாயகனாகிய கிறிஸ்துவின் ஜெய கொடியை வேர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை வேர்த்துகிறோம். இயேசு ஆண்டவரை வேர்த்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பு கர்த்தாவே ஒவ்வொரு வீட்டின் பேரில, ஒவ்வொரு குடும்பத்தின் பேரில, ஒவ்வொருத்தருடைய பேரில, தலையின் பேரில கர்த்தாவே கடந்து செல்வதாக. எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறது. உம்முடைய சித்தம் ஒன்றை செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றை நிறைவேறப்படுவதாக கர்த்தாவே இந்த சங்கமம்

மனுஷனுடைய ரட்சிப்பும் கர்த்தாவே உம்முடைய கருத்துல இருக்கிறதையா கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி. வெற்றி வேந்தனை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

Recording stopped.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். கனடா தேசத்தில் ஒளிபரப்பாகும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த உபவாச நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் சனி மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகும் என்பதை அறிய தருகிறோம். ஆமேன், ஆமேன். ஆரம்ப ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை இன்று நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடும். சங்கம வானொலியும் பிரசன்னத்தால் மூடும். இந்த 9 பிள்ளைகள் வந்து துதித்து ஆராதித்து பாட்டுக்கள் பாடும் பொழுது அந்த தொனியின் சத்தம் அந்த பரலோ ராஜ்யத்தை அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக தேவன். இந்த செய்தி உலகமெங்கும் 97 ரேடியோவில் கிடைக்கேடியோவில் தொடர்படுத்தி இருக்கும் சார். இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் கேட்க தொனிக்க செய்யும். துதி ஆராதனை பாட உலகமெங்கும் தொனிக்கட்டுமாண்டவரே, நீரான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்று காண்பில்ல. நீர் இன்றைய நாளை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க, முது பிரசன்னம், முது வல்லமை இந்த நிகழ்ச்சியிலே அபரிதமாக இறங்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளை முதலாவதாக ஸ்டுட்கார்ட்ல இருந்து பிரதர் ஜேக் வந்திருக்கார். அவர் அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் பிரதர் ஜேக்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட் பிரதர். ஸ்டுட்கார்ட் ஜெர்மனில இருந்து முதலாக வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், வழிநடத்துங்கள். ஆமே,
1: ஆமே. நாங்கள் எல்லோரும் கத்தரை துதிப்போம். சர்வ வல்ல தேவனே, எமக்கு நன்றி செலுத்துறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகத்துவமானவரே, எமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்கிறவரே, நேற்று மின்னு மாறாதவரே, எமக்கு நன்றி. உந்தரங்களை வாசம் செய்பவரே, எமக்கு நன்றி. துதிக்கு பார்த்துரு துதி மகிழ்வோனை காலைதோறும் புது எண்ணெய் நாள் அபிஷேகம் செய்கிற தேவனே, எமக்கு நன்றி செலுத்துறோம். அப்புறம் எங்களை நடத்துகிற தேவனை பாதுகாக்கவரே, எமக்கு நன்றி செலுத்துறோம். அதிசயங்கள் அற்புதங்களை காண செய்கிற தேவனா நீ இருக்கப்படியா, எமக்கு நன்றி. அப்பா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவமாயப்பவரே, எமக்கு நன்றி. எங்களை தெரிந்து கொண்டவரே, முன்குறித்தவரே, எமக்கு நன்றி. பிறந்த நா முதல் எங்களை அழைத்த தேவனே, எமக்கு நன்றி. உங்க கிருபை நாளை நாங்கள் நினைக்கிறோம். பாவியானவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து அப்பா, உங்களை சொந்த குமாரனை கொடுத்து எங்களுக்கு ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே, எமக்கு நன்றி செலுத்துறோம். இல்லா பாப சாப கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்த தேவனே, எமக்கு நன்றி செலுத்துறோம். மேன்மையானவரே, எமக்கு நன்றி செலுத்துவோம். மகிமையானவரே, எமக்கு நன்றி. வாக்கு மாறாத தேவனே, எமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, வெள்ளமே நாவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம்.

سوي او ممكن عندي ابا في انا ورسي دو ور نام كا ممكن عندي واك تك عندهم دبري ممكن عندي ابا انجلي ولا رنگ كالنگ لاي كرند وند ابا كرند وند ركرو ابا انجلي نرتي وانديري بادا تري لا ابت ناكل ما ابا في انا وري نلا نوي غل لين نلا تير في لين انجلي ولا كي كات ابا انجلي ولا مل كرت نال انجلي نرتي وند ديفني ممكن عندي سترو مين مي انا ديفني ممكن عندي ولا مين ديفني ممكن عندي ابا اور وراي فري كارينغ لسير وري ممكن عندي سترو مر ولا مي كرند بو போவதில்லை உங்களுடைய மாறவில்லை. நீ நேற்று மின்னு மாறாத தேவநாயகபடி நமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்களே அபிஷேகம் செய்பபடி எங்களை அழைத்தவர் உருவாக்கின தேவனாய் நீ இருக்கபடி நமக்கு நன்றி. மேன்மையான தேவனே, எல்லா நாமத்திலும் மேனானவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீர் வெள்ளமே தேவநாயகபடி நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. பரிசுத்த தேவனே நமக்கு நன்றி. எந்தெந்தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே.

நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என்னில் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறைவில்லை.

உமக்கு ஸ்தோத்திரம் பாங்கள் தேவனால் அப்பா, நிச்சயம் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன் அப்பா. தேசத்தில் நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம் அப்பா, வேலையில ஆசீர்வாதமா இருப்போம், எங்க பலன் ஆரோக்கியமாய் நீர் இருக்கபடியா உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்களை உயர்த்தி வைப்பவரே, எங்களை வெட்கப்படுத்தாத தேவனே அப்பா, உண்மை நம்பும் நான் அப்பாவையான பாக்கியவான், உண்மையை நம்பி இருப்போம் அப்பாவையானவரே. எங்களை எதிர்காலம் உன் கையிலே அப்பா, எங்களுக்கு கவலை தேவையில்லை, கண்ணீர் தேவையில்லை, நீர் எங்களை நடத்துவராயிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை முன்குறித்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, எங்களை அழைத்தவரே முன்குறித்தவரே, எங்களை பாதுகாப்பவரே உமக்கு நன்றி செலுத்துறோம், வெள்ளமை நாவியானவரே, உயிர்த்த ஜீவனமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா.

வெதித்திரே, அளவில்லாமல் ஆசி வெதித்திரே, சிறுமையானவனை தூக்கி எடுத்திரே, அளவில்லாமல் ஆசி வெதித்திரே. ஏ ஆச்சரியம், ஆச்சரியம் தானே இது, ஆச்சரியம், ஆச்சரியம் தானே.

0: உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எல்லா துதியும் கனவும் உமக்கே செலுத்தி சுமணிச்சுக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவை செய்து நிகழ்ச்சியில் துதித்து பாடினவர் பிரதர் ஜேக். இவர் வந்து மிதிலாவுடைய மகன். நன்றாக பாடி இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தார். அவருக்கு சங்கம வானொலியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். ரெண்டாவது நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர் ரூபி.
2: ஐயா பிரைஸ் லார்டுங்கய்யா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அநேக நாட்களுக்கு பின்பு நீங்கள் விடுதலையை கழித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியிலே இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலே உம்மை நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க, துதிக்க, போற்ற, புகழ கிருபையா எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே. உமது அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. கிறிஸ்துவின் அன்பு கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோமையா, துதிக்கிறோமையா. ரத்தத்தை சிந்தி நீர் எங்கள் மேல் அன்பு வைத்தீரையா கர்த்தாவே. உம்முடைய அன்பின் வெளிப்பாடு கடைசி சொட்டு ரத்தமா இருக்கிறதையா கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்திற்காக இந்த மாலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். வானொலியோடு இணைந்து துதி ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தருடைய வீட்டின் பேரிலும் இயேசுவின் ரத்தம் கர்த்தாவே பூசப்படுகிறோம், பூசப்படுவதாக. இந்த வானொலி செல்லும் இடமெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், உயர்த்துகிறோம். ரத்தம் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய மனதின் பேரிலே தெளிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, ரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு ஜனங்களையும் அடைக்கலம் வைக்கிறோம் ஐயா. துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி மறகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மறகாது.

பலியானார், பிசாசை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார்.

அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து வாசலின் மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசி அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் இருக்கும் போது அந்த ரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் கடந்து போனான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கே சங்கார தூதன் கடந்து போவான் என்றால் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்ட இந்த கொல்கதா மேட்டிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின அவருடைய ரத்தத்திற்கு பாருங்க, பிசாசு எந்த பில்லி சூனியா சைனியா எதுவுமே நம்மை நெருங்க முடியாது. நாம பாருங்க பலத்த அரணுக்குள்ளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது. அந்த துருகத்திற்குள்ளே நாம் ஓடி சுகமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிற ரத்தமாயிருக்கிறது, நம்மை வழி நடத்துகிற ரத்தமாயிருக்கிறது. வழி இதுவே, இதிலே நட என்று நம்மை வழி நடத்துகிற ரத்தமாயிருக்கிறது. எல்லா எதிரிகளையும் துரத்தி விடுகிற ரத்தமா இருக்கிறது. இந்த அதிகாரம் பாருங்க, இந்த பிசாசின் மேலே பாவத்தின் மேலே எல்லா கிரியைகளின் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இந்த பிசாசில் இடத்துல இருந்த அந்த அதிகாரத்தை உரித்து எடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தமா இருக்கிறது. அவருடைய ரத்தத்திலே நாம் மூழ்கி சுத்தமாவோம். பாவ கரையெல்லாம் போக்குகிற ரத்தம், எல்லா வியாதியின் பிடியை நீக்குகிற ரத்தம், பிசாசை ஜெயித்த ரத்தம், பிசாசை பாருங்க ஓட ஓட துரத்தின ரத்தம், கர்த்தாவினுடைய ரத்தம் எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நன்மையான பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம். எங்களுக்காகவும் கர்த்தாவே இன்றைக்கும் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்க உம்முடைய ரத்தத்திற்காக கோடான கொடி நன்றி பலிகளை எடுக்கிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்.

0: ரத்தம் ஜெய,
1: கல்வாரியேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நமக்கு நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, இந்த நல்ல துதி ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுக்கிறோம். முதடிகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அன்பின் கர்த்தாவே, நீர் இரக்கமுள்ள தகப்பனாயிருக்கிறீர். ஆலோசனையிலே மகத்துவமானவர். செயலிலே கர்த்தாவே நீர் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவன், போதுமானவதற்கும் அதிகமான தேவன் கர்த்தாவே. ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கொண்டு 5000 புருஷர்களை போஷித்த தேவன் கர்த்தாவே. வலை கிழிந்து போகத்தக்கதாக, 2 படகு அமிழத்தக்கதாக நிறைய மீன்களால் நிரப்பின தேவன், இன்றைக்கும் நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர். குறைவோடு கர்த்தாவே, பற்றாக்குறையோடு, தரித்திரத்தோடு, கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மேலே கர்த்தாவே, யெகோவா ஈரே கர்த்தாவே, எல் ஷடாய் தேவனை உயர்த்துகிறோம் ஐயா. பரலோகத்தின் தேவனானவர் அவரவருடைய செய்கிற கையின் கிரியைகளை கைகூடி வர பண்ணுவீராக. ஆசீர்வாதத்தின் கரத்தை ஒவ்வொருத்தருடைய தலையின் பேரில் நீர் நீட்டி இருக்கிறபடியால் நன்றி அப்பா. யெகோவா ராப்பாவை இந்த கர்த்தாவே வானொலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே உயர்த்துகிறோம் ஐயா. நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர், உம்முடைய சுகமும் சர்வாங்க சுகமும் நித்திய ஜீவனம் நீடிய ஆயுளும் கர்த்தாவே ஆண்டுகள் ஒவ்வொருத்தருடைய சரீரத்தின் பேரிலே உம்முடைய இயேசுவன் ரத்தத்தை, இயேசுவன் நாமத்தை கர்த்தாவை உயர்த்துகிறோம் ஐயா, பூசுகிறோம் ஐயா. எல்லா பலவீனங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும், சர்வாங்க சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே இயேசு ஆண்டவர் ஆளுகை செய்வீராக, குடும்பத்தை இயேசு ஆண்டவர் ஆளுகை செய்வீராக, வானொலியை இயேசு ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நித்தியம் வரைக்கும் நீர் எங்களை தாங்கி தப்புவித்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் ஸ்ரீ சைத்தரூபி அவருடைய மகனும் சேர்ந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் கர்த்தர் அந்த குடும்பங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பிற்பாடு பாஸ் அஞ்சன் தாசன் அழைக்க போறேன். சிஸ்டர் டொலி, இன்றைய நாளிலே கனடா தேசத்தில் ஒளிபரப்பாகும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில் வந்து தேவனுடைய நாமத்தை துதித்து ஆராதித்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற உங்களை அழைக்கிறேன். இப்போது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்துங்கள் சிஸ்டர். ஆமென்.
0: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஆவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அக்கினியின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுற்றறிந்திடும் என்று கூறிய ஆண்டவரே, எங்கள் ஆவி எங்கள் மாமிசத்தின் ஆவியை சுற்றி அறுப்பதற்காக எங்கள் உள்ளங்களை மாற்றும்படியாக இந்த அபிஷேக நாளை திறந்து கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமான ஆவியிலால நிரப்பி ஆண்டவரே ஒவ்வொரு உங்களுக்குள்ள மகிழ்ந்து உங்களை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த ஸ்பெஷல் டேக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அக்னி போன்ற அப்பா உங்களோட அக்னியினால நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு எங்களை தெரிந்தெடுத்த அந்த பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உம்மை போலவே என்னை மாற்றிடும் சுயம் என்னில் சாம்பலாகட்டும் அப்பா. அபிஷேகம் அபிஷேகத்தை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இன்றைக்கு ஒரு பிரிதான அற்புதங்களை எங்கள் மத்தியில் நீங்க காண்பித்து அனைவரும் உங்கள் அண்டையில் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவர் நல்லவர். உங்களோட நாமம் இனிதான நாமம் அப்பா. உங்களோட நாமத்தை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் மாத்திரம் எங்கேயோ இருந்த எங்களை நீங்க தெரிந்தெடுத்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி அமேன். ஏ சாரி ஏ

ஆமென் அப்பா, உங்களோட நாமத்தை நாங்க ஆவியோட உண்மையோட தொழுந்து கொள்வதற்கு அப்பா உங்களுக்கு தந்த இந்த மகா பிரதியான பாக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட நாமத்தின் மூலமாகவே நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்கிற வல்லவர் நிறைந்த அந்த பரிசுத்தருக்கு நாங்க பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி தெரிந்து கொண்ட இந்த அன்புக்காமடி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட அபிஷேகத்தினால இன்னும் அபிஷேகத்தினால இங்க வந்துள்ளவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிற, உங்களை அறியாமல் இருக்கிறவர்களை கண்டடியத்தக்கதாக அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த சிஸ்டர் பாடின பாட்டின் மூலமாக அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால மட்டுமே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அவர்களால் மட்டும்தான் ரட்சிப்புக்கு கொடுக்க முடியும். அப்படி அந்த நிதான நாமத்தை தொழுந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. அப்பா, பாவத்தை மன்னிப்பவரே, பரலோகத்திலிருப்பா இருந்த எங்களுக்கு வந்து உங்களோட கனிகளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் புதிதான காரியங்களை செய்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி என்று ஆனந்த என் இயேசு தருகிறார், துதிப்பேன், துதிப்பேன், துதி

0: ஆமென் அப்பா. இரவும் பகலும் அப்பா நேரம் பார்க்காத வண்ணமாக உங்களை நாங்க துதிப்பதற்கு அப்பா உங்களுக்கு இன்னும் அதிகமான பலனை சத்துவத்தையும் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறிய அப்பா என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட பரிசுத்தமான அன்பின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக இன்று காலை யாவருக்கும் மாலையா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை யாவரையும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க. மகேந்திர நாயக்கு கொடுத்த புதிய பலனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு நிமிடம் கூட பாதத்தடியில் வந்து இந்த ஊழியங்களை நடத்துறவருக்கு அப்பா உங்களோட பலன் தான் அவருக்கு அப்பா சக்தியா இருக்குதற்கு நன்றி செலுத்துறேன். ஸ்ரீ சிஸ்டர் அவர்கள் நடத்துற இந்த ஊழியத்துக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் டோலியா அவர்கள். இவர்கள் நித்திய நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. கத்தர் அந்த சகோதரியும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாசலாண்டு ராசனா தலைக்க போறோம். அதுக்கு பிறகு தேவ செய்தி கருத்தர போறோம். அதற்கென்று துதி ஆராதனை நடத்துவோம். பிரைஸ் லார்ட் பாஸ் ஆண்டன் ராசாயம் அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் லார்ட் பாஸ். அதிகாலை வேளையிலே சங்கம வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே வந்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க ஆராதிக்க பாடலை பாட வந்திருக்கீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமாம்.
3: ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை இயேசுவின் சித்தத்திற்கு ஆராதனை.

உங்களுடைய ரத்தத்தினாலே, உங்களுடைய தடுப்புகளினாலே சத்துரு நெருங்காதபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாக்கும்படியாக, ரத்தத்தோடு தடுப்புகளோடு சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, சத்துரு நெருங்காதபடி இந்த கடைசி காலங்களிலே பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் உள்ளபடி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஒரு தாயை போல தேற்றுகிறவர், ஒரு தாயின் அன்பை விட உயர்ந்த அன்புள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆக்கி தோல் மீது சுமந்திடும்.

உம்மைப் போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மைப் போல அரவணைக்க யாரும் இல்லையே.

மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல செய்பவரே. ஆண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் மலை போல துன்பம் வந்தாலும் இயேசு இருக்கும் பொழுது, இயேசுவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் உரியவிட செய்கிறவனாக இருக்கிறீர். மலை போல துன்பம் எமை சூழும் போது அதை பனி போல ஒரு கண்மணி போல என்னை காப்பவரே, பொறித்த என்னை நினைப்பவரே, பிளவீன நேரம் என் கிருபையுனக்கு போதும், பிளவீனத்தில் என் நிழல் போல வாழ்வில் வருணை நின்று தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட எங்கே செய்யா, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்வியா, நீர் போதும் என் வாழ்வியே. அவ்வாண்டவரே, நீர் ஒருவர் போதும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பிலும் பார்க்க தாயினுடைய அன்பு உயர்ந்த அன்பு, தாயிலும் மேலான அன்பு உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு வருகிறது. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வழங்குகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என்ன மாட்டோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை நிறுத்துவார்க்காக மறித்தாரே, பாவம் சுமந்தாரே. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார், எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் சுமந்தார் இயேசு. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா,
ஒரு தாய் தேச்சுவது போ நேசத்தை

0: அன்பு விளக்கமும் பரிசுத்தமிழ் நிறைந்தவர்கள் அன்பு தகப்பனே, அப்பத்தை கேட்டார் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டார் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொண்டு அமைந்திருக்கும் பொழுது நீ இந்த நேரத்தில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியார் ஒவ்வொருவரை உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த நேரத்துல நிரப்பு வீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், அடவரே சத்துரு அகன்று போகிறதுக்காக நன்றி, உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் விடுபட்டு விடக்கூடாது, உம்முடைய அபிஷேகத்தினால நிறைத்து அவர்களை இழுத்துக் கொள்வீராக, உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக, உம்முடைய இரத்தத்து கோட்டையினால மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. சத்துரு அணுங்காதபடி நீர் பட்ட ஒவ்வொரு தழும்புகளினாலும், கைகளில் ஆணிபடிந்த தழும்புகள், கால்களில் ஆணிபடிந்த தழும்புகள், சவுக்கடியால் வந்த தழும்புகள், குற்றப்பட்ட தழும்புகள், முழுமுடியால் வந்த தழும்புகளால ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, உம்மாலே எல்லாம் ஆகும், எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, அறிவை தந்து, ஒவ்வொருவரை நீ ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்துல உண்மையோடு முத்தமத்தோடும் பரிசுத்தோடும் ஓடி முடிக்க சத்துரு நெருங்காதபடி உம்முடைய தழும்புகளினாலும் பெத்ததினாலும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரன் ஐயாவின் பலத்துக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். லெஸ்லி குடும்பத்தோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து பாடுற பாஸ்டர் அண்டன் ராஸ்னாம் இவர் ஒவ்வொரு நாளும் சங்கமா வானொலியிலே தெய்வ செய்து கொடுக்கிற தாசன். தேவன் இவரை குடும்பங்களையும் சபையையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், தேவனை நோக்கி பாடினோம்.
2: Recording stopped.
1: தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின் நாங்கள் துதித்து ஆராதிப்போம். இன்றைய நாளிலே அல்பர்டால இருந்து சிஸ்டர் ஜெனட் அவர்கள் தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும், சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியின் சார்பிலும் வருக வருக என்று வரவழைக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலோடு தகத்தோடு இருக்கோம். அதுமல்ல உங்களுடைய செய்தியை 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்றேன்.
3: எல்லாரையும் இதுல இருக்கிற கூடியிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமமே மகிமை பெறட்டும். ஹல்லேலூயா. ஜபிப்போம். அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு தந்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாவிக்கிறதுக்காக நன்றி கூறுகிறோம். உடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு துதியும் உமது உமது பாதங்களில், உமது சமூகத்தில் சுகந்த வாசனையாய் வந்து இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த சங்கமம் ரேடியோவில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர்தாமே உமது உமது நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே அடியனை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க என் வாயினூடாக பேச வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன். பூரணமாக அடியனை ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நிற்கிறேன். நீர்தாமே என்னை எடுத்து பாவிக்க வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் ஆழமாக ஊடுருவ வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன். இருதயங்களை நிரப்ப வேண்டுமாக, சந்தோஷமாக இதை ரிசீவ் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அது பாதங்களை ஒப்பு கொடுத்து நிற்கிறோம் வல்லபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நான் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்டு வந்த இந்த என்னுடைய செய்தியின் தலையங்கம், கர்த்தருக்கு பிரியமில்லாத கலப்படம். கலப்படம் என்றது எல்லாருக்கும் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். கலப்படம், கர்த்தருக்கு பிரியமில்லாத கலப்படம், அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கலப்படத்தை தேவன் விரும்புவதில்லை. கலப்படம் என்று சொல்லும்போது உலக ரீதியாக நாங்கள் பார்த்தால் அதற்கு உதாரணம் பாலில் தண்ணீரை கலப்பது கலப்படம். அது அது சுத்த பால் அல்ல, அது கலக்கப்பட்டிருக்கும். அதே போல அரிசியில் கல்லை கலப்பது கலப்படம். இப்படியாக உலக ரீதியிலே நாங்கள் பார்க்கிறோம் கலப்படம் என்னவென்று. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு கலப்படம் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கலப்படம், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நான் கிறிஸ்தவன், தேவனை நான் ஆராதிக்கிறேன், நான் இயேசுவையே நேசிக்கிறேன். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாங்கள் பங்கு பெறுவது, உலகத்தின் வழிகளை பின்பற்றுவது, விக்கிரக ஆராதனையோடு தொடர்புடைய காரியங்களில் ஈடுபடுவது, பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது, இப்படியானவைகளை, இப்படியான காரியங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கலப்படமாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே நான் இதை பற்றி தியானித்த போது கர்த்தரினோடு ஆழமாக இடைப்பட்டார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் உந்தப்பட்டது, ஆவியில உந்தப்பட்டேன். அவனுடைய உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்து வந்திருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நிறைய நமது சத்துருவானவன், அவன் கர்த்தருக்கும் சத்துருவானவன், நமக்கும் சத்துருவானவன். அந்த சத்துருவானவன் கொண்டு வந்த சில காரியங்களை நம்மை அறியாமலே அதுக்குள்ள கலப்படமாக்கி விடுகிறான். அதற்கு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னும் நான் சொல்ல போனால் ஒரு நியூ ஏஜ் ஏஜ் குழுவினர், ஒரு நியூ ஏஜ் என்று சொல்லி ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அது ஒரு புதுசாக, அது ஒரு சர்ச் என்று அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்மை போல ஒரு கிறிஸ்தவர்களாக கடவுளை நாங்கள் கும்பிட்றோம். ஒரு குறிப்பிட்ட இந்த குழு என்ன செய்யறது, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சர்ச்சுக்கு வரலாம். சர்ச்சுக்கு வந்து அங்க உங்களோட தேவர்களை, நீங்க யாரை கும்பிட வேணுமோ, யாரை ஆராதிக்க வேண்டுமோ, அந்த உங்களோட தேவனை ஆராதியுங்கள். யோகா செய்யலாம், அதை போல எத்தனையோ காரியங்கள், சைவ கடவுளா இருந்தாலும் எந்த கடவுளா இருந்தாலும் உங்களோட கடவுளை நீங்கள் ஆராதியுங்கள். இது ஒரு கலப்படம், இது ஒரு கலப்படம். இது எல்லாருக்கும் விளங்குறது இல்லை, எல்லாருக்கும் புரியறது இல்லை. இப்படியான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதையும் புதுசு புதுசாக தோன்றுகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்கும்போது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. எப்படி இப்படியான காரியங்களை பிரித்தெடுத்து பிறருக்கு நாங்கள் காட்ட முடியும்? இது கலப்படம் என்று சொல்லி அவர்களுக்கு எப்படி விளங்கப்படுத்த முடியும் என்று உண்மையாகவே கற்றுக்குத்தான் அது முடியும். அதை எங்களின் ஊடாக கர்த்தர் தாமே செய்து முடிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதற்காக பாரப்பட்டவர்களை மாத்திரமே கர்த்தர் அனுப்புவார். அதற்காக பாரப்பட்டிருக்கிற ஆத்மாக்களை மாத்திரம் அவர் போகும்படியாக. ஏனென்றால் நமக்குள்ள ஒரு பாரத்தை போட்டு நீ போ மகளே, போ மகனே என்று சொல்லி எங்களை அனுப்பி வைக்கிறார் பாருங்க. அவருடைய இருதயத்துல இருக்கிற அந்த அந்த ஆதங்கத்தை மனுஷருக்குள்ள வச்சு இப்படியான காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் கவலைப்பட்டு நாங்கள் போய் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிற ஒவ்வொருத்தரும் இதில் நாங்கள் கூடியிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:21 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. ஆமா ஆமா நண்பாத சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண

உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் எங்களை படைத்திருக்கிறார், எங்களை பிரித்தெடுத்தும் இருக்கிறார். அதை நாங்கள் சிந்தனை உள்ளவர்களாக செயல்படுத்த வேண்டும். அதை ஒரு லேசாக எடுத்து போட்டு சாதாரணமாக மற்ற பிறரை போல நாங்களும் வாழ்ந்து முடிக்கக்கூடாது. அது ஒரு கலப்படம். இந்த நாட்களை பார்க்கிறோம், இந்த உலகம் ரெடியாகி கொண்டிருக்கிறது என்னத்துக்காக? ஹலோயின். இந்த மாதத்திலே ஹலோயினை உலகம் கொண்டாட போகிறது. அந்தோ பரிதாபம், அது ஒரு சாத்தானுடைய காரியம். சாத்தானை அவர்கள் கொண்டாட போகிறார்கள். அதிலும் இன்னும் ஒரு கோரமான காரியம் என்னவென்றால், கொடூரமான காரியம் என்னவென்றால், வருகிற சந்ததியை ஆயத்தப்படுத்துகிறார்கள். பாருங்க, வருகிற சந்ததியாக சின்னஞ்சிறுவர்கள் எல்லாம் அந்த அப்படியான உடையை போட்டுக்கண்டு கண்ணிலெல்லாம் மைகளை தீட்டி கொண்டு இந்த முகத்தில் அசிங்கமான பெயிண்டே எல்லாம் அடித்து கொண்டு அவர்கள் வீதியில் போகிறதையும், அதை ஒரு பெருமையாக எடுத்துக்கொள்கிறதையும் இந்த சாத்தான் என்ன செய்கிறான், இப்படியான கண்களை குருடாக்கி கலப்படமாகிய காரியங்களை மிக்ஸ் பண்ணி விடுறான். பாருங்க, உலகத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் இல்லை. உண்மையாகவே உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. வருகிற சந்ததியை அவர்கள் வருகிற அந்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு அது அறியா அவர்களுக்கு அவர்கள் அதை அறியாமல் இருந்தபடியால், அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனபடியால் அவர்களையும் சங்காரமாக்கும்படியாக சாத்தான் கங்கணம் கட்டியிருக்கிறான். நானும் நீங்களும் அதற்கு பொறுப்பாளிகள். கலப்படம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களை வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் மும்முரமாக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். சின்னம் சிறுவர்களை அப்படியான இடத்துல அவன் தள்ளப்பட்டு அவர்களுக்கு புரியாம விளங்காம அந்த பிள்ளைகள் இது ஒரு பெரிய இதா கொண்டாடுகிறார்கள். பாருங்க, ஹலோயின் ஹலோயின் என்று எத்தனை பேருடைய வாயில நாங்கள் கேட்கிறோம். இதை கேட்கும் போது மிகவும் கவலையாக இருக்கிறது. குடும்பங்கள் அதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இதோ உலகத்துக்குரியவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்ன அதே வார்த்தையை நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். அடிக்கடி இந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு கலப்படம் வேண்டாம். கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் அதற்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும், ஓட வேண்டும். வைராக்கியமாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இதுதான் எனக்கும் உங்களுடைய தலையிலையும் என்னுடைய தலையிலையும் உங்களுடைய தலையிலையும் விழுந்திருக்கிற ஒரு பாரமான காரியம், பொறுப்பான காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். கலப்படம் எங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டாம். கலப்படம் எங்களுடைய நாட்டுக்கு வேண்டாம். கலப்படம் என்னுடைய இருதயத்துக்கு வேண்டாம். கலப்படம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். கலப்படம் என்னுடைய கணவருக்கும் மனைவியருக்கும் வேண்டாம் என்ற ஒரு புடிவாதம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமான தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமாயிருந்தால் வேற ஒன்றிலையுமே நாங்கள் பங்கெடுக்க கூடாது. எல்லா கடவுளும் கடவுள்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் ஓடக்கூடாது. இல்லை, நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த கணம், அந்த பாரம் எனக்குள்ள எந்த நேரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்குள்ள எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது. அங்காலையும் சாய்ந்து இங்காலையும் சாய்ந்து பிறரை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக சில காரியங்களை செய்து கொண்டு உலகத்தில் கொண்டாட்டம் என்று சொல்லிக்கொண்டு எதையும் கொண்டாடலாம் என்று நினைத்து கொண்டு, எதற்காகவும் நாங்கள் எங்களுடைய இருதயங்களை கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு உலக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு அதோடு சேர்ந்து ஓடுவோமா இருந்தால் கர்த்தருடைய சாபம் எங்கள் மேல் தரிக்க நாங்கள் இடம் கொடுக்கும்.

0: குறோம். அதை நானும் நீங்களும் தான் நிச்சயப்படுத்த வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல இல்லை, ஆனால் இதை உங்களை உணர வைக்கிறதுக்காக நான் இதை எடுத்து வரும்படியாக கர்த்தர் என்னிடத்தில் போட்ட பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை நான் அதிகாலையில் கேட்டவளாக எழுந்தேன். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து என்று சொன்னார். ஆயத்தப்படு மகளே, ஆயத்தப்படுத்து. என்னையும் நாங்களும் ஆயத்தப்பட வேண்டும், பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது என்னோடு உறவு கொண்ட நீ என்னோடு வா என்று சொல்லி எங்கள் எல்லாரையும் மகளே மகனே என்று அழைத்து கொண்டு போற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்க, இந்த உலகத்திலேயே அந்த சத்தத்தை நாங்கள் அந்த சத்தத்துக்கு நாங்கள் பழக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இது எனக்கு கேட்ட வாய்ஸ், கேட்ட சத்தம், கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தத்தோடு கலப்படம் எதுவுமே இருக்கக்கூடாது. உலகம் பேசலாம், என்னுடைய மனசீகம் பேசலாம், சாத்தான் பேசலாம், அதே நேரத்தில் தேவனும் பேசலாம். அந்த தேவனுக்கும் உலகத்துக்கும் அந்த அவர்களுடைய அந்த சத்தங்களை நாங்கள் அடையாளம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் சொல்லுவது கலப்படம். எதுவும் சரிதான், எந்த சத்தமும் சரிதான் என்றில்லை. மனுஷிகமும் பேசலாம், அதற்கு அதை நாங்கள் இனங்கொண்டு கண்டுகொள்வதும் அதில் வேறு ஏதுமே கலக்கக்கூடாதென்று அதை நாங்கள் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் இனங்கண்டு இதுதான் இந்த நேசரின் சத்தம் என்ற அந்த சத்தத்தை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வதே அந்த கலப்படத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட முடியும். எங்கே பார்த்தாலும் கலப்படம், எதையும் செய்யலாம், ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் நான் எதையும் செய்வேன். இது கலப்படம். கலப்படத்தை கர்த்தர் வெறுக்கிறார். கலப்படம் செய்கிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். அவர் பாவிகளை அன்பு செய்கிற தேவனும் பாவத்தை வெறுக்கிற தேவனும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த நீதியுள்ள நியாயாதிபதி வெகு விரைவாக வரப்போகிறார். இந்த முறை அன்போடு வருவார், அடுத்த முறை நீதியுள்ள நியாயாதிபதியாக எங்களை வந்து சந்திக்கப் போகிறார். எங்களையும் எங்களுக்கு அடுத்தவர்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தப்பட வேண்டும். ஆதியாகமம் 35 அதிகாரத்திலே நேற்று நான் வாசித்துக் கொண்டிருந்த போது சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு இதோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அதை நான் உங்களோடு வாசித்து அதற்குள்ள ஆண்ட இருக்கிற இரகசியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் ஜாக்கோப்பை நோக்கி, இந்த இடத்துல தீனாளை அவர்கள் கொண்டு போய், அந்த கானானியன் தேசத்தார் தீனாளை கொண்டு போய், தீனாள் ஜாக்கோப்புடைய ஒரே புத்திரி, அவளை கொண்டு போய் அவர்கள் தீட்டுப்படுத்தினபடியால் சிமியோனும் லேவியும் அவர்களுக்கு எதிராக எழும்பி அந்த ஆண் மக்களை விருத்த சேதனம் செய்யும்படியாக தந்திரமாக சொல்லி அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட போது 3வது நாள் அவர்களை போய் கொன்று போட்டார்கள். கொன்று போட்டு அவர்களுடைய எல்லா காரியங்களையும், எல்லா அவர்கள் பாவித்த எல்லா காரியங்களையும் அதோடு சேர்த்து அந்நிய தேவர்களை அவர்கள் ஆராதித்த சகல காரியங்களை கூட தங்களோடு கொண்டு வந்தார்கள், எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். பாருங்க, அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாயிருந்தது. அதால் தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கு என்றார். இது எங்கே இருக்குன்னு சொன்னோ தெரியாது. ஆதியாகமம் 35 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். அதிலே முதலாம் அதிக முதலாம் வசனத்திலே உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கு. அவனுக்கு தேவன் முதல் தரிசனமாக இருக்கிறார். அந்த இடத்தில் தான் அவன் கர்த்தரோடு உறவாட கற்றுக்கொண்டான். தகப்பனின் வீட்டை விட்டு தாயின் வீட்டை விட்டு அவன் தனக்கு மனைவியை தேடும்படியாக தகப்பனுடைய நாட்டுக்கு அவன் போன வழியில தான் தேவனை சந்திக்கிறான். தேவனோடு உறவாட பழகிக்கொள்கிறான். அந்த தேவன் தான் இப்போது அவனை என்ன செய்கிறார், யாக்கோப்பை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் போன வழி போ அவன் போக அவனுக்கு உற்சாகம் கொடுக்கிறது எப்படி என்று சொன்னா, அவர் தன்னை நிச்சயமாக நான் தான் அதே தேவன் என்று சொல்லுகிறார். வேற அவன் வேற ஏதையாவது வேற தேவனை அவன் ஆராதிப்பானோ என்ற பயத்திலேயோ என்னமோ அவர் சொல்லுகிறது என்னவென்றால், எனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கு. சாரி, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கு. அதே தேவன் தான் நான். அப்பொழுது யாக்கோப்பு, இரண்டாவது வசனம், அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இதுல மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது. அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு. அந்நிய தெய்வங்களை நாங்கள் விலக்கி விடுகிறது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு நாங்கள் எங்களை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு. ஏனென்றால் அந்த அந்நிய தெய்வங்களை நாங்கள் ஆராதிப்பதனாலும் வேர்ஷிப் பண்றதாலையும் மனதால கூட சிந்திக்கிறதாலையும் எங்களுடைய ஆத்மா ஆவியாத்மா சரீரம் அசுத்தமாகிறது. அதற்காக நாங்கள் எங்களை சுத்திகரிக்க வேண்டும். நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பரிசுத்தமாயிருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆதியாகமத்தில் படிக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிற நாங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு. எங்களுடைய வஸ்திரங்களில் கூட இந்த அந்நிய தேவர்களுடைய காரியங்கள், அதை அந்த அந்த எங்களோட வஸ்திரங்களை கூட அசுத்தமாக்கி இருக்கிறதாக இங்கே கூறப்படுகிறது. எங்களுடைய வஸ்திரங்களை நாங்கள் களைந்து போட வேண்டும். ஜோசேப்பை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இந்த பைபிளில் நாங்கள் படிக்கும்போது யோசேப்பை பற்றி, அவன் எத்தனையோ வஸ்திரங்களை கலட்டி விடுகிறான், உரிந்து போடுகிறார்கள் அவருடைய வஸ்திரத்தை. ஒரு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பார்வோன் வீட்டில் அவன் போய் அங்கே இருக்கும்போது, மந்திரியாக அவனுக்கு அசிஸ்டண்டாக இருக்கும்போது, அவனுடைய மனைவி அவனை தன்னுடைய சயனிக்கும்படியாக கேட்கிறாள். அந்த இடத்துல அவள் ஓடி வந்து அவனுடைய வஸ்திரத்தை பிடிக்கிறாள். பிடித்தபோது அவனுடைய யோசேப்புடைய வஸ்திரம் அங்கே அசுத்த பண்ணப்படுகிறது. அவள் பாவமுள்ள அந்த ஸ்திரீ அவனில் ஆசைப்பட்டு அவளுடைய வஸ்திரத்தை தொடும்போது அவன் என்ன செய்கிறான், அந்த வஸ்திரத்தை உரிந்து போட்டு ஓடி விடுகிறான் பாருங்க. அவன் அந்த வஸ்திரத்தை பிடுங்கி கொண்டு ஓடையில் அதை கலட்டி விடுகிறான் பாருங்க. அப்படியான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில், அசுத்தமான காரியங்களை நாங்கள் காணும் போதோ பார்க்கும் போதோ தொடும் போதோ அவைகளை களைந்து விட வேண்டும். களைந்து விடுகிறது மாத்திரமல்ல, அவைகளை என்னவாம் இங்கே, எங்களை நாங்கள் சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் அதிலிருந்து. அதுக்கு பிறகு உங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இந்த அசுத்தமான காரியங்களை விலக்க விட வேண்டும். இது அசுத்தமான காரியம் என்று நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இதுதான் கலப்படம். கலப்படம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. எங்களோட பிள்ளைகளுக்கு அவைகளை நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டும். அவைகளுக்கு நாங்கள் பிரித்தெடுத்து அவைகளுக்கு வித்தியாசத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், படிப்பிக்க வேண்டும். மூன்றாவது வசனம், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்குவேன். அவன் பலிப்பீடம் கட்டுறான் அந்த இடத்துல. எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு, எங்களை சுத்திகரித்து கொண்டு, எங்களோட வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு அங்கே போய் அவன் ஜாக்கோப்பு அவர்கள் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அங்கே என்ன செய்கிறான், அங்கே பலிப்பிடத்தை கட்டுகிறான். அதற்கு பிறகு 4வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பாருங்க, இவைகளை நாங்கள் புதைத்து போட வேண்டும். அந்நிய தேவர்களை, அப்படியான காரியங்களை அங்கே அந்த அவர்கள் இருந்த இடத்துல, அந்த அவர்கள் இருந்து வந்த இடத்துல இருந்த சகல காரியங்களையும் விட்டுவிட்டு அந்நிய தேவர்களுடைய காரியங்களை நாம் களைந்து போட்டு எங்களை சுத்திகரித்து கொண்டு இங்கே வந்தபோது எல்லா அந்த நாட்டுக்குரிய சகல காரியங்களை எல்லாத்தையும் என்ன செய்ய, பொருட்களையும் ஜாக்கோப்புக்கு கொடுக்கிறார்கள். அந்த மக்கள் கொடுத்த போது அவன் அங்கே என்ன செய்கிறான், அவன் எடுத்துக்கொண்டு போகவில்லை அவன் அது அவைகளை. அவன் அங்கே அவைகளை கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான், புதைத்து போடுகிறான். பாருங்கள், இதற்கு நமக்கும் ஒன்று சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி, இது கலப்படம். இந்த கலப்படம் இந்த இதையும் தேவனையும் உண்மையான தேவனையும் இப்படியான அந்நிய தேவர்களையும் நாங்கள் கலக்கக்கூடாது என்று சொல்லி, அந்த கலப்படம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அங்கே அவைகளை எல்லாவற்றையும் அவன் அந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போடுகிறான். எனக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லி அவன் அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறான். எப்படி? அந்த ஒரு மரத்தின் கீழே எல்லாவற்றையும் தாட்டு விடுகிறான். அதே போலதான் நாங்கள் இதில் 4 காரியத்தை பார்க்கிறோம். அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டுவிட வேண்டும், எங்களை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும், எங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்குரிய அந்த அந்நிய தேவர்களுக்குரிய சகல காரியங்களையும் சகல பொருட்களையும் நாங்கள் அந்த எங்கேயாவது கிடங்கு கிண்டி அங்கே தாட்டு போட வேண்டும். ஜாக்கோப்பு மாதிரி அதற்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, என் தேவன் பரிசுத்தமாயிருப்பது போல நானும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும்னு சொல்லி என்னையும் ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்தி, இயேசுவின் வருகைக்காக நாங்களா எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும், எங்களை குடும்பங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகா, மத்திய ஆகாயத்தில் இயேசுதாமை வரும்போது எங்களை அடையாளம் காணும்படியாக எங்களையும் எங்களுக்கு அடுத்தவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் எங்கள் மேல் போட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தின்படி, அந்த அபிஷேக வாசனையை பற்றி நாங்கள் இந்த 34 அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது அதில் அங்கே சொல்லப்படுகிறது, என் வாசனை அவன் சொல்கிறான். அங்கே அப்படியான காரியங்கள் நடந்ததால் யாக்கோப்பு சொல்கிறான், என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே, அங்கே சொல்லப்படுற அந்த வசனம் பாருங்க, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீங்கன்னு சொல்லி. அவன் அப்படியான ஒரு தேவனுக்கு உகந்தவனாக நடக்கும்போது அங்கே நடந்த காரியங்கள் அவனுடைய வாசனையை கெடுத்து போட்டதுன்னு சொல்றான். அது மாதிரி எங்களுடைய வாசனைகளையும் இந்த எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அந்த வாசனை, மற்றவர்களை அட்ராக்ட் பண்ற அந்த வாசனை, எங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி பிறர் அடையாளம் காணுகிற அந்த வாசனையால் மற்றவர்களை ஈத்து கொள்றதுதான் அந்த அந்த அபிஷேகம். தேவன் எங்களுக்குள்ள வச்சுக்கிற அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தால் பிறரை ஈத்து கொள்ளுகிறது, தேவனுக்கு உள்ள கொண்டு வாரது, இதெல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவைகளை நாங்கள் கடைப்பிடிப்போம், அந்நிய தேவர்களை விட்டு விடுவோம், அந்நிய காரியங்களை தூக்கி எறிவோம், எல்லாவற்றையும் ஒழித்து விடுவோம். வருகிற என் இயேசுவுக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோமாக. இதோடு நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படட்டும். ஜெபிப்போமாக. என் அன்பும் இரக்கமும் சமாதானமும் பரிசுத்தம் நிறைந்த கர்த்தாவே, இந்த வேளையில கர்த்தாவே நீங்கள் எனக்கு தந்த இந்த செய்தியை நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது 60 மடங்காக அல்ல, 100 மடங்காக பலன் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா இடமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகலரும் இருதயத்தில் குத்துண்டவர்களாக உமது பக்கம் திரும்ப வேண்டுமாய், கலப்படங்களை விட்டுவிட வேண்டுமாய், எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக ஓட வேண்டுமாய், உமது பிள்ளைகளாக உமது இரத்தத்தால் அவர்களை கழுவ வேண்டுமாய், சுத்திகரிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தார ஜெபங்களும் அதே போல இந்த சங்கம் ரேடியோவில் இருக்கிற எல்லாரையும், பிரதர் லேசலியையும் அவருடைய குடும்பத்தினரையும் விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பன்மடங்காக ஆசீர்வாதங்களை நீர் பொழிய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இதில் கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தால் என் ஜெபம் கேட்டதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் ஜெனட். இன்றைய நாளிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத கலப்படம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். இங்கே கலப்படத்தை கொண்டு வந்தவன் யார்? இந்த கலப்படம் கலப்படம்னு சொன்னீர்களே, அதை கொண்டு வந்தவன் யார்? பிசாசு, உலகம், தொழில்நுட்ப சாதனைகள், மனிதர்கள், பரம்பரை காரியங்கள், நான் என்ற ஆணவம். சினிமாவை பார்த்தாலே கலப்படம். தேவ பிள்ளை சினிமா பார்த்தாலே கலப்படம். ஞாயிற்று ஆராதனைக்கு போகாமல் உலகத்தை நோக்கி கொண்டுவாது கலப்படம். அது மட்டுமில்லை, நீங்கள் சொன்னீங்கள், அந்நிய தெய்வங்களை விலக்கி சுத்திகரித்து வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு வந்த இடத்திலும் கூட கலப்படம் காணப்படுறது. காரணம், இந்த பிசாசானவனும் தொழில்நுட்ப காரியங்களும் என்று பிசாசு பூத்து விட்டா. இந்த அந்நிய தெய்வங்களை கும்பிடுறவர்கள் இந்த பாரம்பரிய காரியங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. ஒரு கிறிஸ்தவன் திருமணம் நடக்கிறவென்றால் ரகசியமாக போய் குறிப்பு பார்ப்பார்கள். ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒரு மகளுக்கு திருமணம் என்றால், கிறிஸ்தவன் சபைக்கு போகிறவர் தனது மகளுக்கு திருமணம் என்றால் குறிப்பு பார்ப்பார். இதெல்லாம் கலப்படம். கலப்படம் எல்லாரும் இருக்கின்றது. இந்த கலப்படத்தை கலக்க வேண்டுமானால் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கவனும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவனும், ஜபிக்கவனும், துதிக்கவனும், எங்களுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கவனும், உலக சத்தியத்தை நாங்கள் கேட்கக்கூடாது. இந்த சங்கமா வாழும் சத்தியத்தை கேட்கவனும், உலக சத்தியத்தை கேட்டால் கலப்படம். இப்படி அநேக காரியங்களை கொடுத்து ஒரு அருமையான செய்தி எங்களுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டுமில்லை, இந்த செய்தி 97 ரேடியோவில் உலகமெங்கும் தொனித்து கொண்டிருக்கிறது கூட செய்தி. அதை கேட்டு இந்த கலக்கிறவர்கள், கலப்படம் செய்வர்கள் கண்டு தேவன் சந்திப்பாராக. இந்த முட்டையில கூட கலப்படம், பிளாஸ்டிக் முட்டை வந்து விட்டது. எது உண்மையான முட்டை, எது பொய்யான முட்டை என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை. இன்றைய நாள் எவன் கிறிஸ்தவன், எவன் ஆவிக்குரியவன் கண்டுபிடிக்காத நிலை. காரணம், இந்த பிசாசு அநேக காரியம் கலப்படத்தை உள்ளுக்கு புகுத்து தேவ பிள்ளைகள பிரிக்க முயல்கிறான், பிரித்து கொண்டிருக்கிறான். அநேக இளம் பிள்ளைகள் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். தாய் தகப்பன் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் இளம் யுவதிகள். காரணம், இந்த உலகத்திலே தொழில்நுட்ப காரியங்கள் நன்றாக முன்னோடி விட்டது. இந்த பிசாசாவன் கொண்டு காட்டி விட்டான், அதுக்குள்ள இழுத்து செல்லப்படுகிறார்கள். நாங்கள் இளைஞர்களுக்காக, யுவதிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அது கலப்படம் வராதபடி தேவன் பாதுகாக்க வேண்டும். அந்த எண்ணமே வரக்கூடாது. நாங்கள் பாடப்பட்டு ஜெபிக்கவனும் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் காரியங்களையும் சகலவற்றையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
2: பேசலாம் ஐயா, பேசலாம்,
1: பேசலாம், கோ அஹெட்.
2: ஆமேன். சிஸ்டர் ஜெனட் வந்து, நான் அவட சிறியர் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து அல்பர்ட்டால அவங்களோட கூட்டங்களுக்கு நான் போவது உண்டு, வீட்டு கூட்டங்களுக்கு. இப்பொழுது என்னன்னா, சிஸ்டர் ஜெனட்ட கத்தர் அவங்க ஒரு கத்தோலிக்க சமயத்தில் கத்தோலிக்க சர்ச்சில் இருந்து பிரிக்கப்பட்டு அவங்க வந்து அவ கத்தோலிக்கராக இருந்தவர்கள் அவ நன்னாக கான்வென்ட்ல வளர்த்து வந்த சில காலங்கள் உண்டு. அந்த நேரமே கத்தர் அவர்களை அழைத்த அழைப்பு பெரிதான அழைப்பு. அந்த அப்படிப்பட்ட அந்த நன்னாக இருந்த அந்த கான்வென்ட்ல இருந்தே கத்தர் அவளை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து அந்த அன்பை காட்டின நிமிடத்துல இருந்து இன்று வரையும் கத்தர் எல்லா விதமான தீமையிலிருந்து விலகி காத்து அவரை அழைத்து இப்பொழுது கத்தருக்கென்று எழுந்து ஒரு ஊழியக்காரியாக அவர் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கத்தோலிக்கராக இருக்கிறவர்கள் அதிகமாக சொரும்புகளையும் அதுகளையும் இதுகளையும் வணங்குவாங்க, அவங்க தெரியாமல் செய்கிறது அது. ஆனால் கத்தர் இவளை அந்த அந்த கன்வென்ட்லேருந்து பிரித்து எடுத்தது தான் எனக்கு அந்த என்னது உள்ளத்தை தொட்டது. எப்பொழுதும் சாட்சி சொல்வாங்க அவங்களோட கூட்டத்துக்கு போகும் பொழுது, இன்று வரையும் நாங்கள் ஒரு சபைக்கு போய் வந்த நாங்கள் இன்று வரையும் அவர் கத்தர் கண்டு எழுந்து பிரார்த்திக்கிற அந்த அன்புக்கு நான் அவங்களுக்கு நன்றி செலுத்து கத்தர் நாமத்தை மட்டுமே உயர்த்துறேன். கத்தர் மட்டுமே அவரை வழி நடத்துவராக என்று கூறி ஒரு சிறிய சாட்சியை சொல்ல விரும்பினேன். நன்றி கத்தர், நன்றி கூறி அவரை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆமேன் ஐயா.
1: நன்றி சிஸ்டர்லி, அருமையான ஒரு வெளிப்பாட்டை ஒரு கருத்தை கொடுத்தீர்கள். இந்த கலப்படத்திலிருந்து வந்தவர் தான் இப்படியான செய்தியை கொடுக்க முடியும். அவர் நொன்னா இருந்தவருக்கு தெரியும், அவர் கலப்படத்தில் இருந்து தேவன் அவரை வெளியேற்றின பின்தான் அவர் கலப்படம் என்றால் என்ன, அந்த கலப்படத்துக்களே மனதில் போகக்கூடாது அந்த செய்தியை கொடுத்தவர் இவர் தான். அதுக்கு காரணம், அவர் அந்த கலப்படத்திலிருந்து தேவன் அவரை பிரித்தெடுத்தபடியினால் தான் இந்த செய்தி தலைப்பை கொடுக்க தேவன் உதவி செய்தார். அருமையான சாட்சி, கத்த உங்களை உங்களை வாசிப்பாராங்க. தொடர்ந்து வேறு யார் சொல்ல போறீங்க செய்தியை பற்றி? நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். இன்றைக்கு முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி அழைக்க போகிறோம். இன்றைய நாளிலே அனைவர் கலந்து கொண்டு தேவன் நாமத்தை மயப்படுத்தினார்கள். சிஸ்டர் ரஜினி.
3: ப்ரைஸ் த லார்ட் பிரதர் மகேந்திரன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட், வண்டர்ஃபுல் மெசேஜ். தேங்க்யூ சிஸ்டர் ஜானட், ஸ்பெஷலி டியூரிங் த டைம் வென் வி ஆர் ஹேவிங் திஸ் சீசன் தட்ஸ் கம்மிங் அப் இன் த வேர்ல்ட் வித் ஹாலோவீன். It's a very pertinent message that the Lord had enabled you to bring it forward, and many will be able to open their eyes of understanding and see into what it does. The Lord has made us in his own image to only worship him and none other but him alone. And even as you had brought forth from the message, even as Jacob himself was able to see that and be able to put forth before his people, and thereby making them to come out of idolatry, come out of other gods, and put only the living God Almighty, the creator of heaven and earth, who is the only one who can receive our praises and adoration and worship coming to him from the people he created, that is our known God. It's not an unknown God. He has revealed himself through his Son, our dear, loving Savior, the Lord Jesus Christ, the only way, the truth, and the life. And through him alone, we find that the salvation that you had now shared, and also coming out of Catholicism, have been able to receive the Lord Jesus Christ, not through any other ways in which, you can go through the saints or Mary or anybody like that, but only through the Lord Jesus Christ that you have found your salvation and finding the burden now to share this very message. And we thank the Lord that we've been able to share this with the world today, especially Halloween season. Thank you, Sister Janet. God bless you. And Lord, we thank you, Lord, for this time that you have enabled us, Lord, to come into Lord Jesus, to make an eye opener, Lord, to many, Lord, that are coming and listening to this message, Lord, in a way only you can, Lord, reveal to them, Father, what it means, Lord Jesus, to come out of idolatry, to come out of Lord Jesus, that points to any kind of images that are made by hand, Lord. Because they cannot breathe, they cannot speak, they cannot have life in them. But only a true God who had made us with his image and breathed his life into us. The very breath that we breathe is from you, O God. That alone proves enough, Lord God, that the only a true God who lives and has his life that can come into our own life to breathe and help us to live and move and have our being in and through you, in your image. So we thank you for that, O God. That you're opening many people's understanding and to see, Lord. Even I was able to, Lord, share that very same message when I was away this short time, this past week, to be able to share that very way in which how the Lord has said, no man comes to the Father except through me. I'm the way, the truth, and the life. That is through the Lordship of Jesus and Jesus alone. And I thank you for that, Lord. I also thank you, Lord, For many that are coming in and receiving you as their Lord and their Savior through this message and through our time of praises and thanksgiving and adoration this Saturday morning in Canada, but all the other time zones that have joined us, Lord, morning, afternoon, noon, evening, night, whatever time zones they might be in, Lord. But this is the time, Lord, that we come to worship you, honor you, lift your name up, glorify your name, Lord. And you have been so pleased by it, Lord. Even as the nations have joined together, 97 stations have joined, Lord, in doing the same, Lord, in broadcasting them from their places. We are the representing, Lord, in their countries. So we thank you for that. And also, Lord, Brother Mahendran has been hosting this, Lord, oh God, early hours of the morning, Lord, waking up, Lord, with such a burden for the souls, oh God. That is the very thing, Lord, that makes us do what we do, oh God, and especially upon him, Lord, even as the latter days, Lord, Jesus would be greater than the former years. You have promised that. And he's showing forth, Lord, as a testimony, his own life, Lord, how much he can gather the people, Lord Jesus, to come into the harvest of souls, that fervor and that power of the Holy Spirit alone doing that, Lord, in and through him. So we thank you, Lord, for the way you are using him and separating him and keeping him, Lord, as a powerful witness, Lord, where he himself, Lord, with that very powerful way in which he had been, Lord, seeing that in his own life, Lord, how you have separated him and took him out, Lord Jesus, from idolatry into serving a living and holy God in his own life, with him along in his family, now his entire family, Lord, into third and fourth generation are loving and serving you because of that. What a wonderful testimony, Lord. So we thank you for that, Lord, and we glorify your name for it, Lord. Same with Brother Leslie, Lord, and his family, Lord. And we thank you for his very life too, Lord. These are wonderful testimonies, Lord, where we come forth this very morning, Lord, early morning, wee hours of the morning in Canada, that we see this, Lord Jesus, nothing but your wonder-working hand of power and great glory and mercy, Lord, that you came forth and even delivering Brother Leslie, Lord, from such a way, Lord, that you had now entrusted him such a work in his hands, Lord, to go into the nations of the world, separation from idolatry into a living God that he is now witnessing, Lord, into the nations of the world because of that call upon his life as well, Father. And I thank you, Lord, because you and Lord, of course, his wife has been from a Christian background, but Lord, this is our wonder-working, miraculous intervention of our living God, proving himself, witnessing himself through these lives, how much they love you and they want to serve you. Because of that, Lord, this has been a marvelous testimony, Lord, right from our very network, Lord, coming from, Lord, to our three teamwork that is going on. So we thank you for that, Lord. Also thank you, Father, for many that have joined, Lord Jesus, and Lord, from the Sister Midula's son, all the way, Lord, from Germany, coming and sharing and singing and worshiping. Thank you, Lord, for him being able to come to us as a blessing, Lord, and worshiping you, Lord, with us. And also thank you, Father, for following that Sister Esther Ruby, all the way from India, coming and praising and worshiping as well with her daughter. Thank you for her time and her service and her dedication as well, Father. Taking time, Lord Jesus, set apart, Lord, called apart also, Lord, for your honor and for your glory, Lord, and being used, Lord, with her daughter as well, Father, this morning for us, but evening for them. Thank you, thank you, thank you, Jesus. We also thank you, Lord, following that Sister Dolly, being able to come and also, Lord, worship you and praise you and thanksgiving coming to you, Lord, from her lips as well, Lord, separated unto herself, Lord, with her call and her service to you as well. Thank you, Lord, for her service and her life as a witness to you, Lord, as a testimony to you, Lord, and using her, Lord, in your kingdom. Bless her and her family as well. Also, thank you, Father, Pastor Anton Rasanayam, who came and, Lord, also worshipped with us, oh God, and also, Lord, for his call, for his worship, for his church and all that he says and does to honor and glorify you and bring him, Lord Jesus, to a place, Lord, of worship and adoration to you once again, and also making him a strong witness, Lord, and a way in which he's calling, Lord, to be an evangelist, Lord, as well as a pastor, Lord, to come and, Lord, gather with us, Lord, day in, day out, to worship and bring thanksgiving and being a witness to you, Lord. We thank you for his life and his call as well. Be with him, lead him and guide him each step of the way. We also thank you, Lord, for the wonderful way, Lord, that we also Already, Lord, she had and prayed for Lord Sister Janet. We thank you for her call as well, for her separation as well, Lord, from nunnery, Lord, into a way in which you are now using her, Lord, in your kingdom, Lord, with an evangelical voice as well. So we thank you, Lord, for her life and her call as well, I pray. So now, Lord, dedicate, Lord, the rest of the day and the service coming up tomorrow as well, Father, on Sunday. And give it all into your mighty hands. In the name of Jesus, we pray. Amen. And also, Lord, we thank you, Lord, for the rest of the week that is coming up, entrusting Nithya Valicham, Bartha in Valicham. And also, Lord, this weekend service. In Jesus' name, we pray. Amen. And
4: amen.
1: Thank you, Sister Rajani. For your closing prayer. நாங்கள் இப்போ என் ஆத்மாவே சொல்லி
4: பண்ணுங்க
1: எல்லோரும் என் ஆத்மாவே சொல்லுவோம் என் ஆத்மாவே
5: அருமையான தேவசை கூடாக தேவ ஊழியர் வழி நடத்தினார். கலப்படம் இல்லாத பிரசங்கம், கலப்படம் இல்லாமல் கத்தருடைய வார்த்தைகளை கத்தருடைய தொழுது கொள்ள வேண்டும். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே ஊழியருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இதுவரை நேரம் இணைந்து அதிகால வேளையில் இணைந்து தேவசை எடுத்து வந்தார்கள். அதே போல் அதிகாலை வேளையில் இணைந்த சௌர மகேந்திரன் ஐயா, சௌரி ஜானட், சௌரி ரஞ்சினி அலங்காரமணி மற்றும் இணைந்து கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையில் இணைந்து ஜெபித்து ஆராதனையை எடுத்து வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரும் இயந்திரமுகமாக ஒப்புவிக்கிறோம். நாளை கால வேளையிலே எங்களுடன் ரெவரன் ஜீவானந்தம் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவசை எடுத்து வருகிறார். அதில் இணைவோம், தேவசைகளை கேட்போம். அவற்றால் எங்களுக்கு நிச்சயமாக பலனுண்டு, பலனுண்டு. நாங்கள் மற்றவர்களுக்கும் இவற்றை பிரசங்கிக்கக்கூடியதாக, சொல்லக்கூடியதாக கத்தர் உதவி செய்வாராக. புறப்படுகின்ற வார்த்தைகள் அதே வேளையிலே கத்தருடைய நாமத்தை, கத்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க, கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வர, அதே வேளையிலே கத்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தியிருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌரி மகேந்திரன் ஐயா, நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌரி ஜெனட், நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌரி டாலி, நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌரி ரஞ்சினி அலங்காரமணி, நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, தேவசைகளுக்கூடாக அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரமாய் நன்னையாவை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. Amen. Amen.
1: Amen.
5: Amen. நாளை நாளிலே பாஸ்டர் ஜீவானந்தம், ரெவரன் ஜீவானந்தம் அவர்கள் இணைகிறார்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே
6: ஒப்புவிப்போம்.
5: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன். ஒரு விஷயம் சொல்ல விருப்பம், ஆனால் சொல்ல விருப்பம் இல்லை. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரி அவர்கள் ஜபங்களுக்கூடாக, அந்த தேவசைகளுக்கூடாக கத்தர் வழி நடத்துகிறார். நான் இவாஞ்சலிஸ்ட் என்று போட்டேன், அவருக்கு இவாஞ்சலிஸ்ட் என்றது விருப்பம் இல்லை, சிஸ்டர் என்று போட சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கத்தர் அவரை வழி நடத்துகிறார். என்னோடு ஒருவர் ஊழியம் செய்தார் 15 வருடத்துக்கு முன்னதாக. அவர் 15 வருடத்துக்கு முன்னதாக ஒரு ஊழியம் செய்தார். அவர் ஆலயத்திலே பிரசங்கிப்பதில்லை, எங்களுடைய வானிலையிலே வந்து கொஞ்சம் சேவ செய்து எடுத்து வருவார். அவரை தன்னை இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லவில்லை என்று அவர் இப்போ 15 வருடமாக எங்களுடன் இணைவதில்லை. ஏனென்றால் தன்னை இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லவில்லை. அப்படியாக நாங்கள் ஊழியங்களை கூட கடந்து செல்லுகின்ற பொழுதும் பல்வேறு பிரச்சனைகள் காரியங்கள், ஆனாலும் நாங்கள் சபையிலே ஊழியம் செய்து வெளியிலே ஊழியம் செய்யும்போது நாங்கள் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் வெளியிலே அந்த காரியங்களை நீங்கள் போய் பிரசங்கிக்கிறீர்கள். அதனாலே நாங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுகிறோம். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் சபையிலும் ஊழியம் செய்கிறவர், சபை வைத்திருக்கிறவர்களை நாங்கள் பாஸ்டர் என்று சொல்ல முடியும். அப்படியாக சில காரியங்கள் கூடாக நாங்களும் கடந்து செல்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்கள். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடியோ ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையில் இணைந்திருந்தோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்வோம். கதர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:34 வாசிக்கலாமா?
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8. பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த உலகில் அநேகரை நாம் சந்திக்கின்றோம். சிலர் உங்களுடன் ஒரு நேரம் அன்பாகவும் அடுத்த நேரம் முகம் சுளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு நேரம் தயவாகவும் மறுநேரம் வெறுப்பாகவும் இருப்பார்கள். இன்னும் சிலர் ஒரு நேரம் நல்லவர்களாகவும் மறுநேரம் கெட்டவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட உலகில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகில் நாம் வாழ்ந்தாலும் எம்மோடு இருக்கும் தேவன் என்றும் மாறாத ஒரே தன்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரோடு உள்ள உறவுதான் எப்பொழுதும் ஒரு மாறாத உறவு. எந்த வேளையிலும் எம்மை கைவிடாத உறவு தேவனுடைய உறவுதான். அதனால்தான் எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார் என்று. யோனாவின் கதையை பார்க்கிறோம். அந்த யோனா தேவனுடைய சித்தம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவன். நினிவே போய் பிரசங்கம் பண்ணும்படியாய் தேவன் சொன்ன பொழுது அவன் அதை மறுக்கிறான். ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் மறுபடியுமாய் அவனை அங்கே கொண்டு போய் செல்கிறார். மீனின் வயிற்றிலிருந்து வெளிவந்த யோனா நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணினான். ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினானே தவிர அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. இயேசுவோ நேற்றும் இன்றும் என்றும் அவர் எங்களை நேசிக்கிறார். அவருடைய மாறாத அன்பு ஒவ்வொரு நிமிடமும் எம்மை வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லா நேரத்திலும் அவர் எம்மை நேசிப்பார். ஒரு திடமான அன்போடு வாழ்வோம். அவரோடு நெருங்குவோம். அவரையே நேசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த காலை வழியில் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 3 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை 2026 இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 29:12 வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மருமப்பிள்ளைகளே, இந்த எரேமியா தீர்க்க தரிசியினுடைய காலகட்டத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய பாடுகளின் மத்தியிலும் இந்த நாட்களிலே அவர்களுக்கு இந்த நாட்களிலே தேவனாலே இந்த நாட்களிலே சில காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி இந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள், இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த இந்த அதிகாரத்திலே பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் சிறைப்பட்டு போன அந்த மூப்பர்களின் மீதியாக இருந்த ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படியாக அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே தீர்க்கதரிசியாகி எரேமியாவுக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே மேலும் அந்த இடத்திலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு கத்திருந்த நாட்களிலே இப்படியாக நீ இந்த பாபிலோன்லே 70 நிறைவேறின பின்பு நான் உங்கள் சந்ததியை உங்கள் இடத்திலேருந்து திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரிலே நான் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு என்று சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே விடுதலையை கொடுக்கவும் சமாதானத்தை கொடுக்கவும் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் விசேஷித்த விதமாய் தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவர்களின் ஜனங்கள் அவர்களை விடுவி என்று யாத்ராமத்திலே இந்த நாட்களே மோசையை அனுப்பி அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மிகவும் அருமையாக அந்த நாட்களை நேசிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், அவர்களுடைய நெருக்கங்கள், அவருடைய துன்பங்கள், அவருடைய பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அங்கே அவர்களுக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாக இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் தேவனை விட்டு விலகின வேளையிலையும் கூட தீர்க்க தரிசி மூலமாக அதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற வழியிலே செவி கொடுப்பார். இன்றைக்கும் அதே தேவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களும் அப்படியானால் அவரை நோக்கி இந்த நாட்களிலே தேடி இந்த நாட்களிலே தொழுது கொள்வோம். அப்பொழுது இந்த நாட்களிலே நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டு இந்த நாட்களிலே நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்கு ஒரு விடுதலையை இந்த நாட்களிலே கட்டளிடுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும் நீங்கள் முதலாவது கூடி வந்து அவரை நோக்கி தொழுது கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த வாக்குத்தத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். அருமை பிள்ளைகளை, இந்த நாட்களில் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் என்ன காரியங்களாக இருந்தாலும் ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவரை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இந்த நாட்களை நடத்துவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். Recording stopped.

15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 படி

கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும், அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும், அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், சபைகளின் கட்டிடங்களை கட்டவும் ஏராளமான பணத்தை தாராளமாக அருளிச் செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும் போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகவும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும், கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியல்லும். இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக உம்முடைய கரம் தோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மலாக்கியா 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவசித்து பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: Sangamam Destiny in Jesus Christ, Gospel for All Nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
2: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
3: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேடையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71:23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர். He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆராதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோட கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் விடுதலை அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள

தருகங்களை கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். யா, சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும். ஆண்டவரே, தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையிலே தானே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் நாமும் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

புலம்பல் மூன்றாம் அதிகாரம் 22 வசனம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் பிரியமானவர்களே, கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறார், ஒரு குறைவும் இல்லாமல்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட்.

கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திரிட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அந்த உண்மையுள்ள தேவன்.

0: Yes, hallelujah.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீ கடல் கடந்து சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகள் உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீ நடுவே நீ நடந்து சென்றாலும் எரிந்து போக மாட்டாய். நெருப்பும் உன்மேல் தணலற்று நிற்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும்